0: சரி சரி அது சரி. அடுத்து பார்க்கலாம்.
1: நடுவில் சில பதத்தை தலையில இருந்து இறங்குவாங்க, கண்ணு காது மூக்கு அப்படிலாம் வாங்க.
0: சரி, முதல் ரெண்டு எழுத்து இது, முதல் ரெண்டு எழுத்து வீடு கட்ட உதவும். அடுத்த ரெண்டு எழுத்து மிருகங்களுக்கு, பொதுவா யானைக்கு இது வந்தால் ஆகாது.
2: சரி
1: சரி,
0: அது அது மூன்றெழுத்துல வரணும். இல்ல, அடுத்த ரெண்டு எழுத்து இது, இல்ல யார் அது சொன்னது? மதம் இல்ல. இது அடுத்து முதலாவது வந்து வீடு கட்ட உதவும், ரெண்டாவது ரெண்டு எழுத்து இது வந்து, இது வந்து, இது வந்து கோவில்களோடு சம்பந்தப்பட்டது. இது அடுத்த ரெண்டு எழுத்து, அடுத்த ரெண்டு எழுத்து செய்யும் குறும்பை இப்படி
1: சொல்லுவார். புரிஞ்சுக்க முடியல. அப்புறம்
0: மன்மதலீல. அடுத்தது சரியா, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். நீங்கள் யாராவது இடையில கொஞ்சம் கொடுத்தா மற்ற ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்து கொண்டு வரது. சரி, இது ஐந்தெழுத்து சொல், கடைசி சொல் ஐந்தெழுத்து சொல். இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போயிட்டீங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஐந்தெழுத்து சொல் சரியா?
2: ரெண்டு குரல் தான் வருது, ரெண்டு தான் வருது.
0: ஐந்தெழுத்து சொல் சரியா? தூரிகைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, தூரிகைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஐந்தெழுத்து சொல். மற்றது ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சுவர்.
1: என்ன அம்மா, மொத்தம் எத்தனை எழுத்து மட்டும் முதல்ல சொல்லுங்க.
0: ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று,
1: பதினோரு எழுத்து. அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. சரி,
0: ரெண்டு வார்த்தை. அதுல வந்து அஞ்செழுத்து வந்து தூரிகைக்கு சம்பந்தப்பட்டது.
1: சரி,
0: முதல் ஆறெழுத்து, ஆறெழுத்து பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒன்று. பாதுகாப்பு
1: யார் நடிச்ச விடம், யார் நடிச்ச விடம்
0: வந்து சுதாகர்,
1: சுதாகர்,
0: சுமதி சுதாகர் நடிச்ச படம்.
2: அப்படியா? நீங்க வரேன். சுவர் இல்லாத சித்திரங்கள்
0: கட்டிக்காரி.
2: காதல் வைபோதமே.
1: அம்மா, அதுல எத்தனை எழுத்துமா இருக்கு? நீங்க சொன்னது தப்புமா?
0: சுவர் இல்லா சித்திரம்.
1: ஏமா, சுவர் இல்லாத சித்திரங்கள் எழுத்து. இப்படி
0: சுவர்
2: சித்திரம்
1: கிடையாதுமா, சுவர் இல்லாத சித்திரங்கள்.
2: சுவர் இல்லாத சித்திரங்கள்
0: கல் வரையில அங்கால
1: சித்திரங்கள் இந்து காயில் மூங்களுக்கு வரல.
0: நீங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன் சரி நீங்க சொல்லுங்க.
1: நானாவே எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரி நான் ஒன்று கொடுக்கிறேன்.
1: நான் நீங்க சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன்.
0: இது வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதை சொல்வது மூன்றெழுத்து சரியா. மற்ற நான்கெழுத்து கலவரம் வரும்போது இப்படி சொல்லுவார்.
1: அடுத்தது
0: சரி சரியா இரண்டெழுத்து சொல். இரண்டெழுத்து சொல் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இது ஏற்படும். சரி அடுத்து சொல்லுங்க நீங்க. எவ்வளவு படம் இருக்குது அம்மா சொல்லுங்க பாப்போம்.
2: நான் சொல்றது வந்து பதினோரு எழுத்து பதினோரு எழுத்து சொல்றேன் பதினோரு
1: எழுத்து
2: லாஸ்ட் அஞ்சு எழுத்து வந்து பெரிய சத்தம்.
0: பெரிய சத்தம்
2: லாஸ்ட் அஞ்சு எழுத்து சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து ரொம்ப தூரம் ரொம்ப தொலைவு.
1: அது என்ன நம்ம தூரத்தை இடிமுழக்கம்
3: ஆறு சொல்லு சொன்னது மீரா அம்மா சொன்ன மாதிரி இது உதவி செய்யறதுக்கு சொல்லுவாங்க. அடுத்து இது ராஜாவுக்கு மறுபெயர் ஆறு எழுத்து நினைக்கிறேன்.
0: அவர்
1: எனக்கு நேரத்தை போட்டுருந்தாருமா
0: நினைச்சிருங்க. முதல் நான்கு சரியா பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது. அடுத்த ஐந்தெழுத்து உறுப்புகளை ஒரு உறுப்பை குறிக்கும் மனித உறுப்பை குறிக்கும். முதல் நான்கெழுத்து பாதுகாப்போடு
1: சம்பந்தப்பட்டது.
0: இரண்டாவது அது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்
2: மொத்தம் எத்தனை எழுத்து
0: மொத்தம் நான்கு அஞ்சு ஒன்பது எழுத்து.
2: சரி
0: முதல் நான்கெழுத்து வந்து பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது. அடுத்த அஞ்செழுத்து மனித உறுப்பை குறிக்கும் முக்கியமான உறுப்பு. இல்ல இல்ல நெடுக பழுக்கு மண் நினைக்க கூடாது பழம். எனக்கு பிரகாஷ் மேல கோபம் வந்துருச்சு. நெடுக பழுக்க கூடாது எங்க
2: வரல
0: எங்க செல்வகுமார்
2: பாய்
0: செல்வகுமார் சொல்லுவாரு இது தூங்கிட்டாரவன்
1: கார்த்திகேயன் வந்துட்டாரு மியூட்
0: போட்டு முதல்
3: ஒன்பது
0: என்னண்டு கார்த்திகேயன் நினைச்சீங்க
1: அவர் பாட்டு சொல்லிருங்க ஐயா, கார்த்திகேயன் ஐயா பாட்டு சொல்லிருங்க.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, கார்த்திகேயன் பாட்டு சொல்லுங்க.
4: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுடி,
0: அந்த கா முன்னுக்கு வருது. இதுல தொழில
2: காத்திருந்த கண்கள்
0: இல்ல,
4: காத்திருந்து காலங்கள் போகுதடி.
0: அதான் பாட்டு,
1: ஆமா அதான் படம். எது காத்திருந்தால் படத்து வந்து
3: காத்திருந்து காத்திருந்து.
0: சரி, அதாவது மனித உறுப்பு இரண்டு இப்ப நீங்க பாருங்க, உறுப்பை குறிக்குது அந்த ரெண்டு சோடியா
3: உழைப்பு கரங்கள்.
0: ஒரு சொல்லு சரி, கரங்கள் என்றது சரி,
2: வாக்கும் கரங்கள்
0: கட்டிகாரி அம்மா.
4: நான் இருக்கா கேக்குதா?
1: முதல் நாலு எழுத்து அப்புறம் ரெண்டு எழுத்து. முதல்ல உள்ளது தொழில குறிக்கும், ரெண்டாவது உள்ளது பேர குறிக்கும். முதல்ல வரக்கூடியது அவர் செய்யக்கூடிய தொழில்.
0: ரெண்டு எழுத்தாது
1: இல்ல இல்ல இல்ல, நாலு எழுத்து.
0: நாலு எழுத்து
1: தமிழ்ல நான் சொல்லிட்டு
0: இருக்கேன்.
1: ரெண்டாவது வரக்கூடிய வார்த்தை வந்து ரெண்டு எழுத்து, ஆறு எழுத்து, நாலு ரெண்டு ஆறு. ஆமா ஆமா, ஈஸியா சொல்லிடுவாங்க.
3: கூலியா?
0: கூலி
1: இல்ல, கூலிங்கிறது பேரு இல்ல. முதல்ல இருக்கிறது நாலு எழுத்து, நாலு எழுத்து. முதல்ல இருக்கக்கூடியது தொழில், ரெண்டாவது வரக்கூடியது பேர்.
2: உச்சாக்காரனா?
1: இல்ல, முதல்ல இருக்கக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய தொழில். ரெண்டாவது வரக்கூடியது பேரு, வெண்டெழுத்து உள்ளது. யாரு நடிச்சதுன்னா சிவாஜி. இப்ப சொல்லிடுவாங்க, இப்ப சொல்லிடுவாங்க. வரணும் வட்டத்தை குறிக்கியாச்சு.
4: அப்படியும் சொல்ல முடியாது,
2: சொல்ல முடியாது,
1: ஈஸியா சொல்லலாம. நீ அதுல இருக்க பாட்ட சொன்னா அடுத்த நிமிஷம் சொல்லிடுங்க.
0: சொல்லுங்க
4: சொல்லுங்க.
1: ரெண்டு வார்த்தை, முதல் நாலு எழுத்து அப்புறம் ரெண்டு எழுத்து.
0: தொழில் பெயர் ராஜா. ராஜா என்றது அவர் பெயர்.
1: சரி வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன வரும் தொழில்?
0: தொழில் வந்து
1: நாங்க தமிழ்ல நாலு எழுத்து வரும், தமிழ்ல தான் அது இருக்கும்.
3: இங்கிலீஷ்ல
1: நாலு எழுத்து வராது. இப்ப அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ராஜா, ராஜா வந்து சரி. முதலாவது
1: ராஜாங்கிற தவறு.
0: தவறா? வேற வேற
1: ராஜாங்கிறது அதுல வராது. ஆமா, வேறு போயிடுறது. சரி, ரொம்ப கஷ்டமான இருக்கிறதுக்கு நான் பாட்ட
0: சொல்லிடுறேன்.
1: மலரே குறிஞ்சி மலரே.
0: அம்மா இல்லடி, நான்
1: பிரகாஷ் பையன் தான் சொன்னேன். பிடிக்க முடியாத
0: அடுத்த சொல்லு அடுத்த சொல்லுங்க.
3: அடுத்த ஏழு
0: எழுத்து மாமாவை
1: போடுங்க. முதல்ல நாலு எழுத்து, அப்புறம் மூணு எழுத்து, ஏழு எழுத்து மொத்தம். பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு கேரக்டர் கலகரங்கள், முன்னாடி இருக்கக்கூடியது வந்து திரும்ப திரும்ப
2: மறுபடியும் மறுபடியும்.
1: அதாவது நாலு எழுத்து மூணு எழுத்து ஒரு ஒரு பெயர் பாதி சரி. அடுத்தது
0: மறுபடியும் சரி
1: இல்ல இல்ல
2: மீண்டும்
1: இப்ப சொன்னாங்களே
0: மீண்டும்
1: மீண்டும் கோயிலா மீண்டும் கோயிலா
0: யாரு சொன்னது?
1: கமலஹாசன்
2: பாதி தான் நான் சொன்னேன் மீண்டும்.
0: அப்ப யாருக்கு போடுற இப்ப
2: பாதி பாதி
1: முதல்ல சொல்லிட்டேன் கமலஹாசன் சொல்லிட்டேன். அப்ப நீங்க வட்டத்தை குறிக்க அதுலயே வச்சிருக்கலாம்ல.
0: அதான் விட்டுட்டானே. இது பிரகாஷ் சொன்னதான். ஓகே வணக்கம் மாமா. வணக்கம்
4: மாமா. வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் மாமா.
4: கேக்குது ஐயா? கேக்குது கேக்குது ஐயா?
1: வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம்
0: பாட்டு
4: மீண்டும் கோயிலா
0: என்ன
4: படம்
1: பாருங்க. அத சொன்ன நேரத்துக்காக அந்த பாட்டுல இருந்து அந்த பாட்டு பாட்டு
4: அவ்வளவுதான் பாட்டுல வரும்.
0: சரி இது ஒரு பூ ரெண்டு
2: ரோஜா ரோஜா
0: அம்மா சரி
1: முதல்ல சொன்ன முதல்ல
0: சொல்லிட்டாரு
4: ரோஜான்
1: இந்த சொல்ல நினைப்பு நக்கீரர சொல்லலாம்.
0: குற்றம்
1: திரையிலையாடல
4: நெற்றிகள் நெற்றிகள்
1: நெற்றிகள்
0: சொன்னது கார்த்திகேயன்.
4: கார்த்திகேயன்
0: அவரும்
1: சொல்லலாமே அவரும் சொல்லலாமே
0: மாமா சொல்லலாம்.
4: அதாவது ஆறு எழுத்து சொல்லுது
1: ஆறு எழுத்து சரி ஒரே வார்த்தையா ரெண்டு வார்த்தையா அதெல்லாம் சொல்லிவிடுங்க.
4: முதல் ரெண்டு எழுத்து பிறகு நாலு எழுத்து.
1: சரி அப்படி சொல்லிவிடணும்.
4: ஆமா தேர்தலுக்கு இவங்க எல்லாம் கூடுவாங்க. தேர்தலுக்கு இவங்க எல்லாம் கூடுவாங்க.
1: ஊர் மரியாதை ஊர் மரியாதை
4: சீட்டுக்கட்டு ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு வார்த்தை வந்து ரெண்டு எழுத்து. முதல் வார்த்தை வந்து சீட்டுக்கட்டு அடுத்த வார்த்தை வந்து நாலு எழுத்து. அது வந்து நாய் பிடிக்கும்.
0: நாய் பிடிக்கும்
4: அதான் அந்த வார்த்தை. நாய்க்கு பிடிக்குமா? நாய் நாய் நாய் பிடிக்கும் அந்த அந்த செயலுக்கு தமிழ்ல
2: வார்த்தை.
1: மோப்பம் மோப்பம்
0: மோப்பம்
4: நாய் உங்களை எப்படி பிடிக்கும்?
2: கவி பிடிக்கும்.
4: சோது சம்பவம்.
0: யார் சொன்னது? யார் சொன்னது?
4: எல்லாரும் கலந்து சொல்லிருக்கோம்.
0: இல்ல
1: அப்படி இல்ல, முதல்ல சொன்னது யாருன்ற சொல்லுவாங்க, நான்
2: சொன்னேன். அஞ்சலிக்கு கடைசி ரெண்டு பெண்ணோட பேரு.
1: சரி,
2: முதல் மூன்று எழுத்து வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருந்தாக்கா இப்படி சொல்லுவாங்க.
1: சபாஷ் மீனா. இந்த வார்டுல அப்பா வந்து படம் கேட்ட பாட்டு கேட்டவரு கம்மி வீடு போட்டு இருக்காரு. நான் கேட்டா சொல்லுவாரு, சுற்றி பேசி சொல்லிட்டு நீங்க பாட்டு கேட்டாரு சபாஷ் மீனால வீட்டு போட்டு இருக்காரு பாருங்க சொல்லுவாரு.
4: அவரு
1: மித்திரைக்கு போயிட்டார்.
4: அதான் ஊர்ல வீட்டுல ஒரு ஆள் இல்ல, அம்மா வேற இல்ல.
0: இது ஆறெழுத்து, இது ஆறெழுத்து, இது ஆறெழுத்து, இது
1: ஆறெழுத்து.
0: இது ஆறெழுத்து, இது
1: ஆறெழுத்து. சரி, எட்டு எழுத்து நான் சொல்றேன். முதல் எட்டு, இது வந்து எட்டு எழுத்து, ரெண்டு வார்த்தை, நாலு நாலு எழுத்த. முதல் வார்த்தை வந்து நிலாவை குறிக்கும். இரண்டாவது நாலு நாலு எழுத்து வந்து கடல் சம்பந்தப்பட்டது. கடலுக்கு தொடர்புடையது.
2: முடிஞ்சிட்டா?
3: கடல் மீன்கள்.
2: எப்படி?
3: இல்லை.
2: எப்படி எப்படி? முதல் மத்தாவது
1: எட்டு எழுத்து, நாலு நாலு எழுத்து தான்.
2: சரி,
1: முதல் நாலு எழுத்து நிலாவை குறிக்கும்.
2: சரி,
1: நிலா சம்பந்தப்பட்டது.
0: கப்பல். ரெண்டாவது எழுத்து கப்பல்.
2: அப்புறம் நான் நிச்சயம்னாலே கடல் சம்பந்தப்பட்டதா?
1: நிலா சம்பந்தப்பட்டது.
0: அது
1: கடல் சம்பந்தப்பட்டது.
4: பௌர்ணமி.
1: பௌர்ணமி பாதி கருத்து.
0: பௌர்ணமி.
1: பௌர்ணமி அலைகள். பௌர்ணமி அலைகள். பௌர்ணமி அலைகள்.
0: ஐயோ,
1: பௌர்ணமி அலைகள். கரெக்ட். பிரகாஷ்.
0: ஆறெழுத்து. இது ஆறெழுத்து. முதல் இது அதுதான் சரியா பிள்ளையான்னு தெரியல, சின்ன பிழைச்சாலும். இது மகவரன் நடிச்ச படம். பறவைகளை அடைத்து வைக்க உதவும். முதல் நாலு எழுத்து சரியா, ரெண்டு எழுத்து, மற்ற ரெண்டு எழுத்து. இது ஒரு உயிரினம்.
4: கூண்டுக்கிளி. கூண்டுக்கிளி. ஆனா ஆறு எழுத்து வராது, அஞ்சு எழுத்து வரணும்.
1: கூண்டுக்கிளி. ஆறு எழுத்து.
0: இல்ல, அதல்ல, அதல்ல. அப்ப நான் சொன்ன, நான் சொன்ன முதல் சொன்ன சொல்லு பிள்ளை, அது
1: பிள்ளை.
0: ராகவரன் நடிச்சது கூண்டுக்கிளியா நடிச்சுக்கிறாரா? இல்லையே.
1: சிவாஜி முடிச்சது பறவைகளை அடைச்சு வைக்க உதவுறது கூண்டுதான்.
0: இல்ல, கூடி இல்ல, அது நான் விடுறேன், எனக்கும் சரியா தெரியல.
1: அதுக்கு இந்த சொல்லக்கூடாது,
4: எனக்கு அதிகமா வராது. என்னைக்கு
0: அதிகமா
4: வருது? இல்ல,
1: மொத்தம் ஒன்பது எழுத்துமா, ரெண்டு வார்த்தை. ஒண்ணு, இது எப்படி நீங்க சொல்றது? அதாவது
0: சொல்லுங்க,
1: சத்தமா பேசாது, சத்தமா பேசாதீங்கன்னு
0: சொல்லு.
3: சத்தம் போடாது,
1: சத்தமா பேசாதீங்கன்றது என்ன சொல்லு?
0: அமைதி.
1: நேரடியாவே சொல்லியாச்சு.
2: சத்தம் போடாது.
1: இல்ல இல்ல,
4: அமைதி பட.
1: அமைதி பட இல்ல. அதாவது மொத்தம் ஒன்பது எழுத்து, ரெண்டு வார்த்தை.
3: நிசப்தம்.
1: சத்தமா பேசாதீங்கன்னு சொல்ல போறேன்.
3: நல்ல பேசுங்க.
1: நல்ல நல்ல பேசுங்க. நல்ல பேசுங்க. கரெக்ட். அம்மா, மாமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு.
4: நான் ஒரு படம் சொல்றேன்
3: கேட்கலையா,
4: நான் ஒரு நீட்டா போயிரு அஞ்சு வார்த்தை. முதல் வார்த்தை வந்து மீராவுக்கு பிடிச்ச வார்த்தை, பிடிச்ச வார்த்தை. ரெண்டாவது வந்து தீபாவளிக்கு இந்த சீட்டு தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. மூணாவது வார்த்தை வந்து நல்லா சாப்பிடுவது. கடைசியில இருக்கிற வார்த்தை வந்து எல்லாரும் ஆர்வத்தோட சேர்ந்து.
1: சரி, எத்தனை எழுத்து இருக்கு அதுல?
4: கடைசி வார்த்தை வந்து ரெண்டு எழுத்து, ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து
3: கல்யாண சமையல் சார்.
0: சொன்னது
4: முதல் வார்த்தை, முதல் வார்த்தையில வந்து மூணு எழுத்து, அது மீராவுக்கு பிடிச்ச வார்த்தை கடவுள். ரெண்டாவது எழுத்து, ரெண்டாவது வார்த்தை தீபாவளிக்கு செய்யற ஸ்வீட்டு.
3: அது எத்தனை எழுத்து?
4: அது மூணு எழுத்து.
3: அது மூணு எழுத்து.
4: ஆமா, அடுத்து
2: நான்
4: கரெக்டா சொல்லிட்டீங்களா? ஆமா,
0: அடுத்து சொல்லுங்க. யாரு அமைதியா இருக்காம டக்கு டக்குன்னு கொடுங்க பாப்போம்.
1: எட்டு ரெண்டு வார்த்தை மாட்டுக்கு
0: பயன்படுத்தும்.
1: என்ன மாட்டுக்கு
4: பயன்படுத்தப்படும்?
1: கார்த்திகேயன் ரெண்டு.
0: சரி, இது வந்து ஆறு எழுத்து. சரியா, முதல் மூன்று எழுத்து அன்போடு சம்பந்தப்பட்டது, இரண்டாவது மூன்று எழுத்து அன்பளிப்போடு சம்பந்தப்பட்டது.
3: பரிசு
0: அது சரி,
1: காதல் பரிசு.
3: காதல் பரிசு
0: யார் சொன்னது?
1: சரி, ஆறு எழுத்து சொல்லு. முன்னாடி சொன்ன பறவோட சேர்ந்ததுதான் இது வரும்.
2: புரியல?
1: முன்னாடி சொன்னது மூக்க நாங்க இருந்தோம்னா வேற வகை பை. இது வந்து
2: மாட்டோட
3: தாலி பயிர்.
1: மாட்டோட சம்பந்தப்பட்டதில்ல. இது வந்து
3: தாலி பயிர். தாலி பயிர் இல்ல. இதை எப்படி சொல்றது?
2: மணல் பயிர்.
1: மணல் பயிர். மணல்
4: பயிர்.
1: டக்குன்னு
3: குடிச்சுக்கலாம். சொல்லு, ரெண்டு மூணு மூணா ரெண்டு சொல்லுது. பொதுவா இதுக்கு வந்து எல்லை வகுக்க முடியாது. எல்லை எல்லைங்கிறது வகுக்க முடியாது. ஆனா அதுவும் வரும் அதுல.
0: மானமே இல்லை.
3: சூப்பர் சூப்பர்.
0: என்ன கொண்டு மாமா சொன்னா நான்
3: கண்டுபிடிச்சேன்.
0: அடுத்தது
2: நான் சொல்றேன். இது வந்து அப்பழுக்கு. ஆமா, பின்னாடி இருக்கிற ரெண்டு எழுத்து வந்து போருக்கு பயன்படுவது. அடுத்து முதல்ல இருக்கிறது வந்து சமாதானம்.
0: நாலு எழுத்து
3: சமாதான புறா. புறா போருக்கு.
2: அது
1: இல்ல, அது இல்ல.
2: இப்ப நான் சொன்னது
0: போருக்கு பயன்படுத்துவது.
2: ஆமா அதான் சொல்வாள்
0: வாள் வாள்
2: வாள்
0: வாள் ரெண்டு
1: ஒரு மாசமும் வரும் ஒரு மலரும் வரும்.
0: ஒரு மாசம்
4: டிசம்பர்
1: குறிஞ்சி
4: டிசம்பர் பூக்கள்.
0: யார் சொன்னது? அவர் குறிஞ்சி நான் தான் டிசம்பர்
4: பூக்கள். இல்ல இல்ல கார்த்திகேயன்
0: கார்த்திகேயன்
4: குறிஞ்சி சந்தனராஜ் சந்தனராஜ்
2: ஒன்பது வயசு வருதுல
1: நான் வந்து எழுத்த கூட்டி நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் சொல்லுவேன். நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது மாறாது, நான் சொல்லும் போது எழுத்து மாறாது.
4: சரி நான் ஒரு வார்த்தை மூணு வார்த்தை ரெண்டாவது வார்த்தை வந்து இருக்கு
0: பாருங்க.
4: முதல் வார்த்தை வந்து சென்டர்
0: சென்டர்
4: ரெண்டாவது வார்த்தை. ஆமா
1: நடுவில் கொஞ்சம் நடுவில் பக்கம்
0: நடுவில் கொஞ்சம்
1: சார்ஜ் சென்டர்
4: நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அது சென்டர் விஷ்டம்
0: இப்ப எல்லாருமா சேர்ந்து ஒரு பாட்டு சூஸ் பண்ணுங்க பாப்போம். நல்ல ஒரு பாட்டா இதுல
1: மாமா சொல்லுங்க.
0: இதுல நான் விடைய சொல்லிடுறேன். முதல்ல நாகப்பன்
1: நாலஞ்சு கம்மிதான்
0: பன்னெண்டு நாகப்பன் சரியா ஜீரோ. ராஜ்குமார் ரெண்டு செல்வகுமார் ரெண்டு உழவு நேரம் இருந்து ரெண்டு தான் செல்வகுமார். நீங்க விஜயராகவன் பூஜ்யம் மகாலிங்கன் ரெண்டு மீரா ஆறு ஜார்ஜ் மூன்று மூன்று ரேவதி அம்மா
1: ஒன்பது
0: மாமா ரெண்டு கார்த்தியன் ரெண்டு எல்லாரும்
4: சொல்லிருந்தாரு
1: சொல்லுங்க. ஆமா அவர் இருபது இருக்கா
0: என்னோட
1: விருப்ப பாடலாம்.
0: இன்றைக்கு மழை வரப்போக்கு
1: போடு தாளம் போடுதான் போடு தாளம் போடுதான் அது மாதிரி ஒரு பாட்டு கேட்கலாங்க.
4: முன்னாங்க செருப்பு போடணும் தோணும் நமக்கு அப்படின்னு
1: நாளைக்கு நிறைய பாயிண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு பாட்டு கேட்பாங்க.
4: நீங்க பாட்டு கேட்கல ஜவுளி கடையில் எடுப்போம்
0: சொல்லுங்க பிரகாஷ்.
1: இந்த பாட்டு போடுங்க. என்ன ராசி நல்ல ராசி எப்போதும் பெரியவங்க ராசி தனுஷ் பாட்டு பாட்டு படிக்காத தனுஷ் படம்
0: என்ன என்ன படம்
1: தனுஷ் படம்
5: மாப்பிள்ளை
1: ரெண்டுமே மாப்பிள்ளை தான். ரெண்டுமே
5: மாப்பிள்ளை மாப்பிள்ளை
4: மாமனார்
0: மாப்பிள்ளை சாங். ஐயோ மாப்பிள்ளை சாங் அது
4: தெலுங்கு மலையாளம்
0: மாப்பிள்ளை தமிழ் சாங்.
4: செல்வகுமார் மூட்டை எடுக்கணும். செல்வகுமார் போட்டி முடிஞ்சிச்சு. என்ன செல்வகுமார்
1: எடுக்க மாட்டாரு.
4: இல்ல இல்ல மாதிரி எடுத்து வந்தார. நான் கேட்டேன் எனக்கு என்னுடைய பதில் தெரியுமோ வந்துடுவேன்.
1: சொல்லுவாரு
0: சரியா என்னோட ராசி இதோ
5: என்னோட ராசி.

0: நேரம் சரியாக 12:27, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 1:57. எங்கே
1: எனக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில்

0: வாலிபர் சங்கம்
1: என்ற சங்கம்.
0: ஆமா, யார் அது தங்கட சங்கம் என்று
1: சொன்னது?
0: அவர் செயலாளர் சொல்லியிருக்கார். தலைவர் இல்ல, செயலாளர் சொல்லி,
2: உபத்தலைவர், உபத்தலைவர் சொல்லியிருந்தேன்.
0: அதுல என்ன பாட்டு? அதுல எந்த பாட்டு கொடுத்தாலும் சொல்லு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு
2: பாட்டு. பாட்டு நல்ல பாட்டு.
0: என்ன ஊதான் கொடுத்தாலும் தெரியுமா? நல்ல பாட்டு, அது எனக்கு பிடிச்ச பாட்டு, அதை கொடுத்தாச்சு.

ஒழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏற்படுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமரைத்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா? மானங்கள்

0: சரியாக இப்பொழுது 12:33 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:02. அடுத்தது அம்மா உங்களுடைய பாடலும் எங்க சொன்னோம்,
1: உயர்ந்த உள்ளம்
0: உள்ளம் படத்துல
1: எங்கே என் ஜீவன்,
0: எங்கே என்
1: எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேன்
0: கண்டேன்

0: அருமையான பாடல். சரி, மூன்று பேருடைய பரிசும் கொடுத்தாகிவிட்டது. இப்ப ஒவ்வொருத்தராக நீங்க விடை பெற்றுக் கொள்ள வேண்டும். முதல்ல யார் விடைபெற போறீங்க? முதல் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்று கேட்கலாம். எத்தனை பேர் இன்றைக்கு பங்கெடுத்து கொண்டவர்கள் அதை சொல்லுங்க. பிரகாஷ்
1: ராஜகுமார், அடுத்தது செல்லுமர், அடுத்தது
2: விஜயராகவன்,
1: அடுத்து நானு, எட்டு, அடுத்து அடுத்தது
0: என்னோட சேர்ந்து பதிமூணு. செல்வகுமார் கிட்ட பாட்டு என்ன?
1: பருவம்
0: அது சரியா சொல்லிட்டீங்க, கட்டி காரணிங்க. லெனின் கேட்ட
1: பாட்டு, நான் அதே
0: லெனின் கேட்ட பாட்டு
1: லெனின் பாடின பாட்டு வசீகரா
0: கேட்ட பாட்டு
3: பாட்டு
0: யாரும் நிகழ்ச்சி கேட்கல. சரியா,
1: நாங்கள பணியில வந்து பணியில வந்து அந்நேரம்
0: பாக்கலாம். எங்க லெனின் அதெல்லாம் குடுக்க இல்லாத லெனின் பாடின பாட்டு உங்களுக்கு தெரியுது, அவர் கேட்ட பாட்டு
3: என்ன? இப்ப லெனின்
0: பிரகாஷ் பழம் பழுக்காது, பிரகாஷ் பழுக்க கூடாது. நட்டுங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி, அது மனசுல இருக்கட்டும். அடுத்த கேள்வி, மாளிகை கேட்ட பாட்டு என்ன?
1: மாளிகை கேட்ட பாட்டு கண்ணகிரி தோன்றியால் கடிவகத்தை காட்டுகிறார்.
0: சரி, கட்டிக்கார். என்னுடைய தேவா கேட்ட பாட்டு என்ன?
1: தேவா கேட்ட பாட்டு
2: துராங்கனியா?
1: சட்டி போன பாட்டு, சட்டி போன பாட்டு இவங்களா போட்டது?
0: நான் போட்டது.
1: இவங்களா கொடுத்தது, அவரு கேட்டு போட்டு வர
0: பழுக்க கூடாது. இருபத்தி மூன்று அந்த ரெண்டு பேர்ல தான் நிக்கிறீங்க. லெனின் பாடின பாட்டு எங்க தேவா கேட்ட பாட்டு
1: பாட்டு ராஜ்குமார்
2: ராஜ்குமார் எல்லாம் மூணாவதாவே வந்திருக்கிறாரு.
1: ராஜ்குமார் வந்து ராஜ்குமார் கேட்ட பாட்டு
0: இயலாது, நாங்க தோத்துட்டோம்னு சொல்லுங்க பிரகாஷ், நான்
1: தோத்துட்டேன்.
0: அவங்க எல்லாம் நீங்க முதல்ல எந்த டெண்டர் பூராப்பா சொல்லிட்டு பத்தாவது 23 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. சொல்லுங்க.
4: சரி விடுங்க, ரேவதி அம்மா வேற
0: போகணும் சொல்லுங்க. சரி நான் சரி
2: உண்மையான
5: நான் எப்படிடா போர்த்தி
2: என்னடா.
1: ஒண்ணு சொல்ல
2: மாட்டேங்க.
0: சரி, இதுல வந்த ஒரு உறவு சரியா, ஒரு வாகனம், ஒரு ஒரு வாகனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கார். அவர் யார்?
4: மகாலிங்கம்.
0: இல்ல, ஒரு வாகனம் இல்லை, ஒரு
2: கேட்டது 20 உள்ளமா.
0: ஒரு வாகனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு படத்தில் இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கிறார்.
5: மோட்டர் சுந்தரம் இல்லையா?
0: இல்ல, படமே வேற இல்ல. ரெண்டு சக்கர வாகனம்.
4: ரெண்டு
0: சக்கர சொன்னவருக்கே தெரியல பாருங்க.
1: இன்னைக்கு நான் கேட்டேன், அது எப்படி ரெண்டு சக்கர வாகனம்?
0: வண்டி வண்டி எல்லாரும் ஜெயிச்சுதான் போறோம் எல்லாரும். இன்னைக்கு
4: போயிட்டாங்க, விடை பெற்றுட்டாங்க.
0: அவரும் கேக்குறா இல்ல மாமா, பாருங்க பிரகாஷ்
2: இதே மாதிரி இதே மாதிரிமா. இங்க இந்த தினமலர் வாரமலர் புக்ல வந்து இந்த
1: குறுக்கிட்டு
2: போடுவாங்க, அதுல வந்து சினிமா படத்தோட பேர் இல்லாம வேற ஏதாவது இருக்கும். இன்னைக்கு சொன்னார் இல்லீங்களா, கஸ்தூரி மஞ்சள்னு சினிமான்னு இல்லாம கூட அனர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நாளைக்கு அந்த நிகழ்ச்சி
0: குறுக்கழுத்து போட்டி முந்தி நான் எடுத்துக்கொண்டு வரேன். குறுக்கழுத்து போட்டி
2: குறுக்கழுத்து போட்டி மாதிரி இல்லாம இந்த மாதிரி தரவு சொன்னாலே அந்த வார்த்தையை சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு சொன்ன.
0: நீங்க யாரும் வீட்ட போக இல்லாம இருக்கு பிரகாஷ், இது சரி நான் செல்ல முடியாம இருக்க சொல்றாள்.
1: ஆமா, எனக்கு தெரியல, நான் வந்து மற்ற கொஸ்டின் கேட்டு கேட்டு பாட்டை சொன்னதுனால 23 பாயிண்ட் எடுக்க முடியுது. அதனால அதுக்காக வாங்கல
2: மறந்துருக்கு.
0: என்ன நீங்க மறக்கும், முதல் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வர முதலே இவ ரெண்டு பேரும் பேசிட்டீங்க, லெனினும் தேவாவும்.
2: அடுத்தடுத்து பாட்டுக்கு படத்தை யோசிக்கிறது யோசிச்சு இருக்கோம்ல, அந்த இதுல முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடும்.
6: அப்புறம் பட்டி மன்றம், பட்டி மன்றம் சிறப்பு பட்டி மன்றம் உண்டா தீபாவளிக்கு
0: தேவா கேட்டது வந்து ஏழை பங்காளன் படத்துல இருந்து முட்டையை விட்டு பறவை வந்தது. லெனின் கேட்ட பாட்டு வசீகரா பாட்டு தான் அவர் கேட்டா அதை பாட
1: சொன்ன வசீகரா பாடுனாரு சொன்ன
0: அது மட்டும் சொன்னீங்க. அவர் கேட்ட பாட்டு என்ன அதுதான் சொல்லிருக்கலாம் இல்ல அதென்ன ஒரே சொல்லுதானே அதுதான் நம்ம சொல்லி இருந்தா பிரச்சனை முடிஞ்சதே உன்னிப்பா கேட்கல. இவ்வளவு தூரம் மாமாவுக்கு யோசிப்பாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு செலவு கொடுத்து கட்டிடம் கட்டி கரண்ட் எல்லாம் செலவழிச்சு உங்களுக்கு நாங்க ஸ்கூல் இது வச்சிருந்தா லேட்டா வாரீங்க வரையக்கே லேட்டா வாரீங்க பாடம்
6: மாமா
0: ஒன்லைன்ல படிக்கிறார் மாமா கிட்ட சொன்னாங்க மாமா ஒன்லைன்ல அங்க ஓட்டு விட்டுட்டு படிச்சுட்டு தான் வேணும் வருவார் அதனால மாமா கிட்ட நீங்களும் ஒன்லைன்ல படிச்சுட்டு தான் லேட்டா வாரீங்க ஆனா பதில் சொல்ல இல்லையே யார
6: பிரகாஷ் உண்மையிலே நினைவாற்றல் அதிகமா
0: பிரகாஷுக்கு சரியான நினைவாற்றல் இருக்கு எதையும் நீங்க ஒரு ஒரு வருஷத்து மூலம் செய்ததே உடனே சொல்லுவார் ஆனா இது என்ன கோட்டை விட்டார்
6: நினைவாட்டம்
0: முடிஞ்சது மாமா இனி நாளைக்கு தான் தமாஷா சொன்னது பிரகாஷ் என்ன உங்க நினைவாட்டில பாக்குறதுங்க இன்றைக்கு நீங்க நான் ஏதோ ஒரு வகையில அந்த நேரம் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம் சில நேரம் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம் அதனால அவர் அப்படி ஆகிட்டேன் அதனால நான் சமாசா செய்தது நன்றி எங்க விட பெற்றுக் கொண்டுங்க ஒவ்வொருத்தரா
6: அவருக்கு
0: எப்படி ரீகனெக்டிங் வந்ததா சரி மீண்டும் முடிஞ்சு கொள்ளணும் அது கால் வந்தது அது நான் போயிட்டேன் ஒரு ஒரு கோல் போயிட்டு அப்படியும் இருக்கு
6: இல்ல இல்ல கோல் செய்ய மாட்டேன்
1: அந்த நேரத்துல சவுண்ட் கேட்கணும்னு சொன்னதுனால கப்பல் வந்து இருக்கு
0: முதலிடத்துல இருக்கிற ஒரு மாணவன் ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டார் மாமா நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும் சரி
6: இன்னைக்கு முதலிடம் அன்னைக்கு முதலிடம் அவருக்கு
0: அதனால எனக்கு வயிறே தான் பத்தி எரிஞ்சு
1: அரவாசிய
0: போடுங்கம்மா
2: அரவாசியம்மா அவர் ஏற்றி
0: சொல்லிருக்காரு எங்க
4: சரிம்மா நான் விடைபெறுங்க இதுவரை நேரமும் கடலூர் மேலையில் நிறைய விவரங்களை பேசினோம். எங்களை நிருபடித்து நடத்திய நீராம்மாவுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சிம்மன் செல்வன் ஐயா அவர்களுக்கும் இதில் பங்கு பெற்ற எங்கள் நண்பர்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குவைத்திலிருந்து விடைபெறுவது ஜார்ஜ். நன்றி, வணக்கம்.
7: அன்பு உறவுகளே, நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது முந்தைய தமிழ் வானொலியில் கதப்பம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பல பேர் வந்து தங்களது பாடல்களையும் தங்களுக்கான திறமைகளையும் ஞாபக சக்தியையும் வளர்த்துக் கொண்டு இங்கு பல பலன்களின் பெயரை சொன்னார்கள். அதில் நானும் பங்கு பெற்று இரண்டு மதிப்பெண் பெற்று கடைசி இடத்தை பிடித்ததால் எனக்கு வாழ்த்துக்கள் தேவையில்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன், சிதம்பரத்தில் இருந்து.
6: நன்றி நன்றி. உங்களுக்கு எப்படி வாழ்த்து கவலை
1: கலந்து சிறப்பித்த கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும், இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும், கேட்டுக் கொண்டிருந்த சுந்தரே செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு உறவு சின்ன வளையம் தூத்து பிரகாஷ்.
0: நன்றி.
6: வணக்கம். ஒருவரை இதுவரை நேரமும் கதம்பம் நேரலையில் போட்டி நிகழ்ச்சியாக திரைப்படங்களிலிருந்து கட்டுப்பட்டு மிக சிறப்பான முறையில் பங்களித்து சிறப்பித்த அத்தனை அன்பவர்களுக்கும், நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருந்த அத்தனை அன்பவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்திய இயக்குநர் மீரா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் இயக்குநர் சுந்தரி செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் செல்வை சந்தனராஜ். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மாமா. அடுத்த நாகப்பன்.
8: பிரகாஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் எனக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நிறுத்திய மீரா அவர்களுக்கும், கேட்டுக்கொண்டு சுந்தர செல்வன் அவர்களுக்கும் எனக்கும் நன்றியும் கூறி விடைபெறுவது வழங்கப்பட்டுள்ளது. ஏஆர் நாகப்பன்.
0: நன்றி நன்றி நாகப்பன். இதுவரை நேரமும் என்னோடு கலந்து காற்றலையில் நின்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நண்பர்களுக்கும், இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும், கேட்டு ரசித்த உறவுகளுக்கும், இணைந்து இணைய முடியாமல் இருந்த நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுதும் நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. நல்லது அன்பு உறவுகளே, இனி நீங்கள் தொடர்ச்சியாக மற்ற நிகழ்வுகளை கேட்கலாம். காற்றலையில் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வது மீரா. நன்றி, வணக்கம்.
9: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உறவுகளை நீங்கள் நலன்தானா என்று கேட்டு நாங்களும் நலமன்ற மகிழ்வான செய்தியை உங்கள் காதில் போட்டு காற்றலையில் இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இப்பொழுது முதல் காற்றலையில் வருகின்றது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கதம்பம் நேரலை நேயர் விருப்பம்.

இன்றைய கலம்பம் நேரலை நேயர் விருப்பத்தில் கலம்ப நிகழ்வில் வந்து கலந்துரையாடிய அன்பு உறவுகள் தீர்மானித்த இன்றைய பதம் நீ. நீ என்று ஆரம்பிக்கும் அல்லது இடைவரியில் வரும் அல்லது கடைசி வரியில் வரும் நீ என்ற பதம் தாங்கி வருகின்ற பாடல்களை காற்றலையில் தாருங்கள் என்று கேட்டபோது வரிசை கிரமமாக நீங்கள் அனைவரும் அனுப்பிய வேளையிலே முதல் பாடலை அனுப்பி இருக்கின்றார் முதலாவது வந்த நேயர் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்கள். அவர்கள் கேட்ட முதல் பாடல் நீ என்ற பதம் தாங்கி வருகின்றது காற்றலையில்.

நீ என்ற பதம் தாங்கி வந்த பாடல் முதலாவது பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளை. இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையின் கதம்பம் நேரலை நேயர் விருப்பம். இந்த வேளையில் வருகின்றது இரண்டாவது நீ. நீ என்ற பாடலை தாங்கி வரும் இரண்டாவது பாடலை கேட்கின்றார் அனுமந்தபுரம் இளவரசு அவர்கள். அவருடைய நீ எப்படி என்று பார்ப்போமா?

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் கலம்பம். நேரலை நேயர் விருப்பம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியில் கனடா கலையகத்திலிருந்து. அடுத்து ஒரு நீ ஆரம்பிக்கும் பாடல், நீ என்று ஆரம்பிக்கும் பாடல், நீ என்ற பதத்தை தாங்கி வரும் பாடலை தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே அடுத்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவு சகோதரி ரேவதி அவர்கள்.

நீ என்ற பதம் தாங்கி வரும் பாடல்கள் எத்தனை என்று பார்த்தால் கோடிக்கணக்காக இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடலில் நீ என்ற பதம் வராமல் இருக்காது அன்பு உறவுகளே. அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல் நீ என்ற பதம் தாங்கி வருகின்றது. அன்பு உறவு செல்வக்குமார் கேட்டிருக்கும் பாடல், அவர் தெரிந்தெடுத்து வந்து தந்திருக்கின்றார். இந்த பாடலை தாருங்கள் என்று வருகின்றது பாடல் காட்டலை.

தமிழ் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நீ என்ற பதம் தாங்கி வரும் பாடல்கள். இன்றைய கதம்பம் நேரலையில் வந்த உறவுகள் நீ என்ற பதம் தாங்கி வரும் பாடல்களை தெளிவடுத்து வரும் வேளையிலே தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை நாங்களும் காற்றலையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அன்பு நெஞ்சம் ராஜ்குமார், நீங்கள் அனுப்பிய நீ எப்படி வருகின்றதுன்னு கேட்டுத்தான் பார்ப்போமே.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நல்லதை பின்பற்றுங்கள். இக்கால இளைஞர்களும் பெண்களும் மேலை நாட்டு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் விரும்புகிறார்கள். அவர்களது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகளை வேகமாக பின்பற்றுகின்றனர். அரைகுறையாக உடையணிந்து கொண்டு ஃபேஷன் என்கின்றனர். பெரும்பாலும் மேலை நாட்டவரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் நாம் அவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன், அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்லுவார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று எண்ண மாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். பின்னால் வந்துவிட்டு முன்னால் போக விரும்ப மாட்டார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். இது போன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நாம் பின்பற்றுவது இல்லை. நல்லவைகளை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகளை மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்ற பைபிளின் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் மற்றவர்கள் செய்யும் நல்லதை மட்டும் கடைபிடிக்கும் எண்ணம் நமக்கு வரும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

துஆ எனப்படும் பிரார்த்தனையை தொடங்கும் போது முதலில் அவரவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்து பிறருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரானில் இப்ராஹிம் அவர்கள், நூஹ் அவர்கள் ஆகியோரின் பிரார்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன. என் இறைவா, தொழுகையை நிலைநிறுத்துபவனாய் என்னை ஆக்குவாயாக. என் வழித்தோன்றல்களில் இருந்தும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களை தோற்றுவிப்பாயாக. எங்கள் இறைவனே, மேலும் எனது இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மன்னிப்பை அருள்வாயாக. இவ்வாறு பிரார்த்திக்கும் போது குறுகிய நோக்கம் இருக்கக்கூடாது. சுயநலத்துடன் செய்யும் பிரார்த்தனையால் பலன் இல்லை. ஒரு முறை ஒரு கிராமவாசி மதீனாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார். இறைவா, என் மீதும் நபிகள் நாயகம் மீதும் மட்டும் கருணை புரிவாயாக. மேலும் எம் இருவரை தவிர வேறு எவர் மீதும் கருணை பொழியாதே என்று பிரார்த்தித்தார். இதனை கேட்ட நபிகள் நாயகம், இறைவனின் பரந்த கருணையை நீர் குறுகியதாக செய்துவிட்டீர் என்றார். எனவே தொழுகையின் போது பரந்த மனத்துடன் துஆ செய்யுங்கள்.

சுப்ரபாதம் மற்றும் மும்முத பாடல்களை வைகரைநாதம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தோம். இனி தொடர்வது MGR நேரம். இது நம் நேரம். முதலில் நமது சிந்தனைக்கு. உண்மை நெறியை பின்பற்றி வாழ நினைக்கின்ற ஒருவன் தனியாக நிற்பானே ஆனால் அவன் பலவீனம் அடைய நேரலாம். பலவீனத்தின் காரணமாக தனது பழைய தீய வழிகளிலேயே செல்லவும் வாய்ப்பு உண்டு. எனவே சேர்ந்து வாழுங்கள், ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருங்கள், பிறரது முயற்சிகளை ஊக்கப்படுத்துங்கள் சொல்கிறார் புத்தர். நெருப்பில் இட்ட தங்கம் எப்படி அழுக்கு நீங்கி பிரகாசமாக ஜொலிக்கின்றதோ அதேபோல கேள்வி முதலியவற்றால் கொழுந்துவிட்டு எரியும் ஞான தீயில் பரிசுத்தமான ஜீவன் எல்லா அழுக்கும் நீக்கி சுய ஒளியுடன் பிரகாசிக்கிறது. தெளிந்த ஞானம் பெற்ற யோகி தன்னிடமே உலகனைத்தும் இருப்பதாக காண்கிறான் ஆதிசங்கரர். மனித பிறவியை பெற்றதால் நீ பாக்யவான் ஆனாய். உன்னால் முடிந்த அளவு இறைவனை நினை. உழைக்காமல் எதையும் அடைய முடியாது. எனினும் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் தினந்தோறும் பிரார்த்தனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் சிறிது நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும் என்று கூறுகிறார் சாரதாதேவி. வருந்தாதே மனமே, நீயும் வருந்தாதே மனமே உற்சாகப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். துன்பம் கண்டு யாரும் வருந்த தேவையில்லை. துன்பத்திற்கு பின் நன்மை வரப்போவது உறுதி. இதை அறிந்து கொண்டால் சிரமமின்றி வாழலாம். கடவுள் மகத்தானவர் என்பதால் தான் மனிதர்களின் புகழ் மொழிக்கும் ஏளனத்துக்கும் செவிசாய்க்காமல் எப்பொழுதும் மௌனமாகவே இருக்கிறார். கடவுளின் அன்பில் மனம் நெகிழ்ந்து உருகுங்கள். அவரது திருவிளையாடல்களை கண்டு உணர்ந்தவர்கள் வேறு எதையும் பெரிதாக கருத மாட்டார்கள். நீங்கள் செய்வது மட்டும் நியாயம் என்று வாதிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களையும் மதியுங்கள். அவர்களது செயல்களில் உள்ள நியாயத்தை உணருங்கள். கடவுள் மீது மனிதன் கொண்டிருக்கும் மதிப்பீடு அர்த்தமற்றது. அவரது சக்தியை தீர்மானிக்கும் சக்தி நமக்கு இல்லை. மேலும் மனித விதிகளுக்கு அடங்கி நடக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. கடவுளின் கண்களில் அற்பமானது என்று எதுவும் இல்லை. அதுபோல மனிதனின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க முடியாது. எல்லாமே உலகில் உயர்ந்தவைதான் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள். இது MTR FM.

உலகிலேயே யோகசாலியார். சுகபோகத்தில் திளைத்த மன்னன் வீரசேனன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் தான் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஒரு நாள் வீரசேனனை காண ராஜகுரு வந்திருந்தார். அவரிடம் வீரசேனன், குருவே, என்னை விட உலகில் சுகபோகம் அனுபவிப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏளனமாக கேட்டான். மன்னனின் மமதையை உணர்ந்த ராஜகுரு, ஏன் இல்லை, நம் நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறாரே என்றார். அப்படியா, யார் அது, நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்றான் மன்னன். இருவரும் தேரில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட இடத்தில் ராஜகுரு தேரில் இருந்து இறங்கி நடந்தார். வீரசேனனும் பின்தொடர்ந்தான். வெயில் கடுமையை பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் அங்கே வயலில் உழுது கொண்டிருந்தார். அவரை சுட்டிக்காட்டிய ராஜகுரு, மன்னா, உன்னை விட சுகம் அனுபவிப்பவர் இந்த விவசாயிதான் என்றார். வெயிலில் காயும் இவரா எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்றும் ஒன்றும் புரியாமல் வீரசேனன் விழித்தான். அவனது விழிப்பை ரசித்த ராஜகுரு, உழைப்பின் அருமை அறிந்த இவருக்கு வேளா வேளைக்கு நன்றாக பசிக்கும். குடிப்பது கூழ் என்றாலும் ருசியாக இருக்கும். இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும். எவனொருவன் பகலில் உழைத்து இரவில் நிம்மதியாக தூங்குகிறானோ அவனே உலகை அனுபவிக்கின்றான் என்றார். வீரசேனன் அன்று முதல் கர்வத்தை விட்டான். மக்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி அலைந்து திரைந்து நிறைவேற்றினான். இன்றைய எம்டிஆர் நேரம் உங்களின் பெஸ்ட் சாய்ஸாக இருந்ததா? கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள் உறவுகளே. அனுப்ப வேண்டிய மின் அஞ்சல் முகவரி mtrfm247@gmail.com. மீண்டும் ஒரு புதிய தொகுப்போடு உங்களுடன் காற்றலையில் இணைய காத்திருக்கும் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. இது உலக தமிழர்களின் உன்னத வானொலி, இசை பிரியர்களின் இனிய வானொலி, பல்சுவை விரும்பிகளின் விருப்பமான வானொலி. என்றும் உங்கள் எம்டிஆர் வானொலி. இணைந்தே இருங்கள். இனிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காற்றலையில் வலம் வருகிறது.

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் கோழைத்தனம் என்ற கன்ஃபியூசியஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சண்டை போடும் நேரமெல்லாம் உண்மை அதன் சத்தியத்தை இழந்து விடுகிறது. பைரன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை. அழகுணர்ச்சி, அன்புணர்ச்சி, நன்னடத்தை மனித குலத்துக்கு பெருமை கொடுக்கும் என்ற ஆஸ்கர் வில்டி அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. கட்டாயப்படுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது என்ற பிளேட்டோ அவர்களின் சிந்தனையோடு பொதியில் தெண்டல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

தினமும் இனிமையான பாடல்களால் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையகம். விலை கொடுக்காமல் பெற முடியாத ஒரு பொருள் அனுபவம் என்ற பிளேயர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உற்சாகமாய் உறவுகளாய் உலா வரும் உன்னத வானொலியாம். இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நல் உரைகளும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு உற்ற துணை என்ற வால்டன் அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நிலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொதிகை தென்றல். தூய மனச்சான்று உடையவர்கள்தான் நல்வாழ்வு பெறுவர் என்ற சாக்ரட்டிஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம் என்ற ஃபியூச்சர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு புதிய தண்டலில் சந்திப்போமா? அதுவரை தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிதம்பரம் பண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கடந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் என்றும் மலர்கின்றது. நீண்ட கால உறவுகளாக மொன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையிலும் நீரொலியில் வந்து பதிவுகளிலும் பதிந்து எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றும் உறவுகளை இனம் கண்டு தரம் கண்டு அவர்களுடைய காலமறைந்து கேட்டு மகிழ்ந்த பாடல்கள், ஒரு நேரத்தில் ஒரு நிகழ்வில் 10 பாடல்களை கொடுத்து அவர்களை கௌரவித்து அவர்களை நினைவு கூறுகின்றோம் எங்கள் அன்பு உறவுகளாக. ஒரே நேரத்தில் 10 பாடல்களை கேட்கும் பாக்கியம் பெற்ற அவர்கள், நாங்களும் அந்த பாடலை கேட்கும் பாக்கியம் பெற்றோர்கள் என்று மகிழ்வோடு கூறுகின்றேன்.

கடந்த நாட்களிலே நாங்கள் 42 நேயர்களை 42 வாரங்களாக சந்தித்து விட்டோம். இன்று வந்து இணைந்து கொள்ள இருப்பவர் 43வது நேயராக இன்று கலந்து கொள்ள இருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அந்த நேயர் யாரப்பா என்றுதானே நீங்கள் நினைக்கின்றீர்கள். அவர் வேறு யாருமல்ல, எங்களோடு நன்கு பழக்கப்பட்ட நீண்ட கால ஒரு உறவு. நீண்ட காலமாக எங்கள் நிகழ்ச்சிகளிலே எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று உறவாடி எல்லோருடனும் அன்பாக பழகும் ஒரு இனிய உறவு. கடந்த சில நாட்களாக உடல்நல குறைவு காரணமாகவும் வேறு தடை ஏற்பட்ட காரணமாகவும் அவர் நேரொலிக்கோ அல்லது பதிவுக்கோ வந்து முடியாமல் இருந்த வேளையிலும் எங்கள் வானொலியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார். குறிப்புகள் எழுதுவார். அவரோடு பேசி மகிழ்ந்து இருக்கின்றோம். அவர் இப்பொழுது ஓரளவு நலம் பெற்று வந்தாலும் அவரை மறவாமல் அவர் விரும்பி தந்த பாடல்கள் 10 பாடல்களை இன்று ஒளிபரப்பி அவரோடு நாங்கள் இதயத்தோடு இணைந்து கொள்வோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை அலங்கரித்து பங்கேற்று பல விடயங்களை பேசி எல்லா நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்று தன் ஒத்துழைப்பை தந்த ஒரு அன்பான நேயர். அவர் வேறு யாரும் அல்ல, அவர் தான் மட்டுமல்ல, தன்னோடு தெரிந்த அன்பு உறவுகளை நண்பர்களையும் எங்களோடு இணைத்து மொன்றியல் தமிழ் வானொலியை நேயர்களாக்கி மகிழ்ந்திருப்பவர். இன்று 43வது நேயராக இணைக்க இருக்கின்றோம். வந்து அவர் விரும்பிய பாடல்களை தந்து அவரை எங்களோடு கேட்டு மகிழ வைக்கின்றோம். தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமடா அவர்கள். வணக்கம் ஷியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இன்று 43வது இந்த வார நேயராக உங்களை இணைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம்.

அன்புடன் பண்பாக எங்கள் உறவுகளோடும் எங்களோடும் உறவாடி மொன்றியல் தமிழ் வானொலிக்கு பெருமை சேர்த்த உறவுகளில் நீங்களும் ஒருவர். கடந்த காலத்திலே ஏற்பட்ட சில உடல் நலக்குறைவு மேலும் மருத்துவ சங்கதிகளால் நீங்கள் இணைந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் எங்களை நினைந்து எங்கள் வானொலியை தவறாது கேட்டு மகிழ்ந்து கொண்டு குறிப்புகளையும் தந்து கொண்டிருப்பதை இட்டு பெருமைப்படுகின்றோம். வருக வருக என்று உங்களை காற்றலைக்கு வரவேற்றுக் கொண்டோம். சியாமலா அவர்கள் கேட்ட பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், அதுவும் பக்குவமான கருத்துள்ள ஆழமான கருத்துள்ள தத்துவ பாடல்களையும் அவர் கேட்டிருப்பார். இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வதிலும் அதற்கு கருத்துக்களை எடுத்து எம்புவதிலும் வல்லவர் என்று கூறும் இந்த வேளையில் முதலில் உங்களுக்காக இன்று ஒரே நேரத்தில் 10 பாடல்களை தொடர்ந்து தந்து உங்களை நினைவு கூர்ந்து உங்களோடு நாங்கள் இதயத்தால் இணைகின்றோம் என்று கூறிக்கொண்டு முதலில் ஒரு பாடலை தரப்படும். மிகவும் அற்புதமான ஒரு பாடல். நீங்கள் இசையிலே கெட்டிக்காரி, நீங்கள் பாடலிலே கெட்டிக்காரி, பாடுவோர் பாடலான நிகழிலும் வந்து இனிமையான பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த பாடலை முதல் பாடலாக தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கேட்போமா அந்த பாடலை? அந்த பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம் என்ற பாடல்தான் முதல் பாடலாக உங்களுக்கு தர இருக்கின்றேன்.

பாடலை கேட்டு நீங்கள் மகிழ்ந்து கொள்வது எனக்கு தெரிகின்றது. பாடுபோர் பாடலான் நிகழ்ச்சி மட்டுமல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் கூட நீங்கள் வந்து விரைவாக இணைந்து பாடல்களை தவறாது கருத்து பாடமாக அந்த கருத்தோடு வரும் பாடல்களை போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் பல தடவை. அது மட்டுமல்ல, தமிழோடு பேசுவோம், தமிழில் பேசுவோம் என்ற நிகழ்வு, பொக்கிசம், புதையல், நீர் நேரம், விடுமுறை விருப்பம் என்று நேரொலியிலே வந்து கதம்பத்திலே அலங்கரித்து செல்லும் உங்களுக்காக இன்னும் ஒரு பாடல் ஒலிக்கை இருக்கின்றது. முதலாவது பாடல் உங்களை மகள வைத்திருக்கும் என்ற இந்த வேளையிலே இரண்டாவது பாடல் மேலும் மகள வைக்கும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்ற ஒரு அற்புதமான பாடல், சிறை என்ற திரைப்படத்து பாடலாக உங்களுக்காக ஒலிக்கின்றது. கேட்போமா?

அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் அக்கறை உள்ளவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபரோடு நிறைவாக பேசி மகிழ்வீர்கள். ஆக்கமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு செல்வதில் நீங்கள் வல்லவர். இன்னும் ஒரு பாடலை உங்களுக்கு நான் தெரிவு செய்து தர வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல், நெஞ்சமெல்லாம் நீயே என்ற ஒரு பாடல். எங்கள் நெஞ்சத்திலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளின் உள்ளத்தில் இருக்கின்றீர்கள். உறவுகளை அரவணைத்து அவர்களோடு பழகி கொள்வதில் நீங்கள் வல்லவர். அந்த வகையில் யாரது சொல்லாமலே என்ற பாடலை ஒரு தடவை கேட்போமா? உங்களோடு நாங்களும் ஒலிக்கின்றது பாடல்.

கேட்கும் பாடல்கள் அத்தனையும் இனிமையான பாடல்களாக இருக்கும், ஜனரஞ்சகமான பாடல்களாக இருக்கும். சில பாடல்களாக என்னால் எடுக்க தெரிவு செய்ய முடியாத பாடலை நான் ஷியாமலாவுக்கு அறிவித்தவுடன் உடனே அந்த பாடலை என்ன திரைப்படத்தில் என்றெல்லாம் எனக்கு கூறுவீர்கள். அவ்வளவு தூரம் இந்த திரைப்பட பாடல்களின் சரித்திரத்தை நன்றாக தெரிந்த மகள் நீங்கள். உங்களுக்காக இன்னும் ஒரு பாடலை தரட்டுமா? நாதம் இன்னும் கோவிலிலே என்ற ஒரு அற்புதமான பாடல் மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடுகின்றது.

குடும்ப உறவினர்களோடு மட்டுமல்ல ஏனைய உறவுகளோடும் அன்பாக பேசி மகிழ்வதில் வல்லவர் நீங்கள். பல உறவுகளை நீங்கள் இணைத்து விட்ட போது அவர்களுக்காக அனுசரணையாக வருவீர்கள். அது மட்டுமல்லாமல் மனித நேயம் மட்டுமல்ல, நீங்கள் பறவைகள், பூக்கள், மிருகங்கள், அந்த உயிர்கள் மீதும் உயிர் நேசம் கொண்டு அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து வாழும் ஒரு நல்ல பிறகு நீங்கள் எல்லோருடனும் மகிழ்வாகவும் அன்பாகவும் இருப்பீர்கள். வானொலிக்கு வந்தால் கலகலப்பாக பேசி மகிழ்ந்து கொண்டு செல்லும் உங்களுக்காக இன்னும் ஒரு பாடல் தரட்டுமா? என் கல்யாண வைபோகமே என்ற ஒரு கருத்தாளமுள்ள பாடல், உள்ளத்தை தொடும் ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடிக்கும் எனக்கு தெரியும். அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றேன்.

சரியாக சிந்தித்து தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பவர். அதில் என்ன தடை வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து அதை தாங்கி நடந்து கொள்ளும். உங்களுக்கு ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடல் சாவித்திரி திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார நேயர் என்று 43வது நேயராக இந்த வார நேயராக காற்றலையில் திகழ்கின்றார் எங்கள் அன்பு உறவு, நீண்ட கால உறவு, இஞ்சிக்குடி சியாமலா அவர்கள். சியாமலா அவர்கள் உறவுகளை நேசிப்பதில் வல்லவர். உறவுகளோடு உறவாக இருப்பார், உண்மையோடு பழகிக் கொள்வார். எல்லோருக்கும் மரியாதை மதிப்பு கொடுத்து பண்பாக பழகும் பாக்கியம் அவரிடம் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்களும் அவரை எங்கள் நேயராக பெற்று உறவாக இருந்து என்னோடு பேசும் பொழுதெல்லாம் அப்பா அப்பா என்று உரிமையோடு பேசும் அந்த வல்லமை கொண்டவர். அந்த உரிமையோடு பேசும் பாசத்தை வளர்த்த உங்களுக்காக நான் இன்னும் ஒரு பாடல் தருகின்றேன். அந்த பாடல் இளைய ராணி ராஜலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து. உங்கள் தெரிவாகத்தான் அந்த பாடலை தருகின்றேன். நல்ல கணவனுக்கு மனைவியானவள் என்று ஒரு அற்புதமான தத்துவ பாடல். எல்லோரும் கேட்போம்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த வார நேயர் இன்று 43வது நேயராக இணைந்த இஞ்சிக்குடி சியாமடா அவரைக்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியில் இந்த பாடல்கள். அவர் கேட்கும் பாடல்கள் அற்புதமான கருத்துக்கள் உட்புகுந்திருக்கும். கருத்துக்கள் மட்டுமல்ல, இசையும் சிறப்பாக இருக்கும். அவர் நன்றாக பாடக்கூடிய வல்லமையும் உள்ளவர். சில வேளையிலே சில பாடல்களை உணர்வோடு பாடி காட்டுவார். பாடல்களை கேட்கும் பொழுது நான் கேள்விகள் வினா எழுப்பிவிட்டால் அதுக்கு சரியான பதிலை கொடுத்து தர்க்க ரீதியாக கருத்தாளம் உள்ள பாடலை தந்து அந்த கருத்துக்களுக்குள்ள குணாம்சங்களை கூறக்கூடியவர். தப்பு தாளங்கள் திரைப்படுத்த பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடலையும் நான் தருகின்றேன். அழகான இளமங்கை என்ற வரி கொண்ட பாடல்.

அநேகமாக சியாமலா நீங்கள் தரும் பாடல்களிலே பெண்ணின் சரித்திரங்கள், பெண்ணின் வாழ்க்கைகள், புராணங்கள், இதிகாசங்களிலே சம்பந்தப்பட்ட, பெண்களோடு சம்பந்தப்பட்ட தத்துவமான அச்சமடம் நாணம் பயர்ப்பு என்ற அர்த்தத்திலே வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஏற்ற இறக்கங்களை புரிந்து கேட்டுக்கொள்வீர்கள். அந்த வகையில் ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல், மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இன்றைய வானொலியில் உங்கள் இந்த வார நேயராக திகழும் உங்களுக்காக பாடுகின்றது அந்த பாடலும்.

அழைத்தவுடன் உடனே பதிலை கூறிவிடுவோம். அப்பா என்று அழைக்கும் பொழுது உண்மையான என்னுடைய மகள் பேசுவது போன்று நான் மனதிலே நினைத்துக் கொள்வேன். எங்கள் அதிபர் அவர்களும் உங்களை நன்றாக அறிந்து உங்களோடு பண்பாக பழகி நல்ல உறவை நீங்கள் வளர்த்தீர்கள். உங்களுக்கு உலகில் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும். நன்றாக உடல்நலம் பெறி நீங்கள் சிறப்பாக தேக ஆரோக்கியத்துடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். இது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இந்த வார நேயராக 43வது நேயராக உங்களை நாங்கள் இணைத்துக் கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நன்றியும் கூறி உங்களுக்கு வாழ்த்தும் கூறி இறுதியாக ஒரு நல்ல பாடல் ஒன்றை தருகின்றேன். அந்த பாடல் நீங்கள் கேட்கும் பாடல்கள் ஏனையோர் கேட்கும் பாடல்களை விட வித்தியாசமான பாடல்கள். அந்த வித்தியாசமான கருத்துக்களை தரும்பொழுது உண்மை கருத்துக்களை வெளிவிடும். இந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட விடயங்களை அப்படியே எடுத்து கூறும் பாடல்களாக தான் இருக்கும் அந்த பாடல்கள். இறுதியாக ஒரு பாடலை தரட்டுமா? காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்தில் ஒலித்த மணமகளே உன் மணவரை கோலம் என்ற இனிமையான பாடல்.

வாழ்க்கையின் வாழ்வியல் தத்துவமான பாடல்களாக, சிந்திக்கக்கூடிய பாடல்களாக, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பாடல்களாக, ஒவ்வொருத்தரும் இது என்ன என்று எண்ணக்கூடிய வகையில் அற்புதமான பாடல்களை தருவீர்கள். அதே போன்று இன்றும் உங்களுக்காக ஒலித்த பாடல்கள் தந்திருக்கின்றன. எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திருப்பார்கள். அந்த வழியில் நீங்கள் பெருமகிழ்ச்சி அடைவீர்கள் என்று எண்ணுகின்றேன். இன்று எங்கள் வானொலியை சிறப்பித்த உங்களுக்கு நன்றி கூறி எல்லா நலமும் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் நீங்கள் தெய்வீக நம்பிக்கை உள்ள உங்களுக்கு தெய்வ பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். எங்கள் வானொலியோடு நீண்ட காலம் இருந்த நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி அப்பா என்ற ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் தந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருடைய வணக்கங்களும் உங்களுக்கு உரித்தாகிறது. அன்பு ஷியாமலா அவர்களே.

இந்த பாட 43வது நேயராக இணைந்து சிறப்பித்த ஷியாமலா அவர்களின் இந்த வார நேயர் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர் அவர்களை மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை காற்றலிருந்து எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். உங்களிடம் வணக்கம் கூறி காற்றலையில் இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளுக்கு காதோரம் வந்து இணைக்க கனடா கலையகம் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். இந்த காற்றினிலே வரும் கீதம் இணைத்துவிடும் பாடல்கள் மனதுக்கு இதமாக ஒரு மகிழ்வான உணர்வை தரும் பாடலாக வர இருக்கின்றது. அன்பு உறவுகளே, முதலாவது பாடல் எப்படி இருக்கும் என்று கேட்டுத்தான் பார்ப்போம்.

கட்டுடல் கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடென்று வாழும் ஒரு வாலிபனை போட்டு அச்சம் மடம் நாணம் பயப்பு என்ற நான் குணமும் கொண்ட நடை அழகி இடை அழகிய ஒரு வாலிபனை கண்டால் அந்த நாயகிக்கு அவன் மீது கண் எப்படி பார்வை மௌனமாக சென்று பார்க்குமோ அதே போன்று அவனும் அந்த இளம் சிட்டை தன் உள்ளத்திலே பதித்து கொண்டு தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் வேளையிலே அந்த நாயகியோ அவனை உன்னை போல் தான் நானும் உன்னழகை கண்டு மயங்கி விட்டேன், உன் உடல் கட்டை பார்த்து மிரண்டு விட்டேன், என் உள்ளத்தை உன் உள்ளத்திலே சிறையாக போட்டி விட்டாய் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அன்பு உறவுகளை இது முன்னில் தமிழ் வானொலியை காற்றலையில் தரும் காற்றினிலே வரும் கீதம். இரண்டு உள்ளங்கள் ஒன்றுபடும் போது ஏற்படும் அந்த தெறிப்பு, அந்த மின்னல் தாக்குவது போன்ற ஒரு தாக்கம் தான் இரு உள்ளத்தையும் ஒருவரோடு ஒருவர் அள்ளிப்பருகும் வரை இணைத்து விடுகின்றது அன்பு உறவுகளே. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், அந்த காதலன் தன் காதலியை பார்த்து இப்படி வர்ணித்து அவளை நெருங்கும் வேளையிலே அவளை காணாமல் துடிக்கும் போது அவள் உன்னோடுதான் இருக்கின்றால் நீ எங்கே எப்பா பார்க்கின்றாய், ஒரு கால் திரும்பி பார்த்தால் உன் அழகி முன்னாலே நிற்பாளே என்று கூறுவது போன்று அந்த வாலிபன் எனக்கு அந்த கன்னி கூறுகிறான்.

கட்டழகு காளையவன் கன்னியை காணாமல் கவலையோடு வீற்றிருக்கும் வேளையிலே அவள் பின்னாலே அவன் பின்னாலே இருந்த அந்த அழகியோ, கண்ணான கண்ணா, உனக்கு என்ன அவசரம்? நான் தருவேன் என்று தெரியாதோ? இதோ நான் இங்கே இருக்கின்றேன் என்று கேட்டபொழுது கொஞ்சம் முன்னே வந்தால் புரியாதா என்று கேட்ட வேளையிலே அங்கே ஒரு பழமொழி ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. அன்பு உறவுகளே, தாய்க்கு பின் தாரம் என்று ஒரு முதுமொழி ஒன்று உண்டு. அனுபவசாலிகளினால் கண்ட உண்மை, தாய் தாளாட்டுவாள், சீராட்டுவாள், எல்லாம் செய்வாள். அதே போல தனக்கு வரும் மனைவியும் அந்த மனைவியும் தனக்கு வரும் கணவனை குழந்தை பிள்ளை போல் தாளாட்ட அவளுக்கு எண்ணம். ஆனால் மனதிலே தொட்டில் போட்டு அவனை தாளாட்டவா என்று கேட்கும் அந்த கன்னி கேட்கின்றாள், உன்னை நான் பஞ்சனையில் வைத்து உனக்கு பாடல்களை பாடி ஆடி காட்டி உன்னை மகள் ஊட்டவா என்று கூட கேட்கின்றான். இதுதான் ஒரு பெண்ணின் இலக்கணம். கணவனின் குறிப்பறிந்து அவனின் தேவை அறிந்து நடந்து கொள்ளும் அந்த அன்பு உறவுதான் ஆழமாக பதிந்து மேலும் மேலும் காதலை ஊட்டி காதலோடு ஒருமித்து வாழும் குடும்ப உறவுகளாக பறைசாற்றி கொண்டிருக்கும் என்பவர்கள். இது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றலையில் வருகின்றது. காற்றிலே வரும் கீதம் கலந்து வரும் பாடல்கள் காதலை நிலைநிறுத்தி வரும் பாடல்களாக இன்று வருகின்றது என்பவர்களே.

0: காற்றினிலே வரும் கீதம் இன்னொரு பாடலை தயாரித்து வைத்திருக்கின்றது. காற்றலையில் தந்து உங்கள் சிந்தனைக்கு உகந்ததாக வரும் பாடல். இந்த பாடலும் ஒரு ஊழல் நிறைந்த பாடலாக வருகின்றது. அன்பு உறவுகளே,
1: மேகம் இருந்தால் தானே மயிலாடு? ஆனால் இப்போது வானம் வெளிச்சமா இருக்கு, மயிலாடுகிறது.
2: அதுவா கருத்த குந்தலை மேகம் என்று நினைத்து ஏமாந்து ஆடுகிறது.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்ற வேளையிலே எங்கள் இணை கூட மூடாமல் செவி மடிக்காமல் நாங்கள் ஓய்வெடுக்காமல் கேட்டு மகிழ்ந்த பாடல் அந்த பாடல். துள்ளி விழும் அருவி என்று அங்கே ஆரம்பிக்கின்றது. அந்த துள்ளி விழும் அருவி எப்படி இருக்கும், சூடானதா இருக்குமா குளிரானதா இருக்கும், எவ்வளவு குளிரும் கவர்ச்சியும் கொண்டதாக இருக்கும் வேளையிலே அந்த குளிர்ந்த துள்ளி விழுந்து வரும் அந்த குளிர்ந்த அருவி போல் இருக்கின்றது உங்கள் பார்வை என் மீது படும் போது என்று அவள் சொன்னதிலிருந்து அந்த சம்மதம் தெரிந்து விட்டது அல்லவா. இருவரும் ஆடிப்பாடி ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் அறிந்து போற்றி மகிழ்ந்து பாடிய பாடலை காற்றலை தந்து சென்றது அன்பு உறவுகளே நீ இயர்நேரத்தில் மன்னிக்கவும் காற்றிலே வரும் கீதத்தில்.

இன்னமும் இனிமையான பாடலை காட்டலை கலந்து தருகின்றது. அன்பு உறவுகளே, ஒரு காதலன் காதலிக்கு கொடும் சத்திய பிரமாணங்கள் நிறையவாக உண்டு. அது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்து காதலோடு வந்து கூறும் வார்த்தையாக இருந்தால் இருவர்களும் தங்கள் எண்ணத்தை பரிமாறிக்கொள்ளலாம். அந்த வகையில் வரும் பாடலையும் தெரிந்தெடுத்து வந்து தருகின்றது காற்றினிலே வரும் கீதம்.

இணை பிரியாத இரண்டு உறவுகள் ஒன்றையொன்று ஆற தழுவி தங்களின் எண்ணக்கரத்தை வெளிவிடும் பொழுது கொடுக்கும் சத்திய பிரமாணங்கள் அப்படியாக, நீ அப்படியானால் நான் இப்படியாவேன் என்று. இது ஒரு காலத்தில் எங்கள் தமிழர் மத்தியிலே இருந்த ஒரு பண்பாகவும் திரைப்படங்களிலும் அதைத்தான் எடுத்து கூறியிருந்தார்கள். அப்பழு கற்ற ஒரு சுவாரஸ்யமான காதல் காட்சிகளை கூட கண்ணியமாக, அந்தரங்கமாக, புனிதமாக எடுத்து காட்டிய காலம். அந்த காலத்திலே வந்த கவிஞர்கள் கூட எழுத்து பெற இங்கே காட்டப்பட்டிருந்தது கல்லினில் வடிக்கப்பட்ட இன்ப நிலை. கையால் வரையப்பட்டதல்ல, கல்லில் முளைத்ததல்ல, கல்லில் வடிக்கப்பட்ட இன்ப, அதை ஒரு இறுக்கமான, அசைக்க முடியாத, உடைக்க முடியாத இன்ப நிலை இருவர் உள்ளத்திலும் ஏற்படுகின்றது என்பதை எடுத்துக் கூறும் வகையிலான வார்த்தைகளை தாங்கி அந்த பாடல் வந்தது என்பது உறவுளை. இது முன்னில் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் காற்றினிலே வரும் கீதம்.

எண்ணற்ற கனவுகளை சுமந்து இந்த கன்னிதான் எனக்கு வேண்டும், இந்த காலைதான் எனக்கு வேண்டும் என்று இருவரும் மனதிலே மனக்கோட்டைகளை கட்டி வரும் வேளையிலே அவர்கள் உள்ளத்திலே பொழியும் வார்த்தைகள், உள்ளத்திலிருந்து புறப்படும் வார்த்தைகள் மாங்கனியின் சாரெடுத்து செங்கனியின் பாத வழியே அந்த இதய கனியில் கலக்கும் ஒரு பாடலாக இந்த பாடல் வருகின்றது, ஒரு கனி ரசமாக வருகின்றது இந்த பாடல். அன்பு உறவுகளே, இந்த பாடலை முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலை காதலின் சின்னமாக தருகின்றது.

கை தொட்டு தங்கள் காதலை வெளிப்படுத்த முடியாது. கருத்தாலே, கண்ணாலே, அசைவாலே, அபிநயத்தாலே வெளிப்படுத்திய காலம் ஒன்று உண்டு உண்டு. அந்த காலத்தில் வளர்ந்த அந்த காதல்கள் அழிவதில்லை. பெண்களின் எழில் உருவம் பொங்கி வரும் வேளையிலே கண்டுவிட்ட காதலன் அவனை, அவளை காதலிக்க வேண்டுமென்றால் அந்த கட்டழகனை கண்டவுடன் அவளின் உள்ளம் பூரிக்க வேண்டும். அதற்கேற்ற ஆண்மகனாக இருக்க வேண்டும். கண்டதும் காதல் என்று இல்லாமல் ஒரு ஆடவனை நம்பி ஒருதி வந்து தன்னை அர்ப்பணிக்கும் வேளையிலே இறுதி வரை தன்னை காப்பான் என்ற உறுதுணையோடு இருக்கும் ஒரு குணாம்சம் உள்ள ஒரு ஆடவனைத்தான் அவள் நாடுகின்றாள். அப்படிப்பட்ட ஆடவனை கண்டவுடன் அவனுக்கு எப்படியான எண்ணங்கள் தோன்றும் என்றதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்றோ அப்படி இல்லை தானே. கடந்த அந்த காலத்தில் இருந்த திரைப்படம் இது. சற்று பல வருடங்களுக்கு முன்பு வந்த திரைப்படத்தில் வரும் காதல் காட்சிகளில் நாயகன் நாயகி இருவரும் தங்கள் உளமொத்த காதலை ஒருமித்து வெளிப்படுத்துவதற்கு தனிமை அந்தரங்கத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏகாந்தமான இடத்திலே, ஏகாந்த நிலையில் இருந்து கொண்டு தங்கள் உள்ளத்தை வெளிப்படுத்தினார். இன்றோ அப்படி இல்லை. ஒரு ஆடவனுக்கும் ஒரு ஒரு அழகிக்கும் காதல் வந்துவிட்டால் அங்கே அவள் பக்கத்தில் 20 பேர், இவன் பக்கத்தில் 20 நின்று துள்ளி துள்ளி ஆடி ஆடைகளை குறைத்து காட்டுவதுதான் காதல் ஆபாசம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. உண்மையாக உள்ளத்தை தொட்டு உள்ளத்தை நேசிப்பவர் தொட்டு நடிப்பதையே ஏற்றுக்கொள்ளாத காலம் என்று ஒன்று இருந்தது. அப்படி நடித்துவிட்டால் கேடு கட்டு போவதில்லை. தொடுவதற்கு முன், பிடிப்பதற்கு முன் தங்கள் உள்ளங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனிமையிலே சந்தித்து பழகுவதை கூட அவர்கள் பாதுகாப்பாக சென்று தனித்து பழகி வந்தார்கள் ஒரு காலத்திலே. அந்த பழமை பாதுகாப்போம் என்ற எண்ணத்தில் இந்த காதல் காவிய பாடல்களை நாங்கள் காற்றலையில் தெரியப்படுத்தும் பொழுது விளங்கிக் கொண்டு இருக்கலாம், பின்பற்றலாம் இவர்களும் என்று. எவ்வளவோ ஒரு அந்தரங்கமான விடயம் இந்த விடயம், புனிதமான ஒரு விடயம் இந்த காதல் என்ற விடயம் என்பதை எடுத்து கூறும் வகையில் வரும் பாடல்களை தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கும் முன்னில் தமிழ் வானொலி தரும் அடுத்த பாடல்.

ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளத்திலே இருத்திவிட்டு அந்த நினைவோடு மட்டும் வாழாமல் துணையோடு வாழும் அந்த துணிவான செய்தியை இருவரும் அன்னை தந்தையரின் அனுமதியோடு பெற்ற பின்பு திருமண நாளும் குறித்த பின்பு என்னை விட்டு நீ ஓடிப்போக முடியுமா என்ற கேள்விக்கு அவன் கூறுகிறான், உன்னை விட்டு ஓடிப்போக முடியுமா, இனிமேல் முடியுமா, நாம் இருவரில்லை ஒருவர் இனி தெரியுமா என்ற அருமையான ஒரு கருத்து, ஆழமான சிந்தனையோடு வந்த கவிஞரின் கற்பனை சித்திரம் இங்கே பாடலாக வந்து காற்றலையில் தோன்றி எங்கள் காதோரம் ஒலித்தது. முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் காற்றிலே வரும் கீதம் நிகழ்வுக்காக

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் காற்றிலே வரும் கீதம். காற்றிலே வரும் கீதங்கள் காலத்தால் அழியாத கீதங்களாகவும் கருத்திலே இனிப்பாக அமைந்து விட்டதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு உறுதியான முடிவு தந்து கொண்டிருக்கும். காதல் என்றால் புனிதமானது. அதை எப்படி நாங்கள் அணுக வேண்டும்? வாழ்க்கைக்கு துணை ஒன்று தேவை. அதை எப்படிப்பட்ட துணையாக இருக்க வேண்டும்? கண்டதும் காதல், கொண்டதும் கோலம் என்று இருக்கக்கூடாது என்றதை கூறும் வகையிலே இன்னும் ஒரு பாடல் தரவிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இதயத்தின் எல்லவரை சென்று இனிக்கும் இந்த பாடல் புதிய பாடல்கள் அனைத்தையும் வெல்லும் என்றது என்னுடைய நம்பிக்கை. கேட்டுவிடுவோம் இந்த பாடலை.

கன்னி ஒருத்தியை கண்டவுடன் அந்த காளைக்கு தோன்றுவது முதலில் அவள் பருவம் உருவம் அதைத்தான் எண்ணி பார்ப்பார்கள். 16 நிறையாத ஒரு பருவம் அங்கை. ஆனால் அவள் காதல் பசியூட்டும் இனிய மங்கை என்றெல்லாம் கூறி என் வாழ்வில் அவள் வந்துவிட்டால் இன்பத்துக்கு இனி ஏது இல்லை என்றும் அவன் கற்பனை பண்ணி ஓடிச் சென்று அவளை கட்டி பிடிக்கவோ அல்லது இன்னொருவரை கொண்டு அவளை தன்வயப்படுத்தவோ 4 பேரை கொண்டு கட்டி தூக்கி கொண்டு தன் அரண்மனைக்கு செல்லவோ இல்லை. தன் உள்ள கருத்தை வெள்ளடியாக வெளியே சொல்லி பாடியவளை அவளும் அதை கேட்டுக்கொண்டு சென்று விட்டு ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் வகையிலே ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவாவுடனே அவர்கள் பழகுவார்கள் என்ப உறவுகளே. அந்த வகையில் அமைந்த ஒரு இனிமையான பாடல் இந்த ஆண்டு பல சென்றாலும் இன்றைக்கு 60 வருடங்களுக்கு மேற்பட்ட பாடல் இந்த பாடல். கவிநயம், சொல்நயம், எதுகை மோனை, அது மட்டுமல்லாமல் கவிதைக்குரிய பாங்குகள், இலக்கண இலக்கியங்கள், சொற்பிறல்வில்லாமல் பாடிய குரல் எல்லாம் எங்களை ஈர்த்து கொண்டு சென்றதென்றால் இதற்கேற்ற பாடல் ஒன்று இனிமே இப்பொழுது கிடைக்குமா என்றால் அரிது அரிது அரிது. இந்த பாடலின் கருத்துக்களை இன்று இளைஞர்களுக்கு நாங்கள் புரியாது விட்டாலும் புரிய வைக்கும் வகையிலே சில வழிவகைகளை செய்து கொண்டால் எங்கள் தமிழ் பண்பாடு காக்கப்படும் என்று கூறிக்கொண்டு அடுத்து ஒரு பாடலை தர வருகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை காற்றிலே வரும் கீதத்தில்

எப்படி ஒரு கன்னி ஒருவி காத்திருக்கின்றாள் யாருக்காக என்று தெரியவில்லை. அங்கே வந்ததும் அவளும் நோக்க அண்ணலும் நோக்கியவுடன் அந்த காதல் அரும்பி அவர்கள் கைகூடி சென்றது என்ற ஒரு கதை வரலாறு புராணம் ஒன்று இருக்கின்றது, இதிகாசமாக வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடல் அதை அடிப்படையாக வைத்து வைத்த பாடல் காற்றலையில் வருகின்றது. கேட்டு மகிழ்ந்து

பாதையை அவள் பார்த்திருந்தது மட்டுமல்லாமல் சந்தித்த பின்பும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்ட பின்பு இருவர் என்பது மாறி ஒருவராக மலர்ந்தது. அன்பு உறவுகளை, இது முன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் காதல் கீதங்கள். காற்றில் நிலவும் கீதமாக மலர்கின்றன.

பாட்டலையில் கலந்து வரும் கனிவான கீதங்கள் காதல் கீதங்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் வேளையிலே காற்றிலே வரும் கீதத்திலே அடுத்து வரும் ஒரு பாடல் கூட இரண்டு ஜோடிகள் தங்களை மறந்து இன்பத்தை எண்ணி ஒன்று கூடிய மகிழ்விலே பாடும் பாடலாக வருகின்றது போலும். கேட்டுவிடுவோம் அந்த பாடலையும்.

அற்புதமான வரிகளை கொண்ட பாடல் அந்த பாடல். என்றும் நிலைத்த பாடல், அன்றும் இன்றும் இனி என்றும் நிலைக்கும் ஒரு பாடல். அங்கே ஒரு ஒரு வரியை கவிஞர் குவித்திருந்தார். ஆளிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, ஆளிலை வந்து மற்ற மரங்களின் இலைகள் போன்று சலசலத்து ஆடி ஓடுவதில்லை, ஆடி கலகலப்பதில்லை. ஆனால் அந்த ஆளிலையிலே அசையாமல் இருக்கும் அந்த ஆளிலையிலே கொட்டி வைக்கும் பனியும் அது குளிர்ந்ததாக எப்பொழுதும் கட்டியாக இருக்கும், கரைந்தே போகாது. அப்படிப்பட்டு இருந்த ஒரு பனிக்கட்டியை, குளிர்மையான அந்த அழகான பளிங்கு போன்ற அந்த பனிக்கட்டியை அள்ளிக்கொண்ட கைகள் எப்படியான கைகளாக இருக்கும், உறுதுணையான கையாக இருக்கும், அதை கொட்டி விடாத கையாக இருக்கும், உரைத்து மருங்காத கையாக கூட இருக்கும். ஆனால் அங்கே அள்ளிக்கொண்டதோ குளிர்ந்த பனி என்று கூறப்பட்டிருக்க அந்த பெண்ணை வர்ணித்தது. இவ்வளவு கட்டுக்காவல்கள் நிறைந்த இடத்திலே சரண் இல்லாமல் வளர்ந்து வந்த வேளையிலே என்ன உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு அவள் கரைந்து போகாமல் கட்டியாக இருந்திருக்கின்றாள் என்பதை எவ்வளவு நாசுவுக்காக அந்த கவிஞர் புனைந்திருக்கிறார் இந்த வரிகளிலே. அற்புதமான பாடல்களை காதல் ஓவியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் காற்றிலே வரும் கீதம் தருகின்ற ஒரு பாடல் இறுதி பாடலாக அமைய இருக்கின்றது அன்பு உறவுகளே.

இனிமையான அந்த பாடல் குறிச்ச அந்த கருத்து காதல் சமம். ஏழை பணக்காரன் பஞ்சனை மெத்தை எடுபடி ஆட்கள் எத்தனை சேனைகள் அரண்மனைகள் இருந்தாலும் காதல் சமமானது, மனம் விரும்பியதுதான் மாளிகை என்பது போன்று காதலுக்கு பேதமில்லை, இருவரும் ஒன்றாகினோம் நாங்கள் மனத்தால் என்று கூறி அதை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அது சரி, நாங்கள் அதை எதிர்நின்று முகம் கொடுத்து வண்டு எங்கள் வாழ்க்கையை தொடங்குவோம் என்று எத்தனையோ உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு உறுதியான குடும்பங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வாழ்க்கையிலும். இந்த பாடலும் சொல்லிவிட்டு சென்றது என்பதுதான். ஆனால் அங்கே ஒன்று கூட முன் இருமணம் ஒன்றாவதற்கு முன் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். இது முறையா, இது சரியா, இது நடப்புமா நடைபெறுமா என்று. ஆனால் ஒரு பெண் சம்மதித்தால் எதுவும் நடக்கும் என்பதை காட்டும் வகையிலே இந்த பாடல் அன்றைய பாடல்கள் கூறி சென்று வாழ்வியலில் பல தத்துவங்களை நிறைவேற்றி சென்றதை காற்றலையில் கலந்து விட்டது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றிலே பெறும் கீதம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த காற்றிலே வரும் கீதம் இத்தோடு நிறைவு பெற்று நான் இன்னமோர் காற்றலையில் வந்து இன்னமோர் காற்றிலே வரும் கீதத்தில் உங்களை சந்திப்பேன். இனிய பாடல்களை தருவேன் என்று கூறி விடைபெறும் நான் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து பிறந்த நாள் வாழ்த்து.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 24வது நாள் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய அகவை நாளை மகிழ்வாக இல்லத்தில் கொண்டாடும் வேளையிலே அன்பு மனைவி அருணா விஜயராகவன் அவர்களும் அவருடன் இணைந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அலுவலக நண்பர்கள், அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் கலந்து கொள்ளும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீரா அவர்களும் இணை இயக்குநர் சிந்தனை செல்வனும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள் நீண்ட காலம் பூரண நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும், ஒரு நுரைமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை கௌரவிக்கின்றார்கள்.

வேளையில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடல் அன்னை தந்தையரை எப்பொழுதும் போற்றிக் கொள்ளுவார். அந்த வகையில் அகத்தியர் என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்றும் கேட்டவளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமில்லாமல் அவரை வாழிய வாழிய என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

CRFM Radio Canada. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போற இன்றும் மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் அவள் பெயர் தமிழிச்சி என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அன்புடன் அருள் மோகன் தந்திருக்கின்றார். அந்த பாடல் நீ ஒத்த சொல்லு சொல்லு என்ற வரிகளோடு ஆரம்பிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தேடாத இடமெல்லாம் என்ற வரியை முதல் வரியாக கொண்ட வசந்த ராகம் திரைப்பட பாடல் ஒலிக்கே இருக்கின்றது. இந்த பாடலை அன்போடு அன்பு வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹாட்டன் மாநகரிலே டிராஞ்சி.

அடுத்து வரும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் கேட்டபை திரைப்படுத்து பாடல்தான். நீங்கள் தந்த பாடல் பாடுகின்றது கனவு காணும் வாழ்க்கை யாவும் என்ற முதல் வரியோடு.

அடுத்து வரும் பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தருகின்றார். சிறகடிக்கும் நிலவே என்ற சுறா என்ற திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல் கேட்க இருக்கின்றோம். உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படுத்த பாடலாக சிட்டு சிட்டு குருவிக்கு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்களாக தொடரும் பாடல்களை மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்திருக்கின்றார். மதுரை என்ற திரைப்படத்து பாடல் இழந்த பழம் இழந்த பழம் உனக்குத்தான் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து பாட வரும் மீண்டும் ஒரு இனிய பாடல். துளசி செடியே என்ற வரியை முதலில் தாங்கி சிவல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வன்கூவர் மாநிலம் வசந்தி.

வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று, லேசா பாக்குது மனசு என்ற பாடல் காஞ்சனா அவர்களுக்காக ஒலிக்கின்றது. இவர் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார்.

0: மை நேம் கே மாதிரி முத்துங்க. வாட் இஸ் யுவர் நேம்? சே, வேற மாதிரி பேசணும். என்னங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: தேங்க்ஸ்.
0: ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறீங்க?

0: உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலியில் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல்களையும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தருகின்றார்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா ரமணியின் பாடலை கேட்போமா? கண்ணு முழி காக்கா முல்லா என்று கேட்கும் ஒரு பாடல். மாஸ்க் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஒரு ஹவர்ல ரெண்டு பிரியாணி சாப்பிடுவீங்களா?
2: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல? அதான்
1: சொல்லுங்க, கேப்போம்.
2: ரத்தி,
1: ஐயோ,
3: இந்த பொண்ணு எங்க கூட்டு வந்தா தெரிஞ்ச அவங்க அப்பா கால் கால்
1: தெரியாது.
3: எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க, எல்லாம் நல்லா நடக்கும்.
1: பாப்போம்,
3: இவ்வளவு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன்.

0: walk on the beach. The best thing about beach is, na, I love the sunrises.
1: நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருக்கிறாரு. He have a resort there. Sunrise, sunset, both at same place. நடுவில் திருவள்ளுவர் வேற இருப்பாப்ல.
0: Shall we go? போய் போட்டோ எடுத்து அனுப்பு. I'll put it on Instagram.
1: Very

0: ரொம்ப ஸ்வீட் இருக்குடா.
1: கேரளால மை கிளைண்ட் இஸ் ஹேவிங் ஒன் பிக் தென்னந்தோப்பு. அங்கே ஹி இஸ் ஹேவிங் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் அனல். அங்க ஏல்னி இன்னும் ஸ்வீட்டா இருக்கும்.
0: இங்க என்னப்பா சொல்டா?
1: யூ வாண்ட் வாழ்க்கை?
0: வாட் இஸ் வாழ்க்கை?

0: பிரியா மச்சா?
1: வேணாண்டா, பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு, இதை அப்படி வரமாட்டிய, அதான் நானே வேணான்னு சொல்றேன்.
2: போலாம்.
3: இறகே இறகே மயில் இறகே என்ற வரியை இடையிலே தாங்கிய ஒரு பாடல் பீமா திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேரிஸ் தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் ஜோடியாக வந்து கேட்கும் ஒரு பாடல். என்ன சொல்ல ஏது சொல்ல என்ற வரியை மனம் கொத்தி பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

உறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே இது முன்னிலை தமிழ் வானொலி தரும் விடுமுறை விருப்பம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடலாக ஒலிக்கின்றன. ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த ஒரு பாடல். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து அற்புதமான கருத்தோடு வரும் ஒரு பாடல். பாரப்பா பழனியப்பா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

ஆடு பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்கிற

அவரை தொடர்ந்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிவேசன் அவர்கள் சத்தியம் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். பால் பப்பாளி என்று வரி எடுத்து பாடும் வழியிலே

இனிமையோடு இன்னும் ஒரு பாடல், உனக்குள் நானே என்ற பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படுத்து பாடலை என்னவள் தருகின்றார் ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கும் வேளையில் தானும் ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரதான் தானே என்று கூறுவது போல் ஆடு புலி ஆட்டம் திரைப்படுத்த பாடல் நிலா நிலா வெண்ணிலா என்று பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது முந்தைய தமிழ் வானொலி விடுமுறை நாட்களில் ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள். இந்த பாடல்களை எழுதி அனுப்பியவர்களுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று கூறினேன். இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சியை விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் மகிழ்வோடு தமிழோடு.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து பிறந்த நாள் வாழ்த்து.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 24வது நாள் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய அகவை நாளை மகிழ்வாக இல்லத்தில் கொண்டாடும் வேளையிலே அன்பு மனைவி அருணா விஜயராகவன் அவர்களும் அவருடன் இணைந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அலுவலக நண்பர்கள், அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் கலந்து கொள்ளும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீரா அவர்களும் இணை இயக்குநர் சிந்தனை செல்வனும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள் நீண்ட காலம் பூரண நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும், ஒரு நிறைமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை கௌரவிக்கின்றார்கள்.

வேளையில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடல் அன்னை தந்தையரை எப்பொழுதும் போற்றிக் கொள்ளுவார். அந்த வகையில் அகத்தியர் என்ற திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்றும் கேட்டவளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமில்லாமல் அவரை வாழிய வாழிய என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்திற்கான முதலாவது பாடல் காளை வயசு கட்டான சைசு களங்கமில்லா இளமனசு பல்லவியோடு சரணங்களையும் தொடர்ந்து பாட தெய்வத் பிறவி திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். 1960 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகி கே ஜமுனா ராணியம்மா அவர்களின் குரலில் ஒலிக்க வேண்டும் என்று தஞ்சை டி என் ராமையா தாஸ் அவர்கள் எழுதி கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். காற்றலையில் வரும் பாடலை கேட்பதற்காக சிதம்பரத்திலே ரமணி ராஜேஷ் அவர்கள் மட்டுமல்ல மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் இணைந்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார். நீண்ட காலத்து உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் தந்த அந்த பாடல் படகோட்டி திரைப்படுத்து பாடலாக இருக்கின்றது. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்று பாடுகின்றது. வளமை போலு என்றும் அந்த பாடலை நீண்ட காலமாக தொடர்ந்து இணைந்து கொள்ளுகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில். இவர்கள் மட்டுமல்லாமல் உலக தமிழ் மக்களும் என்று எழுதியிருக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் எனது பாடலை தருகின்றேன் என்று நான்கு கில்லாடிகள் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். நெய்வேலி அரசடிக்குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்றுதான் அந்த பாடல் பாட வருகின்றது. பாடி வரும் அந்த பாடலை வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமாரும் கிருஷ்ணகிரியிலிருந்து கனகராஜ் அவர்களும் கேட்கின்றார்கள்.

வாரிசு திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஜிம்மிக்கு பொண்ணு ஜிம்மிக்கு பொண்ணு என்று பாடவரும் அந்த பாடல் எங்களுக்கு இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து அன்பாக கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் வந்து பாடலை கேட்டால் அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், சிவா வேண்டும், ஸ்ரீராம், ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நண்பர்களே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சித்திக்கும் தேனான பாடல்களை. திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

வளமை போல என்றும் பாட வருகின்றது. ஒரு திரைப்படத்தில் இரண்டு தடவைகள் ஒரே பாடல். முதலில் 1961 ஆண்டு வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படத்தில் வந்த பாடலை தான் கேட்க இருக்கின்றோம். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாடோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என்ற பல்லவியோடு தொடர்ந்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்ய கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை மனைத்து கேட்கும் வேளையில் அவரது உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள்.

அதே பாடலை மீண்டும் அதே திரைப்படத்தில் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களோடு பி சுசிலா அம்மாவும் இப்படி பாடுகின்றார்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், பாடு லீலா என்று வரி எடுத்துக் கொண்டு வரும் பாடலாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் உறவினர்களோடும் கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கதையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நானா பாடுவது நானா என்று கேட்டு பாடுகின்றது ஒரு பாடல் நூல் வேதி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் மிஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் பழமை போல ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் நற்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை மனைத்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உனக்காக பிறந்தோன் உலக்காக பிறந்தேனோ என்று கேட்கும் கிழக்கு கடற்கரை சாலை என்று 2006 ஆண்டு திரைக்கு வந்த பாடல். ராஜு திரு முருகன் அவர்கள் இயற்றிவிட ஜெய் தேவ் அவர்கள் குரல் கொடுக்க எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் இயக்கிய ஜே பால் இயக்கிய திரைப்படத்தில் பாடிய பாடலாக இப்படியெல்லாம் எழுதி கேட்கின்றார் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை கிழக்கு மாகாணம் சுரேன் சசி சுஜி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது பாடல்.

0: எனக்கென பிறந்தவர கழட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குழுக்கில இவளுக்கு இணை சொல்ல யவதான்.
1: உறவாக நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலோடு வண்டிகர் சிறுவை சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை தருகின்றார்கள். அவர் தந்த பாடல் கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து ஆத்து மேட்டிலே ஒரு பாட்டு கேட்குது என்று தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல். இது முன்

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள் அன்புடன் வாழ்த்து கூறி வணக்கம் தந்து தான் ஒரு பாடலை கேட்க வருகின்றார். அவருக்கான பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இதயம் ஒரு கோவில் என்ற வரியெடுத்து அந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும்படி நாங்களும் கேட்டு மகள் நாம் தானே அன்பு

சமந்தி போன்று 1980 திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்திலே கனவுகளே ஊர்கோலம் எங்கே என்று கேட்கும் பாடல் ஒன்று பாடியது. அந்த பாடலை இன்று ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார், தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து.

கனடா கதையகத்தில் இருந்து ஒலிக்கும் பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்களும் ஒரு பாடலை தந்திரு சேப்பு விஜயராகவன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து தாயை சிறந்த கோவிலும் இல்லை என்ற ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது அவரோடு இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல்கள் மிகவும் சிறப்பான பாடல்களாக கேட்டு மகள இருக்கின்றார்கள். வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஜோர்ஜ் அவர்கள். முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அவர் வாடாமல்லிக்காரி என்ற கோழி கூவுது திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். இறுதியாக

பாடலை கேரள மாநிலம் பாலக்காடிலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றார் என்று ஒரு தெலுங்கு திரைப்படம் அபரா என்ற திரைப்படத்திலிருந்து சிறு சிறு சிறு கே புகோ சிறு சிறு சிறு கே புருஷாதே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே. வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து பிறந்த நாள் வாழ்த்து.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 24வது நாள் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நீல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய அகவை நாளை மகிழ்வாக இல்லத்தில் கொண்டாடும் வேளையிலே அன்பு மனைவி அருணா விஜயராகவன் அவர்களும் அவருடன் இணைந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அலுவலக நண்பர்கள், அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் கலந்து கொள்ளும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீரா அவர்களும் இணை இயக்குநர் சிந்தனை செல்வனும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள் நீண்ட காலம் பூரண நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும், ஒரு நுரைமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை கௌரவிக்கின்றார்கள்.

வகையில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடல். அன்னை தந்தையரை எப்பொழுதும் போற்றிக் கொள்ளுவார். அந்த வகையில் அகத்தியர் என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்றும் கேட்டவளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமில்லாமல் அவரை வாழிய வாழிய என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்ற நாம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் நூற்று காலங்களில் வாரம் வாரம் ஒரு பாட்டும் பதமும் நாங்கள் கேட்கும் வேளையில் 341 வார பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருப்பது 342 பாட்டும் பதமும். கடந்த காலங்களில் மலர்ந்து வந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக பல படைப்பாளிகள் தங்கள் தங்கள் படைப்பினை சிந்தனைக்கேற்றவாறு சீர்திருத்த கருத்துக்களை தாங்கி வர செய்து எல்லோரும் மகிழ்ந்து பாராட்டி ஜனரஞ்சகமான அந்த பாட்டும் பதத்தை இன்றும் மலர் வைக்க வருகின்றது. கடந்த 122 பாட்டும் பதங்களை தயாரித்து காற்றலையில் தவளவிட்ட சிந்தனை செல்வன் தன்னுடைய பக்குவமான படைப்பாக 123 படைப்பினை இன்று மலரும் 342 பாட்டும் பதத்துக்கு சமர்ப்பிக்கின்றார்.

சகல விதமான விழிப்புணர்வுகளையும் மனதிலே தந்து எழுச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் கருத்தும் காணமுமாக வந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் ஒரு பாட்டும் பதத்துக்கான வாக்கியத்தை தேடி அதற்கு உரிய பதங்களை முதல் பதங்களிலிருந்து எடுத்து அதை தொடுத்து பாடல்களாக தரும் திரைப்படுத்து பாடல்களையும் தேடி தந்திருக்கும் வேளையில் பக்குவமான பாடல்களையும் காதுக்கினிய கீதங்களாகவும் கருத்து நிறைந்த பாடல்களாகவும் என்று ஒலிக்க வைத்து அதிலே வர முதல் பதங்களை தொடுத்து 10 பதங்களை எடுத்து ஒரு வாக்கியத்தை தர இருக்கின்றார் என்ற பாட்டும் பதமும் நிகழ்விலே. தனது படைப்புக்காக மேகம் கறக்குது என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் தருகின்றது இன்றைய பாட்டும் பதத்தில் முதலாவது பதத்தை. பாடலை கேட்போமே.

0: முதலாவது பாடல் மேகம் கறக்குது திரைப்படத்திலிருந்து அழகான என்ற பதத்தை அழகாக தாங்கி பாடி சென்ற வேளையிலே அந்த அழகான என்ற அந்த பதத்தை இன்றைய பாட்டும் பதமும் 342 முதல் பதமாக பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக மல்லியம் மங்களம் என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று அந்த பாடல் எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றது. கேட்போம் பாடலை.
1: அள்ளி விழிய செய்ய அழகு மலர் கை அசைய

ஓவியம் என்று ஆரம்பித்து அந்த பாடலே ஓவியத்துக்கு என்ற பதத்துக்கு நாங்கள் அதை எடுத்து அழகான ஓவியத்துக்கு என்று பொருத்திக் கொள்வோம். மூன்றாவது பதம் எதுவாக இருக்கும் அதை அனுதினமும் கேட்டு மகிழ்ந்திருப்போம். அந்த பாடல் பொன்னூஞ்சல் என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். எங்கே பாடலை கேட்போமா?

நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்ற அந்த பாடலிலே நல்ல என்ற அந்த நல்ல பதத்தை நாங்கள் பெற்று மூன்றாவது பதமாக பொருத்திவிட்டு ஒரு தடவை படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் நான்காவது பதத்திற்காக சிகரம் என்ற திரைப்படுத்த பாடலை தெரிந்தெடுத்திருப்பார் கண்டுபிடித்திருப்பார்கள் எண்ணுகின்றேன். இங்கே அதை நாங்கள் கேட்டுவிட்டு பொருத்தி பார்ப்போம். வருகின்றது பாடல்.

வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்ற அற்புதமான அந்த பாடல் வண்ணம் என்ற பதத்தை எங்களுக்கு தந்த வேளையிலே பொருத்தி விடுவோம் நாலாவது பதமாக படித்து விடுவோமா? அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம். வண்ணம் என்பது நிறங்கள், வர்ணம் என்று கூறுவோம் அல்லவா. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம். அப்படி என்றாலும் எங்களுக்கு பூரணமத்துவப்படவில்லை அல்லவா. ஐந்தாவது பாடலுக்கான முதல் வரியை தேடுவோம். தில் என்ற திரைப்படத்தில் இருந்து

வேண்டும் வேண்டும் என்று பாடி சென்றதே அந்த பாடல். அதிலே வேண்டும் என்ற ஒரு வேண்டும் என்ற பதம் எங்களுக்கு போதும் என்று எடுத்து பொருத்துவோம் ஐந்தாவது பதமாக. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். ஆம், ஒரு ஓவியம் அழகாக வர வேண்டும் என்றால் அதிலே பூசப்படுகின்ற உபயோக பாவிக்கப்படுகின்ற வண்ணம் சிறந்த வண்ணமாக இருக்க வேண்டும், பொருத்தமான வண்ணமாக இருக்க வேண்டும். அழகுற அந்த ஓவியம் திகழ வேண்டும் என்றால் வண்ணம் தான் உங்களுக்கு முக்கியம். பல வண்ணங்களை அங்கே சேரும் போது நாங்கள் பொருத்தமான வண்ணங்களை அங்கே இணைத்து பதித்து விட்டால் அது அழியாத ஓவியமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும், கருத்தினை தந்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும் என்று கூறிய சிந்தனை செல்வன் தன்னுடைய 123வது படைப்பில் தந்த 342வது பாட்டு பதத்திற்கு 6, 7, 8, 9, 10 என்று இன்னும் 5 பதங்களை தர வேண்டுமே, எப்படி அந்த பதங்களை தந்து எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். வீட்டுக்கு வீடு என்ற திரைப்படத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் 6வது பதத்தை என்று தருகின்றார் அந்த பாடலை அந்த பாடல் பாடுகின்றது கேட்போம்.

நல்ல வாழ்வுக்கு என்று ஆரம்பித்த பாடலிலே நல்ல வாழ்வுக்கு என்ற பதம் எங்களுக்கும் நலமாக இருக்கின்றது. அழகான வேண்டும், அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். நல் வாழ்வு நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் விஜயபுரி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றார்.

கேட்டீர்களா பாடலை? உள்ளத்திலே புறம் வேண்டுமடா என்று பாடுகின்றது. அப்படி என்றால் உள்ளத்திலே என்றதை எடுத்துக்கொண்டு பொருத்துவோம் ஏழாவது பதமாக. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே என்று வந்த வேளையில் ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது. திரைப்படத்து பாடல் வந்து எட்டாவது பதத்தை தர விரும்புகிறது. கேட்போம் பாடலை.

இந்த பாடலிலும் நல்ல என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அந்த நல்ல என்ற பதத்தை கொண்டு சென்று எட்டாவது இடத்திலே வைத்து எட்டு பதங்களையும் பொருத்தி படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். ஆம், சிறந்த அழகான சிறப்பான ஒரு ஓவியம் என்றால் அதுக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வண்ணங்கள் நிறங்கள் வேண்டும். அதே போன்று நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்ற அடுத்த பதம் இதுவாக இருக்கும் என்று இதுகை மோனியோடு தருகின்றார் போல் தெரிகின்றது. ரிக்ஷா மாமா திரைப்படுத்து பாடல் பாடுகின்றது அந்த பதத்திற்காக.

எனும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலே எண்ணம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 9வது பதமாக, அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம். 10வது பதம் என்று பூரணப்படுத்துகின்றது இன்றைய 342 பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக. அதற்காக வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்பட பாடல் கை கொடுக்கின்றது எங்களுக்கு. கேட்டுவிடுவோம் அந்த பாடலை இறுதி பாடலாக.

வேண்டும் வேண்டும் என்று ஆரம்பித்து மீண்டும் மீண்டும் பாடிய வேளையிலே நாங்கள் ஒரு வேண்டும் மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று பத்தாவது பதமாக பொருத்தி விடுவோம். பத்து பதங்களை அழகாக பெற்று நாங்கள் பக்குவமாக படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல் வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்று வந்திருக்கின்றது. எதுகை மோனையோடு பக்குவமாக இந்த பதங்களை தேடி பிடித்து அதற்குரிய பத்து பாடல்களையும் எடுத்து வந்து எங்கள் காதோரம் தந்து இன்றைய பாட்டும் பதமும் 342 தன்னுடைய 123வது அற்புதமான படைப்பாக தந்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். வாழ்த்துக்களை அவருக்கு கூறிவிட்டு கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். மீண்டும் அழகான ஓவியத்துக்கு நல்ல எண்ணம் வண்ணம் அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டுமாம். அழகான ஒரு ஓவியத்தை படைக்க வேண்டியவர்கள் நல்ல தரமான வண்ணங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று நாங்களும் நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்றால் எங்கள் உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வஞ்சனை சூது போட்டி போகாமை அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல எண்ணங்களை நாங்கள் கொண்டு வாழ்ந்தோமாக இருந்தால் எங்கள் வாழ்வும் நல்வாழ்வாக சிறக்கும் என்பதை சூட்சமமாக எடுத்து கூறிய பாட்டும் பதத்தை கேட்டோம். இன்றைய 342வது பாட்டும் பதம். இந்த 342 கொண்ட இந்த பதம் எப்படி கூறினது என்று மீண்டும் ஒரு தடவை பார்ப்போமா? அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்று கூறி நல்ல சிந்தனைகளை மனதிலே நாங்கள் கொண்டு நல்வாழ்வு பெறுவோம் என்ற அற்புதமான ஒரு வழிகாட்டி கருத்தை தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்ட சிந்தனை செல்வன் அவருடைய 123வது படைப்புக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இவது வரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அற்புதமாக இந்த கருத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம். எங்களை சிந்தையிலும் நல்ல எண்ணங்களை சுமப்போம், நல்ல காரியங்களை செய்வோம், அறவழி நடப்போம் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் 342 விடைபெற எண்ணுகின்றது. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல் வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்ற கருத்துக்களை அழகாக தந்துவிட்டு உறவுகளை இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் தமிழ் பணியிலே வாரந்தோறும் வரும் பாட்டும் பதத்தில் இன்று 342வது பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் உங்களை அடுத்த பாட்டும் பதத்தில் சந்திக்கின்றேன் என்று காற்றால் இன்று விடைபெற்றுச் செல்லும் வேளை அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்ற கருத்தை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வும் வளமும் எங்கள் கையில் உண்டு அன்பு உறவுகளே. வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து பிறந்த நாள் வாழ்த்து.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 24வது நாள் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய அகவை நாளை மகிழ்வாக இல்லத்தில் கொண்டாடும் வேளையிலே அன்பு மனைவி அருணா விஜயராகவன் அவர்களும் அவருடன் இணைந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அலுவலக நண்பர்கள், அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் கலந்து கொள்ளும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீரா அவர்களும் இணை இயக்குநர் சிந்தனை செல்வனும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள் நீண்ட காலம் பூரண நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும், ஒரு நிறைமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை கௌரவிக்கின்றார்கள்.

வேளையில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடல் அன்னை தந்தையரை எப்பொழுதும் போற்றிக் கொள்ளுவார். அந்த வகையில் அகத்தியர் என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்றும் கேட்டவளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமில்லாமல் அவரை வாழிய வாழிய என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். பாலும் பழமும் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை சிங்கப்பூர் நாடு சிங்கார பூமி அங்கிருந்து அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் மகாலிங்கம் அவர்கள்.

தெய்வம் முன்னாலே என்று பாபு திரைப்படுத்த பாடலை பாடுகின்றது. இந்த பாடலை தந்துவிட்டு ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்ஷி கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்கின்றது. விஜயராணி உங்களுக்காக அற்புதமான ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்து பாடல் நீண்ட நாள் கேட்ட பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும். மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களோடு கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் துளி துளியாய் என்று வரி தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இந்த வழியிலே கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து தனுஷனும் பழமை போல இன்று ஒரு பாடல் ஸ்டைல் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். காதலித்தால் ஆனந்தம் என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை, இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சர்வதேச நேயர் விடுப்பு பாடல்கள் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கின்றன.

தொடரில் இருக்கும் பாடல்கள் கூட கனடா உறவுகளின் பாடல்கள். முதலில் வான்கூவர் மாநிலம், இளவரசி உங்கள் பாடலை கேட்போமா? உன்னை நினைக்கவே என்ற ஜே திரைப்படத்து பாடலை இன்று பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் வான்கூவர் மாநிலத்து வசந்தி தந்த பாடல். டைம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்ற வரி எடுத்து.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல் கனடாவில் இருந்து. ஒரு சுடர் இரு சுடர் என்ற முதல் வரியை கொண்டு ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடலை கேட்போம். உன்னை விடமாட்டேன் என்ற முதல் வரியை அடுத்து இரட்டை ரோஜா திரைப்படுத்த பாடலாக தருகின்றது.

நீண்ட கால உறவு. மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து இசை பயணம் செய்யும் ரமணி, நீங்கள் தந்த பாடல் எனக்கென ஏற்கனவே என்ற பெயரை கொண்ட பாடல், பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல் கேட்போமா?

அடுத்து வரும் பாடலும் எங்கள் அன்பு உறவாக எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து வரும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றீர்கள். வயசு என்ற திரைப்படுத்து பாடல், காஞ்சிப்பட்டு சேலை கட்டி என்ற பாடலைத்தான் நீங்கள் தந்தீர்கள். ஒலிக்க கேட்போம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடாவிலிருந்து ஒலிக்கும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்தோடு இணைந்து வருகின்றது. வா வா என் வீணையே என்ற வரி அற்புதமான ஒரு பாடலே உண்டு. அந்த பாடல் சட்டம் திரைப்படத்தில் பாடிய பாடல். இன்று ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்து கேட்க இருக்கின்றார். நாங்களும் கேட்போம்.

இவர்களோடுதான் ஐரோப்பா கண்டத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவா மாநிலத்திலிருந்து கேட்கின்றீர்கள் தில் திரைப்படுத்து பாடலை. பாடுகின்றது அந்த பாடல் ஓ நண்பனே நண்பனே என்று வரியெடுத்து.

முக்கிய மன்னன்றால் என்னவள் வர வேண்டும், என்னவள் வந்து ஒரு பாடல், நலம் நலமறிய ஆவல் என்று கேட்கும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல வந்து என்றும் அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். சின்னத்தாயி திரைப்படுத்த பாடலை நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது, கேட்டு மகிழலாம்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிச் செல்லும் அந்த பாடல்களை தந்தவர்களுக்கு நன்றியும் கேட்டவர்களுக்கு நன்றியும் கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக தமிழோடு என்று கூறி சென்று வருகின்றேன்.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து பிறந்த நாள் வாழ்த்து.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 24வது நாள் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய அகவை நாளை மகிழ்வாக இல்லத்தில் கொண்டாடும் வேளையிலே அன்பு மனைவி அருணா விஜயராகவன் அவர்களும் அவருடன் இணைந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அலுவலக நண்பர்கள், அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் கலந்து கொள்ளும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீரா அவர்களும் இணை இயக்குநர் சிந்தனை செல்வனும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள் நீண்ட காலம் பூரண நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும், ஒரு நுரைமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை கௌரவிக்கின்றார்கள்.

வேளையில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடல் அன்னை தந்தையரை எப்பொழுதும் போற்றிக் கொள்ளுவார். அந்த வகையில் அகத்தியர் என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்றும் கேட்டவளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமில்லாமல் அவரை வாழிய வாழிய என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் பாகப் பிரிவினை என்ற திரைப்படுத்த பாடல். இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களின் குரலிலே கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார் என்றும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என்ற வரிகளை கேட்டு மகிழ்வோம் என்று சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்கள், பங்கஜம் கோவிந்தராஜன் மேல் வளையமான தொகுதியிலிருந்து இணைத்து எங்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடல் கோரிப்பாளையம் திரைப்படுத்து பாடல் என்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கின்றது. என்ன இந்த மாற்றமோ என்ற வரியை தொட்டு இந்த வரிகளை கேட்டு மகளிர் என்று வளமை போல தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர் அவர்களோடு ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா இவர்கள் இணைந்த வேளை ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

0: உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை நிற விருப்ப பாடல்கள். தாய் மூகாம்பிகை திரைப்படுத்த பாடல் ஒன்றை அன்பு சேப்பு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து தொடுத்திருக்கின்றார். ஜனனி ஜனனி ஜகம் நீ ஜகம் நீ என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என்னாசை பறக்கின்றது. அற்புதமான பல்லவி. அத்துடன் சரணங்களை உணைத்து வெகுளிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஜெகபர் சாதிக் அவர்களை உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது ஏற்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன், நசீகா ரிஃபாகா, இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

ஆண்டுகள் பல கடந்தும் என்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு அற்புதமான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. உறவுகளே, இந்த பாடலை தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா நற்பவி மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து ஒலிக்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் மணமகள் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லாம் இன்பமயம் என்ற வரிதாங்கே.

முறையில் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் எனது பாடலும் இணைய வேண்டும் என்று குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன, ரோசாப்பு என்ன என்ற பல்லவியோடு தொடங்கும் நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படுத்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வதற்காக இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் வித்தியாசமாக ஒலித்திருக்கின்றது என்றும், அந்த பாடலில் ஒரு பாடலை முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை வணைத்து தருகின்றார். பாடுகின்றது அந்த பாடல் அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே என்ற பாடல். இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகி இசை அரசு பி சுசீலா அம்மா, எல் ஆர் அஞ்சலி, ஷோபா, சசிரேகா இவர்கள் 1975 ஆண்டு திரைக்கு வந்த நாளை நமது திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

அதே பாடலை அதே திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் இணைந்து பாடும் பாடலாக அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே என்று பாட வைக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் உலக தமிழர்கள் உறவுகளோடு அந்த பாடலை

வழி வந்து காசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று

பிரியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர்களுக்கான, கனடா கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

புது நெல்லு புது நாத்து என்ற திரைப்படுத்து பாடல், பூ பூ பூ பூ பூத்த சோலை என்ற பாடல். இந்த பாடலை இன்று வணக்கம் கூறி வாழ்த்துக்களும் கூறி விரும்பி கேட்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன். அவர் கேட்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவுகளோடு கேட்கும் அந்த பாடல் விகடன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. யாரிவளோ யாரிவளோ என்று தறி எடுத்து

வரும் பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து. அன்பு ஜோர்ஜ், நீங்கள் தந்த பாடல். மூன்றியல் தமிழ் வானொலியில் மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சொல்லித்தரவா சொல்லித்தரவா என்று பாட வைக்கின்றீர்கள். மாஜா திரைப்படுத்து பாடலாக

மலை ஒரு மலையாள திரைப்படுத்த பாடலாக தருகின்றார் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து. அந்த பாடல் தேனுண்டோ பூவே என்று கேட்டு மலையாள மொழியும் தமிழ் மொழியும் கலந்து பாடுகின்றது இந்த நிகழ்ச்சியிலே.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே. வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து பிறந்த நாள் வாழ்த்து.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 24வது நாள் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய அகவை நாளை மகிழ்வாக இல்லத்தில் கொண்டாடும் வேளையிலே அன்பு மனைவி அருணா விஜயராகவன் அவர்களும் அவருடன் இணைந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அலுவலக நண்பர்கள், அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் கலந்து கொள்ளும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீரா அவர்களும் இணை இயக்குநர் சிந்தனை செல்வனும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள் நீண்ட காலம் பூரண நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும், ஒரு நிறைமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை கௌரவிக்கின்றார்கள்.

வகையில் அவருக்கு விருப்பமான ஒரு பாடல். அன்னை தந்தையரை எப்பொழுதும் போற்றிக் கொள்ளுவார். அந்த வகையில் அகத்தியர் என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்றும் கேட்டவளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமில்லாமல் அவரை வாழிய வாழிய என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நேரம் சரியாக 10:13, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:42. இங்கே இரவு நேரம் நடுநிசி. இப்போ உங்களுக்கு காலை 10:13. இன்றைய திகதி 25 ஏப்ரல் மாதம் 2022. இது நேரடி ஒளிபரப்பு, லைவாக போகிறது. அதனால் அதை மறு ஒளிபரப்பு என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அதனால் தான் சொல்லப்படுகிறது. எங்கே அன்பு உறவுகள் காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கதம்பத்தில் கண்டுபிடி கண்டுபிடி, இன்றைக்கு கண்டுபிடி கண்டுபிடி. முதல்ல ஒரு கண்ணன் பாடல் ஒன்று கேட்போம். அதை கேட்ட வண்ணம் காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரியா?

இன்று கிளாஸ் ரூமுக்கு, அதாவது வகுப்பறைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னு பார்ப்போம். என்ன குறைவாக தான் இருப்பார்கள்னு நினைக்கிறேன். ஜெகபர் சாதிக்கண்ணா இன்றைக்கு வந்துட்டேன். அண்ணா வணக்கம். அண்ணா எப்பவும் நலமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அண்ணாக்கு ஒரு வணக்கம். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம். அடுத்து பார்க்கலாம் வேறு யார். ரெண்டு மாமா சந்திரராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம். அடுத்து வேறு யார் வருக. லெனின் உங்களுக்கு ஒரு வணக்கம். லெனினுக்கு ஆக எத்தனை பையங்க வந்திருக்கிறாங்க? ஒன்று ரெண்டு, ரெண்டு பையன், மூன்று பையன், நாலே நாலு பையன் மாதிரி தான் இப்போ கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். வர வர உங்களுக்கு படிப்பில் அக்கறை இல்லை, எல்லாருக்கும் பரவாயில்லை. இன்றைக்கு கண்டுபிடி கண்டுபிடி, அது எப்படி என்றா, சு என்று முடிகிற சொற்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன். பரிசு, சு என்ற எழுத்தில் முடிகிற சொற்கள், அது எத்தனை எழுத்தாகவும் இருக்கலாம். சரியா? யார் கொண்டு வரேன்னு பார்ப்போம். குறைஞ்சபட்சம் வந்த ஒரு அன்பு உறவு மூன்று சொற்களை நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம். நிறைய சொல்லக்கூடாது. சில பேருக்கு பேராசை, டக்கு டக்கு டக்கு டக்குண்டு ஒரு 10-15 சொல்லுவோம்னு வருவீங்க, அப்படி இல்லை. உங்களுக்கு மூன்று, ஒரு முறை இணைந்தால் மூன்று சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டாம் முறை இணைந்தால் மூன்று சொல்லி சொல்லலாம். சரியா? குறைஞ்சபட்சம் மூன்று தான், அதுக்கு மேலே போக விட மாட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் போனால் உங்களோட மார்க்ஸ் கழியப்படும். இப்போது நீங்கள் மூன்று சொன்னால் ஒரு புள்ளி கொடுப்பேன்னு என்ன, அப்போ அந்த புள்ளி கழிச்சிருவேன். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் கூட சொல்லிக்கொண்டு போவீங்களா இருந்தால், அதாவது சொல்வழிக்கலாத பிள்ளைன்னு சொல்லி உங்களோட புள்ளிகளை கழிச்சு விடுவேன். சரியா? மூன்றே மூன்று சொல்லு, சு என்று முடிகிற சொற்கள் எடுத்து வருவோம். பரிசு என்று நான் அந்த இது உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ சு என்று முடிகிறது எங்கே பார்க்கலாம். முதல்ல இந்த பாட்டை கேட்போம்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். உங்களோட ஊர் பக்கம்
1: தான்
0: அந்த கல்லண்ண தெரியுமா உங்களுக்கு? பாட வாரணம்மா, சத்தியமா வாரணம்மா, நல்ல ஒரு பாட்டோட வாரணம்மா,
1: உண்மையிலே பாடகர் மாதிரி எல்லாமே பாட ஆரம்பிச்சாங்கம்மா. பாடுவோம் நிகழ்ச்சி மூலம் எல்லாருமே நல்லா பாடுறாங்க.
0: எல்லாரும் நல்லா பாடுறாங்க. இல்ல இப்ப நீங்க
1: சரியில்லை
0: ஆசிரியர், ஆசிரியருக்கு இரவு நித்திர முழிச்சு முழிச்சு ஆசிரியருக்கு குரல் வளமும் போச்சு, எல்லாமே போச்சு. கொஞ்சம் நெஞ்சம்தான் ஏதோ ஏதோ உடம்புல எல்லாம் ஒட்டி கொண்டு கொஞ்சம் அங்க இங்க பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி இருந்தது, இப்ப எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணா என்ன மாய இரவு நித்திர முழிச்சு. அது சரி, உங்களோட அப்பா உங்களை விட நல்ல அழகா இருக்கிறாரு ஐயா. ஜோச்சுருப்பாங்க அப்பா நல்ல அழகா இருக்கிற. இப்ப முதலாவது நீங்க ஒரு யாராவது ஒரு நபருக்கு இவருக்கு இந்த பாடல் என்று சொல்லி பாடல் ஒன்று கேட்கலாம். அதை எழுதி வச்சு நான் எடுத்து வர்ற நேரம் எடுத்து வருவேன். முடியும் போது பேர் சொல்லி சொல்லி எடுத்து வருவேன். ஆனா ரெண்டு மூன்று பேர் சொல்லக்கூடாது, ஒரே ஒரு நபருடைய பேர் சொல்லி இவருக்காக இந்த பாட்டு நான் இன்றைக்கு கேட்கிறேன். நீங்க எப்பவும் பாருங்க, எல்லாரும் வந்து சும்மா பாட்டு கேட்டுட்டு போவார்கள், ஆனா மனசுல வச்சிருப்பார்கள் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பாட்டை. இது நான் உங்களுக்கு இப்ப ஃப்ரீயா ரெட்டை கட்டி பறக்க விடுறேன். இப்ப உங்களோட மனசு சொல்லி நீங்க யாருக்கு சொல்லி அடி வாங்கினாலும் சரி, சந்தோஷமா பரிசு வாங்கினாலும்
1: சரி,
0: இல்ல என்ன அர்த்தம்டா, நீங்க பாட்டை கேட்டுட்டு அங்க அடி வாங்கினாலும் சரி சரியா, பரிசு வாங்கினாலும் சரி,
1: உங்க வலையில நான் சிக்க மாட்டேமா.
0: பாக்கலாம் எத்தனை பேர் சிக்கிறாங்கன்னு பாக்கலாம். புதுசு புதுசா நான் நினைச்சு கொண்டு வாறது பாத்தீங்களா எப்படி
1: என்று.
0: நீங்க முதல் பாட்டு சொல்லுங்க.
1: முதல்ல எந்த வானிலையிலுமே இது மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கிடையாது,
0: கிடையவே கிடையாது. இந்த வானிலையும் இப்படி நிகழ்ச்சியும் கிடையாது, அன்பு பாசமும் கிடையாது,
1: கிடையாது கிடையாது.
0: சரி, இப்ப முதல்ல நீங்க பாட்டு சொல்லுங்க. முதல்ல
1: பாட்டாமா, நான் வந்து நம்ம நேயர் உறவுல வந்து மீராமான் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட பாட்டை கொடுத்துறோமா.
0: இத சும்மா என்னாலும் பரவாயில்ல, என்ன செய்யறது. ஆனா நீங்க அப்ப எல்லாரும் இப்ப மீராமாக்கு மீராமாக்கண்டு கேட்டா சரி வராது. இப்ப நீங்க கேட்டுட்டீங்க, இனி யாரும் மீராமாக்கண்டு பாட்டு கேட்க கூடாது கடைசி மட்டும்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: சரியா? அங்கால போய் காலடி சொல்லுவீங்க, நான் சும்மா மீராமா சொன்னா இது உனக்கு தான் அந்த பாட்டு. மனிதனுக்கு இருக்கிற புத்தி புத்திசாலித்தனம் யாருக்கையா இருக்குது. சரி, எங்க என்ன பாட்டு சொல்லுங்க நீங்க.
1: உங்களுக்கு வந்து திரைப்படம் பெயர் வந்து சபாபதிமா.
0: சபாபதி.
1: மயக்காதே மாயக்கண்ணான் ஒரு பாடல் இருக்கு.
0: மயக்காதே மாயக்கண்ணனா?
1: ஆமா, அந்த பாடல் உங்களுக்காக நான் கொடுக்கறேன்மா.
0: நல்ல, இது நான் நான் நம்புறேன் இத, இந்த கண்ணன் ரெண்டு வந்தவடி.
1: ஆ சரி. சரி,
0: உண்மையா உண்மையா இத நான் நம்புறேன்.
1: சரிமா,
0: மயக்காதே மாய கண்ணன். சரி, இப்ப நீங்க சு என்று முடிக்கிற இந்த பரசு என்று வருதல்ல, எத்தனை எழுத்துலயும் வரலாம், மூன்று சொல்லி சொல்லணும்.
1: பிளவுஸ் சொல்லாமா?
0: என்னது
1: பிளவுஸ்?
0: பிளவுஸ் என்னண்டு வேற, அது ஆங்கில சொல்லு முதல்ல. அது பிளவுஸ் மற்ற பிளவுஸ் எங்க? அது இசண்ட இல்ல முடியும். பிளவுஸ் சிவப்பு கலர் பிளவுசு போடு என்று சரி சொல்லுங்க. இல்ல அது சரி. நன்றி. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வேலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இரண்டு மூன்று பேர் இணைந்தது போல இருந்தது. ராஜ்குமார், சாந்தி அம்மா, எங்கே இணைஞ்சீங்க? ஓடி வாங்க பார்க்கலாம். சொல்லிவிட்டு பாடல் இன்னா இருக்குன்ட்டு ஒரு தரம் மட்டும்தான் சொல்லணும். சொல்லி உங்களுடைய பாடலையும் தந்துவிட்டு நீங்கள் மூன்று, அதாவது சு என்று முடிகிற சொற்கள் இன்றைக்கு பார்க்கலாம். கண்டுபிடியில் வணக்கம் சாந்தியம்மா. ஒரு நிமிஷம் உங்களை வச்சு தான் செக் பண்ண போகிறேன், இந்த குரல் நல்லா வருதாண்டி. இங்கே எங்கே பேசுங்க சாந்தியம்மா?
1: வணக்கம் மீராமா, நல்லா இருக்கீங்களா?
0: அப்பா, உங்களோட குரல் எங்கே பேசினாலும் கிளியராக தான் இருக்கு. சூப்பராக கேட்குது. சரி, எங்கே ரெண்டாவது ஆளாக இணைஞ்சிருக்கிறீங்க சாந்தியம்மா? இப்போ நீங்கள் பாட்டை முதல் சொல்கிறீங்களா, சொல்ல சொல்கிறீங்களா?
1: சொல்லு.
0: ஒரு நிமிஷம் நிலங்க. எங்க? சரி, பாட்டை சொல்றீங்களா, சொல்ல சொல்றீங்களா? சரி சாந்தி அம்மா, இரண்டு சொல்லுங்க, சொற்கள் சொல்லுங்க.
1: சொல்லுங்க மீராமா.
0: மூன்று சொல்லு சொல்லுங்க.
1: நான் இல்ல, என்ன எழு எழுத்து சொன்னீங்களா?
0: ராமா, என்ன பரமானந்தா, நாராயணா.
1: இல்ல, இங்க யாராவது கவனம் திரும்பிடுச்சு இந்த பக்கம்.
0: அதாவது சு என்று முடிகிற சொற்கள் மூன்று சொல்ல வேண்டும். சு, சூல முடிகிற
1: சு. ஓ, இப்ப சொல்லிட்டு போனாரு, அதே தானா?
0: அந்த அதை சொல்லக்கூடாது.
1: சொல்லி
0: அதை சொல்ல, மூன்று சொல்ல சொல்லிக்கிறேன்.
1: மாசு, மாசு மீராமா,
0: மாசு.
1: சரி, மாசு, பேசு,
0: பேசு,
1: வாசு.
0: வாசு, வாசு பக்கத்து வீடுல இருக்கு. வாசு வந்துருச்சு, இவ்வளவு சூ இருக்குதான். ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரோ. சரி, உங்களோட பாட்டு கேளுங்க. யாருக்கு சொல்லி ஒரு பாட்டு கேட்க போறீங்க? ஒருவருடைய பேர் தான் சொல்லுவாங்க.
1: இல்ல, இது எம்டிஆர்ல இருக்கவங்க தான் சொல்லணுமா, இல்ல எங்க வீட்டுல ஆளுங்கன்னு சொல்லலாமா?
0: வீட்டில ஆக்கள் சொல்லலாம். இல்ல, அவங்க கேப்பாங்களா இருந்தா நீங்க கேக்கலாம். அவங்க உங்களோட பாட்டை கேட்க மாட்டாங்க,
1: கேட்க மாட்டாங்க.
0: அப்பப்ப இந்த எம்டிஆர்ல யாரையாவது சொல்லி கேளுங்க.
1: சரி சரி, என் கணவர் கேப்பார், அதுக்காக சொல்றேன்.
0: சொல்லுங்க. எங்க
1: இந்த பாட்டு?
0: இங்க சூடா ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, இந்த வல்லவன் படத்துல ஒரு பாட்டு வரும்.
0: என்ன பாட்டு அது?
1: அந்த பாட்டு யோசிக்கிறேன். அவர் அடிக்கடி பாடிட்டே இருப்பாரு இந்த பாட்டு.
0: வல்லவன்
1: டக்குன்னு. வல்லவன்ல
0: என்ன பாட்டு அது? வல்லவன்ல
1: ஜெய்சங்கர் பாட்டு மீராமா, ஜெய்சங்கர் பாட்டு.
0: வல்லவன் பழைய படத்து இல்லையா, ஜெய்சங்கர் பாடிய தனிப்பாட்டா, அவர் நடிச்ச பாட்டா?
1: இல்ல, டூயட் தான்.
0: டூயட் பாட்டு வல்லவன்ல. சரி, பார்த்து எடுத்து வரணும். சரியா, வல்லவன் திரைப்படத்துல நன்றி, வணக்கம். எங்க ராஜ்குமார், நீங்க இணைஞ்சிருந்தீங்க, காட்டலுக்கு வந்து இணைஞ்சு கொள்ளுங்க. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
2: அம்மா, வணக்கம்மா.
0: எப்படி
2: அம்மா?
0: நல்லமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க
2: ஐயா, வெயிலோட வெயிலோடு விளையாடின்னு தாங்க முடியல, தர்மபுரியில செவத்து புடிச்சு நடந்து வர.
0: ஆஹா, நாங்க வந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம். ஆஹா,
2: வந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான்.
0: சரி, எங்க ஒரு உங்களுடைய ஒரு ஆளுக்காண்டி நீங்க ஒரு பாட்டு கேட்கலாம். சரியா, ஒருதருடைய பேரை சொல்லி ஒரு பாட்டு கேட்கலாம். மற்றது சு என்று முடிகிற மூன்று சொல்லுதான் சொல்லலாம். கூட நாலாவது சொல்லுக்கு போனீங்கன்னா உங்களோட புள்ளியே நான் தர மாட்டேன். ஒரு புள்ளி.
2: சரிம்மா.
0: சொல்லுங்க.
2: அடுத்தல போட்டுக்கிறீங்களா? அந்த பேலன்ஸ் வந்து அதுல சரி கட்டிடுங்க. அடுத்த
0: அவன் வராது, அது இன்றைக்கு முடிக்கிறது, அது இன்றைக்கு முடிச்சு பேலன்ஸ் வராது. இந்த மூன்று சொல்லு சொல்லிட்டு நீங்க விடைபெற்று பேர்ந்து வந்து சொல்லலாம் நீங்க. சரியா, அடுத்த மூன்று அப்ப புள்ளிகள் ஏறி கொண்டு போகும். இவ்வளவு கெதியா கொண்டு வரீங்க.
2: சரிங்கம்மா. வாய்ப்பு,
0: அதுல பூல முடியுது இல்ல. சு,
2: சுவா?
0: சு,
2: நான் பூ நினைச்சிட்டு இருக்கிறேன்.
0: இல்ல இல்ல, சு.
2: நல்ல வேலை சொன்னீங்க. ஆண்டவா மாட்ட விட்டிய
0: இவ ஓடி வர பாருங்க. இந்த சொல்லலாம் யாரு ராஜ்குமார்
3: வணக்கம்
0: வணக்கம் ஷாமனாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. சூல சொல்ல சொல்ல வாய்ப்பு வாய்ப்பு என்று சொல்றாரு
3: ராஜ்குமார். அதான் சூப்பர்
2: எங்க ஊர்ல தமிழ் மாத்திட்டோம் தரம்பர் எல்லாம் மாத்திட்டோம் எப்படி எல்லாம் பேசலாம் அது இஞ்சி குடியில தான் கரெக்டா பேசணும்.
0: சொல்லுங்கலாமா சூல முடியறேன் கணக்கு போனால் நாலாவது
3: வயசு வயசு
0: என்ன அவ சொன்னது நீங்க என்ன செய்யறீங்க நீங்க சரியா ராஜ்குமார் சொல்லுங்க வயசு ஒன்று
2: வயசு ஒண்ணு அப்புறம் வந்து
0: வயசு
2: பரிசு சொல்லிட்டாங்களா
0: அது அது நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்லிட்டேன் பரிசு எத்தனை எழுத்து மூன்று எழுத்துலதான் வரணும் மண்டி இல்லையா மூன்று எழுத்துலதான் வரணும் மண்டி இல்ல சரியா எத்தனை எழுத்துலயும் வரலாம் ஆனா சூழ முடியணும்
2: சூழ முடியணுமா காப்பி காப்பி அடிக்கிறது
0: எத்தனை இருக்குது
3: சொல்லுங்க எங்க வீட்டுல எங்க வயசு
0: ஒரு பண்டி பட்டிமன்றம் பட்டிமன்றம் செய்வாரே ஒருத்தர் சூல பசுக்கு பக்கத்துல நாங்களை பாருங்க எங்களுடைய நடிகர்
3: விசு
0: விசு
3: அரட்டை இறங்கும் அரட்டை இறங்கும்
0: அரட்டை இறங்கும் விசு
3: கழிச்சிருவேன்
2: பாட்டி
3: பேரு தனுசு
0: எனக்கு சூழ முடியுதா அது
2: ஆமா
3: ஆமா
2: கேளுங்க டீச்சர் கேளுங்க
3: அது வந்து நடிகர் வந்து தனுஷ்
0: அந்த வயசு தானே அந்த வழியால போயிருப்பார் அந்த
3: காலத்துல பாட்டி சைடு அடிச்சுட்டு
0: அம்மா தாயே
2: சொன்ன
0: பெருசு இப்ப நீங்க பாட்டு சொல்லுங்க யாராவது எம்டிஆர்ல இப்ப நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறவங்க அதாவது எம்டிஆர் உறவுகளை எல்லாரும் கேட்பாங்க உங்களோட உறவுகளை கேட்கிறாங்கன்னா இந்த உங்களோட பாட்டை கேட்பாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா அவங்களோட பேரை சொல்லி ஒரு பாட்டு சொல்லுங்க
2: அம்மா பேர் தெரியாது இப்பதான் குடி வந்துருக்குறாங்க ஒரு வாரம் ஆச்சு
0: கேக்குறாங்களா?
2: தெருவுக்குமா?
0: ரேடியோ
2: தெருவுக்கு. ரேடியோ கேக்குறாங்கம்மா.
0: சரி சரி சொல்லுங்க.
2: பாட்டு வந்து புஷ்பா படத்துல நான் பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன் நீ பாக்காம போறிய அந்த
0: பேர சொல்லுங்க. பேர் சொல்லாம நான் தர
2: மாட்டேன்.
0: புஷ்பா எங்க பேர் சொல்லாம போட மாட்டேன்னா நான் சொல்லி போடணுமில்ல. ராஜ்குமார் இவருக்காக கேக்குறாருப்பா. நான் பாக்குறேன் பாக்குறேன்டா தொடங்குது. அது
2: கொஞ்சமா வண்டி நிக்குது வீட்டுக்கு வெளியில, நான் ஒரு அரண்டாம் கழிச்சு கூப்பிட்டு சொல்றேன்.
0: சரி பாக்குறேன் பாக்குறேன்டா அது தொடங்குது. அது
2: ஆமா ஆமா சிறிவள்ளி சிறிவள்ளின்னு ஆரம்பிக்கும். சிறிவள்ளி
0: ஸ்ரீவள்ளி புஷ்பால நீங்க பேரை பேரை சொல்லணும் யாருக்காகன்றது நான் அதுல எழுதுறதுக்கு சரியா?
2: பேரு என்ன பேரு?
0: மீரா.
2: கேட்டு சொல்லிடுறமா.
0: கணவன் என்று சொல்லி இருந்தா சாந்தி அம்மா. இல்ல நீங்க பாருங்க ஒரு பேரை கேளுங்கன்னா யாரும் உங்களோட வீட்டுக்குள்ள கணவனையோ மனைவியோ கேக்குறீங்க இல்ல. அப்ப எப்படி இருக்கு இது?
2: அதுதான் 24 மணி நேரமா கூடிய இருக்கிறமே. ஒரு மணி நேரத்துக்காச்சும்
0: அவங்க பாட்டே பாடுறாங்கல்ல இவருக்காண்டி.
2: நேத்துதான் கேட்டீங்களா லைவ்ல கேட்டீங்களா? ஒண்ணுமா மேல சந்தேகம் உங்களுக்கு.
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: சியாமலா அம்மா சொல்லுங்க யாருக்காண்டி கேட்க போறீங்க?
3: எனக்கு அக்கா கேப்பா. ஆனா சரி அவளுக்கும் பிடிச்ச மாதிரி கேட்டுது. ஆனா நான் என் மாமாக்காக தான் கேக்குறேன்.
0: மாமா
3: இருந்தாலும் என் அக்கா பேர் சொல்லிக்கிறேன்.
0: மாமா அக்கா போடுறேன்.
3: நீ தான் ரெண்டு பேரும் சொல்லக்கூடாதுங்களே.
0: ஓ ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது பாத்தீங்களா? நானே மாற பார்த்தேன்.
3: அதான் எனக்குள்ளயே இருக்கிற எங்க மாமாக்கு தான் நான் கேப்பேன்.
0: மாமாண்டே போட்டுட்டேன். மாமாண்டே போட்டுட்டேன். மாமாண்டு சரி பாட்டு.
3: மாமா
0: பாட்டு சொல்லுங்க.
3: மல்லிகை என் மண்ணன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ அந்த பாட்டு.
0: ஓகே நன்றி நன்றி அம்மா நன்றி. பேருந்து வந்து சொல்லி ஒரு புள்ளி எடுக்கலாம். நீங்க ஷியாமலா ஒரு புள்ளி எடுத்திருக்கிறீங்க. ராஜ்குமார் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறீங்க. சரியா அன்பு உறவுல இணைஞ்சு கொள்ளலாம்.

0: இங்க இணைந்து நீங்கள் சொற்களை இனி எடுத்து வரலாம். பாடல் சொன்னாலும் இப்ப முதல் முறை இணைஞ்சு கொண்டாலும் நீங்கள் சொற்களை எடுத்து வரலாம். அப்பதான் புள்ளி உங்களுக்கு கூடும். இணையாதவர்களும் அழைப்புக்கு நீங்கள் வர வேண்டும். அங்கே பார்க்கலாம். ஏன்னா சூழ முடிகிற சொற்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அது எப்படி இவ்வளவு நிறைய சொற்கள் இருக்கிறது. அங்கே பார்க்கலாம். எங்கே வணக்கம் லெனின். லெனின் சொல்லுங்க.
1: மனசுன்னு சொல்லிட்டாங்களா?
0: இல்ல சொல்லல மனசு. அடுத்து
1: மனசு பவுசுன்னு ஒரு வார்த்தை இருக்குமா? பாடல்ல அந்த வார்த்தை வந்திருக்கு.
0: வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: அனைவரும் நல்லா இருக்கமா.
0: குட்டியம்மா நல்லா இருக்கிறாவா?
2: நல்லா இருக்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கணும். எப்பொழுதும் சுகமா நலமா நல்லா இருக்கணும். எங்கே அண்ணா, நீங்க நீங்க முதல்ல யாருக்காண்டி பாட்டு கேட்க போறீங்க? ஒரு ஆளுட பேரை சொல்லி கேட்கலாம்.
2: நான் வந்து ஷியாமலா காண்டி பாட்டு கேட்கிறேமா.
0: ஷியாமலா காண்டி. இந்த சொல்வழிகளாக அந்த குட்டி பிள்ளைக்கு நீங்க கேக்குறீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: ஷியாமலா காண்டி என்ன பாட்டு அம்மாக்கு?
2: அண்ணன் ஒரு கோயில் அப்படிங்கிற படத்துல இருந்து மல்லிகை முல்லை பொன்மலி கிள்ளை அப்படிங்கிற பாட்டுமா.
0: மல்லிகை முல்லை.
2: மல்லிகை முல்லை பொன்மலி கிள்ளை.
0: அண்ணன் ஒரு கோயில் இல்லையா?
2: ஆமாமா.
0: சரி, இப்ப நீங்க மூன்று சொல்லி சொல்லுங்க அண்ணா.
2: எப்படிமா?
0: அதாவது சு என்று முடிகிற மூன்று சொற்கள் மட்டும்தான். கூட சொல்லக்கூடாது. கூட சொன்னா நான் புள்ளி தர மாட்டேன். புளிய கழிச்சு.
2: சரிம்மா சொல்லிடுறேமா. தராசு.
0: ஓகே. தராசு.
2: பஞ்சு.
0: பஞ்சு.
2: பிஞ்சு.
0: பிஞ்சு.
2: பிஞ்சு. ஆமா ஆமாமா.
0: பிஞ்சு. கட்டிக்காரன். பேந்து முனைஞ்சு இந்த சொற்கள் தரலாம். அப்பதான் உங்களுக்கு புள்ளி வரும். உங்களுக்கு ஒரு புள்ளி. இப்ப
2: நன்றிமா.
0: எங்கே?

நேரம் சரியாக 10:43 கண்டுபிடி நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதாவது சு என்று எழுத்தில் முடிகிற

0: காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு மாமா சொல்லுங்க. எங்க
1: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் மாமா. எங்க நீங்க சொல்லுங்க மாமா.
1: நான் ஒரு மூணு சொல்றேன். சரஸ்னு வந்துட்டாமா?
0: நன்றி. ஒரு பாட்டு.
1: இது பாடல் இப்ப யாருக்குன்னு சொல்றது?
0: அதுதான் எல்லாரும் குழப்பம். எல்லாரும் பாருங்க, அவர் வந்து பக்கத்து வீட்டுல அங்க புதுசா வந்திருக்கிறனாலுக்கு பேர் தெரியாம கேக்குறாரு பாருங்க.
1: சரி, நம்ம நம்மளுடைய தமிழ்வாணன் அவர்களுக்காக கேட்டுருமா?
0: தமிழ்வாணன்.
1: ஆமாமா, சத்தியம் ஏ தர்ம தாயே.
0: தமிழ்வாணனுக்கு
1: அவருடைய ரிங்டோனி தான். ஆமா, அதே கேட்டுருவோம்.
0: சத்தியம் நீயே.
1: ஆமா, தர்ம தாயே குழந்தை வடிவ தெய்வ மகளே அந்த பாடலுமா.
0: நீயே.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ஜார்ஜ்? வணக்கம். ஜார்ஜுக்கு ஒரு வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க ஜார்ஜ்? நீங்க
2: நல்லா இருக்கிறேன்மா. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா எப்படி இருக்கிறாரு?
0: நல்லா இருக்கிறாரு. அப்பா அப்பா இப்ப சயனத்தில் இருப்பா. நான் உங்களோட குரலை கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன் அப்பா.
2: நன்றி.
0: சரி, யாருக்காண்டி பாட்டு கேட்க போறீங்க முதல்ல?
2: நம்ம அன்பு உறவுகள் அனைவருக்காகவும்.
0: அது கிடைக்காது.
2: இது அதாவது நோன்பு காலம் இல்லையா, அதால நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த பாடல்.
0: இல்ல, ஒரு ஆளுக்கு விட கூடாது.
2: ஓகே, ஜெகபர்சாதி கையாவுக்கு.
0: அப்படி அப்படி அப்படி சொல்லுங்க. சரி, ஜெகபர் அண்ணாக்க அண்ணாவுக்கு இறைவனிடம் கையேந்துங்கள. நல்ல பாடம். கையேந்துங்கள். சரி, ஒரு மூன்று சொல்லுங்க. மூன்று
2: சிபாரிசு.
0: வர ஜார்ஜ். சிபாரிசு.
2: அரசு.
0: ஜார்ஜ் வந்து அரசு. சிபாரிசு.
2: கேஸு.
0: கேஸ் வந்து ஆங்கிலம். வாரிசு.
2: வாரிசு.
0: வாரிசு. வாரிசு. சரி, ஒரு புள்ளி உங்களுக்கு.
2: நன்றி.
0: சரியா?
2: நன்றி நன்றி.
0: மீண்டும் முடிஞ்சு மூன்று சொல்லலாம் நீங்கள.
2: ஓகே,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த சூரில் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குல்ல.

0: கிசு கிசுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆமா ஆமா, கொசு கொசுன்னு ஒரு வார்த்தை இருக்குமா, லூசு வருமா. லூசு வச்சீங்களா, தூசுன்னு வச்சீங்கம்மா, தூசு இங்கிலீஷ் வார்த்தை. ஆமா அது இங்கிலீஷ் வார்த்தைம்மா அது. தூசு சொல்லிட்டாங்க. மாசு சொன்னாங்க கேட்டமா. ஆ ஆமாங்கம்மா, மூணு மதிப்பெண்மா. ஆமாங்கம்மா, கடைசியில பொற்கா சுண்டுல
1: இருக்கோ. நான் இந்த ஆளை உயர்த்தாம கழிச்சுட்டேன் பாருங்க.
0: அப்படியாம்மா,
1: சரி சரி பரவாயில்ல.
0: பொற்காசு சூழதாக முடியுது.
1: பொற்காசு வணக்கம் மாமா. மாமா சொல்லுங்க,
2: உங்களுடைய ஆளி உயர்த்தல போட்டுக்க பாருங்க.
1: ஓ அதுதான், உயர்த்தாம காய்ச்சிட்டேன், இப்ப உயர்த்திட்டேன் மாமா, இப்ப உயர்த்திட்டேன் கொஞ்சம். அவர் மட்டும் லூசு மாதிரி பேசிக்கொண்டது என்ன கேட்டா லூசுன்னு சொல்லலாமாண்டே, ஆனா அவர் தான் லூசு மாதிரி பேசிட்டு இருந்தா. சரி மூணு சொல்லு சொல்லுங்க மாமா. எங்க ஒரு ரெண்டு புள்ளி எடுத்துடலாம்.
2: மனசு வந்துட்டா, மனசு
1: மனசு வந்துடுச்சு, மனசு
2: வந்துடுச்சு. சரி வாரிசு வந்துட்டா,
1: வாரிசு வந்துடுச்சு,
2: வந்துடுச்சு. தினசம் வந்துட்டு.
1: வாரிசு யாரு சொன்னது எனக்கு பாப்போ
2: பாருங்க.
1: வாரிசு யாரும் சொன்னாங்களே, வாரிசு வாசு வாசு தான் அவ சொன்னா, வாரிசு சொல்லல மாமா. வாரிசு வாரிசு
2: தினசு தினசு
1: தினசு வந்துருச்சு. தினசு யார்
2: சொல்லு, பழசுல வந்துட்டா.
1: தினசு வந்து லெனின் தான் சொல்லு. புதுசு
2: புதுசு
1: வரையல போனவா,
2: பழசு புதுசு பழசு.
1: மாமா நான் புள்ளி எடுத்துட்டு விட்டுருவேன். ஒண்ணு என்ன ஒன்று தான் சொல்லல நீங்க.
2: ஆமாமா மூணு தானமா.
1: என்ன நீங்க முதல்ல
2: வாரிசு ஒண்ணு,
1: நீங்க வந்து வாரிசு. வாரிசு புதுசு
2: தினசு வந்து
1: தினசு வந்துடுது. புதுசு பழசு
2: பழசு மூணு வந்துட்டா. சரி ரைட் ஓகே.
1: புதுசு
2: பழசுதானே,
1: பழசு
2: சரிங்கம்மா.
1: பழசு என்று வராதுன்னு நினைக்கிறேன். பழையது அது, புதியது பழையது. இது புதுசு பழசு நான் வடலூர் ஆனந்தன் வாங்க. வணக்கம் வடலூர் ஆனந்தன். ஆனந்தன் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க ஆனந்தன்? சூர கொண்டு வர சொன்ன வராம விட்டுட்டீங்க நீங்க. ஒரு பாட்டு சொல்லுங்க, யாருக்கு கேக்க போறீங்க?
3: விஜயராகவனுக்கு
1: என்ன பாட்டு?
3: இது தூள் படத்துல இருந்து ஆசை ஆசை, அந்த பாடல் கொடுத்துருமா கே.
1: தூள் அதுல ஆசை ஆசையா?
3: ஆமா
1: ஆசை. ஓகே இப்ப நீங்க சொற்களை சொல்லலாம், மூன்று சொல்.
3: தனுசு
1: தனுசு சொல்லியாச்சு,
3: தனுசு சொல்லியாச்சு. பிசாசு சொல்லிட்டாங்களா? பிசாசு
1: பிசாசு சொல்லல, முக்கியமான சாமம்
3: அது ஒரு
1: அடுத்த தச்சு வேலை. தச்சு
3: தச்சு. அடுத்தது உரசு. உரசு
1: தச்சு உரசு உரசு உரசு யாரும் சொல்லல. உரசு
3: அது உரசு சொல்லுங்க.
1: உரசு ஒரு மூன்று சொல்லு கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் கேட்டுருக்கு பாருங்க. நன்றி நன்றி நன்றி ஐயா.
3: நன்றி நன்றி.

நேரம் சரியாக 10:54 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:24. எங்கே அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கண்டுபிடி அதில் சு என்று முடிகிற சொற்கள் அது வந்து எத்தனை எழுத்தாகவும் இருக்கலாம். 10 எழுத்தில் வந்து ஒரு சொல்லு சூழ முடிஞ்சாலும் சரி, 4, 5 எத்தனையோ ஆண்டாலும் முடியலாம். எங்கே எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கிறது, இணைஞ்சு கொள்ளுங்க பார்க்கலாம்.

0: என்ன சுணக்கம், அங்கே ஓடி வாங்க பார்க்கலாம். என்ன எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அங்கே பார்க்கலாம், ஓடி வாங்க பார்க்கலாம். இங்கே மாமா சொல்லுங்க, மாமா எங்க மாமா
1: வணக்கம்
0: சொல்லுங்க
1: மாமா. சச்சு
0: சச்சு
1: சச்சு வச்சு
0: வச்சு வச்சு
1: அப்புறம் பேச்சு
0: பேச்சு வந்துட்டது பேசு அது வந்துட்டு பேச்சு நீங்க பேச்சு சொல்றீங்க சரி அது
1: வருது
0: வருது
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நீங்க அணைச்சிங்க ஓடி வாங்க பாக்கலாம். கட்டிக்காரன் புள்ளிய விட்டுறாதீங்க. எங்க மாமா இப்ப ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை மாமா எடுத்துட்டார். மூன்று புள்ளிகள் வரவணும். மூன்று புள்ளிகள். வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
1: பிசாசு சொல்லியாச்சு
0: மாமா சொல்லுங்க. வணக்கம் ஷியாமலாமா. வணக்கம் ஷியாமலாமா.
2: அம்மா வந்துட்டேன். வணக்கம்மா.
0: சொல்லுங்க மாமா. நாலு எடுத்துட்டார்.
2: பஞ்சு சொல்லிட்டாங்களா?
0: பஞ்சு சொல்லியாச்சு.
2: நெஞ்சு
0: நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு சொல்லல. ஓகே உங்களோட இதுல போடலாம். நெஞ்சு
2: மஞ்சு
0: வரம் பாருங்க. நெஞ்சு நெஞ்சு
2: மஞ்சு
0: அஞ்சு அஞ்சு
2: மஞ்சு மஞ்சு
0: வணக்கம் அண்ணா. ஒரு பாட்டு சொல்லுங்க அண்ணா. யாருக்காக கேட்க போறீங்க? மிருதங்க சக்கரவர்த்தி
3: அக்கா பொண்ணு. கடலூர் அக்கா பொண்ணு. பத்மா இல்ல அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு.
0: அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு.
3: சொல்லுங்க. பரிசு
0: பரிசு வந்துருச்சு, பரிசு வந்துருச்சு.
3: கரிசு
0: பாருங்க வாங்க, பரிசு பரிசு நான் சொல்லிட்டேன், மற்றது என்ன சொன்னீங்க?
3: கரிசு
0: தரிசு சொல்லியாச்சு, தரிசு பாக்குறேன்.
3: சிபாரிசு
0: இல்லங்க, தரிசு யாரோ சொன்னாங்க, திராசு தரிசு, தரிசு சொல்லல, தரிசு சொல்லல, தரிசு
3: தரிசு சிபாரிசு,
0: சிபாரிசு சொல்லியாச்சு,
3: காசு
0: சிபாரிசு யாரோ சொன்னாங்க, சிபாரிசு காசு சொல்லியாச்சு.
3: மஞ்சு நெஞ்சு
0: என்ன மற்றது என்ன? மஞ்சு சொல்லியாச்சு, நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு மஞ்சு இப்ப சொன்ன இவ, நெஞ்சு சொல்லியாச்சு, மஞ்சு சொல்லியாச்சு.
3: விஞ்சு
0: பிஞ்சா? பிஞ்சு
3: விஞ்சு விஞ்சு விஞ்சு பிஞ்சு
0: விஞ்சு விஞ்சுவா?
3: விஞ்சுதல்
0: செத்து போயிருவாங்க
3: அண்ணா, சகோதரி
0: குடிச்சா செத்து போயிருவாங்க.
3: நஞ்சு நஞ்சு நஞ்சு.
0: நன்றி அண்ணா உங்களுக்கு.

0: பேரெல்லாம் கொண்டு வரியம்மா என்ன வந்தாச்சு அடுத்தது
1: செல்வராசு
0: வந்தாச்சு
1: படிக்கலாம்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா.

0: வணக்கம், சொல்லுங்க மாமா.
1: வணக்கம். வணக்கம்மா. உழைச்சு
0: உழைச்சு
1: போயாச்சு,
0: உழைச்சு
1: போயாச்சு
0: போயாச்சு பாருங்க.
1: அப்புறம் திளைச்சு
0: திளைச்சு
1: திளைச்சு
0: நிக்கிறது.
1: சரி, மூணு வந்துடா.
0: வந்துருச்சு.
1: அடுத்த புள்ளிக்கு வரேன்.
0: அடுத்த
1: புள்ளிக்கு வரேன். நன்றி நன்றி.
0: ஆறு புள்ளி ஆச்சு. எங்க லெனின காணும் இல்லையா மாமா? லெனின் எங்க போயிட்டீங்க நீங்க?

இதுவரையும் லெனின் 4 புள்ளி, சாந்தியம்மா 1 புள்ளி, ராஜ்குமார் 1 புள்ளி, ஷியாமலாம்மா 3 புள்ளி, ஜெயபரண்ணா 1 புள்ளி, மாமா 6 புள்ளி, ஜோஜ் 1 புள்ளி, மற்றது ஆனந்தன் 1 புள்ளி, ஞானசுகரமண்ணா 1 புள்ளி. இதோட நிற்கிறீங்க, பார்க்கலாம். ம்.

0: எங்கே ஷியாமலாம்மா? நீங்கள் சொல்லுங்க. ஆ ஷியாமலாம்மா, ஷியாமலாம்மா நீங்கள் சொல்லுங்க. ஷியாமலாம்மா சொல்லுங்க. ஷியாமலாம்மா, மாமா ஒரு நிமிஷம், ஷியாமலாம்மா சொல்லட்டு வந்துருக்குறான். ஆ
1: அம்மா, ஏசு
2: சொல்லுங்க.
0: ஏசு ஏசு. ஆ நீங்க
1: தவசு.
0: ஏசு தவசு. ம், தவசு காலம்.
1: தம்பி சொன்னாப்ல ஒழிச்சின்னு நான் சொல்றேன், கலைச்சின்னு.
0: கலைச்சு கலைச்சு கலைச்சா கலைச்சுவா?
1: கலைச்சுதான் உழைச்சி போறேன். உழைச்சி கலைச்சு போயிட்டாங்க.
0: கலைச்சு கலைச்சு. ஆ கலைச்சு கலை.
1: முடிச்சுட்டு முடிச்சுட்டு.
0: ஆ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க மாமா சொல்லுங்க. மாமா சொல்லுங்க.
2: விலாசு
0: விலாசு. ம், அது நல்லா சொல்லு. விலாசு.
2: ம், அப்புறம் அவங்க சொன்னாங்க முளைச்சி சொல்லிட்டாங்களா?
0: முளைச்சி சொல்லல, முளைச்சு.
2: ரெண்டு
0: முளைச்சு.
2: அப்புறம் இன்னொன்னு முளைச்சு விளைஞ்சாச்சு.
0: விளைஞ்சாச்சு. ம், நன்றி நன்றி மாமா.
2: நன்றி,
0: நீங்க எல்லாரும் நல்லா விளைஞ்சிட்டீங்க. விளைஞ்சாச்சு. ம், எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சோண்டு வராங்கன்னு பாருங்க. விளைஞ்சாச்சு மாமாவுக்கு ஒரு பிள்ளை. ம், பார்க்கலாம். எங்கே என்ன லெனின் அடிச்சு பிடிச்சோன்னு வந்தீங்க காணையில் உங்களை?

0: எனக்கு சம்பந்தப்பட்டது சொல்லி வைக்கிறேன், இருங்க
1: நில்லுங்க நில்லுங்க. மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. சமைச்சாச்சா மாமா?
2: சரி அச்சு அச்சு வந்துட்டா?
1: அச்சு வரையல அச்சு. நன்றி நன்றி நன்றி நன்றி மாமா. மாமாவுக்கு ஒரு புள்ளி, எங்க பாக்கலாம் மாமாக்கு. மாமா தான் கூட எடுத்துட்டு போற, எங்க பாப்போம். வந்தவங்களை காணவே இல்லை. அவங்க திங்க் பண்றது கிடையாது, இவங்க சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு பேரும்.

0: வணக்கம் ராஜ்குமார். என்ன இவ்வளவு நேரம் அங்கேயே போய் ஷூ தேடி கொண்டு வரீங்க போல இருக்குது ராஜ்குமார். இவ்வளவு நேரமா ஷூ தேடி கொண்டு வரீங்க போல இருக்குது ராஜ்குமார்.
1: அம்மா என்னம்மா அவங்க டிப்போ வச்சுக்கிறாங்க, நாங்க யோசனை மட்டத்துக்கு படபடன்னு சொல்லிடுறாங்க.
0: நீங்க ஒன்று மட்டும் எடுத்துக்கொண்டு நிக்கிறீங்க, அங்க சொல்லுங்க ஆறுதல் ஐயோ சொல்லுங்க பாவம் புள்ளி எடுக்கட்டேன். அங்க
1: காமராசு,
0: காமராசு வந்துருச்சு.
1: எங்க வந்தது வரலீங்களே?
0: மாமா சொல்லிட்டேன், மாமா சொல்லிட்டேன் காமராசு.
1: சரி, தமிழக அரசு,
0: தமிழக அரசு அது சூப்பர்.
1: மத்திய அரசு, எங்க ஊர்ல பயன்படுத்தும் வார்த்தைகள் அம்மா
0: மத்திய அரசு அரசியலோட வாரீங்க. மாமா வணக்கம். மாமா
1: வயசுக்கு
0: மாமா கேளுங்க மாமா என்ன சொல்ற ராஜ்குமார். தமிழக அரசு இப்ப இந்த மத்திய அரசு அடுத்தது
1: வயசுக்கு வந்தாச்சு. நீங்க சமைச்சாச்சு சொல்லும் போது இது சொல்லக்கூடாது, சேவலமா சமைச்சாச்சு சொல்றாங்க.
0: ஐயா இது எத்தனை சொல்லையா, வயசு ஒரு சொல்லு, வயசுக்கு பேந்து வந்தாச்சு ரெண்டு சொல்ல சொல்லுவீங்க நீங்க.
1: அம்மா எவ்வளவு வேணா இருக்கலாம் இல்ல, வார்த்தைகள் எவ்வளவு வேணா இருக்கலாம் இல்ல, நீங்க சொல்லிட்டீங்கல்ல கண்டிஷன் அப்ளை போட்டீங்கல்ல.
0: சரி பரவாயில்ல, என்ன வயசுக்கு வந்தாச்சா?
1: ஆமா வந்தாச்சு. இது யாருக்கா அப்செக்ஷன் தான் கேளுங்க, யாருக்கா அப்செக்ஷன் தான் கேளுங்க.
0: வந்தாச்சு
1: ஓகே.
0: இது இது வடிவேல் சொன்ன மாதிரி தான் வரப்போது மாமா. அடடா தெரியாம கொடுத்துட்டேனப்பா இந்த சூவ நானு.
2: அப்புறம் வீச்சு,
0: வீச்சு
2: பாச்சு,
0: பாச்சு இருக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி மாமாக்கு. ஒரு புள்ளி மாமா தான் லெனின காண இல்லையே, லெனின் என்னது சூ மறந்து போச்சா? ஓடி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தா லெனின் 4, சாந்தியம்மா 1, ராஜ்குமார் 2, ஜெவர் சாதிக்கண்ணா வாரார் பார்க்கலாம். எங்க அண்ணா வணக்கம். அண்ணா ஜெவர் சாதிக்கண்ணா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: சரி எங்க பார்ப்போம் அண்ணா சொல்லுங்க.
3: அம்மா கெட்டு போச்சுமா, கெட்டு போச்சு.
0: ஐயோ எல்லாரும் நான் தெரியாம குடுத்துட்டேமா.
3: விட்டு விட்டு போச்சுமா, விட்டு போச்சுமா,
0: கெட்டு போச்சு.
3: தட்டி பறிச்சு, தட்டி பறிச்சு.
0: ஐயோ கெட்டு போச்சு, விட்டு போச்சா?
3: விட்டு போச்சு, தட்டி தட்டி பறிச்சு,
0: விட்டு போச்சு, தட்டி பறிச்சு.
3: ஆமா ஆமா.
0: ஆஹா தெரியாம சூவ குடுத்துட்டு போல இருக்குது. என்ன அப்பாட்ட ஒரு சொல்லு கேட்டுட்டு கொடுத்துருந்தா இந்த இப்படி எல்லாம் வருமணியம் மாமா பிள்ளை நீங்க கொண்டு வராங்கன்னு சொல்லி தந்துருப்பேன். நன்றி நன்றி மாமா, நன்றி நன்றி. என்ன உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு ரெண்டு
3: ரெண்டு நன்றி
0: நன்றி நன்றி. எங்க பாக்கலாம்.

0: சரியாக 11:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம், 1:49. உங்களுடைய பாடல்கள் கொடுக்கும் சரியாக அந்த டைமை பார்த்து நான் நிறுத்தி விடுவேன். இன்னும் நேரம் இருக்கிறது, அங்கே பார்க்கலாம், எடுத்து வாருங்கள். வணக்கம் மாமா.
1: வணக்கம்
0: மாமா, சொல்லுங்க.
1: வணக்கம்மா. அம்மா, தட்டச்சு.
0: தட்டச்சு இருக்கு இருக்கு.
1: ஆமா. சுட்டாச்சு
0: சுட்டாச்சு.
1: பட்டாச்சு
0: பட்டாசு
1: பட்டாசு வந்துட்டு நீங்க இது பட்டாச்சு
0: பட்டாச்சு பட்டாச்சு பட்டாச்சு
1: பட்டாச்சு
0: பட்டாச்சு பட்டாச்சு மாமா. நன்றி நன்றி நன்றி மாமா. ஆஹா, எங்கே வடலூர் ஆனந்தன் வாங்க ஐயா. ஐயா, நீங்க என்ன ஐயா கொண்டு வர போறீங்க? வடலூர் ஆனந்தன் வாங்க ஐயா.
2: டச்சு சொல்லிட்டாங்களா? டச்சு சொல்லு. டச்சு
0: டச்சு இங்கிலீஷ் அல்ல, டச்
2: டச்சு
0: டச்சு. நீங்க தானே சொன்னீங்க டச்சு டச்சு வேலை செய்யற டச்சு.
2: இது டச்சு
0: டச்சு வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் டச்சு டச்சு. கடவுளா கடவுளே நாராயணா, பாருங்க எப்படி
2: ஆங்கிலத்தை கலப்பட படையிலான பார்த்தோம். புள்ளி எடுக்க போய் எதாவது நாளா ஆகுது பாருங்க. சரிப்பா, இது தரிசு சொல்லுமா? தரிசு
0: தரிசு யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. தரிசு தரிசு நிலம். சொல்ல தரிசு உண்டு உண்டு ஆனந்தனுக்கு. தரிசு சொல்லுங்க அடுத்தது.
2: தரிசு மஞ்சு
0: மஞ்சு சொல்லியாச்சு.
2: பரசு
0: அரசு சொல்லியாச்சு. அரசு பாருங்க தனியா.
2: பரசு
0: பரசு பரசு பரசு பரசு.
2: ஆச்சு ஆச்சு
0: ஆச்சு
2: ஆச்சு
0: ஆச்சு மூண்டு. சரி, ஒரு பார்க்கலாம். ஆனந்தன் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க. ஆஹா, சரியா, நான் தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஷூவை கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். பரவாயில்ல.

0: வணக்கம் மாமா. எங்க மாமா சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம்மா. புத்தகத்தை விரிச்சாச்சுமா?
0: விரிச்சாச்சு.
1: அதே படிச்சாச்சு கிழிச்சாச்சு?
0: படிச்சாச்சு
1: கிழிச்சாச்சு
0: கிழிச்சாச்சு
1: முடிஞ்சு
0: போச்சா?
1: நன்றிங்கம்மா
0: நன்றி. கிழிச்சாச்சு. தெரியாம குடிச்சிட்டேன் ஐயா. இந்த இதை சொல்லு, இந்த சூளை முடியுங்கண்டு. இப்போ இன்றைக்கு தான் தெரியுது எனக்கு. அடடா, யோசிச்சு தான் எதுண்டாலும் கொண்டுறேன் நான். மாமாவுக்கு ஒரு புள்ளி. ஆஹா, எங்கள் ஜேவர் சாதிக்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்மா.
0: ஆ சொல்லுங்க.
1: சொல்லலாம். சொகுசு சொகுசு
0: சொகுசு.
1: ஆ வந்தாச்சு.
0: என்ன சொல்லுங்க. தினசு சொல்லியாச்சு.
1: சொல்லியாச்சா?
0: தினசு சொல்லியாச்சு. எங்க என்ன ஒன்று சொல்லுங்க. பொறுங்க நம்ம குறங்க மாமா. தேவர் சாதிக்க என்ன ஒன்று சொல்லணும் சொல்லுங்க. சரி மாமா சொல்லட்டும். மாமா சொல்லட்டு. நீங்க ஒன்று ஒன்று திங்க் பண்ணுங்க. ஒன்று திங்க்
1: பண்ணுங்க. ஒன்று சொல்லுங்க. ஒன்று ஒன்று சொல்லுமா?
0: மாமா
1: தீ பிடிச்சாச்சுமா?
0: தீ
1: தீ பிடிச்சாச்சு.
0: மாமா நீங்க எங்க நின்னீங்க? நீங்க ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கீங்க மாமா.
1: அம்மா நான் ஒண்ணு சொல்லிட்டு கொடுத்தாச்சுமா. தீ பிடிச்சாச்சு, தகவல் கொடுத்தாச்சுமா. தீ அணைச்சாச்சு.
0: தீ தீ பிடிச்சாச்சு.
1: தாச்சு தகவல் கொடுத்தாச்சு.
0: தகவல் கொடுத்தாதீங்க நீங்க.
1: பாட்டுக்கு பதில்
0: விட்டாச்சு. நீங்க மாமா என்ன சொன்னீங்க? தீ பிடிச்சாச்சு.
1: தகவல் கொடுத்தாச்சு.
0: தகவல் கொடுத்தாச்சு.
1: அத அணைச்சாச்சு. ஃபயர் சர்வீஸ் வந்தாச்சு. அணைச்சாச்சு.
0: அப்பா வந்து சொல்ற ஒரு சொல்லுதான் வரணும். இதென்ன நீங்க ரெண்டு ரெண்டு சொல்லா கொண்டு வரீங்க?
1: அதுதான்
0: நான் அப்படி சொன்னதான் பிழைச்சு போச்சு. நான் சொன்னது தீப்பிடிச்சாச்சு, தகவல் கொடுத்தாச்சு,
1: அணைச்சாச்சு.
0: நன்றி
1: நன்றி நன்றிங்கம்மா.
0: தெரியாம நான் இனி இப்படி ஒரு சொல்லு இப்படி அந்த சுதந்திரமா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சொல்லலாம். அது மட்டும் சொல்லிட்டேன். ஜெகபர் சாதி கண்ணா கொண்டு. ஜெகபர் சாதி கண்ணாவுக்கு உண்டு. ஜெகபர் சாதி கண்ணாவுக்கு உண்டு. மாமா கொண்டு வா.

0: சாந்தியம்மா, நான் களைச்சிட்டேன், நான் களைச்சிட்டேன் சாந்தியம்மா. இவங்க ஒரு சொல்லுல கொண்டு வர சொல்ல, இவங்க போனாச்சு, வந்தாச்சு, சமைச்சாச்சு, இருந்தாச்சு. ஐயோ, இது அப்பா வந்து சொல்லிட்டு போற ஒரு சொல்ல கொண்டு வரானு, சரி இன்னைக்கு விடு, எல்லாரும் கூத்தடிக்கிறேன்ட்டு போறாரப்பா. நான் சுதந்திரமா சொன்னா எத்தனையும் கொண்டு வாங்கண்டு, எத்தனை இடத்துலயும் இது அவங்க ரெண்டு ரெண்டு. சரியா, நீங்க சொல்லுங்க சாந்தியம்மா, நீங்க சொல்லுங்க. உங்க
1: குடியரசு,
0: குடியரசு நீங்களும் ரெண்டுலதான் கொண்டு வரீங்க, வேற ஒன்றும் செய்ய இல்லாது. நீங்க எல்லாரும் வந்து
1: குடியரசு,
0: குடியரசு இல்ல ஒரு சொல்லு
1: தான்,
0: குடியரசு,
1: ரிபப்ளிக் டே,
0: குடியரசு, அது ஒன்றுதான் குடியரசு.
1: அப்புறம் பேரெல்லாம் சொன்னாங்க, பேரெல்லாம் சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: புவியரசு, தமிழரசு.
0: ஐயோ, புவியரசு, தமிழரசு, தமிழ் அரசு. அதா நான்
1: களைச்சிருந்தேன்,
0: உங்களுக்கு புள்ளி தர மாட்டேன், விடு மட்டும் தான் நீங்க வரணும். சாந்தியமாக ரெண்டு புள்ளி தான் எடுத்துருக்கீங்க, ராஜ்குமார் தர்மபுரி பின்னுக்கு தான் நிக்குது. நன்றி நன்றி. எங்க எங்க லெனின் சொல்லுங்க, லெனின் என்ன லெனின், நாலு புள்ளியோட நிக்கிறீங்க நீங்க.
2: தங்க காசு, வெள்ளி காசு, நெத்தி காசு, நிறைய அந்த மாதிரி ஏமாத்துறாங்க.
0: அது மட்டும் இல்லையா, மாமா கொண்டு வர பாருங்க,
2: மாமா இந்த வார்த்தையில கதை சொல்லிடுறாரு அண்ணன்.
0: இல்ல பாருங்க, தீ பிடிச்சாச்சு, தகவல் கொடுத்தாச்சு, பின்பு அணைச்சாச்சு.
2: அடுத்தது வீடு கட்டியாச்சு,
0: கல்லு வாங்கியாச்சு, மண் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, இப்படியும் அது வேற பாருங்க. ஜெயவர் சாதிக்கண்ணா இவ்வளவு பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து, இல்ல பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து எப்படி எப்படி சுத்துறாங்கன்னு பாருங்க. என்ன வச்சேன்
2: அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு வரல, வந்திருந்தாங்க
0: அப்பா சிரிச்சு போட போறாரு. சரி இன்றைக்கு கூத்தடிக்கிறது, அடுத்த முறை புடி சூல ஒரு எழுத்து மட்டும் தான் கொடுக்கணும்ட்டு என்கிட்ட போறாரு அப்பா. அப்ப பரிதாம வந்துட்டு என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா, நான் ஒரு டீ ஊத்தி வந்தாருன்னு போற.
2: நினைச்சிட்டு
0: பாருங்க, இனி ஒரு பெரிய கதை சொல்லி போட்டு போவாங்க பாருங்க. இப்ப ராணி அந்த சாந்தியம்மா வந்து பாருங்க, இப்ப எல்லாரும் என்ன எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு, குடியரசு, பூவியரசு, தமிழரசுட்டு
2: போறாரு, தமிழக அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசுங்கிறாரு
0: பாருங்க, கொண்டு வர வித்தியாசமானு போறாரு. நீங்க சொல்லுங்க, இப்ப மூண்டு எங்க மூண்டு சொல்லுங்க.
2: ஐஸ் வந்துருக்காமா?
0: ஐஸ் ஆங்கிலம், ஐஸ் நீங்க பசு பசு வருவாங்க, பசு உண்டை
2: போட்டு ஒரு வார்த்தை தான், தமிழ்
0: அது வார்த்தை வார்த்தை. உங்க நீங்க எந்த பக்கம் காய்ச்சி போடுவா, உங்களுக்கு பசுவ போட்டுறேன் உங்கள்ட்ட.
2: முட்டை கோசு சொல்லாமா?
0: ஐயா முட்டை கோசு, முட்டை கோசு இதுதானே, கோவாவ சொல்றாங்க இல்லையா, முட்டை கோசு, முட்டை கோசு இருக்கு இருக்கு உண்மையா, முட்டை கோசு, முட்டை கோசு என்று வராது ஐயா, முட்டை கோசு ரெண்டு தான் வரும். லெனின் முட்டை கோசு ஒன்று வராது அது.
3: அம்மா
0: லெனின் நீங்க
3: ஒன்று சொல்லுமா,
0: ஒன்று வந்து சொல்லுங்க, அப்பதான் ஒரு புள்ளி உங்களுக்கு வரும். நீங்க சொல்லுங்க ஜோகர் சாதிக்கண்ணா. எங்க
3: மலை ஓய்ந்துடுச்சு
0: ஐயா, கும்பிட்டேன்னு ஐயா.
3: அம்மா பனி குறைஞ்சிருச்சு
0: ஐயா,
3: கோடை வந்துருச்சு
0: ஐயா. மலை ஓ, மலை ஓ, என்ன மலை என்ன செய்திருச்சு?
3: மலை ஓய்ந்துருச்சு, ஓய்ந்துருச்சு,
0: ஓய்ந்துருச்சு.
3: ஆமா,
0: மலை
3: பனி குறைஞ்சிருச்சு, பனி குறைஞ்சிருச்சு,
0: மலை பனி
3: கோடை வந்துருச்சு.
0: கோடை இன்னைக்கு நான் சும்மா விடுறேன், இது உங்களுக்கு விளையாட்டா, அடுத்த முறை பிடிப்பேன் நான் எல்லாரையும்
3: சொல்லிட்டேன்.
0: நன்றி நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் எங்க லெனின் உங்களோட நீங்க அழைப்புக்கு வந்து ஒரு ஒன்று சாங், அப்பதான் உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். அதாவது முட்டை கோசு என்று வராதுன்னு நினைக்கிறேன். முட்டை கோஸ் அது இஸ்ல முடியும், சு அண்டு முடியணும். இது அப்பாடா, இது பாட்டை கொடுத்துடலாம் போல இருக்கு. இது என்ன இப்படியே ஒரு பெரிய கதையை சொல்ல போறாங்க வந்து பாருங்க. எங்க பாக்கலாம்,

0: நேரம் சரியா 11:35. அப்பாடா இதோடும் இல்லை. எங்க லெனின், நீங்க வந்து அந்த ஒரு சொல்லு கொடுத்து அந்த இதை ஒன்று போட்டுடுங்க, நான் கழிச்சு போனேன். நான் இனி உங்களோட பாடல்களை எடுத்து வரலாமன் இருக்கிறேன். மாமா, நீங்க கதையோட வந்திருக்கீங்களாக்கன்னு சொல்லுங்க மாமா. கதை சொல்லுங்க மாமா.
1: கரிக்கு நன்றி, வணக்கம்மா.
0: நன்றி நன்றி மாமா. தலை சுத்துதம்மா.
2: தவசு தவசு தவசு.
0: வாரணாத்தா, நீங்களும் அவங்களோடய சேர்ந்துட்டீங்க போல. எங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க?
2: தவசு
0: தவசு தவசு.
2: தபசு தபசு.
0: அது என்ன அப்படின்ற தபசு?
2: தபசு
0: இருக்குது. தபசு ஓகே. என்ன மீனிங் தபசு? தெரியாம கொண்டு கூடாது. என்ன மீனிங் தெரிஞ்சாதான் சொல்லணும். நீங்க வேற சொல்லுங்க. எனக்கும் தெரியாம போயிருந்த நான் தபசு போட்டு கேக்குறவன் என்ன நினைப்பா? தபசு
2: இருக்காங்களா?
0: தபசு ஓகே. முடிச்சு முடிச்சு மடிச்சு மடிச்சு. அது சரி,
2: மடிச்சு தமிழ்
0: மடிச்சு வராது. மடிச்சு வராது. மடித்து தான் வரும். கள்ளி கள்ளி மடித்து தான் வரும். மடிச்சு வராது. முடிச்சு முடிச்சு முடிச்சு வரும். முடிச்சு என்ன அடுத்த ஒன்று சொல்லுங்க.
2: சிசு இருக்கு.
0: சிசு சொல்லியாச்சு. அது குழந்தை
2: இல்ல. தீயனா
0: பிசு பிசு. அதான் பிசு பிசு என்று சொல்லிட்டாரு. பிசு பிசு
2: பிசு பிசு இல்ல. தீசு
0: தீசு தீசுவா தீனா தீசுவா தீனா சூனா. அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
2: நம்ம உடம்புல இருக்கிற திசு
0: உடம்புல இருக்கிற அந்த இழையங்கள். அத அதான் சொல்லுங்க. டிஷு சாந்தியம்மா இல்ல, நீங்களும் இன்னொரு சொல்லு கொண்டு வாங்க. சரியா சாந்தியம்மா, எங்க இன்னொரு சொல்லு கொண்டு வாங்க. இன்னொரு சொல்லு லெனின்னு ஒரு சொல்லு சொல்லணும் நீங்க.

எனினும் சாந்தி அம்மாவும் இன்னும் ஒரு சொல்லு தரணும், ரெண்டு ரெண்டு சொல்லோட போயிட்டீங்க. நான் இப்போ எல்லாருக்கும் நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வந்து பாடல் கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கோடாரி, அந்த வெற்ற கோடாரிக்கு இந்த சூள முடிகிற ஒரு சொல் இருக்கு, நீங்கள் வந்து சொன்னால் கட்டிக்காரன் எங்கே பார்க்கலாம். வெற்ற கோடாரி இருக்குல்ல, வெட்டுவோம் மரம் வெற்ற கோடாரி, அதுக்கு சூள முடிகிற ஒரு சொல் இருக்கு, அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டிக்காரர் ஓடி வாங்க எங்கே பார்க்கலாம்.

0: நான் கேட்ட கேள்வி, கோடாரி, அந்த மரம் வெட்டுற கோடாரி, அதுக்கு ஒரு சு என்று முடிகிற ஒரு சொல் இருக்கிறது, அது என்ன என்றதை வந்து சொல்லுங்க. வாங்க மாளிங்கய்யா, நீங்கள் அடுத்ததா வந்திருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் தலையை சுத்தி விட்டாச்சு. நீங்க தான் ஒரு ஆள் பாக்கி. நீங்க தான் வாங்க ஐயா.
1: வெளில கொஞ்சம் போயிட்டு வந்தம்மா.
0: வெளியில போயிட்டு வந்துட்டீங்க. இங்க எல்லாம் சுத்து சுத்தன்னு சுத்திட்டாங்க. ஒரு சூவை கொடுத்து எனக்கு. சூவண்டு முடிகிற சொல்லு கொண்டு வர சொன்னேன். என்ன எல்லாம் கொண்டு
1: வந்திருக்காங்க?
0: என்னண்டு முடிகிற சொல்லு?
1: முடியா சுகம்னு முடியணுமா? சூ முடியணுமா?
0: சூவண்டு முடியணும். பரிசு, காசு,
1: பசு. பசு
0: பசு சொல்லிட்டாங்க. பசு சொல்லிட்டாங்க. மூன்று சொல்லி சொல்லணும். கணக்கு சொல்லக்கூடாது.
1: மூன்று சொல்லு.
0: பேந்து அடுத்த தர முடிஞ்சு சொல்லலாம். எங்க கேட்டீங்க
1: அப்படிங்களா? சரி, என்னமோ கோடாலி, கோடாலின்னு கேட்டீங்க.
0: கோடாரி, அந்த கோடாரி வெட்டுற மரம் வெட்டுற கோடாரிக்கு சூ அண்டு முடிகிற ஒரு சொல் இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொன்னியா? அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரங்களுக்கு.
1: சரி, பாட்டு பாட்டா இதுக்கு
0: தெரியுங்க. பத்தாவது ஆளா இணைஞ்சிருக்கீங்க. நீங்க நீங்க ஒருதருக்காக பாட்டு கேட்கலாம். பேர், ஒரு ஆளுட பேர் மட்டும்தான் சொல்லலாம்.
1: கண்ணே என் மீது சாயவா. இந்த படம்
0: சாயவா. எங்க மூன்று சொல்லி சொல்லுங்க. அச்சாப்பிள்ளமாய் உண்டு. எங்க ஒரு ஒரு ஒரு பாயிண்ட் சூல முடியணும். இப்ப
1: இவ்ல முடியணும்னு
0: இவ பாருங்க.
1: பசுதான்
0: பாருங்க. மாசு, பேசு, வாசு,
1: காசு.
0: காசு சொல்லி, காசு சொல்லியாச்சு. சிறுசு, தினசு, பெருசு சொல்லியாச்சு, சிறுச்சு சொல்லியாச்சு. பத்தாவதுக்கு கணக்க சொல்லிட்டாங்க எல்லாரும்.
1: ஆரம்பத்துல இருந்து.
0: சரி, இது சொல்லலாம். நீங்க
1: தவசு,
0: தவசு, தவசு சொல்லிட்டாங்க. இப்ப எங்கட பத்திரிக்கை இருக்குல்ல, அதுல எழுத்துக்களை என்ன செய்வாங்க?
1: பத்திரிக்கை எழுத்துக்களை வாசிப்பு
0: இல்ல என்ன? அது முதல்ல தயாரிக்கும் போது,
1: தயாரிக்கும் போது கோர்த்தல். அது பத்திரிக்கையே.

0: ஜெராக்ஸ். அதெல்லாம் என்ன மாதிரியா இருக்கான்னா,
1: உங்களை மாதிரியே அதே மாதிரியே இருக்கான தமிழ் சொல்லு. ஆனாவில் தொடங்கும்.
0: அசல் அசல் இல்ல இல்ல
1: இல்ல எங்க
0: இல்லைங்க. ஒரு சொல்லுனா
1: சரி, ஒரு கூடம், அதாவது பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல அத கூடம் என்று சொல்லுவாங்க. கூடத்தோட முன்னுக்கு வரும் சு அண்டு முடிகிற சொல்லு. சரி, ஆனாவில் தொடங்கல, சூனா சுல முடியுது. ஆ ஆவில் தொடங்கி
0: அரசு. அரசு
1: இல்ல, அரசு சொல்லிட்டாங்க. கூடம் கூடம்
0: கலைக்கூடம் வரும். அது
1: கலை இல்ல.
0: சமையல் கூடம் வரும். அதான் சமையல்
1: இல்ல இல்ல இல்ல. அடித்தல். இப்ப நாங்க ஒரு அச்சு
0: அச்சு
1: அச்சு உண்டு அச்சு. அடுத்த சொல்லுங்க என்ன உண்டு. அப்படியே சொல்லணும், ஒரு பேருண்டு வருமே. அச்சு அச்சு அந்த மூணு படங்கள்ல
0: அசல்
1: இல்ல.
0: அசல்
1: அச்சு மூன்று எழுத்துல ஒரு இது உண்டு வருமே. மூன்று இல்ல, எத்தனை எழுத்துலயும் வரலாம். அச்சு அண்டு வந்தா இச்சன் அச்சுனாவில ஒரு முன்னுக்கு ஒரு எழுத்து போனா ஒரு பேருண்டு வருமே. ஒரு புள்ளி இப்பதான் நீங்க எடுத்திருக்கீங்க மாலிங்கய்யாக்கு ஒரு புள்ளி. நன்றி மாலிங்கய்யா. இப்ப இவங்க சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தலை சுத்தி போயிருவீங்க.
0: விசுன்னு சொல்லலாம். விசு
1: விசு எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க இப்ப கடைசியில வந்து விசு. நன்றி மாமா.
0: எல்லாம் சொல்லி நன்றி நன்றிமா. நன்றி
1: நன்றி நன்றி.

உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்ட கேள்வி, கோடாரி, மரம் வெட்டுற கோடாரிக்கு சூவண்டு முடிகிற ஒரு சொல் இருக்கு, அது என்ன சொல்லு எங்க பார்க்கலாம்?

இப்ப நான் நீங்க எடுத்து வந்த சொற்கள் அது இருக்கட்டும். இந்த சூ ஒன்று முடிகிற கோடாரியை குறிக்கின்ற கோடாரி, மரம் வெட்டுற கோடாரி, அதை சொல்லுற ஒரு சொல் இருக்கிறது சூ ஒன்று முடியும். மூன்றெழுத்து, சரி அதுவும் சொல்லியிருக்கணும், மூன்றெழுத்து எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம்.

0: எங்கே கோடாரிக்கு மறு பெயர் சூழ முடியும் மூன்றெழுத்து சொல் எங்க பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன் மூன்றெழுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்கிறேன். கோடாரிக்கு சூழ முடியும், அப்போ மட்டும் ரெண்டு எழுத்தை கண்டுபிடிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இதான். நேரம் சரியாக இப்பொழுது 11:51, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:21, அது இரவு நேரம். உங்களுக்கு பகல் நேரம். எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். கோடாரிக்கு ஒத்த சொல்லு, கோடாரியே சொல்லும் ஒரு சொல்லு சூவில் முடி. எங்கே ஷியாமலாமா
1: சொல்லிட்டாங்களா கோடாலி?
0: இல்ல, அதுக்கு மறு சொல்லு பரசு கட்டிக்காரி. உங்களுக்கு உங்களுக்கு ஷியாமலாக்கு 5 நான் போடுறேன். ஓகே, இவ்வளவு நேரம்
1: இதான்
0: 5. இப்ப ஷியாமலாட புள்ளி எத்தனை தெரியுமா? 10. உங்களுக்கு
1: தெரியலையே?
0: 5 இல்ல 5, முதல் 5 இருந்தது, இப்ப 5 கொடுத்தேன், 10 உங்களுக்கு. இது நிகழ்ச்சி.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பரசு என்றது கோடாலி, பானாரானா சூனா. பரசு என்றது கோடாரியை குறிக்கும். அதை கொடுத்தேன், அப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அவள் இப்போ ஓடி முழிச்சு எல்லாம் டக்குன்னு பிடிச்சோண்டு ஓடி வந்துட்டான். சரி, இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்தவர்கள் வந்து எங்கள் சரி லெனினுக்கும் அது ரெண்டு சொல்லோட போனாலும் லெனினுக்கும் ஒன்று சாந்தியமாக்கும் ஒன்று போடலாம். லெனின் 5 எடுத்திருக்கிறீங்க, சாந்தி அம்மா 3 எடுத்திருக்கிறீங்க, ராஜ்குமார் 2. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புள்ளி கொடுக்கக்கூடாது, சொன்னதெல்லாம் போய் எல்லாம் கதை கதையாக சொல்லிட்டு போயிட்டீங்க. ராஜ்குமார் 2, ஷியாமலாமா 10, ஜெயபிரசாதி கண்ணா 4. இதில் ஜெயபிரசாதி கண்ணாவும் மாமாவும் தான் சுத்து சுத்துன்னு சுத்தினது. 4 மாமா வந்து பைன் 3 எடுத்திருக்கீங்க மாமா நீங்கள். அடுத்து ஜார்ஜ் நீங்கள் 1, ஆனந்தன் 2, ஞானசகரமண்ணா 1, மாலிங்கையா 1. 10 நீங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. 10 பாடலும் இப்போ கொடுக்கப்படும். இன்னும் வேறு அன்பு உறவுகள் நீங்கள் இணைஞ்சு கொண்டால் உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும். நீங்கள் இணைஞ்சு யாருக்கு கேட்குறீங்கன்ட்டு ஒரு ஆளை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும், கேட்கணும். சரியா? எங்கே பார்க்கலாம். நான் ஒருவருடைய பாடலையும் எடுத்து வருகிறேன். இப்போ ஒரு பாடல் நீங்கள் கேளுங்க.

நேரம் சரியாக 11:58 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் கண்டுபிடி கண்டுபிடி. இன்றைக்கு எல்லாம் சிதம்பர சக்கரமாக போச்சு, எல்லாம் தலை எனக்கு சுத்தியே போச்சு. தெரியாமல் ஒரு ஷூவை கொடுத்துட்டேனே, ஆஹா ஒரு மாதிரி பாட்டுக்கு போகலாம்னு வந்துட்டேன். நானே தோற்று போனேன், பயந்து போனேன். நான் வேறு ஒன்றும் இல்லை, என் முழு கதையும் வரப்போகுது. வீட்டில் இருக்கிற கதை முழுக்க ஷூ ஒன்றே முடிய போதுன்ட்டு நானே நிப்பாட்டிட்டேன். சரி, முதல் பாடல் எங்களுடைய லெனின் கேட்டிருந்தார், எனக்காக கேட்டிருந்தீங்க லெனின். அது யாருக்காக கேட்டீங்களோ என்னவோ தெரியாது, அதில் கண்ணன் வந்த அப்படியே நான் எனக்குன்றது நான் நினச்சிக்கிறேன். உண்மையிலேயே சபாவதி படத்திலிருந்து இனிமையான பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்போம் அந்த பாடலை.

இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க லெனின். உங்களுக்கு உண்மையாக வாழ்த்துக்கள், நல்ல பாடல். கண்ணன் நின்றோன்னு இவ வாழ்த்து தெரிவிக்கிறான்னு நினைக்கக்கூடாது, உண்மையாக நல்ல பாடல். அடுத்த பாடல் சாந்தியம்மா, வல்லவன் படத்தில் இருந்துட்டு அப்படியே ஓடிட்டீங்க, பாட்டு என்னென்னு சொல்லுங்கள். புதிய வல்லவனும் இருக்கிறான், பழைய வல்லவனும் இருக்கிறான், பாட்டை வந்து சொல்லுங்கள். ராஜ்குமார், உங்களுடைய பாடல் காட்டிலுக்கு வருது புஷ்பா திரைப்படத்தில் இருந்து. ஸ்ரீவள்ளி என்று ஆரம்பிக்கும் பார் பார் என்று சொல்லியிருக்கிறீங்களோ கேட்கலாம் அந்த பாடலை.

0: மச்சா.
1: பார்க்கல மச்சா.
0: ஏய், சரியா தானே சொல்ற?
1: சட்டா மச்சா, ஒரு தாட்டி கூட ஒன்று பார்க்கல.
0: செம்ம ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குது.
1: எதுக்கு மச்சா?
0: அந்த புள்ள பார்க்காம போச்சுன்னு
1: எனக்கு என்ன சந்தோஷம் மச்சா?
0: இல்லடா, உனக்கு நிம்மதியாகுது. ஒரு வாட்டி கூட உன்னை பார்க்கல. கடலை முட்டாயை துண்டு கூல சொல்லிட்டு இருக்கல நீ
2: மச்சா. உள்ள நான் ஃபீல் ஆயிருக்கல.
0: சரி சரி பார்க்கல, அது கூட சரி. அது உன்னை பாச்சுன்னு சொன்ன உங்க சுத்து குறை போதா? நான் ஹாப்பி ஆகணும்னு நினைக்கலையா நீ
2: மச்சா? எனக்கு ஐடியா எதுவும் வரல மச்சான்.
0: உனக்கு என்ன ஹாப்பி ஆக எதுவும் வயாதுல பார்வை.

0: லோடாய் போச்சு, போலாமா?
1: போலாமா?
0: ஆமா மச்சான், அவள் தானே?
1: இதெல்லாம் அவள்
0: தான். அவள் தான் மச்சான்.
1: போனோம். வே இதெல்லாம் லோடைக்கு போட்டு போயிட்டுக்கணுங்க.
0: ஒரு லாரியா
1: மச்சான்? நீ தெரிஞ்சிட்டேதான் கேக்க, எனக்கு தெரியும்.
0: நீ என்ன சொல்றன்னு தெரியல மச்சான்.
1: ஏய், நான் லோடுக்காக வரல, அந்த பொண்ணுக்காக தான் வந்துக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் போலாம் போலான்னு சொல்லிட்டு கிடக்க. சரி வா, நீ
0: சொல்லிட்ட. அவ பாக்குற வரைக்கும் நானும் இருக்கேன்.
1: நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ எங்க இருந்து அந்த பொண்ணு என்ன பாக்குறாள் இல்லையான்னு பாத்து சொல்லு. பாச்சா,
0: லுக் விட்டுருச்சு. பாத்திரம் கழுவிட்டு உன்னையே லுக் விடுது.
1: அப்படியா? என்னடா என்ன ஹாப்பி ஆகணும்னு தானே போய் சொல்லு நீ.
0: ஆமா மச்சா.
1: அடே, இப்படி ஒரு கொடுமைக்காரனடா நீ. நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? உன்கிட்ட நான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுல அந்த பொண்ணு கேக்க போயே. நானே கேக்கண்டா, என்ன பாருங்க
0: பார்த்து சொல்லு மச்சா.
1: சரி, உன் பேச்ச கேக்கிறதுக்கு சரி கச்சி ஒரு வாட்டி அது என்ன பாக்குதான்னு பாத்து.
0: நான் என்ன சொல்ல போறேனே தெரியல மச்சான்.
1: சொல்றேன்.

கேட்டவர் ராஜ்குமார் யாருக்காக கேட்டிருந்தாரண்டா, மனைவி மாதவிக்காக கேட்ட பாடல் என்று சொல்லியிருந்தார். அந்த பாடல் ஒலித்தது. அடுத்த பாடல் ஷியாமலா அம்மா உங்களுடைய பாடல், மாமாவுக்காக கேட்ட பாடல் என்று சொன்னீங்க, அந்த பாடல் எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக வல்லவன் ஒருவன் என்று ஜெய்சங்கர் நடித்த படத்தில் என்ன படம்னு தெரியலை, அவர் வல்லவன் என்று போயிட்டீங்க சாந்தியம்மா, பாடலை சரியாக கேட்டு கொண்டு வாங்க, அல்லாட்டி வல்லவன் ஒருவனில் ஏதாவது ஒரு பாடலை எடுத்து வருகிறேன். ஷியாமலாம்மா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. நீங்கள் மாமாவுக்காக கேட்ட பாடல்.

பாடலை ஷியாமலா அம்மா கேட்டிருந்தார் தன்னுடைய மாமாவுக்காக. அடுத்த பாடல் ஜெயபர் சாதிக் அண்ணா ஷியாமலா அம்மாவுக்காக கேட்டிருந்த பாடல் காட்டிலுக்கு வருகிறது, கேட்போம்.

0: அந்த பாடல் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது, பார்க்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன். போட்டி நீங்கள் இந்த அந்த சொல்லு கண்டுபிடிக்கிறது கேட்டீங்களா? ஏதாவது தலைகளை சுத்திச்சா உங்களுக்கு?
1: அதான் நான் சொல்ல வந்தது எல்லாமே எல்லாமே சொல்லிட்டாங்களே.
0: நீங்கள் சொல்ல வந்ததெல்லாம் சொன்னதெல்லாம் என்னன்றது நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? கதையே சொல்லிட்டாங்க சூ சூ சூண்டு.
1: அதான் புதுசு கண்ணா புதுசு, ரவுசு கண்ணா ரவுசு, இலசு கண்ணா இலசு அப்படின்னு நிறைய வார்த்தை இருக்குது அதுல. சூ சூன்னு முடியுது.
0: இல்லையே மாமா சொன்னதை நீங்க பாருங்க, கேட்கலையா நீங்க?
1: மாமா சொன்னாரு.
0: என்ன என்ன சொன்னாரு?
1: மாமா தான் வந்து பழசு புதுசுன்னு சொல்லிட்டு போனாரு.
0: அது மட்டும் இல்ல, என்ன புளைஞ்சாச்சு பேந்து அதெல்லாம் சொல்லு
1: போனா நின்னாச்சு
0: ஏதோ என்ன இல்ல எரிஞ்சாச்சு எரிஞ்சாச்சு பேந்து அறிவிச்சாச்சு பேந்து வந்து அணைச்சாச்சு கொளுத்தியாச்சு தகவல் வந்தாச்சு
1: எல்லாத்துக்கும் ஒரு சூ போட்டோம்னா ஒரு வார்த்தை வந்துருமே.
0: அப்ப வந்துட்டு சொன்னார், இன்னைக்கு கூத்தடிக்கட்டு விடம்மா அடிச்சுட்டு போகட்டும்னு சொல்லிட்டு. சரி, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: அது என் தங்கச்சிக்காக ஒரு பாட்டு, கிழக்கு சிம்மையில இருந்து கத்தாலம் காட்டு வலி கள்ளிப்பட்டி ரோட்டு வலி, அந்த பாட்டு போடுங்க.
0: கிழக்கு சீமையிலையா?
1: ஆமா,
0: கிழக்கு சீமை. சாந்தி அம்மா இருக்காங்க இங்க கண்ணன் இருக்கா? கிழக்கு சீமை.
1: சரி, எனக்கு
0: சீமை. அதுல என்ன கட்டாலம் காட்டு வழியா?
2: ஆமா,
0: காட்டு வழி. அப்போ வல்லவன் வல்லவன் என்று சொல்லிட்டு போறா படம். என்ன படம் என்று தெரியல. வல்லவன் ஒருவன் இருக்குது.
1: என்ன படம் சொன்னாங்க?
0: ஜெய்சங்கர் நடிச்ச வல்லவன் என்றா, அது பழைய படத்துல அப்படி இல்ல.
3: வணக்கம்.
0: அது வல்லவன் இல்லையா?
3: சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம்.
0: ஏன்றா சத்தியம்? இது இது இது சத்தியமா? இது சத்தியமா? இது சத்தியம். இது சத்தியம். நீங்க வல்லவன் என்று சொன்னீங்க.
3: ஆமா, பழைய படம் எனக்கு அவ்வளவா தெரியாது, அவருக்கு தான் தெரியும். நல்லா அவர் கேட்டுதான் சொன்னேன்.
0: நம்ம இடைய இல்ல. நான் உண்டு கேக்கட்டா? கண்ணன், கண்ணன், கண்ணன் இருக்கிறீங்களா நீங்க? கண்ணன் இணைச்சு விட்டு ஓடிட்டாரா?
3: இருக்காரு, போயிட்டாரு, காணோம்.
0: இல்ல இல்ல, இருக்கா? இருக்காரு, அவர் இருக்கார். இப்ப
3: காணமே
0: அண்ணனுடைய பாடல் எல்லாம் உங்களுக்கு திருமணம் செய்த நாள்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே.
3: ஆமா,
0: எல்லா
3: பாடலும் படம் மறந்து போயிடுது, தெரியாது அவ்வளவா. பழைய படம் எல்லாம் அவருதான் நல்லா பாத்திருக்காரு.
0: பார்த்திருக்கிற இருக்கட்டும், அவர் விரும்பி கேட்கறது பாக்குற பாடுறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
3: ஆமா மீரம்மா, டக்குன்னு வர மாட்டேங்குது, வயசாயிருச்சு மீரம்மா.
0: ஒத்துக்கொண்டீங்களா? அதுக்கு நல்ல புள்ள, அச்சா புள்ள. அப்ப இன்றைக்கண்டாலும் சரியா ஒத்துக்கொண்டு விட்டா. சாரி, கட்டி காரி கட்டி காரி. இவ்வளத்தோட நன்றி நன்றி. உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நல்லாட்டியும் தள்ளி கொண்டே கடைசி மட்டும் போயிருங்க. இப்ப நீங்க வராது. கண்ணனும் வந்து
3: கடைசியாவே போடுங்க.
1: படத்தை
0: மாத்தீங்கல்ல, படமே வல்லவன் என்று போயிட்டா ஜெய்சங்கர் நடிச்சான்ட்டு.
1: நான்
0: மலரோடு தனியாக அந்த பாட்டு. இவர் தங்கச்சிக்காக கட்டாள பாட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கிறான், கட்டாள காட்டு வழி.
1: கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு எட்டி வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு.
3: உங்ககிட்ட பேசறதுக்குள்ள எவ்வளவு தடங்கள் மிக்சி ரிப்பேரே, டிஃபன் ஆகல, ஆறு ரொட்டி சூடு. அப்பா அங்க எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி போய் அரைச்சிட்டு வந்துட்டு ஐயோ திட்டு வாங்கிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன்.
0: அப்ப நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. என்றாலும் பார்த்தா புள்ளி எடுத்திருக்கிறானே, ஏதோ வந்து சொல்லி சொல்லிட்டு. அப்ப உள்ளே கண்ணன், கண்ணன்
3: மீரம்மா, மீரம்மா, தப தபசுனா முனிவர்கள் எல்லாம் செய்வாங்கல்ல, அத வந்து தபசுன்னு சொல்லுவாங்க. மீனம்மா எனக்கு ஞாபகம்,
1: தபசு தபசு
0: அது தபசு,
3: தபசு இல்லைங்க தபசு,
0: தபசு
1: அதாவது கிழக்கு செம்மையில
0: பாடி காட்டுங்க, அந்த பாட்டை பாடி காட்டுங்க.
1: கத்தாலம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவுள்ள வாக்கப்பட்டு போறவுள்ள, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, என் மனசுனாலதான் பின்னே போகுதம்மா, கண்ணே போய் வரவா, மணியே போய் வரவா, முத்தே போய் வரவா, அண்ணே போய் வரவா, அருகம்புள்ளே போய் வரவா, புலிவாள் மீச வச்ச அண்ணே ஒன்ன விட்டு, அணில் வாழ் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா. ஐயா மீசேமா
0: இவருக்கு கேட்டு ஷாமலா அம்மா வாங்கல வேணீங்க, ஷாமலா அம்மா வேணீங்க, ஷாமலா அம்மா வே. கொஞ்சம் போறேன் இல்ல, கொஞ்சம் போறேங்க, கொஞ்சம்
4: மலரோடு,
0: மலரோடு பாருங்க. என்ன படம்?
4: இருவல்லவர்.
0: இருவல்லவர்
1: நாங்கள் சொன்னோம்,
0: வல்லவன் ஒருவர் என்று சொன்னோம். ஐயா நீங்க
3: என்ன
0: திசு?
5: சதையில இருக்கிற செல் பேரு.
3: ஊர்ல வாழைக்கண்ணு அப்படி எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்ல, அதுல இப்ப புதுசா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திசு கண்டுபிடிச்சிருக்காங்க. திசு அதோட திசுவை எடுத்து இவங்களே உற்பத்தி பண்றது.
0: திசு தீனா சூனா திசு
3: செடின்னு சொல்றாங்க.
1: சொல்லணும்
0: தலைய சுத்திட்டு போயிருக்காங்க ரெண்டு பேர், ஜெயவர் சாதி கண்ணாவும் மாமாவும் உண்மைய வந்து என்ன சுத்து சுத்தன்னு சுத்திட்டாங்க பாருங்க. ஒரு வசனமே சொல்லி போட்டு போறாங்க.
4: இனிமே சூழ்நிலை
0: என் வாழ்க்கையில நான் எங்க போனாலும் சு அந்த வார்த்தையே இருக்க மாட்டேன்.
5: அந்த வார்த்தையே இருக்கு சு
0: சு சு சு எடுக்க
4: மாட்டேன்.
5: ஆமா சாந்தி அம்மா வயசாயிட்டுனாங்களே, ஊன்றுகோல் வேணுமான்னு கேளுங்க கண்ணா.
4: அந்த அம்மா அந்த அம்மா சொல்லாங்க
1: அந்த அம்மா சொல்லல,
5: அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.
6: பேசுறேன்
0: நீங்க
5: வாங்க வாங்க வாங்க சந்தான ஐயா வாங்க.
7: வணக்கம்.
5: பத்திரத்துல வரும் அது தபசில்.
0: தமிழ் தமிழ் சொல்லாமா அது?
5: ஆமா ஆமா தபசில்.
0: தானா பானா சூனா இல்லன்னா இல்லன்னா வரும்.
5: அப்படி வருதுல
4: தானா
0: பள்ளிக்கு வர பானா
4: சூனா
0: அது ராணி ஐயா சாத்தி நீங்க ராணி எல்லாம் தபசு அது தெரியல அது அவங்க அப்படி வச்சிருக்கலாம். மாமா தபசில் தபசில் சொல்றீங்க நீங்க இல்ல
5: வரணும்
1: குழந்தைன்னு
5: சொல்லக்கூடாது. சிசுங்கிறது கருவுல உருவாகிறது தான் சிசு.
1: உருவாகிறதுக்கு பேர் திசு. அது உருவாயிட்டா குழந்தை.
5: ஆமா
0: ஓகே. இப்ப நீங்க சொல்றது தீனா சூனா பாடுனீங்க ஒரு பாட்டு நீங்க எனக்கு ஒரு மிச்சம் புடிச்சு குடுத்துருக்கீங்க ஐயா, முழுசா பாடிட்டீங்க உனது நல்ல சந்தோஷமா. அதுக்குதான் பாடு சொன்ன பாடிக்கொண்டே போற.
1: பாட்டு
0: அதான பாட மாட்டீங்க நீங்க இவோட பாட்டு மனம் என்னும் மேடை, அது உங்களால பாட இயலாது.
1: அதெல்லாம் பாடுறேன். மனம் என்ற மேடை மேலே குயில் ஒன்று ஆடுது, மயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே,
5: இங்கே இங்கே இங்கே
0: இல்ல. இதே முதல் புள்ள குயில் ஆடுதான் மயில் பாடுதான், அத கேளுங்க. தூள் படத்துல ஆசை ஆசைய பாடுங்க.
1: ஆசை ஆசை இப்பொழுது பேராசை கொள்ளும் பேளம் எப்பொழுது,
0: உன்னால்
1: உன்னால் இப்பொழுது காலம் செய்யும் அப்பொழுது, உன்னாலும் எல்லாம் இங்கே எப்பொழுது, சில நாள் இருந்தால் உன்ன இப்பொழுது, பல நாள் இருந்தேன்
4: பாட்டு கேட்டாலும் சத்தியமா இனி இந்த பாட்டு கேட்க மாட்டாங்க.
1: இப்பொழுது படித்துளியாவது எப்பொழுது, அருகம்புள்ளாகிறேன் இப்பொழுது, உன் ஆடுதான் மேய்வது எப்பொழுது, புடவை கருவில் பொழுது நான் புல்லாங்குழலாவது எப்பொழுது.
0: மிருதங்க சக்கரவர்த்தியில சுகமான ராகத்தை பாடுங்க.
4: அந்த பாட்டு எனக்கு கூட ரொம்ப பிடிக்குமா, யாரு கேட்டது இந்த பாட்ட?
0: அந்த பாட்டு எங்களை ஞானசேகரம் அண்ணா கேட்டது, இவர் பாடிட்டு போறங்க சுகமான ராகங்க.
4: அம்மா அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு, தயவு செய்து உங்க கால வேணாலும் உள்ள அவரை பாட சொல்லாங்க. அந்த பாட்டு
0: அவர் தன்னது ஊருக்கு போய் கொண்டு இருக்கிறார்,
5: வந்து கொண்டு இருக்கிறார்.
0: மாளிகையாவோட ஒரு சண்டை இருக்குது பாருங்க, தமிழ் பிள்ளையா கதைக்காங்க.
1: பாடின பாட்டு தானே வாணிஜியா பாடின பாட்டு
4: பாடிடுறேன்.
1: இசை சபை ஏறி வாருங்களே,
0: இப்ப ஞானசேகரம்
1: சுகமான ராகங்களே, இசை சபை ஏறி வாருங்களே,
4: சுரங்கேறி
1: கலை தெய்வம் வரும் நேரம் இசை வேள்வி நான் செய்கிறேன், என்னை யாரென்று நான் சொல்கிறேன், என்னை யாரென்று நான்
4: சொல்கிறேன்,
1: தாம் ததத்த தாம் ததத்த தாம் ததத்த பொருள் கூட என் பாட்டில் அசைந்தாட
4: அருளாசிதாரே எழுந்து ஓடி
1: இருக்கிறாரு, என் குரல் என்ற விருதாக வினை தீர்க்கும் மருந்தாகும் எனும் உண்மை காணுங்களே, மருந்தாகும் எனும் உண்மை காணுங்க, சுகமான ராகங்களே இசை சபை ஏறி வாருங்களே.
4: இன்னைக்கு இது ரொம்ப சோகமான ராகம் ஆயிட்டு எனக்கு.
0: இல்ல கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க கண்ணன். அந்த ஒரு அக்கா ஒரு ஆள் பாடுவா தெரியுமா, ஃபேமஸா. ஆகிட்டீங்களே நீங்க, அவ மாதிரி ஆகிட்டீங்களே ஐயா, அவ மாதிரி ஆகிட்டீங்களே ஐயா.
1: இந்த பாட்டை நான் கேட்டதே இருந்தாலும் நீங்க கேட்டோன்னு பாடிட்டேன்ல,
0: உண்மையா பாடிட்டீங்க.
4: அது என்ன கேட்டுதான்,
0: அதான்டா நான் அந்த ஒரு பாட்டு மட்டும் பாட சொல்லல உங்களுக்கு. அது அது வந்து இஸ்லாமிய கீதம், அத நீங்க அப்படி செய்ய கூடாதுன்றதுக்காண்டி. இந்த
4: நாளைக்கு காலையில அம்மா, நாளை காலையில பாட்டை கேட்டவரு கருதான் படிப்பாரு அருவலோட.
0: அண்ணா உங்களுக்கு சம்மதம் தானே என்ன, அவர் பாடினது நல்லா இருந்தது கேட்டா காணு வந்து இவருக்கு பேசிட்டு போவேன், எனக்கும் சொல்லிட்டு போவார். அம்மா இனி இனி பாட்டே போட வேணாம் அம்மா, இனி சொல்லிட்டு போவாரு. இந்த கண்ணான கண்ணைய படிச்சிருங்க கொஞ்சத்தை. ஏன் மாளிங்க ஐயாட பாட்டே எதுக்கு விடுறீங்க, பாடுங்க
1: மாளிங்க பாட்டா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது கோபமா, புண்ணான நெஞ்சை புண்ணான கையால் பூ போல,
0: புண்ணான கையால பொன்னான கையால் ஐயா, பொன்னான கையால் அது புண்ணான கையால.
4: ஆமா மத்த எல்லாம் சரியா பாடிச்சாலே, இத மட்டும் தப்பா பாட்டாரு ஃபீலிங் உங்களுக்கு.
0: சரி சத்தியமே
1: சத்தியமாய் கொள்ளடா,
0: இல்ல சத்தியம் நீயே, இல்ல சத்தியம் நீயே
4: தர்மதாயே.
1: அதுவா அண்ணா தமிழ் மாளிகை கட்டி அதன் அருகிடில் ஓலை குடிசை கட்டி.
0: ஐயோ இது என்ன பாட்டா,
4: இது என்ன பாட்டு, எதுல பாட்டு கொண்டு விட்டுருக்காரு.
1: சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், சத்தியம் நீயே தர்ம தாயே தெய்வ மகளே குழந்தை வடிவேல் தெய்வ
0: அண்ணாந்து பாக்குறது இதுல வருதா. அது
4: நீங்க வேறம்மா, அவர் பாட்டு மாத்தி மாத்தி பாடுறாரு,
1: இவரு அண்ணாந்து பாட்டு இருக்காரு. அது சத்தியே கொடுப்பதில் வாழ்க்கை சாரி வாழ்வுக்கு பசுமாடு பொன்னையே
0: பாட்டு பொன்னையே
4: மாட்டையும் குதிரையும் ஒண்ணாக்கிட்டாரு.
1: காடைய சிலுப்புறி சொர்கிற சொல்லி பாதிய இழுக்கிறா.
0: அக்கா மாதிரியே வந்துட்டாருங்க இவரு, என்ன நடந்தது. நல்ல
4: பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, மூணு பாட்டு நல்ல பாட்டு, ரெண்டு பாடு பாடுங்க அந்த அக்கா பாடின மாதிரி சரியா போச்சு. சரி சாந்தி அம்மாவும் நித்திர கொண்டுட்டா. சாந்தி அம்மா உங்களோட மனம் என்ன மேடை உங்களுக்கு ஒளிபரப்பு ஆக்கியாச்சு. இனி யாரும் எந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டாங்க, அதுதான் எனக்கு கவலை.
4: நீங்க பாட்டு போடக்கூடாதுன்றதுக்காக
0: இல்ல இல்ல நேரம் இருக்கு, எல்லாரும்
5: அனுப்புவீங்க
0: எல்லாரும் பாட்டு. நல்லது, நன்றி நன்றி, எல்லாருக்கும் பாட்டு எடுத்து வரேன்.
4: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி சாந்தியம்மா. சரி எங்கே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டைம் எடுத்தேன், என்னடா சரியா அந்த ஒரு மணிக்கு முடிக்கிறதுக்கு எல்லாத்த பாட்டையும் போட்டு கொண்டு வர்றதுக்கு. அடுத்த பாடல் எங்களுடைய ஜெயவசாதிகண்ணா கேட்ட அந்த பாடல், நல்ல ஒரு பாடல் எடுக்க ஆரம்பிச்சு நிறுத்தியது தான் அந்த பாடலை எடுத்து வருவோம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ஜெகபிரசாதி கண்ணா ஷியாமலாவுக்காக கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய அடுத்த பாடல் ஆனந்தனுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்கலாம். தூள் படத்தில் ஆசை ஆசை.

நேரம் சரியாக 12:48. இப்போ கேட்ட பாடல் ஆனந்தன் விரும்பி கேட்டிருந்தார். யாருக்காக கேட்டிருந்தார் ஆனந்தன் என்றது, விஜயராகவனுக்காக கேட்ட பாடல் இது. விஜயராகவனுக்காக கேட்ட பாடல். அடுத்த பாடல் தனது கணவனுக்காக சாந்தி அம்மா சந்துருக்காக கேட்ட பாடல் காற்றலுக்கு வருகிறது. கேட்ட

0: ஆக்கி விட்டவர்கள்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய சந்துருவுக்காக சாந்தி அம்மா கேட்ட பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சந்தனராஜ் மாமா கேட்டிருந்தார் தமிழ்வாணனுக்காக இந்த பாடல்.

சொல்வார்கள் கண்ணே, குங்கும கலையோடு குலங்காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே. ரியோ ரியோ ரியோ ரியோ ட்ரு.

பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாயது சேயாக தோன்றும் பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாயது சேயாக தோன்றும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும்

0: காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: இந்த பாடல் சந்தனராஜ் மாமா தன்னை எங்களுடைய தமிழ் வாணனுக்காக கேட்ட பாடல். இந்த பாடல் அடுத்த பாடல் ஜார்ஜ் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஜேபர் சாதி கண்ணாவுக்காக இந்த பாடல்.

கேட்ட பாடலுக்குள்ள இந்த பாடலை கேட்கும்போது இருக்கிற உற்சாகம் சந்தோஷம் மற்ற பாடல்கள்ல இல்லை. இது யாரும் குறை நினைக்க வேண்டாம், உண்மையாக நல்லா இருந்தது. அடுத்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. எங்களுடைய ஞானசேகர மன்னா தன்னுடைய அக்கா பொண்ணுக்காக கேட்ட பாடல் காட்டலுக்கு வருகிறது. ஞானசேகர மன்னா, நீங்க எப்படி மிருதங்கம் வாசிச்சா எப்படி இருப்பீங்கன்னு நான் இப்ப கற்பனை பண்ணி பார்க்க போறேன்.

இந்த பாடல ஞானசகரம் அண்ணா தன்னுடைய அக்கா பொண்ணுக்காக கேட்ட பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. மாலிங்கையா, நீங்கள் உங்களுடைய குட்டி பேத்திக்காக கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

குரல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய கண்ணை. நீங்கள் யாருக்காக கேட்டு வேண்டு அந்த பாடலை கேட்கவில்லை சொல்லவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, அதில் யாருக்காக கேட்டு எழுதி விடுங்கோ. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது. கண்ணை நீங்கள் கேட்ட பாடல்

இதுவரை நேரமும் நீங்கள் கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் சு என்று முடிகிற சொல்லுக்களை கண்டுபிடிச்சிங்க. தலையே சுற்றி போச்சு. இருந்தாலும் அன்பு உறவுகள் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எத்தனை பேருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக எங்களுடைய ஜெகபிரசாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி இசை மலை நிகழ்ச்சி காற்றளிக்க வருகிறது. சந்திக்கலாம் என் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

உறவுகளுக்கு வணக்கம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். 2023 ஆண்டு 6வது மாதம் 23 நாள் வெள்ளிக்கிழமை காலை நேரம் முற்பகல் 11:37 கனடாவிலே, உங்களுக்கு நேரம் 9:07 இரவு நேரமாக இருக்கின்றது. இன்றைய தேதியிலே 6 மாதங்களை கடந்து புது வருடம் பிறந்து இன்று 23 நாட்களையும் கடந்துவிட்டோம். கடக்கின்றேன் நாங்கள், நீங்கள் கடக்கின்றீர்கள், நீங்களும் கடந்து முடிக்கப் போகின்றீர்கள். விரைவில் 2024 எதிர்நோக்குகிறோம் என்று நண்பர்கள், ஆண்டுகள் இலக்கங்கள் மாறிக்கொண்டு நகரவில்லை, ஓடுகின்றது. இன்று இப்பொழுது காலநிலை, இப்பொழுது நாங்கள் 26 பாகைக்கு வந்துவிட்டோம். வெப்பத்தின் உச்சநிலையை இன்னும் இருக்கின்றது. மாலை 6 மணி வரையும் இந்த வெப்பம் நீடித்து 29 பாகையை எட்டி பிடிக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 டிகிரியே எட்டி பிடிக்கின்றோம் நாங்கள். அப்படியானால் வெப்பம் எப்படி இருக்கும் இங்கே என்று எண்ணி பாருங்கள். திடீரென்று ஏறும், திடீரென்று இறங்கும். இது கோடை காலம் அல்லவா, அது நினைத்த நேரத்தில் வெப்பம் வரும், நேரத்தில் குறையும். கதிரவு நின்று இரவாகி 8:49 வரை காற்று வானிலையில் இருப்பார் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. அவ்வளவு தூரம் வெளிச்சமாகவும் சூரியனுடைய கிரகணம் நன்றாகவும் பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட்டிடங்களுக்குள்ளே தான் வெப்பம் தெரியுமே தவிர வெளியே தெரியாது. அதற்காக கட்டிடங்களுக்குள்ளே அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக குளிரூட்டியை உபயோகிக்கின்றார்கள். சில கட்டிடங்களுக்குள்ளே குளிரூட்டியினுடைய அளவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அது குளிர வைக்க முடியாமல் திண்டாடுகின்றது. இருப்பினும் அவற்றை சரி செய்வதற்காக வேறு வேறு இடங்கள் நாங்கள் சென்று இடங்களை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வெளியே சென்று நடப்போமாக இருந்தால் தொப்பியையும் அணிந்து கொண்டு பாதணியோடு வெப்பம் தோன்றாது, ஆனாலும் மயக்கம் பிறப்பாக்கும். இந்த வெப்பம் வெப்பமாக எங்கள் உடலில் படாத உள்ளூர வெப்பத்தை தந்தது, வித்தியாசமான ஒரு குணம். இது வெளிநாடுகளிலே, மேலை நாடுகளிலே உள்ள காலநிலை. இங்கு வந்து குளிர்தான், பனி உறைவுகள் தான் முக்கியம். அது மறைந்து சூரியனுடைய சுழற்சி, பூமியினுடைய சுழற்சியினால் சூரிய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் காலம் இந்த நேரம். அவர் சுற்றி கொண்டு வரும் வழி இந்த வேளையிலே வெப்பத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற காலமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பயிர்கள், மிருகங்கள், பறவைகளுக்கெல்லாம் குதூகலமாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணீரை நாங்கள் கொடுத்து விட்டால் மேலும் சிறப்பாக. தண்ணீர் இங்கே எங்களுக்கு ஆற்றங்கரை ஓரங்கள்லேருந்து எங்கள் நாடுகளைப் போல நீர்ப்பாசனங்களை செய்வது இல்லை. எல்லாம் அரசாங்கங்களினால் விநியோகிக்கப்பட்ட குழாய் தண்ணீர் தான், அவற்றை உபயோகித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்கண் நன்றி. எனக்கு நல்ல அன்னையை, தந்தையை, ஆசானை கொடுத்து இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கும் அவருக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி முதல்கண் வழக்கத்தை மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அமைப்புக்குள்ளே, அந்த நினைவுக்குள்ளே, அந்த வழக்க வழக்கத்துக்குள்ளே, அந்த எங்களுடைய முதிச சொத்து, அது எங்களுக்கு அறிவுரை, அதன்படி வணங்கி அன்பு உறவுகளை உங்களுக்கு மணக்கம் வைத்துக் கொண்டு பேசுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். இன்று மாலையிலே சிறுவர் பூங்காவை அற்புதமாக வந்து சிறப்பித்து சென்ற குழந்தைகளோடு மகிழ்வாக இருந்த நான் சென்று மீண்டும் ஓய்வு எடுத்துக் கொண்டு வந்து மீண்டும் இதே மீரா அவர்கள் இருந்தால் எடுத்துச் செல்ல வேண்டிய நிகழ்வு தான். இருப்பினும் நான் நேரலுக்கு வர வேண்டும் என்பதற்காக வந்துவிட்டேன். இந்த நேரம் நேர் நேரமாகத்தான் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைகளிலே கவிதைகள் சொல்லவாக என்ற ஒரு நிகழ்வு வருவதும் அல்லவா. கடந்த வாரத்துக்கு முன் வாரம் நான் அதை கொண்டு வந்திருந்த ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. என்றும் உங்களுக்கு நேரம் இருந்தால், வசதி இருந்தால், நீங்கள் படித்தது அல்லது நீங்கள் எழுதியது, படித்து சுவைத்தது, மறக்க முடியாமல் இருப்பது என்று எல்லாம் கவிதைகள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வாழ்க்கையின் தத்துவங்கள், வாழ்க்கையின் நடைமுறைகளை பற்றி 2 வரிகள், 4 வரிகள், 6 வரிகள், 8 வரிகள் என்று கவிதைகள் புனைவது உண்டு. அந்த வகையிலே உங்களுக்கு இன்று மனதில் பட்ட கவிதைகள் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து எங்களோடு கலந்து கொள்ளலாம். கவிதை என்றவுடன் கேட்டவுடன் வருவதற்கு இருக்கின்றார்கள் அன்பு உறவுகள், தங்களால் சமைக்கப்பட்ட கவிதைகளை கொண்டு வந்து படித்து காட்டுவார்கள். தங்களுடைய கற்பனை திறமையை வெளிக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். உங்களால் கவிதை கூற முடிந்தால் வாருங்கள், கவிதையை கொண்டு கேட்டு பார்ப்போம் அன்பு உறவுகளே.

கவிதைகள் மட்டுமல்ல உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நேர் நேரத்தில் வந்து கேட்பது போல் கேட்கலாம். பாடல்களையும் தருவதோடு கவிதைகள் இருந்தால் அது ஞாபகத்தில் இருந்தால் அதையும் கொண்டு பாருங்கள் என்று உறவுகளே.

0: வசந்தமே.
1: வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம்.
1: ஓ அனுஷியா, வணக்கம் அனுஷியா மகளே. நலமா இருக்கின்றீர்களா? நான் கவிதைகள் என்றவுடன் நீங்கள் வாருங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று? வெயிலா இருந்ததா, மழை பெய்ததா?
2: வெயில் தான்ப்பா. நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு வெயிலா இருக்கு.
1: நேற்று மழை, இன்று வெயில், நாளைக்கு மழை பெய்யும் தானே? மாறி மாறி வேறும் இல்லையா காலம் என்பது? கொஞ்சம் கொடூரம் தான் இந்த நேரம், இந்த காலத்தில் கொஞ்சம் கூடவாத்தான் இருக்க செய்யும். சரி, கவிதை ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? கவிதை ஏதாவது தெரியுமா?
2: எனக்கு தெரியாதுப்பா. அவங்க சொல்லுவாங்கப்பா.
1: அவங்க தான் சொல்லுவாங்களா கவிதை? அவர் அதுலயே கிரிட்டிக்காரன் தானே கவிதை சொல்லுவாங்க. சரி, அப்ப உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு பாடல் தான் வேண்டும். என்ன பாடல் வேண்டும் என்று அனுஷியாவுக்கு?
2: பணம் படைத்தவன்ப்பா.
1: பணம் படைத்தவன். பணம் படைத்தவன். அதுல என்ன பாடலம்மா?
2: மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, அந்த பாட்டுப்பா.
1: அடேங்கப்பா, மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, மன்னவன் அங்கிருக்கு. நல்ல பாடல், பாடல். அது பணம் படைத்தவன் திரைப்படத்திலா? மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இங்கிருக்கின்ற இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்றதையும் தெரிந்து கொண்டேன், மகிழ்ச்சி. இப்பொழுது அவருடன் பேசலாமா?
2: அவருடன்
1: நன்றி மகளே, நன்றி அம்மா. உங்கள் பாடலை தருகின்றேன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கோம் ஐயா.
1: நலமா இருக்கின்றீர்கள். காலநிலையை பத்தி ஒரு தடவை கூறுங்களேன்.
3: ஆமா, வெயிலா தானே இருக்கு.
1: இரவு
3: அதிகம் தான்.
1: இரவு நேரத்திலுமோ?
3: இரவு நேரம் புழுக்கமா தான் இருக்கு.
1: புழுக்கம் இருக்குதா? வெயில் வருவதும், புழுக்கம் வருவதும், மழை வருவதும், குளிர் வருவதும், இதெல்லாம் இயற்கை தானே. எப்பொழுது பணி ஆரம்பிக்கும்? பணி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது? நான்கு தினம் ஆகி பணி ஆரம்பித்தால் உங்களுக்கு இந்த புழுக்கம், வெயில், மழை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி கவலைப்படுவீர்கள்?
3: தெரியாது.
1: பணியிலே மூழ்ந்து விடுவீர்கள், மூழ்கி விடுவீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள். நல்லதொரு பதிவு இட்டிருந்தீர்கள் இந்த தொலைபேசியை பற்றி பிள்ளைகளுக்கு. இது முன்பு இந்த நான் பார்த்துவிட்டேன் தான். இருப்பினும் அது நல்ல செய்தி, எல்லோருக்கும் அது கிடைக்கணும். அதே போன்று இன்று விஜயராகவன் அவர்களும் ஒரு குறும்படம் ஒரு செய்தி போட்டிருந்தார். ஒரு குழந்தை ஒன்று தொலைபேசிக்காக தற்கொலைக்கே செல்கின்றது. அப்ப இந்த தொலைபேசி என்பது கொலைக்கு சமன், உயிரை எடுக்கின்ற யமனுக்கு சமன் என்று கருதி கொள்ளக்கூடிய. ஆனால் இதை தெரிந்தும் பிள்ளைகள் தாங்களாக தேடி செல்லவில்லை. பெற்றோர் தானே கொடுக்கின்றோம் இல்லையா? அடம் பிடிக்கின்றது குழந்தை. பரிசு பொருளாக கொடுப்பது நீங்கள் போட்டதில் பார்த்ததில் கூடாது. அதாவது உண்மையிலே தொலைபேசி தேவை. அன்று எங்களுக்கு டிக்ஷனரி என்ற ஒன்று இருந்தது ஐயா. டிக்ஷனரி என்று கூறுவார். இதன் தேவை என்றால் அதிலே தான் பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒன்று இருந்தது, களஞ்சியம் ஒரு புத்தகம் இருக்கும். ஏதாவது தகவல்கள் தேவைன்னா அதை ஒற்றைகளை பிரட்டி பாடமாக்கி அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே அந்த அறிவு தானாக ஊறும். இது அப்படி இல்லை. தொட்டவுடன் பார்த்தாச்சு, பதிலை கொடுத்தாச்சு, மீண்டும் அந்த பதிலை மறந்து விடுவோம் நாங்கள் இந்த வலைத்தளத்தில் வாழ்ந்துட்டு இல்லையா? அது எப்படி எப்படி இதை இந்த உலகம் கட்டுப்படுத்த போகின்றது என்ற வினாக்கு வினாவுக்குள்ளே பெற்றோர்கள் வந்து விட்டார், பெரியவர்கள் வந்து விட்டார். இதை எப்படி நிறுத்துவது என்பதைக்கு என்ன திட்டம் போடுவது என்று நாங்கள் கவலைப்பட வேண்டியதாக. அந்த நிறுவனத்தார்கள் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்று ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தொலைபேசியை அறிமுகப்படுத்தும் பொழுது விலையை, அதிகமான விலையை, அதுக்கு உற்பத்தி விலை என்று, அது அது அவ்வளவு விலை இல்லை. அதை விற்பனை செய்வதற்காக அதற்குள்ளே கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அதுக்களை போட்டு மக்களை படுகொலையில் விழுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, உங்களுக்கு ஏதாவது கவிதைகள் ஞாபகத்தில் இருக்கின்றதா? படித்ததில், சுவைத்தது, கேட்டு பார்த்தது?
3: ஒரு
1: கூறுங்கள். கூறு கெட்டிக்காரன் கொண்டு வாருங்கள்.
3: காத்திருந்தேன் காத்திருந்தேன் இத்தனை நாட்களாய், அந்த தருணத்துக்காக அந்த தருணம் வந்தது. என் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருக்கிறது, என் கனவுகள் கனவுகளாகவே இருக்கிறது. மற்றொரு வாய்ப்புக்காக.
1: ஓ, மற்றொரு வாய்ப்புக்காக. மீண்டும் கூறுங்கள். காத்திருந்தேன் காத்திருந்தேன்
3: காத்திருந்தேன் காத்திருந்தேன் இத்தனை நாட்களாய், அந்த காத்திருத்துக்காக, அந்த தருணத்திற்காக, அந்த தருணமும் வந்தது. என் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருக்கிறது. என் கனவு என் கனவுகளும் கனவுகளாக இருக்கிறது.
1: ஓ,
3: மற்றொரு வாய்ப்புக்காக.
1: ஓ, காத்திருந்தீர்கள் ஒரு தருணத்தில், அந்த தருணம் வந்தது, தருணத்திலே நீங்கள் காத்திருந்தது காத்திருப்பாகவே போய்விட்டது, உங்களை நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அதெல்லாம் இன்னொரு தருணத்துக்காக காத்திருக்கின்றீர்கள். சிறந்த கவிதை, சிறப்பான. இது படித்ததில் பிடித்ததா? சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? எதுக்காவது நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு காத்திருந்து அது கிடைக்கிற நேரத்தில் அது சரி அது சரி வேற அமல் போர் ஒன்றுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது போன்று வந்திருக்கா உங்களுக்கு? பாடல் வைத்திருக்கின்றீர்கள் அதற்கு
3: இருக்கு
1: என்ன இதுக்காக என்ன பாடல இதுக்கு என்ன பாடல் சரியான பாடலா இருக்கும்?
3: காத்திருந்தேன் காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அந்த பாடலையே.
1: அந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கும் நல்ல பாடல். சரி, அப்ப என்ன பாடல் கேட்க வந்தீர்கள்? இந்த பாடல்
3: ஆடிப்பெருக்கு. இல்லை, ஆடிப்பெருக்கு.
1: என்ன பாடல்?

0: வளரும் ஆசைக்கு அளவேது.
1: அந்த பாடல் இன்று கேட்க வந்திருந்தேன் நேரத்திலே. நல்ல பாடல், புரியாது புரியாது
0: சொல்லவும்
1: என்னையா
0: மாத்திட்டேன், அப்படியே அப்படியே மாத்தியாச்சு.
1: இல்லை, புரியாது புரியாது கேட்க வந்தீர்கள். ஆனால் இந்த கவிதை உங்களை குறுக்கே வந்து கவிதையை தந்துவிட்டு காத்திருந்து காத்திருந்து பொருத்தமான பாடலையும் கொடுத்திருக்கீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி. இணைந்து சிறப்பித்து கவிதையும் தந்து, கவிதைக்குரிய பாடலையும் தந்து, உங்கள் விருப்ப பாடலையும் தந்து அலங்கரித்தமைக்கு நன்றி. கிருஷ்ணா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக அழைக்கின்றார் ஒரு அன்பு உறவு, அவரை இணைத்துவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜயராகவன் நீங்களா? வணக்கம் விஜயராகவன், நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம். உங்கள் தொலைபேசி தெளிவாக இல்லைத்தான், இருப்பினும் பேசுங்கள். நல்லது, ஒரு பதிவு போட்டிருந்தீர்கள், உங்கள் உங்கள் அயலிலே நடந்த சம்பவமா அது?
2: மாவட்டம்.
1: நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த சம்பவத்தை பார்த்து?
2: இப்படிதான் பிள்ளை பெண்களே பெற்றோர்கள் என்று வேதனையாக இருக்கிறது.
1: பெற்றோர்களின்
2: பெற்றோர்கள் இப்படியெல்லாம் பெண் குழந்தைகளை வளர்க்கிறார்களே என்று வேதனையாக இருக்கிறது.
1: நினைக்க வேதனையா இருக்கிறது. பெற்றோர்கள் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்கள் தான் எண்ண வேண்டியா இருக்கு. இப்படித்தான் செல்லமாக இருந்தாலும் கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு சில பெற்றோர் என்னுடைய பிள்ளையில் சொல்வேசி இருந்தால் அது பெரிய அது ஒரு பெருமையாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்றது இப்பொழுது வளர்ந்து வரும் நேரங்களிலே. எப்படி இருந்தாலும் என்னுடைய எனக்கு ஒரு பெரிய தந்தையார் இருந்தார். அவர் வந்து படிக்கவில்லை தான், அவர் கமம் தொழில் அது விவசாயி. அவர் எங்களுக்கு எல்லாம் செல்லம் நிறைய தருவார். சாப்பாட்டுக்கும் உடுக்கிற புடவை சோத்துக்கும் சீலைக்கும் தான் செல்லம் என்று கூறுவார். அதாவது உணவு வகையிலும் உடையிலையும் தான் செல்லமாக நாங்கள் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அழகுபடுத்தி தருவோம். வேறு எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி செய்ய முடியாதுன்னு கட்டுப்பாடு வைப்பார் ஐயா. அதையெல்லாம் கடந்து விட்டது இப்பொழுது. இல்லை, இப்பொழுது பிள்ளைகள் வெற்றாரை மிரட்டுகிறார்கள். அது வேணும் இது வேணும். அடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படும். அந்த பிள்ளை அப்படியெல்லாம் செய்கிறது, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது என்று வேற்றுப்பிரியதெல்லாம் பார்க்கிறார்கள். ஏற்ற இறக்கங்களை பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொல்லையாக்குகிறார். தாங்கள் அடைய முடியாததை பிள்ளைகள் மூலம் அடைய வைப்போம் என்று எண்ணுகிறார்கள் சில பெற்றார். மூட நம்பிக்கைகள் விளம்பரங்களுக்கு அடிமை ஆகிவிட்டார்கள். அதுதான் காரணம். புதிய புதிய தொலைபேசி வரட்டும், வந்துட்டு போடுவோம், எங்களுக்கு தேவையான ஒருவரோடு பேசுவது. இதற்கு முன்பு இப்படியா தொடர்புடைய எங்களோட வாழ்க்கைகள் நடந்தது? தேவையற்ற விடயங்கள். நல்லது, நல்ல பதிவு ஒன்றை தந்திரு, ஒரு விழிப்புணர்வான பதிவு. அதை பார்த்து நாங்களும் வேதனை அடைங்க தலை சுற்றுகிறது. அதை பார்த்தால் நடா உலகம் இப்படி வந்துவிட்டது என்று. அப்ப இதை நிறுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்ற சிந்தனையில் இப்பொழுது இறங்க வேண்டியதா இருக்கின்றது. பெற்றார் உள்ள தலைவலிகளே இதையும் ஒரு தலைவலியாக வந்துவிட்டது. சரியா, முடிவு என்ன மாதிரி அது எப்படி நடைபெற்றது? அந்த பிள்ளையை பிழைத்து விட்டது. அதுக்குன்னு மனோநிலை பாதிக்கப்பட்டுவிடும் அப்படியான பிள்ளைகளுக்கு. சரியா, நடந்த சம்பவம்
2: என்னையா கவுன்சிலிங் கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு, அப்பதான் வந்து அது முற்றிலும் மாறுபடும். இல்லைனாக்கா அதே நோக்கத்திலேதான் இருக்கும்.
1: கவுன்சிலிங் கொடுத்தாலும் அது மாற்றுவது கடினம் ஐயா. அந்த கவுன்சிலே அதைத்தான் கூறப்போகிறார்கள். அப்படியா, லைக் வந்து எத்தனை வயது இருக்கும் அந்த குழந்தைக்கு?
2: ஒரு திருமண வயது உள்ள பெண் குழந்தையாக தெரிகிறது.
1: இருக்குமா
2: இருக்கும்
1: வயது எட்டி இருந்தால் வேறு ஏதாவது செய்திருக்கும். தற்கொலைக்கு துணிந்த அளவுக்கு அது யார் திருமண வயதுல வருகிற குழந்தையின் தொலைபேசியை யார் பறிக்க முடியும்? அது வேறு ஏதாவது முடிவை தேடி போயிருக்கலாம். தற்கொலைக்கு
2: இருப்பினும்
1: இந்த கைபேசியால் நன்மை இல்லை என்பதற்கு நல்ல உதாரணங்களை கொடுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி, ஒரு கவிதை கூறலாமே நீங்கள். என்ன கவிதை உங்களுக்கு பிடித்த கவிதை ஏதாவது இருக்கின்றதா?
2: அன்னை தெரசா பற்றி படிச்சது பிடித்ததுயா.
1: எங்க அதை படியுங்கள் கேட்போம்.
2: உன்மேல் அன்பு செலுத்துவர்களை நேசி, உன்மேல் அன்பு செலுத்துவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி.
1: ஓ, அவ்வளவுதான்.
2: வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள்.
1: ஓ,
2: வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல பிறர் மனதில் வாழும் வரை. வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல பிறர் மனதில் வாழும் வரை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும். மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும். அன்னதேசாவுடைய பொன்மொழிகளோட கவிதை இது.
1: கவிதையாக கொடுத்திருக்கின்றார். அன்பு செலுத்துவர்களிடம் நாங்கள் அன்பாக இருக்கணும். எங்களை வெறுப்பவர்கள் மீது அதை விட மேலாக அன்பை செலுத்தினா அவர்கள் திருந்தி எங்களோட அன்பாக வருவார்கள். நல்லது. வாழும் வரை அல்ல வாழ்க்கை முடிந்த பின்பும் பேசப்படுவது. நாங்கள் அன்பாக இருந்தால் வாழ்க்கை முடிந்த பின்பும் பேசப்படும். எங்களை பற்றி இனிமை இனிமை அற்புதமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதை. உங்களை படித்ததில் பிடித்தது என்று கூறியவர்களை சுவைத்த கவிதையை எங்களோடு சேர்ந்து சுவைத்தீர்கள். எங்களுக்கும் அது பிடிச்சிருக்கின்றது. சார், இது சம்பந்தமாக ஒரு பாடலை தர முடியுமா? இதற்கு பொருத்தமாக ஒரு பாடல்.
2: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
1: ஓ, அந்த அன்பை அம்மாவிடம் அம்மாவிடம் கொண்டு வருகின்றீர்கள். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. அந்த பாடல் உங்களுக்கு அதுதானே நீங்க கேட்க இருக்கும் பாடல்?
2: ஆமா. இந்த பாடலை வந்து திருச்சிக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல திருவரம்பூர் என்ற ஒரு இடம் இருக்கு, பெல் என்ற நிறுவனத்திட்ட உள்ள அந்த கோயில்ல கல்வெட்டுல கிரானைட் கல்லில் இந்த பாடல் இப்ப முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கு.
1: இந்த இந்த திரைப்பட பாடல் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. மன்னன் திரைப்படத்து பாடல் இல்லையா?
2: மன்னன் திரைப்படத்து பாடல. ஒரு கோயில்ல போய் இந்த பாடல முழுவதுமாக கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்காரு. அடிக்க எழுத்துக்களால் எழுதப்பட்டு.
1: சரி, இந்த கல்வெட்டுலயே எவ்வளவு காலத்துக்கு முந்தி பதிக்கப்பட்டிருக்குது?
2: இப்ப இந்த பாடல் வந்ததுக்கு பிறகு, இந்த படம் வந்ததுக்கு பிறகு.
1: இந்த பாடல் வந்ததன் பின்பு பாடலை கேட்டுட்டு கல்லிலே பதித்திருக்கின்றார். அழியாத காவியமாக இருக்க வேண்டும். சிறப்பு ஆலயத்தில் வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். கேட்டு மகிழ்வோம். விஜயராகவன் அவர்களை இணைந்தமைக்கு நன்றி. கவிதை சொன்னமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
2: பாடல் வரியில வந்து அது நல்ல அருமையான பாடல் வரிகள் வரும். ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமா ஒரு அர்த்தம் உள்ள கருத்து உள்ள பாடலாக இருக்கும்.
1: சரி, அதுல உங்களுக்கு பிடிச்ச அர்த்தம் எந்த வரி?
2: பிறவி பிறக்கின்ற போதும், அடுத்த பிறவி பிறக்கின்ற போதும் உனக்காக மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு பாடல் வரி வரும்.
1: எப்படியும் ஒரு அன்னையின் வயிற்றிலே தானே பிறக்க போறோம். இந்த அன்னையா இருக்க வேண்டும் என்று அந்த வரி கூறுகிறது இல்லையா? இன்னொரு அடுத்த ஒரு பிறவி. ஓ, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச சுருக்கமாக நல்ல கவிதையும் கூறி உங்களுக்கு பிடித்த வரிகளையும் பொருத்தமாக காட்டியிருக்கீங்கள். பாடலையும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போமா?
2: நன்றி
1: நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இருக்கின்றோம்.

உண்மையான அந்த பாடல் கவிதைகள் சொல்லவா என்று கூறுகின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த படித்த எழுதிய கவிதைகள் இருந்தால் அதை கொண்டு வாருங்கள், தாருங்கள், கேட்டு மகிழ்வோம். இந்த வழியில் ஒரு பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அனுஷியா அவர்கள் வந்து கூறிய பாடல், மாணிக்க தொட்டில் இங்கிருக்க. பணம் படைத்தவன் திரைப்படுத்த பாடல் என்றார். அந்த பாடலை கேட்போமா ஒரு தடவை? வருகின்றது பாடல் அனுஷியா.

தந்தது நல்ல பாடல் என்று கூறக்கூடியதாக இருக்கும் வேளையிலே என்னிடம் ஒரு கவிதை கிடைத்திருக்கின்றது. அன்பு என்றால் உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது. ஏமாற்ற மட்டும்தான் தெரியாது என்று நாங்கள் எண்ணும் வேளையில் ஏமாற மட்டும்தான் அதற்கு தெரியும் என்று கூறுகின்றது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும் என்று ஒரு சிறு கவிதை. அன்பு பெறுவது கடினம், அந்த அன்பு வந்து ஏமாற்றிவிடும். ஆனால் அந்த அன்பு உள்ளவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்ற மாட்டார்கள். நல்லது ஒரு சுருக்கமான கவிதையாக இருக்கின்றது. இதுக்கு ஒரு பாடல் முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த கவிதையையும் கொண்டு வாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவிதைகள் சொல்லவா.

இந்த வேளையிலே கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வந்து ஒரு கவிதை, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாட்டுக்கு பொருத்தமாக, காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலம் வரை காத்திருந்தேன், காத்திருந்த காலமும் வந்து அந்த தருணம் வந்தது, ஆனால் காத்திருந்த அந்த நிகழ்வு தன்னுடைய எதிர்பார்ப்பு நிகழவில்லை, அதனால் இன்னும் ஒரு நிகழ்வுக்காக இன்னொரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கின்றேன் என்ற ஒரு பாடலை தந்து என்ற கவிதையை சுவைத்த கவிதை என்று கூறிவிட்டு அதுக்கு ஒரு பாடலும் தந்திருந்தார். அவர் நினைத்து வந்த பாடல் அதுவல்ல, வேறு ஒரு பாடல் என்று கூறியிருந்தார். அது ஆடிப்பெருக்கு திரைப்படுத்த பாடல். அவர் தந்த பாடல் இதுதான், கிருஷ்ணா உங்கள் பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் கூறியது, புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம், புரியாது முடியாது முடியாது இந்த உலகம் முடியாது, அப்படி முடிந்து விட்டால் எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கின்றது, அற்புதமான கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை இந்த வேளையில் அன்புடன் வந்து இணைந்து காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்கள் அருள் அவர்கள், ஈழத்திரு நாட்டின் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து. வணக்கம் அருள், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: ஓம் ஓம் ஓம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஓம் நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: ஓம் சுவாகா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இன்று காலநிலை கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கிறது ஐயா.
0: வெப்பம்
1: வெப்பமாகத்தான்
0: சொல்லுவார், வெயில் கொளுத்துகிறது என்று கூறுவார்கள். அப்படியா?
1: காற்று வந்து வெக்கையா இருக்கு ஐயா, காற்று வீசும் போது வெக்கையா இருக்கு.
0: காற்றும் வெப்பம் தானே ஐயா, அங்க வந்து நீர் அணுக்கள் இல்லை, அதனால தானே வெப்பம் வருகின்றது. நீர் அணுக்கள் அந்த அண்ட வழியிலே இருந்தால் வெப்பமாக இருக்காது, குளிர்மையா இருக்கும். அங்க வெப்பமாக இருக்கின்றபடியால் தான், நீர் அணுக்கள் இல்லாதபடியால் தான் வெப்பமாக இருக்கின்றது. அது மெதுவாக காற்று வீசும் பொழுது அது வெப்ப காற்றாகத்தான் வரும். அந்த காற்றிலே உள்ள நீர் அணுக்களை கூட இந்த வெயில் உலர வைத்து விடுகிறது, அதனால தான் அப்படி. சரி, அப்ப வியர்க்கின்றதா? நல்லா வியர்க்கின்றதா? வியர்வை வருகின்றதா? நல்லா வியர்வை வர வேண்டும், நல்லா தண்ணீர் குடிக்கணும். அதுல நீங்கள் உப்பு தண்ணீர் குடிக்க
1: வேண்டும்,
0: வியர்க்கோட உப்பு வழியா இருக்கணும் ஐயா. பெருதிய சொல்லுவாங்க, உப்பு சப்பு இல்லாத பண்ணம், அது போல வந்து உப்பு சப்பு இல்லாம அப்பா அம்மா அப்படி இருக்கிறார்கள். இந்த வெப்பத்துக்கு அவர்களை கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? ஆனா அவர்கள் கடினப்பட்டு விடும். வருடம்
1: இல்ல, இந்த வருஷம் தானே இப்படி, அந்த வருஷம் தான் இப்படி.
0: அது என்னவென்றால் அருள், ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு ரகசியம் என்னவென்றால், ஒரே மாதிரி தான் வெப்பம் குளிர் எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு தான் வயது ஒவ்வொரு வருடம் போக கூடுகிறது அல்லவா, அதனால எங்களுடைய குறைவடைந்து போவதால் அது பெரிதாக இருக்கு. பாருங்கள், இப்பொழுது குழந்தைகளை விட்டு பாருங்கள், துள்ளி விளையாடி கொண்டு திரிவார்கள், இந்த வெயில் பந்து அடித்து விளையாடுவார்கள், மட்டைப்பந்து கூடைப்பந்து உத துடுப்பாட்டம் எல்லாம் விளையாடுவார்கள் இந்த நேரத்தில் இல்லையா? அது அந்தந்த எங்களுக்கு ஒரு உங்களுக்கு நீங்கள் வயது, நீங்கள் இப்போதும் எல்லாம் பையன் தானே, உங்களை குறவில்லை எங்களை குறவு, எங்களுக்கு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், சரியா?
1: நான்
0: சந்தோஷப்படுவதுண்டு, ஒரு வயது ஒரு வருடத்தை கழித்தேனே, அது நல்ல பாடங்களை படிச்சிருக்கேன். வாழ்க்கை என்றால் என்னவென்று படிக்கின்றேனே என்று ஆவலாக இருக்கு.
1: ஆனா எனக்கு ஆவலையா
0: கவிதைகள் சொல்ல முடியுமா, அல்லது நீங்கள் படித்த கவிதை அல்லது சுட்ட கவிதைகள் எல்லாம் இருக்கும்?
1: கவிதைகள் இன்று இந்த ஆயத்தம் இல்லையா?
0: கவிதை வர
1: பாடல்
0: இல்ல, கவிதை வரக்கூடியவருக்கு நீங்கள் இன்னும் புத்தி அறியவில்லை, கவிதையை வருவதற்கு நிலை வரவில்லை. கவிதையை வருவதற்கு சில காரணங்களுக்கு, அதுல அப்படி ஒன்று வந்து விட்டா கவிதை தண்டபாட்டில் வரும் ஐயா, கண்ணை மூடிக்கொண்டு. கவிதை வந்து பிதற்றுவது தானே, பிதற்றுவது சரிமா, பிதற்றுவது அப்படி ஒன்றுலே ஒன்று வந்து எண்ணம் வந்து விட்டா பிதற்றி கொண்டிருப்பார்கள், அதுதான் கவிதை. சரி, இப்பொழுது என்ன பாடலை, சரி நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: மின்சார கனவு படத்துல தங்க தாமரை மகளே வா அருகில்.
0: அடேங்க அப்பா, அப்படின்னா உங்க கவிதை வரணுமே ஐயா. தங்க தாமரை மகளை அழைக்கிறது என்றால் அங்கேயோ ஒரு தங்க தாமரை மகள் கிடைத்து விட்டால் தானே உங்களுக்கு வர சொல்லி.
1: நான் இந்த கனவு, இந்த மின்சார கனவு பாட்டை கேட்கறதுக்கு இன்றைக்கு ஒரு இந்த விடியப்புறம் விடிய அதிகாலை 4 மணிக்கு ஒரு கனவு கண்டு நான் ஐயா.
0: அடேங்க அப்பா, காலை கனவு பலிக்கும் கூறுங்க, எப்படிப்பட்ட தங்க தாமரை வந்தாவா?
1: அது எப்படி கனவு வந்தாயா? இப்ப நான் இந்நேரம் ஒரு 5:30 இருக்கும் வேலைக்கு போயிட்டு வாரேன் வீட்டை. அப்ப எங்கட பெரியம்மாண்ட மகளும் கணவரும் வந்து எங்கட அம்மாவை இங்க அழைத்து போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அப்ப எங்கடா அம்மாவும் ஆயுதமாகறா அந்த சோக நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப எங்கட தெரியல. அப்ப எங்கட அக்கா எனக்கு சொல்றா, தம்பி குஞ்சம்மா, எங்கட குஞ்சம்மான்றது எங்கட அம்மாண்ட தங்கச்சி, குஞ்சம்மா குஞ்சம்மா இன்று நேற்று தூக்கு போட்டு வந்து விட்டாரு. அந்த கனவு தனியா ஐயா?
0: அது வந்து கனவின் பலன் என்று ஒன்று நான் கேட்ட வகையிலே, சோகமான கனவை கண்டால் சந்தோஷமான நிகழ்வுகள் பிரதிபலிப்பாக இருக்கும். சந்தோஷமாக மகிழ்வான கனவை கண்டால் அது சோகமான முடிவாக பிரதிபலனாக இருக்கும். அப்ப சந்தோஷத்தை கண்டால் துக்கமும், துக்கத்தை கண்டால் சந்தோஷமும் நிகழும். அதனால் தான் இப்ப தங்க தாமரை மகளை நீங்கள் கூப்பிடுறீர்கள் இல்லையா? அப்ப மகிழ்வுதான் மின்சார கனவிலே தங்க தாமரை மலை கண்டு விட்டு கண்டுபிடிச்சு விட்டீர்களா? அது ஆரம்பி இன்றைக்கு இந்த தூங்கத்துக்கு போகண்டா, நினைத்து கொண்டு இருங்கள். இரவு வரும் கனவிலே அந்த தங்க தாமரை
1: பகல் முழுக்க ஒரு கவலையா இருந்தது. சின்னமாகத்தான்
0: நீங்கள் சோகமான முடிவுள்ள கனவுகளை கண்டால் சந்தோஷமான நிகழ்வு தான் வரும். அதனால் உங்களுக்கு தங்க தாமரை மகள் வரப்போகின்றாள் என்ற சந்தோஷத்தில்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி அருள், நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக என் குண்டு குண்டு பேத்தி ஜெயா, நீங்கள் அழைத்திருந்தீங்களா? அழையுங்கள், மீண்டும் பெற வேண்டும் காற்றலைக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்று பாடலை தந்திருந்த கிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் என்ன பாடலாக இருக்கும்? அவர் தந்திருந்தார் கவிதைகளை பற்றி. கவிதையை பற்றி அவர் தந்த கவிதையிலே காத்திருந்து காத்திருந்து காத்தது சரிவராம போய்விட்டது என்ற கவிதையை தந்திருந்தார். அடுத்து வந்த கவிதை ஒன்றை எடுத்து வந்து தந்திருந்தார் விஜயராகவன் அவர்கள். அன்னை தெரேசா அவர்களுடைய பொன்மொழிகளாக அது கருதப்படுகின்றது. வாழ்க்கையிலே அன்னை என்றால், கருணை என்றால், அன்பு என்றால் என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து உலகத்தாரால் மதிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு உறவு அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களுடைய செய்கைகளும் அவருடைய வார்த்தைகளும் பொன்னானது என்று கூறுகின்றார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். கேள்விப்படுவதும் அறிந்ததும் ஒன்றுதானே. அது ருசுப்பாக்கப்பட்டது, அது உண்மையும் என்றும் கருதப்பட்டது. அந்த வகையிலே அவர் தந்த மொழிகள் அன்பு உள்ளவர்களுடன் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் அது அன்பு அன்பை வளர்க்க வேண்டும், எதிரிகளிடம் கூட அன்பை காட்ட வேண்டும் என்ற வகையிலே வந்த கவிதை தந்த வேளையில் என் குண்டு பேச்சு வருகின்றார். வணக்கம், வணக்கம் ஜெயா, குண்டு பேத்தி வணக்கம். வணக்கம் என் குண்டு குண்டு பேத்தி ஜெய ஜெயா அவர்கள், நலமா இருக்கின்றீர்களாம்மா?
2: நான் நலமாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: அந்த மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சந்தோஷத்துக்குரியது எங்களுக்கு. நாங்களும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கோம், மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் உங்களோடு பேசும் பொழுது. சரியா?
2: நன்றி.
0: பணி முடிஞ்சு வந்து விட்டீங்களா?
2: பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நான் கொடராச்சேரிக்கு வந்துட்டேன் தாத்தா.
0: கொடராச்சேரி, கொடராச்சேரிக்கு வந்து நீங்களும் ஒரு சுற்றுலா துறைக்கு தான் நீங்கள் பொறுத்த தெரிகின்றது. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இங்க காலநிலை கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்குதுதா.
0: காலநிலை சற்று புழுக்கமாக இருக்கின்றது என்ற செய்தியை தந்திருக்கின்றார் ஜெய ஜெயா. சரி, என்ன கவிதை கூற போகின்றீர்கள்? ஒரு கவிதை ஒன்று கூறுங்களேன் கேட்போம். காலடி எடுத்து வைக்கின்றார்கள் என்ற கவிதையை தந்திருந்தார் ஜெயா அவர்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? வாழ்த்த வேண்டுமா?
2: ஆனந்தமாக வாழ ஆண்டவன் வாழ்த்தட்டும், புன்னகையோடு வாழ பூக்கள் வாழ்த்தட்டும்,
0: மகிழ்ச்சியோடு
2: வாழ மனதார வாழ்த்துகிறேன், இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன் குண்டு பேத்து ஜெய ஜெயா வாழ்த்துகிறார். வாழ்த்துக்கள், நல்லதொரு வாழ்த்து கவிதையை தந்து.
2: ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, மங்கள வாத்தியங்களோடு மனதிற்குள் பேரன்பத்தை உணரும் இந்த நாள் என்றும் நல்லாளாக இருக்கட்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அண்ணன் அண்டு அண்ணி.
0: மீண்டும் ஒரு முடையும் இந்த செல்ல தமிழே கூறுங்கள் கேட்போம் கொண்டு பேத்தி மீண்டும் ஒரு தடவை கூறுங்கள். நல்ல கவிதையாக இருக்கின்றது. எப்படி?
2: ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி மங்கள வாத்தியங்களோடு மனதிற்குள் பேரின்பத்தை உணரும் இந்த நாள் என்றும் நல்லாளாக இருக்கட்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணன் அன்னைக்கு வாழ்த்து தந்திருக்கின்றீர்கள் கவிதையில. இனிமையான கவிதை. சரி, இதுக்கு பொருத்தமான பாடல் ஒன்றை தரலாமே. என்ன பாடல் கேட்போம்?
1: இதுக்கு பொருத்தமான பாடலாம் எனக்கு தெரியாதா, ஆனா எங்க அண்ணனுக்கு பிடிச்ச பாட்டு நான் சொல்றேன்தா.
0: என்ன பாட்டு?
1: எங்க அண்ணன் வானத்தை போல படத்துல இருந்ததா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த பாட்டு கேட்டிருக்காங்க.
0: அந்த பாடலை இப்ப கேட்கிறீர்கள் அவருக்காக. அவருக்கு திருமண வாழ்த்துக்களை நாங்களும் சேர்ந்து பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ்க வந்து வாழ்த்திக் கொள்கின்றோம். நகமும் என்னம்மா
1: ஐசு பேசுறாங்க தாத்தா, ஐசு அண்ணி.
0: ஓ, அவங்க பேசுறாங்களா? அவங்க என்ன பேரு? ஐஸ்வர்யா. நலமா இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா ஐஸ்வர்யா? நலமா இருக்கின்றீங்களா?
3: நல்லா இருக்கேங்க தாத்தா.
0: மகிழ்வா இருக்கின்றீர்களா?
3: இருக்கேங்க தாத்தா, மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா?
3: மிக்க
0: மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் கேட்கவே நலமாக. சரி, இந்த மிக்க மகிழ்ச்சியா நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று கூறுங்கள் கேட்போம்.
3: கவிதை எனக்கு அவ்வளோக்கா சொல்ல வராதுங்க தாத்தா.
0: சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு வேணா?
0: பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு வேணா?
0: பாருங்க.
3: இந்த வேலு படம், சூர்யா நடிச்ச வேலு படத்துல இருந்து ஒரு பாட்டுங்க.
0: என்ன பாட்டு?
3: ஆயிரம்

0: அதே காக்கிய போலவே இந்த கூட்ட காக்கு யாருங்க அழகான அம்மன் போலவே எங்க அப்பத்தாவா பாருங்க
1: நல்லா இருக்கு. அப்பத்தாவிடம் இருந்துதான் அன்பு பாசம் எல்லாம் வருவது வழக்கம். அப்பத்தா தான் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அற்புதமான பழக்க வழக்கங்களை பாசத்தை உறவினை பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி
0: நம்மளுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே அவங்க தான் சொல்லி
1: தருவார்கள். அவர்களை நாங்கள் நல்ல பாடல் ஐஸ்வர்யா வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரே நேரம் கூற இருக்கின்றீர்கள். நீங்கள் ஜெய ஜெயாவுக்கு நீங்கள் என்ன வேண்டும், என்ன முறை வேண்டும்?
0: அண்ணன் மனைவி.
1: அண்ணன் உங்களுக்கு தானா திருமணம் வாழ்த்து திருமண நாள் என்று?
0: ஆமாங்க தாத்தா.
1: அடுங்க அப்பா, திருமண நாளில் என்று மணப்பெண் வந்து இப்படி ஒரு பாட்டையும் பாடி காட்டியதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் பல்லாண்டு காலம் பல பேர்களும் பெற்று சகல சௌவாக்கியங்களுடன் இறைவன் அருணால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களோடும் நோய் நொடியின்றி அந்யோன்யமாக பாலும் சுவையும் போல நிலவும் ஒளியும் போல நீடு வாழ வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன், ஆசி வழங்குகிறேன்.
0: மிக்க நன்றிங்க தாத்தா.
1: நன்றி என் ஐஸ்வர்ய பேச்சு. ஐஸ்வர்யமாக நீங்கள் வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. ஜெய ஜெயா. சரியா அம்மா, வேற என்ன கூற போகின்றீர்கள்?
2: சூப்பர் தாத்தா, நீங்க வாழ்த்தினதே மிக்க மகிழ்ச்சி தாத்தா.
1: மிக்க மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுடைய உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பாடல்களும் சிறப்பாக இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி. அடுத்து ஒளிக்க இருக்கும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். உங்கள் விஜயராகவன் அவர்கள் வந்து அன்னை தெரேசா அவர்களின் கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று. உண்மையிலே அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகில் இல்லை. அம்மாவுக்கு ஈடாக வேறு யாருமே இல்லை. அந்த கவிதையை, அந்த பாடலை கொண்டு வந்து ஆலயத்திலே கல்லிலே பொறித்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு தூரம் மனதிலே பொறித்து நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பாடல். அம்மாவினுடைய அன்பும், அம்மாவினுடைய கருணை, அம்மாவினுடைய தியாகம், அம்மாவுக்கு நாங்கள் பட்ட கடன் யாராலும் தீர்க்க முடியாது என்ற வகையிலே. அடுத்த உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம். விக்னேஸ்வரன் அவர்களே இங்கிலாந்து நாட்டில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: இருக்கிறேன் ஐயா, பணியில இருக்கிறேன்.
1: பணியில இருப்பீர்கள். இந்த வழி அங்க காலரில் எப்படி இருக்கிறது? முன்பும் பணியிலேருந்து அவசர அவசரமா ஒரு கவிதை பாடி காட்டினீர்கள், நன்றாக இருந்தது. இன்றும் கவிதை கொண்டு வந்திருப்பீர்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம்.
3: உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு உடனே ரெண்டு கவிதை எழுதினான் ஐயா. ஒரு கவிதை அன்றைக்கு பாதிச்ச கவிதை.
1: கவிஞர் தான், சுடவில்லை, தானே சுட்டு கொண்டு வந்த தோசை சுட்ட மாதிரி சுட்டு நீங்களாக சுட்ட கவிதை அவிந்து விட்டதா?
3: நான் ரெண்டு எழுதினான், ஒன்று நான் வேற ஒன்றுல படிச்ச கவிதை, ஒரு சின்ன கவிதை ஒன்று.
1: அங்கே கொண்டு வாருங்க.
3: முதல் படிச்ச கவிதையை சொல்றோம். விதவைக்கு வெள்ளை கலர் தான் என்றால் அவள் மல்லிகை பூவும் சுடலாம் தானே.
1: ஓ ஓ, நல்ல கவிதையா இருக்கு, நல்ல கவிதையா இருக்கு. விதவைக்கு வெள்ளை புடவைதான் என்றால் மல்லிகையும் வெள்ளைதானே, அதானே சுடலாம் தானே, அதுல என்ன பிள்ளை?
3: என்ன பிள்ளை? அடுத்த கவிதை. ஐயோ நீ போட்டியே, ஐயோ நீ போட்டியே,
1: ஐயோ நீ
3: உணவு தந்தாய், உரிமை எடுத்தாய், உணர்வை பகிர்ந்தாய், ஊக்கம் கொடுத்தாய், உறங்க வைத்தாய். ஐயோ நீ போட்டியே, எனக்கு தாயானாய், எனக்கு அன்பு தாயானாய்.
1: சிந்திக்க வைக்கும் கவிதை. ஐயோ நீ போய்விட்டியே, இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு நீ போய்விட்டியே தாயானாய். இது தாய்க்கு நீங்கள் தரும் கவிதையா, இல்ல தாய்க்கு பின் தாரம் என்பவளுக்கு நீ தரும் கவிதையா?
3: இது தாய்க்கு, எனக்கு சின்ன இருந்த அம்மா இல்லையா,
1: தாய்க்கு தந்த கவிதையா தருகின்றீர்கள். சரி, இனிமே மீண்டும் ஒரு தடவை அந்த கவிதையை படியுங்கள். ஐயோ நீ போய்விட்டியே,
3: ஐயோ நீ போட்டியே,
1: போட்டி,
3: ஐயோ நீ போட்டியே,
1: போட்டியா,
3: உணவு தந்தாய், உரிமை எடுத்தாய், உணர்வை பகிர்ந்தாய், ஊக்கம் கொடுத்தாய், உறங்க வைத்தாய், எனக்கு தாயானாய், எனக்கு தாயானாய்.
1: சிறப்பு, சிறப்பான கவிதை. அடுத்த கவிதை.
3: மலர் கொடுத்தேன் மரத்தாய், அன்பை கொடுத்தேன் வேண்டாம் என்றாய், ஆசையை சொன்னேன் அவமதித்தாய், பணம் கொடுத்தேன் வேண்டி கொட்டாய்.
1: இவ்வளவு தூரம் பணத்துக்கு வீரியம் உண்டு இல்லையா? மலர் கொடுத்து, அன்பை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து வேண்டாம், பணம் என்ற உடனே கை நட்டு, பணம் என்றால் பணமும் வாய் திறக்கும் என்றும் இன்னொரு கூறியிருக்கிறார்கள். சிறப்பு, சிறப்பு. சரி, அப்ப என்ன பாடலை வேற்றுக்கள்ளே பொருத்தமான பாடலாம் ஒன்றை தருவீர்கள்?
3: பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த நிலவே வா.
1: அந்த பாடல்
3: வந்துட்டான் ஐயா, வந்துட்டாங்களா ஐயா, வாரம் ஐயா, பாய்
1: போட்டியே போட்டியே. வாழ்த்துக்கள், சிறப்பான கவிதை, நன்றி. உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி, நன்றி விக்னேஷ் அவர்கிட்ட. மீண்டும் சந்திப்போம். அவர் அங்காடியிலே, அவர் ஒரு புதிய ஒரு வியாபார நிலையத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே, அங்கே பாவனையாளர்கள் வந்து நுகர்வோர்கள் வரும் வேளை அவர்களையும் கவனிக்க வேண்டும், இங்கே எங்களையும் கவனிக்க வேண்டிய நிலையில் இருந்தார். நல்லது ஒரு கவிதை. விதவைக்கு வெள்ளை புடவை என்றால் மல்லிகை பூவும் வெள்ளை தானே என்ற ஒரு கேள்வியோடு அந்த கவிதையை தொடுத்து படித்து சுவைத்தது என்று தந்தார். நாங்களும் அதை படித்து விட்டு யோசிக்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக, ஐயோ நீ போட்டியே என்று தாயினுடைய அன்பு கருணை அம்மா எப்படி வளர்த்தார். இறுதியாக அவர் சென்று விட்டதன் பின்பு மீண்டும் கிடைக்காத தாயை பற்றி கூறியிருந்தார். அடுத்து பணத்துக்கு ஒரு கவிதை கூறியிருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்தேன் வேண்டாம் என்று பணத்தை கொடுத்தவுடன் நேற்று விட்டார்களே. இந்த பணம் என்றால் பிணமும் வாய் துறக்கும் என்பதுதான். பிணத்தை பற்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் அங்கே பணியிலே இருக்கின்றார். இனிமையான கவிதையை தந்துவிட்டு பூஜைக்கு வந்த மல்ல நிலவே என்று ஒரு பாடலை தந்திருந்தார். எங்கள் விஜயராகவன் அவர்கள் தந்த கவிதைக்கு ஒரு பாடல் தந்திருந்தார். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல் கேட்போமா? அந்த பாடலை

0: சிறப்பான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே அன்பு, கருணை, சாந்தம், அமைதி இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்றதுதான் தாய். அந்த உருவத்தை எத்தனை உறவுகள் தாயாக கண்டிருக்கின்றார்கள் அன்னை திரேசா அம்மா அவர்களிடம். பொருத்தமானவர் அவர் என்றதை எண்ணி அவருடைய சிறப்பான கருத்துக்களை, அன்புதான் முக்கியம் என்பதைத்தான் அவரும் போதித்திருந்தார். அன்பு காட்டுபவர்களை நீங்கள் அதிகம் நேசிக்க வேண்டும், உங்களை வெறுப்பவர்களை கூட அதைவிட கூடுதலான பாசம் தேசம் வைத்து காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று கூறிய கருத்து, சிறப்பான கருத்துக்கு இந்த பாடலையும் தந்த பாடலை கேட்டு நாங்கள் தோம். அம்மாவுக்கு ஈடாக இந்த அகலத்தில் எதுவுமே இல்லை என்றதை எடுத்து கூறிய பாட்டை கேட்ட வேளையிலே எங்கள் அன்பு அருள் அவர்கள் அதிகாலையிலே ஒரு கனவை கண்டுவிட்டு, மின்சார கனவு திரைப்படுத்த பாடலை தாருங்கள், அது மின்சாரம் என்றால் உடனே தோன்றி மறைந்து விடுமா அல்லது நின்று விடுமா, மின்சாரம் என்றால் நின்று எரியக்கூடியதுதான், இப்பொழுது அந்த சக்தியை இழக்கின்றதோ அப்பொழுது மின்சாரம் நின்றுவிடும், எங்கே பார்ப்போம், தங்க தாமரை மகளை கண்டுவிட்டார் போலும் இருக்கின்றது, கேட்போம் அந்த பாடலை. அருள், உங்கள் பாடல் தங்க தாமரை மகளே வருகின்றது, கேட்போம் மின்சார கண்ணா கனவு திரைப்படத்திலிருந்து.
1: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க?
2: யாரு?

சிறப்பான ஒரு பாடல், மின்சார கனவு என்ற திரைப்பட பாடல். காலையிலே கண்ட கனவு பலிக்க வேண்டும் என்று எண்ணி ஓடி வந்தாரா, அல்லது காலையில் கண்ட கனவு பலிக்குமா என்று எண்ணி கேட்க வந்தாரா? நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கனவு தான் அது வந்திருக்கின்றது. நன்றாக, நன்மையாக, சந்தோஷமாக வரும் என்று வாழ்த்தி கொள்ளுகின்றேன் அன்பு அருள் அவர்களே. இந்த வேளையில் தான் குண்டு பேத்தி அம்மையப்பன் கொடராச்சேரியிலிருந்து இன்று வந்திருந்து வாழ்த்துகை ஒன்றை, ஆயிரம் மலர்கள் ஊடி மாலை தொடுத்து ஒரு கவிதையை தந்துவிட்டு, அண்ணனுக்கும் அன்னிக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று கூறி வாழ்த்து கவிதையை பாடிவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் என்ற பாடல் அவர் தந்த பாடலாக வருகின்றது. வானத்தை போல திரைப்படுத்த பாடல் என்று கூறியும் இருந்தார் அந்த பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? ஜெயா, உங்கள் பாடல் காற்றலையில்.

இனிமையான அந்த பாடல்கள் நேர் நேரத்திலே கவிதைகள் சொல்லவா நிகழ்வில் வந்து பேசி மகிழ்ந்து விட்டு கவிதைகளை கூறி திருமண வாழ்த்து பாடலையும் கட்டு மகிழ்ந்திருந்தார் அன்புடன் ஜே ஜேயா. யாருக்கு திருமணம்? ஐஸ்வர்யா தம்பதிகளுக்கு. ஐஸ்வர்யா அவரும் நேரலையில் வந்து வாழ்த்து பெற்றதோடு அல்லாமல் ஒரு பாடலையும் பாடி காட்டியிருந்தார். ஆயிரம் ஜன்னல்கள் வீடு அந்த பாடல் விருப்பம் என்ற வகையில் இன்று அவர்களுக்கு திருமண நாள் பரிசாக மொழியர் தமிழ் வானொலி வேல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கொடுக்கின்றது.

0: அற்புதமான ஒரு பாடல், கூட்டு குடும்பம். அதை கட்டி வளர்த்தது யார்? நம் மூதாதையர்கள் தான் என்பதையும் பாரம்பரியத்தை கட்டி காக்க உதவுவது என்பதை எடுத்துக்க வரும் பாடல். ஐஸ்வர்யா, நீங்கள் தந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த உறவை காற்றலையில் இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் மகளே. அன்சியா சகாய, அன்சியா ராணி, வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மகளே? வணக்கம் என்று பேர் கூறவில்லை என்றால் யார் வருகிறீர்கள் தெரியாது. ஒரே வண்டியில் நீங்கள் வருகிறீர்களா, அவர் வருகின்றாரா தெரியாதா? மகளாக இருக்கின்றீர்களா? அம்மா, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது? உடலில் உள்ள எங்களுடைய கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியே செல்லும்,
1: சரியா?
0: தாங்க வேணுமே, என்ன என்ன செய்யற, தாங்கித்தானே ஆக வேண்டும். வேறு பரிகாரம் இல்லை. வேர்க்குது, வெப்பமா இருக்கு, தண்ணீர் குடிச்சா மேலும் வேர்க்கும். தண்ணீர் உள்ளே போக மேலும்
1: என்ன
0: செய்வது, பிறந்து விட்டோம், அனுபவிப்பதற்கு அனுபவித்து தீருவோம். ஆனால் கேடு வராது, நன்மை நன்மைதான் நிகழும், சரியா? சரி, இன்று உங்களுக்கு என்ன கவிதை தோன்றுகின்றது கொண்டு வந்து படிப்பதற்கு? இயற்கையை பற்றி ஒரு கவிதை தரப்போங்க, கொண்டு வாருங்கள். இயற்கை கவிதையை நன்றாக கொண்டு வருவீர்கள்.
1: இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம்பற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை. இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம்பற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை.
0: அவ்வளவுதான், சிறப்பான கவிதை அம்மா. இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கழிந்தாலும் இது மாறாது அந்த அழகு, இயற்கையின் அழகு. அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம், நல்ல கருத்தோடு புனைந்திருக்கின்ற குறும் கவிதை சிறப்பாக இருந்தது. அதை நாங்கள் நன்றாக சுவைத்து படித்தீர்கள். இது நீங்கள் எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடிப்பதற்கும் கவிஞன் ஞானம் இருக்க வேண்டும் தானே. அதை படிக்கும் பொழுது அந்த வரிகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த நுண்ணறிவு வேண்டும். கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இயற்கை அழகுதான், இறைவன் படைத்த இந்த அளவு எத்தனை யுகம் கழிந்தாலும் மாறாத அளவு உள்ளது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இதற்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: பாடம் வந்து ராஜாதி ராஜா.
0: ராஜாதி ராஜா, அது என்ன பாடல்?
1: பாடல் வந்து மலையாள கரையோரம் கவி பாடும் குயிலை.
0: ஓ, மலையாள கரையோரம்
1: அடிக்கிறது குளிர்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டு.
0: ஓ, மலையாள கரையோரம் என்ற பாட ஆரம்பித்து சிலு சிலு என்று ஆரம்பித்து தான் இந்த மலையாள கரையோரம் வரும் இல்லையா? இந்த சிலு சிலு என்றால் நல்லா தான் இருக்கும் அம்மா. சிலு சிலு இப்பொழுது அந்த சிலு சிலு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த வெப்பத்துக்கு?
1: சூப்பரா இருக்கும்.
0: என்ன தேவையில்லைன்னு அதுலதான் கற்பனைகள் வருவது. வாழ்த்துக்கள். இயற்கையான அந்த அழகை ரசித்தவர் ஒருவர் வந்திருக்கார். இயற்கை எத்தனை யுகம் அழிந்தாலும் அழியாதது இயற்கை அழகு என்பதன் அழகு பல விதத்திலையும் வருகின்றது. அதை சுருக்கமாக காட்டியிருந்தார். அதை படித்து அதை சுவைத்து எங்களோடு பகிர்ந்து கொண்ட ராணி, உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாடலை உங்களுக்காக நான் தருவேன். இப்பொழுது நீங்கள் மட்டும்தான் வந்து, நீங்கள் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கின்றாரா? வருகின்றார், வருகின்றார். நன்றி மகளே, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அன்புடன் சந்தன்ராஜ் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா?
2: இனி இரவு நேர வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல நேர வணக்கத்தோடு செல்வை சந்திரராஜ், நலமா இருக்கீங்களா?
0: ரெண்டு நேர வணக்கத்தையும் தந்தீர்கள், நானும் தருகின்றேன். நினைந்து கொண்டோம், ஐக்கியமாகவும் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன் ஐயா.
0: நலமாக, மிக்க நலமாக, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். சரி, வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்கள் கவிதையை கேட்டு பார்ப்போம், கொண்டு பாருங்கள்.
2: நிச்சயமா, இன்றைக்கு நம்மளுடைய சிறுவர் சோலையை அலங்கரித்து அனைத்து நான் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
2: ஜஸ் வந்து சூப்பரா
0: மடக்கிற தாத்தா, ஒரு பெரிய ஆனந்தம். தாத்தா மடங்கி விட்டார், சொல்லியும் தருகின்றார். நீங்க நெருங்கிட்டீங்க தாத்தா, அக்காவை பின்பற்றுவேன். அவரும் அற்புதமா இருந்தது செல்வங்களுடைய.
2: வாழ்த்துக்களை அவர்களுக்கு தோண்டிட்டு இன்றைக்கு அதே தலைப்புல கொண்டு வந்துருவேன், குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படிங்கிற தலைப்புல.
0: குழந்தைகளை கொண்டாடுங்கள், இங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம்.
2: ஒவ்வொரு குழந்தையும் நாளைய மனித இனத்திற்கான வீரிய வித்துக்கள். தேசங்களால் பிளவுபட்டாலும் அத்தனை குழந்தைகளுமே பரிசுத்த உள்ளம் படைத்தவை. அவர்களின் குரலுக்கு மதிமயங்கிறங்காதவர்கள் ஒருவருமே உலகில் இல்லை. புதிது புதிதாக கேட்டிடும் கேள்விகளால் நம்மை அவர்கள் புதுப்பிக்க தவறுவதே இல்லை. சக குழந்தைகளுடன் அறியாமலேயே சண்டையிட்டும் சடுதியில் சமாதானமாகி விடுவர். கிடைத்தது எதுவாகினும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளும் பாடத்தை கற்பிப்பர். பகைமை உணர்வு தெரியாது, பொறாமை குணம் கிடையாது, கலப்படமற்றது அவர்களின் புன்னகை. கிடைப்பதற்கரிய வரமாக வந்து பிறந்த குழந்தைகளை வதைக்காமல் கொண்டாடுங்கள். அவ்வளவுதாங்க ஐயா.
0: சிறப்பான ஒரு கவிதை. குழந்தைகள் அந்த குணத்தில் வந்ததில் சக நண்பர்களாக இருந்தாலும் சண்டை பிடித்து விட்டு சடுதியாக சந்தோஷப்பட்டு விடுவார், சேர்ந்து விடுவார்கள். அவருக்கு போட்டி உணவு, பொறாமை உணவு, வஞ்சகங்கள் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு, இல்லையா?
2: நிச்சயமா. அதே மாதிரி அவருடைய புன்னகையும் அப்படிதான்.
0: அந்த புன்னகை அவருடைய மொழிக்கு மயங்காதவர் உலகத்திலே இல்லைத்தான். அடுத்து இன்னும் ஒன்று புறப்பட்டு கூறியிருந்தீர்கள் அல்லவா, புது புது கேள்விகளை அசத்தி விடுவார்கள், இல்லையா? நாங்கள் குழந்தைகளை கொண்டாடுவோம், ஒவ்வொரு குழந்தைகளும் சிறந்தவர்கள் தான் என்ற அற்புதமான கவிதை, சிறப்பான கவிதையை தந்த போல. இதற்கான என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் நீங்கள் சந்தன் ராஜ்?
2: வேற என்ன பாடலையா? அதாங்க ஐயா, அழகு குட்டி செல்லம்
0: தான். அழகு குட்டி செல்லம், இல்லையா? அது ஒரு பதில் வேற யோசித்தது பார்த்தா எந்த கோட்டையை பிடிக்கிறாங்க, இப்படி யோசிக்கிறான் ஒரு வரி ஒன்று வேற பதில். அழகு குட்டி செல்வம், அழகு குட்டி செல்வம், செல்லம் என்ற பாடல்
2: செல்லம்.
0: சரி, அந்த செல்லத்தினுடைய பாடலை உங்களுக்கு காத்திருக்கும். நிகழ்ச்சியை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கவிதைகள் சொல்லுவா நிகழ்வை நீங்கள் வந்து சரியாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எனக்கு பழக்கப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, இது அம்மாவினுடைய நிகழ்ச்சி தான். இருப்பினும் இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்று சற்று ஓய்வு எடுத்து விட்டு வந்தேன். சரியான வெப்பம், இங்கேயும் சரியான வெப்பமாக இருக்கிறது. இப்போ 26 வந்தேன், 27 வந்து விட்டது. இது மாலையாகும் பொழுது இன்னும் கூடுகின்றது என்று கூறப்பட்டது. 29 வாய்க்கு சில இருக்கின்றது.
2: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமே. அதே மாதிரி நம்முடைய அலி அவர்களுடைய அம்மாவும் விரைவில் குணங்களை நம்ம வேண்டுவோம் ஐயா. நிச்சயமா
0: அலி அவர்களுடைய, ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். அவர் குணமடைய வேண்டும்
2: என்னுடைய புலனத்திலே சொல்லியிருக்கிறார்.
0: விரைவில் குணமடைய வாழ்த்துக்கொள்வோம். திருமண வாழ்த்து கூறியதற்கு நன்றி. அந்த வாழ்த்துக்களும் அங்கே சென்றடையும், உங்கள் செய்திகள் அவர்களை சென்றடையும். நன்றி சந்தன்ராஜ் அவர்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து பணியில இருந்து கொண்டு அங்காடியிலே பலர் வந்து நுழைவார்கள், நுகர்வோர்கள், பெறுபவர்கள், கொடுப்பவர்கள் வாங்குவார்கள். அவர் அங்கே பணியில இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு உடனே ஒரு கவிதையை புரிந்து சுட்டதையும் ஒரு கவிதையையும் சேர்த்து கொண்டு வந்து 3 கவிதை கொடுத்திருந்தார் எங்கள் விக்னேஸ்வரன் அவர்கள். அதிலே முதல் கவிதை எங்கள் கேள்வி தந்து விட்டு சென்று விட்டது, வினா காண முடியாமல் இருக்கின்றது. அதில் இப்போ எத்தனை புரட்சி கருத்துக்களை உள்ளடக்கி வந்த கதை. விதவைக்கு வெள்ளை புடவை என்றால் ரோஜா மலரும் வெள்ளைதானே, விதவை மலர் அணியக்கூடாது என்றார்கள். அப்போ வெள்ளை மலரை அணிய மூலம் பல கேள்விகள் அதுக்கு நாங்கள் கேட்க முடியாது. அந்த கவிஞருடைய கற்பனை எப்படி எங்கே கொண்டு போய் தொகுத்து கொண்டு வந்தார் அந்த கவிஞர் என்றால் அவரைத்தான் கேட்கணும். இதை மனதில் வைத்து கேட்டார் அவரவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே இருக்கின்றது. அடுத்து அவர் தாய்மைக்கு ஒன்று, ஐயோ போட்டியே, ஐயோ நீ போட்டியே, போய்விட்டாயே என்பதை போட்டியே என்ற பேச்சு தமிழிலே கலந்து அந்த கவிதையை தந்திருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நீ போட்டியே என்று தாய்மை உணர்வை வைத்து தந்திருந்தார். அதன் பின்பு பணத்துக்கு ஒரு பிணம் கூட வாய் திறக்கும் என்றதான் அந்த அர்த்தம். எத்தனையோ எல்லாம் விலை உயர்ந்த சிறந்த அன்பு, அதை விட பொருள் எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று மறுத்தது, பணம் என்று என்றே கொடுத்தவுடன் வாங்கிவிட்டாயே என்ற ஒரு கருத்தை தந்திருந்தார். அதனால் தான் பிணம் கூட வாய் திறக்கும் என்ற கருத்தை நாங்கள் பெறக்கூடிய அந்த வேளை பூஜைக்கு வந்த மலரே வா என்ற ஒரு பாடலையும் கேட்டிருந்தார் அல்லவா விக்னேஸ்வரன். உங்கள் பாடல் தருகின்றான் பெரியான இக்கட்டான நிலையில் கூட நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்து கூறி பாடலை தருகின்றேன். பாத காணிக்கை திரைப்படுத்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படுத்த பாடல். இனிமையான பாடலை கேட்ட வேளையில் சிந்தனை குகந்த கவிதை மூன்றையும் கொடுத்திருந்தார். நன்றிகளை கூறிக்கொண்டு கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியை அலங்கரித்த அடுத்த உறவு வண்டிக்கேட்டிலிருந்து வந்த என்னுடைய அன்பு மகள் சகாயா அன்சுராணி சந்தன்ராஜ் திருமதி அவர்கள். அவர்கள் இயற்கையை பற்றி, இயற்கை அழகுதான், அந்த அழகு இத்தனை யுகம் சென்றாலும் அழிந்து போகாத ஒரு அழகு என்ற நிரந்தரமானதை, இயற்கை நிரந்தரமானது உண்மையானது என்பதை எடுத்து கூறிய கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். ராஜாதி ராஜா திரைப்படுத்த பாடல், மலையாள கரையோரம் என்று வரும் பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே

0: மருவி.
1: அற்புதமான ஒரு பாடல் ராணி, நீங்கள் தந்த கவிதையோ இயற்கை அழகானது, யுகம் யுகம் கழிந்தாலும் அந்த அழகை மாற்ற முடியாத இயற்கை அழகு என்று கூறுகின்றீர்கள். அந்த கவிதை குறுங்கவிதையாக இருந்தாலும் பெருங்கருத்தை உள்ளடக்கியிருந்த அந்த கவிதை சுவைத்தேன் என்று வந்தீர்கள். நாங்களும் அந்த கவிதையை சுவைக்கின்றோம். அந்த கவிதைக்கு ஏற்ற பாடல் இயற்கை அழகு எப்படி இருக்கும் எழில் கொஞ்சம் என்பதை இந்த பாடல் மூலம் காட்டியிருந்தார்கள். மலையாள கரையோரம் தலையாட்டும் என்று அந்த பாடல் மிகவும் சிறப்பான பொருத்தமான பாடலாக இருந்தது. வாழ்த்துக்கள் ராணி, உங்களுக்கு நல்லதோர் பாடலை நல்ல கவிதையோடு கேட்டு மகிழ்ந்தோம். இது கவிதைகள் சொல்லவா முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வெள்ளிக்கிழமை தோறும் பெறுவது. கவியை கேட்டவுடன் ஓடி வருவார்கள் கவிராயர்கள் எல்லாம். கவிஞர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள், விருது பெற்றவர்கள், கவிஞர்கள் என்று எழுதி கொண்டே இருப்பவர்கள்.

அவர்கள் கவிஞர்களுக்கு மற்ற நிகழ்வை விட இந்த கவி என்றால் அவரை அறியாமல் வந்துவிடும் ஊற்றெடுத்து. கவி ஊற்றிப்பெறும் வல்லமை சிறப்பு அந்த கருணம் அந்த கொடை எல்லோருக்கும் பெறாது, கவிஞர்களுக்குத்தான். கவிஞர்கள் கவிகளை புனைவர்களுக்கு தமிழை நன்றாக உணர்ந்து தமிழை இலக்கிய இலக்கண சுவையோடு எதுகை மோனையோடு கவிதை புரிபவர்கள் எதுகை மோனை சாரிகை சந்தி என்ற ஆறு குணங்கள் இருக்கின்றது. அவை அந்த இலக்கணத்துக்கு அமைய கொண்டு வந்து கவிதையை தருவார்கள். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் கவிதையை கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் பிறவி கவிஞர்களும் இல்லை, கவி ஊற்றெடுக்கும் கவி வல்லுநர்களும் அல்ல. கவிஞர்கள் என்று எங்களை யாரும் பாராட்டவும் இல்லை, எங்களை விருது கொடுக்கவும் இல்லை. தான் இருப்பினும் கவிதைகளை சுவைப்பதற்கு எங்களுக்கு அந்த தியானம் உண்டு, அந்த ஞானம் உண்டு. கவிதையை சுவைத்து அதன் கருத்துக்களை உணர்ந்து கொள்ளுவதற்கு அந்த ஞானம் இருக்கின்றது. அந்த வகையில் ஊக்கமளிக்கும் வகையிலே கவிஞர்களை கொண்டு வாருங்கள், படித்து சுவைத்தாவது கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அன்பு மகள் மீரா இந்த நிகழ்வை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார். அந்த வேளையிலே எங்கள் சந்தன்ராஜ் அவர்கள் வந்து கவிதையை தந்திருந்தார். ஒவ்வொரு குழந்தைகளும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான் அந்த, ஏனென்றால் அந்த குழந்தைகளுடைய சிறப்பு அம்சங்களை அற்புதமாக கவிதைக்குள்ளே புகுத்தி கொண்டு வந்து தந்திருந்தார். அதுகளுக்கு இந்த வஞ்சகம் சூது போட்டி போறான் பஞ்சம பாதகங்கள் எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அதனால் தான் குழந்தை உள்ளம் வெள்ளை உள்ளம் என்று கூறும்பொழுது குழந்தை உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கின்றார், தூய்மையான இடத்திலே தான் இறைவன் இருப்பார். அதனால் குழந்தைகளை பற்றி கூறிய அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து அழகு குட்டி செல்லம் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்டிருந்தார் அல்லவா, இதோ அந்த பாடல் வருகின்றது.

அற்புதமான அந்த பாடல் கூட குழந்தைகளின் செல்லத்தையும் குழந்தை எப்படி இருக்கும், குழந்தைகளை பார்க்கும்போது எங்கள் உள்ளம் எப்படி பூரிக்கும், அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் எங்களை எப்படி அடிமையாக்குகிறது என்பதை காட்டும் ஒரு பாடல். அதில் சிறந்த வரி ஒன்று, அந்த குழந்தை பேச தெரியாத குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திலே காலை தூக்கி அட்டனை கால் போட்டுக்கொண்டு தூங்கும்போது எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி ஆழமாக சிந்திக்கிறாயோ என்று எண்ணத்தோன்றும் அந்த பதம் அற்புதமாக பிடித்த இனிமையான பாடல். குழந்தைகளை கொண்டாடுவோம் என்ற அந்த பாடல் அந்த கவிதைக்கு பொருத்தமான பாடலை நீங்கள் தந்தது வாழ்த்துக்குரியது அன்பு உறவே சந்தன்ராஜ் அவர்களே. இந்த வேளையிலே ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது எங்களை. காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருந்த தருணத்தை கண்ட பின்பு எதிர்பார்த்து இருந்தது கிடைக்கவில்லை, அதனால் மீண்டும் காத்திருக்கின்றேன் காத்திருக்கின்றேன் என்று வருகின்றது ஒரு கவிதை. தான் படித்ததில் சுவைத்தது என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து கூறியிருந்தார். கூறிவிட்டு அதற்குரிய பாடல் ஒன்று தந்திருந்தார். அந்த பாடல் வருகின்றது. வைதேகி காத்திருந்த திரைப்படமா என்றுதான் எண்ணுகின்றேன் அந்த திரைப்படத்த பாடல். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாடல். அந்த பாடலை அவர் தந்துவிட்டு அவர் கேட்க வந்த பாடல் வேறு, ஆனால் கவிதை வேறு என்று கூறி தான் விரும்பிய பாடலை கேட்டிருந்தார். புரியாது புரியாது என்ற பாடலை கொடுத்தேன். இப்பொழுது அந்த கவிதை கேட்ட பாடலையும் கிருஷ்ணன் நீங்கள் விரும்பி கேட்டது அந்த விரும்பி கூறி வந்த படித்ததில் பிடித்த கவிதை கேட்ட பாடல் என்று தந்தீர்கள். அந்த பாடலை கேட்போம் ஒரு தடவை.

இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா பாட்டு பாடிட்டேன்.

இனிமையான அந்த பாடல் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடலாக காற்றலையில் ஒலித்தது. காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருந்த காலம் வரும்பொழுது காத்திருந்தது நிறைவேறவில்லை, அதனால் மீண்டும் அது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு அற்புதமான கவிதையை தந்துவிட்டு இந்த பாடலையும் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது. இந்த நேரங்களிலே தான் எனக்கு பிடித்த நானும் ஒரு கவிதையை கொண்டு வந்து சொல்லி நான் பிணையவில்லை, எனக்கும் பிடித்த கவிதையாக இருந்தது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும், அதுதான் அன்பு. மற்றவர்களை ஏமாற்ற மாட்டாது, தான் ஏமாந்து போகும். அன்பு என்பது பல வடிவங்களிலே வரும், அதுக்கு ஏமாற்றவும் தெரியும் ஏமாறவும் தெரியும். இது வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நிகழ்வது உண்டு. ஏமாந்து எண்ணி நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கையை கொடுத்து வாழ வைத்தவர்கள் இறுதியிலே நம்பிக்கையை இழந்து விடக்கூடிய வகையில் நடந்தால் அது ஏமாற்றமாக முடிந்துவிடும். அதனால் இந்த நம்பிக்கை, இவரிடம் இருந்த நம்பிக்கை மற்றவர் ஏமாற்ற தெரியவில்லை, ஏமாற தெரிந்து ஏமாறிவிட்டது. அதே போன்ற மற்ற பக்கத்திலே பார்த்தால் அவர் ஏமாற்ற வேண்டும், இவர் நம்ப வேண்டும் என்று ஏமாற்ற நம்பிக்கை வைத்துவிட்டு ஏமாற்றிவிட்டு செல்வது என்ற கருத்துக்களோடு வரும் பாடல்கள் பல பாடல்கள் உண்டு. அதிலே எந்த எண்ணத்துக்கு ஒரு பாடல் எட்டியிருந்தேன் நான் கேட்டேன், இதுக்கு ஒரு பாடல் தாருங்கள்னு யாரும் தரவில்லை. அதில் நான் ஒரு பாடலை தெரிவு கொண்டு வந்து இறுதியாக ஒளிபரப்புகின்றேன். பாத காணிக்கை திரைப்படுத்தி இந்த பாடலை, ஏமாற்ற தெரியும் தெரியாது ஏமாற தெரியும், ஏமாற்ற வாட்டாது ஏமாந்துவிடும். வருகின்றது பாடல் கேட்போமா?

உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும். ஆழமான கருத்துள்ள இரண்டு வரி குறும் கவிதை எத்தனை விடயத்தை எங்கே அடக்கி வைத்திருக்கின்றது. உள்ளே துருவி பார்த்தால் பல உண்மைகள் எங்கள் வாழ்க்கையில் கூட நிறைவேறியிருப்பது தெரியும் என்று எண்ணுகின்றேன். இனிமையான ஒரு நேரம், இன்றைய நேரம் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியை கேட்டோம். கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியிலே தங்கள் கவிதை, சொந்த கவிதை, சுட்ட கவிதை என்று வந்து பிடித்த கவிதைகள் என்றெல்லாம் வந்து கூறி பாடல்களையும் கேட்டு சென்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று திருமண நாள் காணுகின்றார்கள் நான்காவது திருமண நாளை என் அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜே ஜெயாவின் அண்ணனும் அண்ணியும் அவர்கள் பல்லாண்டு காலம் பல் சிறப்போடும் சகல சௌவாக்கியங்களோடும் இல்லறத்தில் நல்லறம் கண்டு எழிலாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், பல செல்வங்களும் பெற்று சௌகரியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்று போல் என்றும் வாழ்க என்று தீர்க்க ஆயுசி பவான் கூறி அன்பு வாழ்த்து கூறி அவர்களுக்கு ஆசையையும் வழங்கும். இந்த வேளையிலே அன்பு நண்பர் நான் ராகவேந்திரா என்று அழைக்கும் என் அன்பு உறவு அலி அவர்களுடைய அன்னை உடல் நலக்குறைவால் வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்று மிகவும் துன்பமாக எழுதியிருக்கின்றார். வாழ்க்கை என்பது இன்னல்கள் பல நிறைந்ததுதான், மூப்பு பிணி எல்லாம் வருவது வழக்கம்தானே. அந்த பிணியை அவர் வந்து இலகுவாக அந்த கட்டத்திலிருந்து அவர் விலகி எங்களோடு வந்து இணைய வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் அனைவரும் ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். விரைவில் அவர் குணமடைந்து வருதார், மன ஆறுதல் பெறுங்கள் அலி என்று உங்களுக்கு ஆறுதலும் கூறிக்கொள்கின்றோம். நேரம் சரியாக 1:30 எட்டிவிட்டது, உங்களுக்கு 11 காட்டிவிட்டது. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவேற்றுவதற்கு வந்து எங்களோடு இணைந்து பயணித்த அன்பு உறவுகளை உங்களுக்கு வணக்கம் கூறி உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேரும் இணைந்து உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம், மனக்குறை கூட வராது. அது இருந்தால் அதை கொடுக்க வேண்டும் இறைவா என்று கேட்டு இந்த அட்டூழிய அல்லூல கல்லூலங்களில் எங்களை விடுவித்து மனித நேயம் சாந்தம் அமைதி அறம் தலைக்க வழி செய்ய வேண்டும், அனுகூலம் தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2023 ஆண்டு 6வது மாதம் 23ஆம் நாள் மலர்ந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்வு இனிது நிறைவு வருகின்றது என்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நலம் தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டளையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்க உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனா தேடி என்ற சொல்ல நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாங்க சாதாரணமா கேட்கிற பாடல எல்லாம் தேடி இருக்கு, ஆனா எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வேற இல்லை, அந்த ஞாபகம் இல்லை. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பதுதான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்க எந்த ஒரு பாடலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்ப முதல்ல ஜனநாயக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படி பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்க. எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரான உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல, அதை ஏதோ எல்லாரும் அனுபவிக்க கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சாத்தான் கேட்டாத்தான் எங்களுக்கும் பூரிப்பு அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும், ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அது எங்களுக்கு எண்ணத்தை தரத்துக்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள். நாங்க அதை உற்று கவனிச்சா சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக. அதுக்கு கண்ணன் பாடல், அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்ப மாண்டி யோசிக்கலாம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம். அவருடைய பாடல் ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: இந்த பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள், அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால்தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போதுதான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன்னு சொன்ன ஒரு கடி ஜோக், அத நீங்க, அதாவது அந்த ஜோக் இல்ல, அத கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும், சரியா? பார்க்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், சரியா? அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டும், அதுக்கு அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வர வேணும், ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வர வேணும். முதல்ல நாங்கள் காட்டணியில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளே உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்க அதுக்குள்ள, சரியா? மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இது கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பாடல், அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காட்டிலே இணைந்து கொள்ளும் எல்லாம் பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி ராஜ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: கண்ணை முடிச்சுன்னா வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு
0: நினைக்கும்.
1: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அது நீங்க நீங்க ஸ்ட்ரைட்டான பதில சொல்றீங்க. நான் சொன்ன கடியா சொல்லணும் வண்டே, கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கிறேன்னு நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணுமா?
0: கடி கேள்வி, இது கடி கேள்வியா நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணும்.
0: நீங்க கண்ணை மூடினா என்னது யோசிப்பீங்க? வீட்டுக்கு இருந்து நீங்க கண்ணை மூடினா நீங்க என்ன யோசிப்பீங்களோ அத
1: கண்ணை முடிச்சுன்னா இருட்டாயிருச்சு நினைக்கும் பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகம் இருண்டுடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோ.
0: பாடல் எந்த சொல்ல இங்க பாட்டு எடுக்கணும்டா? நீ என்ற சொல் வர வேணும். நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயின, நீ வருவாயின படத்துல இருந்து நீ வருவாய், பார்த்து பார்த்து கண்கள் புத்திருக்கு, நீ வருவாயின,
0: நீ வருவாயின. நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படம், சரியா?
1: நன்றி. பாட்டு சூப்பரான பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அது. முதல் பாடல் நீங்க போட்டீங்களா?
0: நிச்சயம் நிச்சயம்.
1: கண்ணன் பாடல்,
0: அந்த பாடல் அந்த நல்ல ஃபாஸ்டா போகும். நன்றி நன்றி ரமணி ராஜேஷ். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் தொடர்ந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: தங்க எங்க இளவரசு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பூனை,
1: அதாவதுமா பூனை கண்ணு மூடனா என்ன நினைக்குமா? அப்பாடா நம்ம கண்ணு மூடிட்டோம், உலகமே இருட்டா போகும் அப்படின்னு நினைக்குமா? தமாசா, கண்ண மூடனா உலகமே இருண்ட மாதிரி நினைக்கும்.
0: இளவரசு நீங்க கண்ண மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ண முன்னா என்ன இருட்டா இருக்கும்,
0: இல்ல கண்ண மூணு இல்ல நீங்க என்ன சிந்திப்பீங்கன்னு கேட்டேன். இப்ப பூனை கண்ண மூடிக்கொண்டு அது என்ன சிந்திக்குதுன்னு தான் கேட்டிருந்தேன். அது என்ன நினைச்சு கொண்டிருக்கு, என்ன நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நினைக்கும் தான், அது ஒரு கடியா நீங்க சொல்லணும். சரி, நீங்க கண்ண மூடுனா என்ன நினைப்பீங்க?
1: எப்படா தூக்கம் வரும் நினைப்போம்.
0: என்ன எந்த நேரம் கண்ண மூடுன? பகல்ல மூணு நம்ம வேலை செய்யுங்க அப்படியா?
1: அது அது எப்படின்னு தெரியலமா, நல்லா கண்ண மூடுனா சரி எப்படா தூக்கம் வரும் நினைச்சுதான் கண்ண மூடுவான். கண்ணு இமைக்கிறது வேற, கண்ணு மூடுறது வேற.
0: கண்ண மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன், நினைச்சா நீங்க உண்மையான சரியான பதில கடி கேள்வின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரேன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டது,
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா
0: சொல்லுங்க,
1: பூனை கண்ண மூடனா பூனை வந்து இருந்த மாதிரி நினைச்சுக்கணும். பூனை அப்பாடா நம்ம வந்து கண்ணை மூடிட்டோம், நம்ம திறந்திருந்தால்தான் இவ்வளவு நாளா வெளிச்சமா இருக்கு, நம்ம கண்ண மூடிட்டோம் அதனால அந்த உலகமே இருட்டா இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குமா.
0: களவா பால் குடிக்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு குடிக்கும், தெரியாதுன்னு கண்ண மூடிக்கொண்டு குடிக்க. ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப, நீ நான் காய்ச்சி வச்ச பாலை நீ குடிச்சிட்டு இருக்க. நல்ல, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்,
1: நீ வரும்போ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன என்ன இப்ப என்ன நீங்க பாட்டெல்லாம் ஏதாவது சரியா சொல்லாம போறீங்க? அது என்ன அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா, ஒரு நாளும் வரக்கூடாதே. உங்களுக்குதான் எல்லா பாட்டும் தெரியுமே, சொல்லுங்க அந்த பாட்டை சரியா சொல்லுங்க. சொல்லுங்க,
1: பழைய பாடல சொல்ல
0: நினைச்சேன்.
1: ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து, பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நட அழகு, சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒரு வந்தான் அழகு,
0: நட அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச நீங்க, அதாவது சூப்பர் ஸ்டார விடுங்க, அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆனா சொல்லணும் பெண்ணை
1: இல்லமா,
0: நீங்க பெண்ணை சொல்லணும், பெண் நடந்தா அழகுதான் சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு அவருடைய ஸ்டைல் வேற என்று, ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல போறாங்க
1: நினைச்சிருக்கேன். இளமாறன் ஒருத்தர் இருக்காரு, இளமாறன். அவர் நடந்து வந்த அழகா இருக்கும்,
0: அவர்
1: நடந்து வரத பார்த்து நான் ரசிப்பேன்.
0: உங்க கூட வேலை செய்யறாரா யார் அவரு?
1: அவரு என்னோட பையன்.
0: அது சூப்பர், இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல, அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியா? சூப்பர், அது அது நீங்க சொன்னது சரி. நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப், என்னண்டா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா முதல்ல? உங்களுடைய பாடலை
1: இந்த நேரத்தில் கன நேரத்தில் சிந்தித்தவரு
0: இல்லையா? அதுதான் வரணும். பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு, அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவியாயிருந்தால் கணவன், என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க, சூப்பர்.
1: நடக்கும்போது பேசும்போது என்னையும் நான் சிறு சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: அவரு குட்டியரா
1: நகல் நகல் நகல் போல அப்படியே இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: மயிரோ நேரத்துல நான் தூங்கும் போது கூட ஒரு கைய தலைவனைக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைட்ல வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலைய கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறோம் அதே மாதிரி
0: தூங்குனா
1: எத்தனை காலங்கள் கடந்தாலும் அழிக்க முடியாத ஒரு செய்யறது எப்போதுமே மறக்க
0: முடியாது.
1: சொன்ன கூட எழுப்பி என்ன நம்ம அங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க தூங்க ரெண்டு பேரும் தூங்குறது மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறீங்க பாருங்க சொல்லிட்டு போட்டோ காட்டுறா. ரெண்டு பேரும் சேமாவே நான் எப்படி தூங்குறேன் அதே மாதிரி அவங்க தூங்குறாங்க.
0: அடையப்பா குட்டியன் தந்தை தாயுடைய அந்த அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகூட்டிக் கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள், அப்படியே அவர்கள் பழகி கொள்வார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாண்டே அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தான் பிள்ளைகள் பின்பற்றி போகிறது என்ன குழந்தைகளுக்கு அதுல கவனமா இருக்கும்.
1: பழமொழி கூட அப்படிதான் தாயை போல பிள்ளை
0: நூலாயபடியோ
1: பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள்
0: நூல போல சேலை என்று சொல்லி இருக்கிறார்கள் தாயை போல
1: பிள்ளைகள். தீய பழக்க வழக்கம் செய்யும் போது கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மைங்க, அது உண்மை. அது உடனே பதிஞ்சிடும், அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றது குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கச் பண்ண உள்வாங்குறதுல கட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது இளவரசு உங்களுடைய பாடல்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க பாப்பா பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும். இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க பாக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வர்றாங்க. முதல் வியாபாரம் நீங்க தான் ராஜேஷ். சரி பாக்கலாம்.

0: பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பழுவாக இருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால்தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் கூட நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. ஆண்டாளம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் நீராமா,
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நல்லமா இருக்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூனை கதைய சொல்லுங்க பாக்கலாம். எப்படி என்று கடி
1: பூனை கதை எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ண மூடிக்கொண்டு நீங்க ஏதாவது
1: எலி ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ண மூடிக்கொண்டு யோசிச்சு.
1: அவங்க சிந்தனை அவங்களுக்கு, என் சிந்தனை எனக்கு.
0: இளவரசு என்ன சொன்னா? இருண்டுடுச்சு இருண்டுடுச்சு தூங்குறது
1: சொல்லுவாங்க. பொதுவா சொல்லுவாங்க, பூனை கண்ண முடியா பூலோகம் இருண்டுடுச்சு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாதுன்னு நீங்க?
0: அது இல்ல, இது கடியா நீங்க சொல்லணும். இப்ப நீங்க
1: கண்ணி எலிய கடி, நீங்க கடி சொல்லுவே எலிய கடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
0: அந்த எலி கிடைக்குமா கண்ண மூடிக்கொண்டு இருக்கண்டா ரெண்டு யோசிக்குதுன்னு கேக்குறீங்க. கண்ண மூடிக்கொண்டு நீங்க சிந்திங்க. அப்ப நீங்க கண்ண மூடினா என்ன சிந்திப்பீங்க? இட்லி கிடைக்குமா?
1: நிறைய வேலைகள்லாம் வச்சிருக்கமே, எப்ப செய்ய போறோம்? செய்யற நேரம் செய்ய மாட்டேன், கண்ண மூடுற நேரம் தான் சிந்திப்பேன்.
0: சிந்திப்பீங்க? அடடா, இவ்வளவு வேலை இருக்கே. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு பத்து நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். ரெண்டு நாங்க நேச்சு நேச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல, இதை செய்யலாம் இருக்கு. ஆனா அந்தந்த அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் இறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசி மாடடா, அப்பவே செய்திருக்கலாம்ண்டு இல்லையா? என்னண்டா நாங்க நினைக்கிறது என்னண்டா, இனி இனி வேலை இல்லத்தானே, இது மட்டும் தானே இருக்கு, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம். அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனைன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை
0: நான்
1: கனவை கொஞ்சம் எழுப்பிய
0: நீயா. கதவை மெல்ல திறந்தது. என்னண்டா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்திலிருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏன்னு தெரியாது, இந்த பாடல்ல ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: நீ எப்படி கேட்டாலுமே இந்த பாடல் நீ கேட்ட உடனே அந்த பாடல் தான் ஞாபகம்.
0: இல்லை நான் நானா
1: குடியிருந்த கோயில்ல நான் யார் நான் யார் நீ யார்
0: நீ யார். சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்ல கேக்குறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இதெல்லாம் கடி கேள்வி, இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளை சிந்திக்க வேணும்.
0: ஒரு பையனுக்கு பரீட்சை காலம் சரியா?
1: சரி
0: சரி, எந்த வீட்டு பையனுக்கு எந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாக்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போயிக்க பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறான், என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு?
1: உடம்பு உடம்பெல்லாம்
0: கட்டு கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது கட்டு.
1: விழுந்து விழுந்து படிச்சிருக்கான் மேடம்.
0: புரிஞ்சிருச்சு, பரிச்சேன்னு சொன்னோடய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. கெட்டிக்காரி, அது மட்டும் புடிச்சிட்டீங்க நீங்க. சரி, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேக்குற, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறார் கேள்வி, உங்கள்கிட்ட கேக்குற நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில்? வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்தேன்,
1: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளயா பெய்யும்?
0: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க. வெளியிலதான் வெய்யம்.
1: அப்படியும்
0: சொல்லலாம். சரி, நல்ல சந்தோஷம் ரேவதி அம்மா. நான் வேற கேள்வி கேட்டா நீங்க இணைஞ்சு சிறப்பீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க. உங்களோட குரலை கேட்காம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம். ஓடியாங்க, நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க நீங்க வந்து, உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதி கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்ற ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379. இப்ப நான் என்னுடைய பாடல் எடுத்து வரேன், முதல் எடுத்து நிறுத்திட்டேன். அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் தானே சொல்லிக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. இது அந்த தனனா யாருக்கு சரியா அதையும் ஆய் சொல்ல தெரியும்னு அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வர இல்ல. அத அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே. எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து விழுந்து தனண்ணா அப்படி சொல்லுவோம். தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல. பாக்கலாம் யார் தனண்ணா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். பாடல கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடுறாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம். எங்களுடைய செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார்,
1: புதுக்கோட்டை செல்வகுமார், வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார், அந்த புதுக்கோட்டை வந்து ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டியிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டியிருக்காரு.
0: ஓ ஓ, அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காரு.
0: சரி, நீங்க சொல்லுங்க. பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்க. பூனை
1: பூனையை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பத்த பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்ப.
1: ஒரு பூனை கண்ணை மூடிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி என்ன கண பூனை இருக்கு? அப்படி அப்படி என்ன நிறைய பூனை இருக்குங்க, நிறைய பூனை. அது கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காது, கண்ணை விழிச்சு கொண்டுதான் மீராமா எப்ப வரும் வந்து எல்லா பூனையும் பாத்துக்கொண்டு இருக்கோம்.
1: எங்க
0: களவெடுக்கலாம் யோசிக்கும் கண்ணை மூடி, அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். பூனை களவெடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல, பூனை அது ஒருக்கா சொல்லுங்க. பூனை கள்ள பூனை இது களவெடுக்குன்னு சொல்றாங்க, ஏன்?
1: பூனை திருட என்னதுமே சரியா கேக்க களவா?
0: ஓ, களவெடுக்கும்னு சொல்லுவார்கள். பூனை கள்ள பூனை களவெடுக்கும், திருடும், திருடும், களவு செய்யும். திருட்டு பூனை என்று சொல்றாங்க. பூனைகளை எல்லாம் பார்த்தா திருட்டு பூனை, எதுக்கு அப்படி சொல்றாங்க அதை சொல்லுங்க.
1: அது எங்க கருவாடு கருவாடு வச்சுட்டு போனா தூக்கிட்டு போயிரும்.
0: அது கருவாடு மட்டும்தான் தூக்குமா? அது எல்லாத்தையும்
1: எதுவா இருந்தாலும் இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிரும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும் பூனை, திருட்டு
0: பூனைம்போம்.
1: பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு போயிரும், பாலை குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சுடுபால் குடிச்சிட்டோம் அது பயந்துரும், ஐயோ இதனடா பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டாருன்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு
0: பழமொழி.
1: அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்திருக்குன்னு
0: வைங்க,
1: அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடுதிடுன்னு ஓடி போயிடும் அந்த நாய், அங்கிட்டு ஓடும். அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது.
1: ஆமா, ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அந்த அர்த்தம் சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு,
1: அது மாதிரி அந்த இருக்கும்.
0: சுடுபால் வச்சா பேந்த பாலை குடிக்கான்னு சொல்றீங்களா? பூனை
1: குடிச்சிடும், அது சூடா இருக்கிற பால ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுனா மிரண்டுரும். ஆறுன பால் வச்சா
0: குடிக்காது. அப்ப அது திருட்டு வேலை செய்ய முதல் ஒரு நாளைக்கு அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா பேந்து பால திருடாது.
1: ஆமா, திருடாது.
0: எல்லாரும்
1: கேட்டுக்கோங்க.

0: பொன்னாகும்
1: எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல், நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: கல்யாண வீட்டுல வந்து ஏன் வாழ மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல ஏன்
1: வாழ மரம்
2: கட்டுறாங்க?
0: பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா, நல்ல சுகத்தோட இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி. அருமையாக கண் ஒளியில் படாத படப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: உங்களோட கண்களா?
2: இல்ல இல்ல, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க.
0: நீங்க தொத்துனீங்க யாரு இந்த கண்ணால பாத்தீங்க?
2: கொரோனா அதாவது மேல கண்ணு பட்டுருச்சு, அதான் அது ஒரு காரணம்.
0: கொரோனா வைரஸ் வந்து நீங்க பாருங்க இப்படி வந்து பேசிக்கொண்டு இருப்பீங்களா நீங்க? முதல்ல
2: எம்டிஆர் பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண்பட்டு இருக்கு. வேர்ல்டு லெவல்ல கண்பட்ட காரணத்தினால என் கண்கள் பாதிக்கப்படும்.
0: இன்னொரு விடயம் ராஜ்குமார், இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண் பட்டுச்சு. தப்பித்தவரி ஒரு சொல் வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: எச்சரிக்கா பேசணும், கரெக்ட் தாங்க. பேசணும் வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்,
2: கவனச்சிதறல் இருக்க கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண், அந்த கண் வருத்தம் எல்லாம் அங்க நடக்கிறதா?
2: சொல்லுங்க. கண் எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் ஆயின்மெண்ட் குடுத்திருக்காங்க. கண் வந்து தண்ணி வந்தது ஒரு காத்துல இருந்த தூசால நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
0: இருக்கிறேன்.
2: ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சு பெடுத்து துடைக்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு. இரண்டு கண்களுக்கும்
0: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்று பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார் உண்மைதானே நான் சொன்னது?
2: மெலிதாக கேட்கிறது
0: என்னோட.
2: வணக்கம். நான் வந்து அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீங்க போன் பேசும்போது ஓவர் ஓவர் இது பேசுவாங்கல்ல போலீஸ்ல வயர்லெஸ் அது மாதிரி வாயின் அருகில் வைத்து சப்பனை வெளியில் போகாத அளவுக்கு பேச சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நம்மளோட
0: குறை கேள்வி பாக்குறாரு வழியில.
2: ராஜ்குமார்
1: ஐயா வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா? ஓவர் ஓவர்ங்கிறது பார்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப ஓவர் இருக்கலாம். ஹலோ ஹலோ,
0: இல்ல ஒவ்வொரு தான் சொல்லுங்க பாருங்க. ராஜ்குமார் சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஏன் ஓவர் சொல்றேன்? ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர் அதெல்லாம் இருக்கலாம்.

0: முடிக்கிறாங்களா இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கதை கேக்குறாங்க சொல்லுவாங்க. சரி எங்க செல்வகுமார்
1: இல்லமா அந்த அந்த இன்டர்காம் போன் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம் அந்த ஆன் பண்ணாதான் அடுத்து விட்டுட்டோம் நீங்க அவங்க பேசுறதுக்கும்
0: ராஜ்குமாருக்கு வீட்டுக்கு தாங்க வார், அப்ப அவர் அங்க ஓவர் சொல்றது இல்ல, இவர் சொல்றது இவர் பேசலாம் தானே இவர் ஓவர் சொல்வார். பேச உண்மையிலேயே அது அவங்க சொல்றது வந்து நான் பேசி முடிச்சிட்டேன்டாதான் மற்றவர் பேசலாம். அது தெரியாது இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுறாரா
2: ஒரே சத்தமா இருக்கு ஓவர் ரொம்ப நீ ரொம்ப ஓவர்
0: இல்ல கொஞ்ச நாள் ஓவர் பண்பனை என்று வச்சிருவாங்க ஓவர்
1: எம்டியா
2: இல்ல ஓவர்
0: அவங்க செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு. அது ஏன்னு தெரியல, நான் ஒரு நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது. எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்,
1: இப்ப கேக்குதாமா?
0: எங்க வச்சிருந்தீங்க முதல் மைக்க?
2: தொண்டைக்குள்ளேயே
1: மைக்க
2: வச்சுட்டேன். ரொம்ப இதா இருக்கு
0: பாட்டு சொல்லுங்க. எங்க நல்ல புள்ள
2: நீதானா, நீதானா நீதானா நீ இன்றி வாழ்வேனா, எப்படிங்க பாடல்
0: சூப்பருங்க. இப்படியே நீங்க
2: ஆளவில்லைங்க பேச்சு இல்லங்கன்னு சொல்லாம பாட்டு வில்லங்கமா இருக்குது.
0: நீங்க இப்படி என்ன பாட்டு கேட்டாங்க போவறாங்க பேச்சு விழுது.
2: அதுதான் கரெக்ட் தான் பண்பலையிலயும் எப்படி நண்பர்கள்ட்ட பேசுறோமோ அதே மாதிரி எங்கேயும்
0: பேசுறேன்.
2: நண்பர் ஆயிட்டீங்கல்ல? ஆமா ஆமா
0: ஆமா,
2: ஓவர்ல பேச மாட்டேன்.
0: இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு நான் சுத்தி சொல்லி தரேன். வீட்டுல மனைவி பேசும் போது சொல்லுங்க, சொல்லி கொடுங்க தன்மையா. அவனால கூலா இருக்கேக்கேசினதுக்கு அப்புறம் ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு, அப்பதான் நான் ஏதாவது சொல்லல.
2: நானும் பேசி என் வீட்டுக்காரமா பேசுனா புரியாது சத்தத்துல யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா குடுக்குறீங்க, தெளிவா திட்டு விடுறதுக்கு பரவாயில்ல. இப்ப நான் பேசி அவங்க பேசுறா என்ன பேசுறா ரெண்டு பேருக்கும் புரியாது. இப்ப தெளிவா பேசலாம், தெளிவா கேட்கலாம். நல்ல ஐடியா.
0: ரெண்டு பேரும் பேசுனா சண்டை கூடாது. ஒரே நேரத்துல நீங்க பேசுனா அவங்க நீங்களும் கண்டுபிடிங்க, அவங்க பேசுறா அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும். ஆனா நீங்க ஓவர் சொல்லி பேசுனா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கேத்த மாதிரி குடுப்பா இல்ல.
2: அடுத்த அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க. நான் பேசி முடிச்ச உடனே அடுத்து நீ இதுதான் பேசினேன் காவிரி
0: விளையாது. அர்த்தம் என்ன, ஓவர் சொல்லி நீங்க பேசினா லாங் டைம் சண்டை நீடிக்கும், கொஞ்சம் உங்களுடைய அந்த இன்னும் உங்களுடைய செடி மாறல சோறையத நீங்க
2: அதுக்கு வந்து ஆமா அதுக்கு காரணம் வந்து அதாவது யாரா இருந்தாலும் அது ஒரு இது இருக்கு இல்லைங்க
0: என்ன
2: என்ன மன்னன் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய அரசரா இருந்தாலும் புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும் அப்பதான் அவங்க சிறந்து
0: விளங்குவாங்க.
2: பொண்டாட்டி கிட்ட திட்டுவாங்க பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட
0: திட்டுவாங்கனாதான்
2: கொஞ்சம் நல்ல டெவலப் ஆவாங்கன்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்படிதானுங்களே
2: இடிப்பார் இல்லாத மன்னன் ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டு பாத்தீங்களா தாய்மொழி
0: மன்னனுக்கும் மந்திரி
2: என்ன இருந்தாலும்
0: என்ன செல்வகுமார்
1: மனைவியே மந்திரி
0: மனைவியே மனைவி சொல்லே மந்திரி கேட்டுக்கங்க
2: மனைவி சொல்லு.
0: இப்ப
2: பாருங்க
0: இப்ப நீங்க செல்வகுமார் நீங்க யாரும் இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட
1: அர்ஜுனன்
0: அர்ஜுனன் அர்ஜுனன் வாங்க அர்ஜுனன்
2: இணைச்சிருக்கீங்க
0: நல்ல குரல்
2: பண்பலையில அவரு பண்பலையில ஒரு தீவிரவாதி அவரு அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுட்டு வண்டி ஓட்டு வர்றான் அப்படின்னா எப்படி அர்த்தம் பாருங்க அவர் அந்த அளவுக்கு அவர மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான் சொன்னாரு
0: சின்ன கவலை அவருக்கு
2: கேள்விப்பட்டேன்
0: அவருடைய சாதா போன் அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு ஆனா கால் எடுக்கலாது
2: அப்படிங்களா
0: அது இருந்தா தான் அவர் வந்து
2: பேசுவார்.
0: அவர் என்ன செய்யறாருன்னா
2: கேக்கலாம்
0: கேக்கலாம் கேக்குறாரு
2: இல்ல இல்ல ஆக்சுவலா கேக்கல கேட்கலாம்
0: கேக்கலாம் எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய முடியாம இருக்காங்க. கொடையூர் தமிழனும் அப்படித்தான் தமிழன் பாரதி
2: ஆமா கொடையூர் கொடையர் கொடையர் ஆமா ஆமா ஆமா
0: அது அந்த கவலை தான் அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப அட இவங்களுக்கு எல்லாம் இப்படி
2: ஆயிடுச்சு
0: சொல்லுங்க
1: தீவிரமான ரசிகரா இருக்காரு பாரதி
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் செல்வகுமார் அவரும் இல்ல இல்ல அவரும் கன்னடத்து பயங்கலியன்னு நினைச்சு கொண்டிருக்கோம்
2: யார் சரோஜா தேவி அக்காவா
0: சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பேர ஒரு இத சாயலை வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
2: எனக்கும் அப்படிதான் எனக்கு அப்படிதான் தோணுது நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க இத நடத்துறாங்களோ
0: இல்ல. அப்ப அதுதான் நான் யோசிச்சிருக்கேன், ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன், அதோட பைங்கிலி எல்லாம் பறந்துடும்.
2: அதனால
0: இப்ப என்ன செய்யற, இப்ப நான் யாருக்கையாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நான் படத்தை எடுத்து அனுப்பவா அண்ணாட்டி அனுப்புனா போய் என்ன வரவிட்டா அந்த மாதிரி கூட இருக்கு.
2: இல்ல இல்ல சரியா போடுங்க, இங்க வந்து மஜித் எல்லாம் மந்திரிக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பள்ளி வாசல்
0: இல்லங்க,
2: பள்ளி வாசல்ல எங்க ஊர்ல நிறைய இருக்குது,
0: இந்த கற்பனையோடய இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கீங்களோ கற்பனையோட
2: இருங்க, அவங்க கனவு நடத்திடாதீங்க தயவுசெய்து, அவங்க அப்படியே இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது டமால் சத்தம் கேட்கலாம்,
0: நான் எப்ப காலடி எடுத்து வைக்கிறனோ இனி அப்பதாங்க எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் பிடிக்கும். எம்டிஆர்
2: பார்த்தோன்னு பேச்சே வராது உங்களுக்கு எல்லாம், கேப்பாங்க உங்ககிட்ட வந்து எங்க சரோஜா
0: வரலீங்களா, அந்த பைங்கிலி கதையை காய்ச்ச உடனே அங்கால அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க, போதும் இத ஸ்டாப் பண்ணுங்க.
2: பைரவர் வர சத்தம் போட்டுக்கிறாரு
0: சொல்ற இந்த கதையே, நானே இப்படித்தான் ஏமாந்துருக்கேன், இந்த கதையே கதைக்காயங்க நீங்க
2: பரவாயில்லைங்க.
0: சரி இப்ப
2: எப்ப வரீங்க தமிழ்நாட்டுக்கு, விரைவில் வாங்க.
0: ஏங்க பாவம் எல்லாரும் அமைதியா நல்ல அழகா உங்களுக்கு 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு பேசி செல்றாங்க, இன்னும் இணைய முடியாமல் அழைத்து போட்டு போறவரு கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலியே இணைகிறது அழைக்கிறது.
2: பழைய நேர் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு, நாம கவனிக்கிறது இல்ல, நைட்ல வருவாங்கிறது பழைய நேர்கள்,
0: பழைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க
2: வருது. நானும் இவரு லைன்ல இருக்கிறார், அவரு 4-5 பேர் தான் வந்துட்டு
0: எல்லாம ரெகுலரா இப்ப வாங்க 30 பேர் ரெகுலரா இவ்வளவு பேரும் வந்தது தெரிகிறது. அது மட்டும் இல்ல 50 பேர் அழைச்சு போட்டு ஒருக்க அழைச்சிட்டு வர முடியாம விட்டுறாங்க,
2: அதுதான் அந்த பிரச்சனை. நன்றி
0: எல்லோருக்கும் நன்றி. அர்ஜுன் கூட பாட்ட சொல்லுங்க, அர்ஜுனோட நான் பேசவே இல்ல, அவர் கோவிக்க போறேன்.
1: வர சொல்லிட்டுங்களா, நான் இந்த லைன்ல கட் பண்ணிக்கவா?
0: இல்ல இல்ல எப்படி இல்லங்க கேக்கலாம். அர்ஜுன் நீங்க யார மாதிரி என்ன வச்சிருக்கீங்க என்ற குரலை கேட்டு அத சொல்லுங்க.
3: ஒரு வித்தியாசம் தெரியுது,
0: வித்தியாசமா
1: எந்த இதோட ஒப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க.
0: இதோட ஒப்பிடுறீங்க நீங்க,
3: அதாவது எனக்கு தெரிஞ்சு, அதாவது இப்ப அதாவது சரோஜா தேவின்னு
1: சொன்னாங்க,
3: எனக்கு அது இது ஒரு புதுமையான குரலா தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலா தான் இருக்கு.
0: இது இதுவே பொய் இல்லையா சொல்றாரு?
1: என்னமா
0: இவர் இப்ப பொய் சொல்றாரு, புதுமையான குரல் வேண்டாம் எப்படிங்க?
3: புதுமையான யார் குரல் மாதிரி, இது ஒரு வித்தியாசமான குரல்,
0: வித்தியாசமான குரல். இவர் தப்பிட்ட,
1: இந்த குரல் இல்லாம இந்த குரல் வித்தியாசமான குரல்.
0: இது இது வந்து இவர் கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது இவருக்கு கனவு இல்ல, வித்தியாசமா இருக்கு அவர் ஜோதிட்டு. சரி அர்ஜுன் நீங்க நீ
1: எம்டிஆர்
0: நீ என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
3: பொம்மலாட்டத்துல ஒரு பாடல் இருக்கு, நீ பாட அழகு நான் பாட பழகு வந்தாடு தந்தாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: காற்றலையில வராத பாடல் நீண்ட நாட்களாக நீ ஆட ஆட
3: பொம்மலாட்டம். இவர் வி குமாரோட இசை, ஜெய்சங்கர் நடிச்சப்படம், ஜெய்சங்கர் நடிச்சப்படம். இத வந்து நான் பாட்டது
0: நீங்க எத்தனை
3: தரம் பார்த்தது? பதிவு அடிக்கடி கேட்டிருக்கேன்.
0: நீ ஆட ஆட அழகு நான் பாட
1: ஒரு வீடியோ ஆடியோ லைப்ரரிய
0: வச்சிருக்காரு, அதுதானே
1: பாட்டு ஃபுல்லா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்ச எம்ஜிஆர் நடிச்ச படம் ஃபுல்லா வீடியோவில லைப்ரரிய வச்சிருக்காரு,
0: லைப்ரரியா வச்சிருக்காரு. சூப்பர். ஒவ்வொரு கலைஞர்களிடையே இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா, கலையிலே
1: ஈடுபாடு.
3: ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்களுக்கு,
0: சொல்லுங்க.
3: அதாவது படங்கள் வந்து இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம
0: இருந்துச்சாருன்னா
3: கேட்டீங்கன்னா யார் கேட்டாலும் சரி இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் அந்த பாட்டு என்ன சொல்லுதாங்கன்னா அத வந்து சொல்ல முடியும். அதுக்காக நூற்றுக்கு நூற்று சொல்ல முடியாது. நீங்க ஒரு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பத்து பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு எட்டு பாட்டு என்ன படம் சொல்ல முடியும்,
0: சொல்ல முடியும்.
1: சொல்லிடுவாருமா
3: யார் வேணாலும் இப்ப ஒரு பாட்டு தெரியல இந்த பாட்டு முடியும் அது தகவல் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நான,
0: கேட்டு அதனுடைய தகவலை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
3: தைவசம் இருக்கு, இது தகவல் தான் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு மெமரியில இருக்கு. அது விபரீதம்னா புக்க பார்த்து சொல்லிருவேன்.
0: நல்ல நல்ல நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: நான் பாட்டு ஏன் பாட்டு எழுதிட்டீங்களா?
0: என்னண்டே சொல்லுங்க.
1: நான் சொன்ன பாட்டு எழுதி வச்சிட்டீங்களா?
0: ஆ நீ தொட்டால்
1: என்ன செய்யுமா? ஓகே
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் எங்கே எங்களுடைய மஜித். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம்
4: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
4: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
0: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: அதேதான் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: நல்ல சுகமா இருக்கு.
4: வாட்டி எடுக்குது.
0: என்ன வாட்டுது உங்களுக்கு?
4: குளிர்.
0: குளிர் நல்லது தானே? குளிர் குளிர் குளிர் அடிக்க ஒரு பாட்டு, என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க.
4: குளிருக்க பொருத்தமான பாட்டா
0: சொல்லுங்க.
4: ஊட்டி குளிர் அம்மாடி போர்வையும் வாங்கவில்லை.
0: நல்லா இருக்காது, அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேற ஒரு பாட்டு சொல்லுங்க. வேற ஒரு பாட்டு, பழைய பாட்டு.
4: குளிர் அடிக்குதே கிட்டவா
0: கிட்டவா, அதுவும் சரி. சூப்பர் சூப்பர். சரி இன்னைக்கு நீங்க நீ என்று என்ன பாடல் கொண்டு வரப்படுங்க?
4: நீயா?
0: நீ என்ற சொல்லு வரவணும்.
4: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே, சொல்லி
0: பாக்கலாம்.
4: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா, கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
0: நீ கேட்டா
4: கேட்டாங்களா?
0: இல்ல ஒரு தினமே கேட்கல, நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
4: அப்ப நல்லது நல்லது.
0: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
5: ஆமா ஆமா.
0: சரி படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல,
5: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
0: அதாங்க தெரியல.
5: அப்படியா
0: சொல்லுங்க.
5: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
5: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும்
0: உன்னிலமைதான். இளமை ஊஞ்சலாடுது.
5: கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாட்டிலே வருதல்ல,
5: அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அந்த பாடல் ஃபேமஸ் ஆன பாடல் இல்லையா, அந்த ஒரே நாள் உனை
5: நான். அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு புல்லரிச்சு போகுது கையெல்லாம்.
0: கவனமுங்க, அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது.
5: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன்
0: நான். நிச்சயம் அப்ப
5: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
0: நாங்க சின்ன பிள்ளைங்க அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல்.
5: ஆமா ஆமா ஆமா.
0: தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது.
5: சந்தோஷம்
0: அஜித், நன்றி நன்றி நன்றி
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்க அழைச்சிட்டு விட்டுறலாம. முத்துவேன் ஓடி வாங்க, ஆண்டாளம்மா, வரதராஜன், சந்திரசேகர், சுகன்யா. ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா பாத்தீங்களாங்க, எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா, அது பூனைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க, கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதான் கேட்டா, அந்த விளக்கம் வாத்தியாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவர். சூப்பர். அடுத்து யாரு? ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம், நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் எடுத்து வர்றேன் பாக்கலாம். என்ன
6: வணக்கம், எங்கள் மீரா அம்மா இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல் நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில் இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காற்றலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
0: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெபர் சாதிக்கண்ணா. நீங்க என்ன பாட்டு? நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்டை தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம். அது உங்களுக்கு கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜித் இணைஞ்சு விட்டா, வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்கான்னு பாக்கலாம்.
7: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கலந்த நிகழ்ச்சியில நீ என்ற தொடங்குற பாடல் கேட்டிருந்தீங்க. அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே கண்மணியே.
8: அப்படின்னு தொடங்குற பாட்டுங்களா? படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம்.
0: மனசெல்லாம்.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர். நீங்க காட்டிலைக்கு வந்து பேசணும். எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டுருன்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு, நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறா, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம்.
9: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்கெங்கம் எங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு
9: வந்து
0: நல்ல சுகமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க. மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கோ, அது நீங்க உங்களோட கையில தான். ஏன்னா நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும். மீண்டும் வந்து சொல்றேன். ஜெகவர் சாதி கண்ணா, சுந்தரி நீயும் சுந்தர ஞானம். பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு. எனக்கு நீ உனக்கு நான் இந்த, அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லாக இருக்கான். யாருக்கு கண்ணு? அப்ப ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணு. சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்களை எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
9: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி
9: இருக்கு?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க இல்லாம நாங்க இந்த இட்லிய பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். ஒன்று சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்கல்ல, குண்டு தோசை
9: ஒண்ணு தோசைமா
0: குண்டுதான் இல்ல குண்டு குண்டா
9: இருக்குமா?
0: குண்டு குண்டா
9: அடுப்புல
0: வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும். அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அதனுடைய நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
9: ஊத்தப்பம்
0: குண்டு அந்த தோசை என்றா சுவம் இல்ல. எங்கட கைக்கு வேலை இல்ல, அப்படி ஒண்டொண்டா தூக்கி போடலாம் வாயில.
9: சில பேர் மெல்லிசாமதான் பிடிக்கும். எங்க வீட்டுல மெல்லிசாமதான் போயிடுவாங்க. குண்டு தோசை பிடிக்காது.
0: இப்ப ஆண்டாளம்மா நீங்க சொல்லுங்க. நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாட்டி நீ என்று இடையக்கிளையும் வரலாம். சொல்லுங்க ஒரு
9: பாட்டு சொல்றேன்மா.
0: அது நீலம், அது நீலம். நீ நீ வர வேணும். இப்ப நான் நீ
9: அது நீலம். அது
0: நீங்க ஆண்டாளண்ட வடிவா கண்ணண்ட ஞாபகத்திலே இருக்கிறீங்க.
9: ரமணி
0: ராஜேஷ் இந்த பாட்டு நீ வருவாய் என நல்ல பாடல் அது. அந்த பாட்டு உங்களுக்கு நீ வருவாய் என
9: நீ வருவாய் என
0: நான் இருந்தேன். நல்ல பாடல். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன். ஒரு நாள் இணையன அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க. நான் பிஸியா இருக்கேன், இல்லாட்டி நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். காணே இல்லை இவங்களே நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145192379 முத்துவேல், நீங்கள் அழைச்சி அழைச்சி பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் விழித்திருந்தா நீங்கள் காட்டழிக்க வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு. கண்ணன் சொல்லியிருக்க, நீர் வருவாய் என நான் இருந்தேன், அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. நல்ல காலம், அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் மிக இனிமையாக செல்லட்டுமென்று எங்களுக்கு கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு அண்ணா, இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா கணபதி அண்ணா வணக்கம். நல்ல சும, இந்த நாள் உங்களுக்கு இனிமையா போனதா அத சொல்லுங்க.
10: எனக்கு என்னைக்குமே மீரா எனக்கு கேட்கும் போது இனிமையாதான் இருக்கும்.
0: இல்ல நான் இருக்கிறது காலையில 6 மணியில இருந்து இதுவரையும் உங்களுக்கு இனிமையா போனதான் கேக்குறேன்.
10: ரொம்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சுமூகமா போச்சு.
0: என்ன போனதுன்னா
10: என்ன புரியல,
0: என்ன போனதுன்னா
10: நல்லபடியா சென்றது தெரியும். தெரியும் கடை என்ன கலாய்க்கிற பத்தியா
0: நிறைய விசேஷம் இருக்கு. முதல்ல நீ என்று சொல்லி சொல்லுங்க, சொல்லுல ஒரு பாட்டு நீ என்று சொல்லு
10: வரணும். அந்த கோயில் சொந்த கோயில் தாளாட்டு மொழியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா ராசாவை வருத்தமா கூ கூ கூ. அப்புறம் அப்புறம்
0: அடுத்த ஒரு பாட்டு
10: இல்லை நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா நானா இல்லை
0: நீசன். நல்ல பாடல், அந்த பாட்டு கேட்டுட்டாங்க.
10: அப்புறம் நீயே எனக்கு எங்கும் நிகழ தஜும் தஜும் தஜும் தச்ச மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே. அது பாடு
0: சூப்பர் அண்ணா. அப்படிதான் இருக்கேன். அது
10: நீயேதான் எனக்கு மணவாட்டி என்னை மாழையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு வழிகாட்டி என்னை மாழையிட்டும் வழிகாட்டி. அப்புறம் வந்து
0: ராஜவேல்
10: இந்த பாட்டு யாருக்கான தெரியாது எனக்கு மைண்ட்ல வந்தது. அப்புறம் வந்து வர்க்ஷாப் படிச்சேன். நீ கேட்ட நான் மாட்டேன் என்று சொல்வேன் கண்ணா, உன் கண்ணும் நெஞ்சும் என்றும் புந்தம் பின்னா
0: அந்த பாட்டு மஜித் கேட்டுட்டேன். அடுத்து
10: மகிம் பாட்டு. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு
0: நான் டிசைட் பண்றேன் எந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்.
10: ஒரு பாட்டு அந்த பாட்டு சுஷிலா போல டீம் பேசும் போவா ஒரு பாட்டு இருக்கு. ஐயோ நல்ல பாடாச்சே நெஞ்சிக்கே வந்துட்டேன். இதே நீ சொல்லிட்டியா முதல்ல நெஞ்சு வெளியே இருக்க
0: அதுதான் வந்தோன்னு
10: தான்.
11: நிறைய பாட்டு இருக்கு. அப்ப என்ன உங்களுக்கு, அப்ப முதல் மடியாத பாட்டு குடுக்கலாமா உங்களுக்கு?
12: எனக்கா
11: இல்ல என்ன
12: கண்டிப்பா நல்ல பாட்டு ஜானகி, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு.
11: அது முதல் ஆரம்பம் என்ன, பூங்காற்று திரும்புமா?
12: பூங்காற்றே திரும்புமா
11: நேரம் சரியாக இப்பொழுது 12:27, இது கனடிய நேரம். இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57. அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா? நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணு இப்ப வருத்தமா இருக்கா. அது கண், நீ போகும் பாதையில் கண், கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜ்குமார் சொல்லிட்டு போற. நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம். அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. பாருங்க சும்மாவே மனசு எங்கெங்கெல்லாம் போகுது, இப்ப கடைசியா பாதையிலும் போயிருச்சு. சரி, எங்க என் அன்பு உறவுகள், அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது, இடம் கிடைக்கல என்றொன்னு. என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன். இப்ப எந்த காட்டுல மழை, இந்த பாடலை முழுசா கேட்கணும்.

ஒரு கேள்வியே கேட்டிருந்தேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருதர் ஒருதரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தையே சொல்லிடுறேன், சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல்னு சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரை பார்த்தான் இவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கெட்டிக்கார பார்க்கலாம்.

தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதுல வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்க சமைச்சு சாப்பிடுற காயில கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்ப என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சில் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இருவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட் பிடிப்பாய்? உடனே அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றார், என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரன்னு பார்க்கலாம்.

0: கண்மணிக்கு
1: வணக்கம். ஆண்டாள் நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில்.
2: வெள்ளிக்கிழங்கு.
1: என்ன
2: வெள்ளிக்கிழங்கு?
1: என்ன கிழங்கு?
2: வெள்ளிக்கிழங்கு. வெள்ளிக்கிழங்கு.
1: அது வள்ளிக்கிழங்கு என்ன சொல்றாங்க? வள்ளிக்கிழங்கு இல்ல. நீங்க என்னங்க, நீங்க வானா வேணா போட்டு கொண்டு வந்துட்டீங்க? நீங்க நீங்க நான் சின்ன பிள்ளையண்டு ஏமாத்த பாக்குறீங்கல்ல, ஒருவேளை நான் தான்
2: பிள்ளையா?
1: வள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னு எங்க இருக்கு? அது என்ன கிழங்கு அது? ஆண்டாளம்மா, நீங்க நான் சின்ன பிள்ளையண்டு பாத்தீங்களா, இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன பிள்ளைன்னு
2: நீங்க சொல்லுவீங்களா? அடிக்கடி சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லுவீங்கள.
1: சரி, இரக்கம் உள்ள கிழங்கு எது? இரக்கம் உள்ள யோசனை பண்ணி கொண்டு வாங்க.
2: யோசனை பண்ற.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கருணை கிழங்கு.
1: என்ன கிழங்கு? கருணை கிழங்கு கட்டி காரி, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுன்னு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்ப என்று பாக்கலாம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: எப்படி ஜெகவர் சாதி கண்ணாட மூளைய பாருங்க, கையில தன் கையில் உள்ள சிகரெட்டை பிடிப்பாராம் கெட்டிக்கார. எப்படி எல்லாம் மூளை வருதுன்னு பாருங்க. கண்ணும் சரியான ஒரு பதில் அந்த கிழமை உள்ள அந்த பதிலை சொல்லி இருக்கிறார். வணக்கம் எங்களுடைய ஷாகுல் ஹமீத், வாங்க ஷாகுல் ஹமீத். உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிர ஆதையர்கள் நடுவில் நீங்க மூன்றில் ரெண்டு
1: தீவிரவாதிங்க
0: இல்ல, ரெண்டு தீவிரவாதிக்கு நடுவுல நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அது நீங்க அந்த கூட்டத்தோட இருந்ததால நீங்களும் அப்படி ஒரு தீவிரவாதிய வந்த மாதிரி எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பர். என்னமோ நான் எடுக்கலாமா, அது வேற பயமா இருக்கு உங்களுக்கு எடுத்து. கண்காணிச்சுட்டு வந்துட்ட நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன், ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அது வேற நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு. ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம், மாமா கூட சரியா துக்கப்பட்டிருந்த பாவம், ஏதோ மெதுவா தான் பேசியிருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த முகத்தை மட்டும் அப்படி பெருசா கேட்டு நாங்க இனி பேப்பரை கொடுக்கல, பேப்பரை கொடுக்கலான்னு உங்களோட பணம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடையில நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசியிருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம், எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்,
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல, ஆனா சும்மா பேச்சு அந்த குளிர்ல போயிட்டு படத்துக்கு போறாங்க, குளிர் உள்ளார வெளியில போக முடியல, அந்த குளிர்ல போய் மாட்டிக்கிட்டோம்.
0: அதனால அதுக்குள்ள போய் ஒதுங்கி இருந்திருக்கீங்க.
1: வெளியில நல்ல காத்து,
0: அந்த காற்று சரியான குளிர பனிப்பொழிவு இருந்தா குளிர அவ்வளவு வேண்டிய இல்ல, காத்து வீசினா தாங்க முடியாது உரைச்சிடும். சரி இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்.
1: நீதானே என் பொன் வசந்தம்,
0: புது பாட்டு ஒன்னும் கிடைக்க இல்லையா உங்களுக்கு
1: இந்த பாட்டுக்கு? என்ன
0: இல்ல பரவாயில்ல, இல்ல நீங்க தான் புதுசே விரும்புறீங்க, நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல
1: அதுதான். நீ நீ
0: நீ
1: நீ கேட்டுமா நீ
0: பாருங்க பாட்டு ஏற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க நீ நீ கேட்டுமா நீ கேட்டுமா அங்க
1: முக்கியமான
0: அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா இல்லையான்னு
1: கேக்குறேன். இருக்கு அவர் எனக்கு திருப்பி அனுப்புறாரு
0: அதுல எப்படித்தானே இருக்கு உங்களோட இல்ல இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு மற்றவங்க தேவையில்லை. நீங்க கவிஞராகலாம் எங்க ஏட்டுங்க பாக்கலாம்.
1: நீ
0: நீ மாமாட மாமாவை நாங்க முந்தைய என்னன்னு கூப்பிடுவோம். மாமா வந்தோடனே என்ன செய்வாரு? உஷன் வரல, காட்டு மாதிரி
1: எல்லாம்
0: உஷன். மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீ
0: என்று வரும், இப்ப எந்த காட்டு வரும்? காட்டு வரும். பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேசல, அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. நீ நீ அங்க பேசுங்க. நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்ட.
1: நீ பாதி நாம் பாதி கண்ணே, நீ கட்டிஞ்சேல நீ கட்டிஞ்சேல விடுப்பில்லன்னா கசுங்கி போனேண்டி. நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே, நீதா நீதானா நீதானா நெஞ்சே நீதானா. நீ நடந்தால் நடந்த அழகு, நீ நடந்தால் நடந்த அழகு, நீ எங்கே நந்து.
0: யாருங்க எழுதுறது? யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம்? கடக்கடங்க இளவரசு போடுறாரோ அப்படி மாமா.
1: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை.
0: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க மாமான காட்டி வருதுன்னு சொல்ற அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால அதை சொல்ல. நீதானா நீதானா
0: காட்டு வரண
1: நீ வந்தமா காட்டு வரணும் சொல்லுங்க.
0: இல்ல நீக்கு போறவங்க காட்டு வரான எங்க சொல்லுங்க.
1: என்ன சொன்னாலும் தலையாற்று எந்த காற்று வந்துருச்சு.
0: சரி, இது யாரு உங்களுக்கு எழுதினது? இப்ப சொல்லி கொடுத்தது
1: இல்லையா? யாரும் எழுதல, யாரும் சொல்லல, நானாவே சொல்றேன். இதுல போய் யாரும் சொல்லி
0: கொடுக்கல. தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க.
1: இப்பதான் மாமா எழுதுறாரு, நீ கட்டும் சேல மடிப்புல நீ காற்று நான் வர. இப்பதான் அனுப்புறாரு, சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறாரு.
0: இல்ல இல்ல, இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
1: இல்ல அதெல்லாம் யாரும் சொல்லலாம். நான் வந்து நேத்தி என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாலும் அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் சொல்லல, நான் மட்டும்தான்.
0: சரி, இப்ப பாட்டு சொல்லுங்க. இது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: இப்ப வந்து என்ன பாட்டு தெரியுமா
0: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
1: நீதான
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
1: கேட்டுட்டாங்க.
0: அது ராஜ்குமார் கிட்ட
1: பார்த்த பார்வை ஒரு நன்றி. அது வேணாம், அந்த பாடல்
0: அழுந்த மாதிரி இருக்கும் அது.
1: நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
0: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க. அது தரவா
1: இல்ல? அப்ப நீ நடந்தாலும் அடையாளம், அது
0: கேட்டுட்டாங்க, அது கேட்டாங்க.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே,
0: அது கேட்டாங்க, அதான் கண்ணன் கேட்டது.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அதை தரவா?
1: கேளடி கண்ணு, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
0: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி. நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
1: இப்ப பாரு இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு, நீ காற்று நான் மரம்.
0: அப்ப நீங்க அங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால
1: முடியல? அப்படி இல்ல எனக்கு மெசேஜ் வருது, ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டேன், அதனால தெரியல. நீ காற்று நான் மரம் அந்த பாடல் கேட்டாங்களா?
0: நீ காற்று நான் மரம் கேட்கல, யாரும்
1: கேட்கல பாருங்க.
0: அது கேக்குற இப்ப நீங்க, நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு.
1: போட்டுட்டீங்களா? பிரச்சனை இல்லையா, அது யாராவது கேட்க போறாங்க அந்த பாடலும் வரப்போகுது.
0: சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது சரியா உங்களை மாய் சரியான ஒரு கஞ்ச பயர். என்னண்டா, ஒரு சில அன்பு உறவுகள் என்னட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்க வந்தா மட்டும் நீங்களே நம்ம கூட பேசுறதில்ல எங்களுடைய எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், அது உங்களுடைய எல்லாம் பேசுறேன், நான் பேசுறப்ப நீங்க பாருங்க, நான் உங்களை மொத்த கஞ்ச பயலண்டேன், ஆனா உங்களுக்கு கோபம் வரல, நீங்க என்னோட சேர்ந்து அது தமாஷா எடுத்து பேசுங்க. தெரியல, நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எனக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா, அப்ப அதனாலதான் நான் உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு, அந்த உண்மையிலேயே சரியான கஞ்சலா இருக்கிற ஒருத்தர் அது எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார், அவர்கிட்ட போய் மற்றவர் கேக்குற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? கடியா ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த சிகரெட்டை பிடிப்பாங்க? கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை
0: பிடிப்பாங்க. இன்னும் கவனம் அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன் என்ன போல, நீங்க அவ்வளவு கேவலம் பண்ணக்கூடாது. நீங்க இல்ல, இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி, அடுத்தது, கிழமை உள்ள காய் எது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விடக்கூடாது சொல்லிட்டேன். கண்ணன் பதில் சொல்லி இருக்கேன்,
1: நீங்க எழுதி விடக்கூடாது. நீங்க சமயம் உங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்லுங்க, எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
0: கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
1: கண்ணன் இங்க இதுல சென்னையில தான் இருக்கு.
0: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்க அந்த காய்.
1: கண்ணனுக்கு அப்ப கண்ணன் தான் கேட்டிருக்காரா இது?
0: இல்ல, கண்ணனுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. சரி, நான் முதல் கேட்டேன் பாருங்க, இரக்கமுள்ள கிழமை.
1: நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த இதுல போட்டிருக்காரு.
0: இல்ல, வாட்ஸ்அப்ல அங்க போடல,

0: இல்லையே இது அந்த அந்த அந்த கிணம சட்டியா வரும். செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரான
1: வெள்ளரிக்காய்.
0: அதே என்னண்டு
1: வர பூ. சரி அதே தெரியும் பூ. சனி ஜெயபிரசாதிக்கு போட்டிருக்காரு. அதை வந்து பாக்குறேன். அதுதான் சேர்த்து எழுதிருக்காரு. பூ சனி காய்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா பிரிச்சுட்டேன்.
0: இங்க பாருங்க கண்ணன்.
1: அப்புறம்
0: கஞ்ச பயல் பாருங்க கண்ணன் பாருங்க அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயல். கிழங்கு
1: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன். போட்டுட்டு மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கர்ணக்கிழங்கு இருக்கு
0: பாத்தீங்களா,
1: அதை போட்டு நல்லா குழம்பு கலப்பல பல கல கல கல கலன்னு சாப்பிடுவேன்.
0: நேற்று இருந்த மாதிரி நீங்க தீவிரவாதியோடய இருந்து சரி அது இருக்க கண்ணனை பாருங்க கஞ்ச பயலும் கஞ்ச பயல் தான் கண்ணன் எழுதின மாதிரி இருப்பாரு. மற்றவர் பூவை பிடிக்கும் போது அதை பிடிப்பாரா அந்த பூவைய
1: என்ன சொல்லுங்க பாப்போம்.
0: இப்ப நீங்க இன்றைக்கு பேசுன மாதிரி பேசிக்கொண்டுதான் நாளையில இருந்து நான் சிகரெட் குடிக்க வேண்டி வரேன். என்ன இந்த பையன் இவ்வளவு கெட்டிக்காரன் நான் வந்துட்டானே இவன் எப்படி கேள்வி கேட்கலாம் இனியாண்டு.
1: இல்ல நான் இங்க இல்ல இல்ல இங்க பாப்போம். இங்க பாக்கும் போது பாத்துக்கிச்சீங்க ரோட்ல போ அப்படி பார்த்தா அது மட்டும் ஒரு உட்காந்து அது மட்டும் ஊதிட்டு உட்காந்து வண்டியில போகும்போது ஊதிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி பாத்துக்க
0: அங்க குடிக்கலாமா சிகரெட் அங்க
1: வேற
0: என்னவோ நான் அந்த நாட்டை
1: பற்றி அந்த 25-26 சுதந்திர தினம் குடியரசு அந்த தினம் வரத்துல அது அந்த இது இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த கொடி எல்லாம் இது பண்ணி லைட்
0: எல்லாம் அந்த சிட்டியில லைட்னஸ் என்ன எல்லாம் இரவு நேரத்துல அப்படி இருக்குது அப்படிதானே.
1: எங்க பார்த்தாலும் சிட்டியில அப்படி இல்ல போலீஸ் ஸ்டேஷன் பாகம்னு எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும்.
0: அப்படித்தான் இருக்கும். பயம் இருக்காது என்ன இல்லையா? நேரம் சரியாக இப்பொழுது 11:22 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:51. எங்கே நீங்களும் அழைப்புக்கு வரலாம். அழைப்புக்கு யார் என்றால் எங்களுடைய முத்துவேல் பேருந்து அழைப்புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லது இல்லை நீங்க 12:10 நீங்க 45 முதல் நீங்க எடுத்திருக்கிறீங்க. வீரமணி நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. காற்றலைக்கு வாங்கோ வீரமணி. உங்களுடைய பாடல் என்னன்னு கேட்கலாம். மற்றது செல்வகுமார் சொல்லியிருக்கிறார். அது என்ன செல்வகுமார்? சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி பிடி பிடி குடிப்பாங்க.

எனக்கு சரியா விளங்கல. நீங்க சின்ன பிள்ளை, எனக்கு சின்ன பிள்ளை இது பிடி பிடி குடிப்பாங்க, சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா தெரியல, பாக்கலாம். சரி, என்னுடைய பாடலை முழுமையா எடுத்து வரலாம். இன்றைக்கு கண்ணனுடைய காதல் வந்தனத்தோடையே இந்த பாட்டு நிக்குது.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வாங்க ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எல்லா பாட்டும் முடிஞ்சாச்சா? சேல் பண்ணியாச்சா?
0: இல்ல சேல் பண்ணல, நிறைய இருக்கே. நீல தான் நிறைய இருக்கே. நாங்க எவ்வளவுதான் சேல் பண்ணாலும் முடியாது. நீ நான்
1: ஆமா எங்க உண்மைதான். ஆயிரத்தில் ஆயிரத்தில் வருத்தியம்மா.
0: சூப்பர், அது நல்ல ஒரு பாட. அப்ப உங்களுக்கு
1: ஆயிரம்
0: ஒரு
1: நல்ல இடம்,
0: நல்ல இடம், நீ வந்த இடம்,
1: நீ வந்த இடம்,
0: அது நல்லா.
1: என்ன அருகே நீ இருந்தால்,
0: அது நல்லா. என்ன அது ரெண்டு பாட்டு இருக்குது. நீ என்ன அருகில் நீ இருந்தால் பாடல், இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது
1: திரைப்படத்துல,
0: அதுலயும் இருக்கிறது. பார்த்திபன் நடிச்ச ஒரு படத்துல இருக்கிறது. மற்றது பழைய பாட்டு. என் அருகில் நீ இருந்தால் உலகம் எல்லாம் சுழலுவதேன் என்று வரும். அது பழைய பாட்டு.
1: என்ன யாருண்டு எண்ணி எண்ணி
0: நீ பாக்குற எல்லாம் கூகுள்ல நல்லா டச் பண்ணி இருக்கீங்க நீங்க. என்ன அதான் சொல்லு, அதான் நீங்க வர ரொம்ப தாமதமாகிறது. சொல்ல கேட்டு நல்லா கூகுள்ல எல்லாம் டச் பண்ணி அப்படியே பார்த்து எடுத்து லைனா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வருவீங்க. இப்ப இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு? இப்ப முதல்ல இப்ப உங்களுடைய பாட்டை எழுதிடலாம் முதல்ல.
1: ராதா ராதா
0: நீ
1: எங்கே, பாட்டு
0: ராதா ராதா நீ எங்கே, நல்ல பாடல் அது.
1: வேற பாட்டு கேட்கலாம், அது கேட்கலாம்.
0: இல்ல நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, இனி நாங்க மாத்த மாட்டோம்.
1: அப்ப அதே போதும். ராதா ராதா குளிச்சு
0: சரி, இந்த சிகரெட்டுக்கு நீங்க பதில்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதாவது நல்ல கஞ்சல் பயல், ஒரு சதமும் செலவழிக்காத ஒரு பையன், அவனை பார்த்து மற்றவன் கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அவன் செலவு செய்து வாங்க மாட்டான், சரியா? அவனை பார்த்து இவன் கேக்குறான், சரியா? கஞ்ச பயன் அவனை பார்த்து கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் குடிப்பாய். ஆனா அவன் நல்லா சிகரெட் குடிப்பான்.
1: கிடைச்ச சிகரெட்டா?
0: என்னண்டு
1: கிடைக்கிற சிகரெட் குடிக்கிறீங்களா?
0: நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, சூப்பர். மற்றவர்கள் கொடுப்பதை குடிப்பேன், அது ஃப்ரீ தானே? நீங்க பழக்கம் இருக்கு போல இருக்குது. எங்க பாத்துருக்கீங்க நீங்க ஃப்ரீயாவே?
1: அதுக்கு
0: பூனை மாதிரி கண்ண மூடி யோசிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல கண்ண மூடி பூனை யோசிச்சா பவக்கட்டுன்னு நினைக்குவான், இருட்டா இருந்தா. அட இந்த
1: வீட்டுல வேற ஒரு கேள்வி இருக்கு இந்த சிகரெட்டை பத்தி.
0: சொல்லுங்க.
1: மறந்து போச்சு, அது ஞாபகத்துக்கு கரெக்டா வரல. அது எப்படிதான் நினைக்கிறேன், வேற மாதிரி சொல்லணும் தெரியாது. தண்ணி அடிச்சா கேன்சர் வரும், தண்ணி குடிச்சா கேன்சர் வரும், சிகரெட் குடிச்சா என்ன வரும் கேக்குற மாதிரி
0: கேட்டா அதுக்கு என்ன பதில் இருந்தா? தண்ணி அடிச்சா சிகரெட் பிடிச்சா என்ன புகை வரும். சரி, இப்ப ஒரு மூல சரி இல்லாத வருடம், ஒரு ஐக்கியம் மூல சரி இல்லாத வருடம், இன்னொரு தர ஒரு டாக்டர்.
1: இல்ல மூல சரி இல்லாத ஒரு இடமா ஒரு ஆளா?
0: ஒருவரிடம் மூளை சரி
1: இல்லாதவரிடம்
0: ஒரு டாக்டர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெயிண்டின், அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை அந்த சிவர்ல அடிக்க சொல்லி. அப்ப உடனே அவர் மிக விரைவாக அடிக்கிறார், கட கட கட கடன்னு. அது தொட்டதுதான் தாமதம், கட கட கடன்னு அடிக்கிறார் அது தொட்டு. உடனே டாக்டர் கேட்கிறார், இத்தனை அவசரமாக பெயிண்ட் அடிக்கிறார் ஏனண்டு. அப்ப அந்த மூளை சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்? இது ஒரு கடி கேள்வி. மூளை சரியில்லாத ஒரு ஆளிடம் அவரை டாக்டர் வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கார். சரியா?
1: அவருக்கு
0: ஒரு ஒரு கேன் பெயிண்ட், ஒரு வாலி பெயிண்ட கொடுத்து நீ இந்த பெயிண்ட அடியல்ல, அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி வருதா, அதை சரியா அடிக்கிறாரா, என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்கு ப்ரஷையும் பெயிண்டையும் கொடுத்துருக்கு. அவர் உடனே கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு கட கட கடன்னு அடிக்கிறார் அந்த பெயிண்ட. ஒரு கொஞ்சம் கூட அங்க இங்க திரும்ப, அதாவது மிக விரைவாக அடிக்கிறார். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் இத்தனை அவசர அவசரமா பெயிண்டே அடிக்கிறாய்? அந்த கேள்வியை கேட்ட அவர் என்ன சொல்றாரு கேக்குற, அவர் என்ன சொல்லி இருப்பார்? அது மூல சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்? என்ன வருது அவருக்கு? மூளை சரியில்லை, அவர் என்ன சொல்லி இருப்பார்? இதுதான் கேள்வி. நாங்க சிந்திச்சு கொண்டு வாங்க. சரியா?
1: இல்ல இது எனக்கு தெரியாது. சரியா?
0: தெரியும். நீங்க சிந்திச்சு கொண்டு வாங்க.
1: இப்பதான் கேக்குது,
0: இப்பதான் இது கேக்குது. பாக்க அந்த மூளை சரியில்லாத ஆக்கள் அப்படித்தானே.
1: கேட்ட பாட்டு எடுக்க கஷ்டமா இருந்தா அந்த பொக்கி செதல் பாட்டு விடுங்க.
0: என்ன பாட்டு?
1: பொக்கிசம் மூவில திரைப்படத்துல.
0: நான் இந்த பாட்டு இருக்கு என்னட்ட ராதா ராதா.
1: அப்ப பரவாயில்ல, பரவாயில்ல.
0: நல்ல நல்ல நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்திய இளைஞர் நேரம் சரியா 11:31. அந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் கொண்டு வாங்க. அந்த சிகரெட்டுக்கும் அதுக்கு நீங்க பதில் கொண்டு வரணும். இன்றைக்கு முழுக்க யாரு செல்வகுமார் போட்டிருக்காருங்க. சிகரெட்டுக்கு பதிலாக கஞ்சத்தனமாக செய்யணும்னா பீடி குடிப்பாங்க. அது அதுக்குதான் பதில் வந்துட்டு சிகரெட்டுக்கு. அதாவது மற்றவங்கள்ட்ட மற்றவங்க குடுக்கறதான் குடிப்பார் அவர் என்று நாங்க சொல்லிட்டோம். சரி, அடுத்து துண்டு சிகரெட் பாருங்க. கண்ணன் சிகரெட் போட்டு துண்டு சிகரெட். கண்ணன் சிகரெட் நீங்க காட்டலிக்கு வர்றதா நீங்க சொல்லியிருந்தேன். உடல் நல குறைவு. சரி, நீங்க நலமானோன்னு நீங்க வரணும். துண்டு சிகரெட்டே பிடிப்பாரா? ஆஹா, அதைத்தாங்க அவர் சொன்னார். கீழே விழுந்து போட்டிருக்கிற சிகரெட் எடுத்து இப்ப குடிக்கிறேன். பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் கண்ணன் போட்டிருக்க. கண்ணன் உங்கள்ட்ட இந்த புத்தகம் இருக்கு போல இருக்குது. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் சொன்னாரா? சரியான பதில் அது, கண்ணனுடைய பதில். பெயின் தீர்ந்து விடுவதற்குள் அடித்து விட வேணும் என்று உடனே அடிச்சிட்ட. கண்ணன் உங்களோட கையில இருந்து இந்த புத்தகத்தை பறிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, பாக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் தான் உங்கள்ட்ட இருக்கு. என்னட்ட இங்க அடிக்கே இருக்குது, புத்தகத்தை மாத்திடுறேன். செவ்வாய் என்று போட்டிருக்கிறார். ஆனா செவ்வா என்று நிக்குது ஒழிய வாழை என்று வருகிறது. அதனால செவ்வாய் எடுக்க சனி, பூ சனி என்றது, சனி என்றது இடையில வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில், நீங்க சொல்லி இருப்பீங்க. பாடலை கேட்டுக்கொண்டு கேள்வி
2: எடுத்துவேன். தாண்டி செல்லும் அம்மா.
0: இந்த ஆங்கில எழுத்து இருக்குல்ல, ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ, இந்த 26 எழுத்துக்களையும் எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும்? இப்ப ஷாகுல் ஹமீட் இருக்காருல்ல நடுங்கிக் கொண்டு குளிர்து குளிர்தண்டு, அப்ப ஷாகுல் ஹமீட் இருக்கிற மாதிரி எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும் இதை கண்டுபிடிச்சுக்கணும் நீங்க சொல்லணும். சரியா? எங்கே பாக்கலாம் கெட்டிக்காரண்டா, நீங்க எங்கே சொல்லணும்.

0: இந்த நீ என்ற சொல்லல கண்ணன், நீங்க அங்க அந்த பதில எழுதக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் நான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க குரூப்ல எழுதக்கூடாது, அத போட்டுட்டீங்க, அதுக்கு என்ன பேர் என்ன கடா கடாண்டு உங்களே இந்த குரூப்ல இருந்து எடுத்து விடுறாங்க, கொஞ்ச நேரத்தில் அப்பதான் பதில் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல முடியாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். நீ என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரலாம். நீ என்று மற்ற இணைய வீரமணி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வீரமணி, நீங்க இணைஞ்சு சிறப்பிக்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க, சூப்பர்.
1: என்னோட
0: பேசணும்னு உங்களுக்கு உற்சாகமா பேச சொல்லுது இல்ல? வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: இல்ல அம்மா, சோமம் இல்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கூட இந்நாத்துல நீங்க இணைஞ்சிருக்கும் போது கட்டல இல்ல, நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கும் போது நாமளும் ஒரு இணையது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அப்ப ஒரு அந்த அந்த வருத்தம் கூட ஒரு சோமா போயிடும். அதுதான்
0: என்ன அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு சந்திரா அம்மாக்கு
1: நெஞ்சி வந்து உனக்கு அடிச்சுக்கிச்சு, அந்த
0: என்னது
1: காட்டலை குழாய். ஆமா, நிறைய இருக்கு போகக்கூடிய அந்த மூச்சு குழாய் இருக்குல்ல, அதுல ஏதாவது புண்ணாயிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இருந்தாலும் காட்டல இறங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசிட்டு இருந்தா செவ்வாழை கைன்னு போட்டு நானே எதுக்கும் அன்னைக்கு கேட்டது கேள்விக்கு
0: இல்ல. அதுல செவ்வாய் ஈயன்னா வர இல்ல, பூசணிக்காயில சனி என்று வருது.
1: சனானின்
0: அதுல வருது. நீங்க சொல்லுங்க, நீல ஒரு பாட்டு சொல்லுங்க. நீ
1: இந்த படத்துல நீ இந்த பாட்டா மன்னிப்பு என்ற படத்துல வந்து நீ எங்கும் ஒரு பாடல் இருக்குமா, அது பாடல இருக்கும்.
0: மன்னிப்பு
1: பழைய பாடல்.
0: அது கேட்டுட்டாங்க, அது நீ தூங்கும் நேரத்தில் அது கேட்டுட்டாங்க.
1: நீ எங்கே நான் அங்கே சின்ன
0: தம்பி
1: அந்த பாடல் நல்லா இருக்கும்.
0: நீ எங்கே அந்த பாடல எடுத்து வர்றேன்,
1: நல்லா இருக்கும். ஆமா, குஷ்பு பாடின பாட்டு வந்திருக்கு.
0: குஷ்பு குஷ்பு அந்தவுடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தா.
1: நிறைய பாடல் இருக்கு ஞாபகம் கேட்டோடனே அதுக்கு
0: நல்லது. நல்லது வீரமணி,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1:07, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:38. நீ என்று சொல்ல நீங்க பாடல் எடுத்து வர வேணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145519 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நீ என்ற சொல்லு எங்கேயும் வரக்கூடியதாக நீங்கள் எடுத்து வரணும். இப்ப எனக்கு ஒரு நீ என்ற சொல்லு வராம போயிடுச்சு. நீ என்ற வார்த்தை வருகிற சொல்லு எனக்கு வரவில்லை, இருந்தாலும் சரி ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

அதாவது செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அதை நாங்க மறந்துட்டோம். கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். இது ஒரு கேள்வி. ஒருவேளை இலை தேவைப்பட்ட அதுல ஒட்டலாம்னு கட்டி இருக்கிறாங்களோ தெரியல. அவர் கேட்டிருக்கிறது என்னன்னு தெரியல. நீங்களும் யோசிங்கோ, கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அதாவது கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன். இது எதுக்கு கத்தரிக்காய் போட்டிருக்காரு? நான் என்ன கேட்டிருந்தேன், என்னோ ஒன்று கேட்டிருந்தேன் இல்ல, பாவம் செய்த காய் என்னன்னு கேட்டோன்னு கத்திரிக்காய் என்று சொல்லியிருக்கார் பெரியசாமி. ஏன் செல்வகுமார், செல்வகுமார் சரியா போட்டுக்கீங்க பாவக்கா, சரி இது பெரியசாமி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, பாவம் செய்த காய் கத்தரிக்காய் என்று போட்டிருக்கீங்க எதுக்கு? நீங்க வெட்டி சமைக்கிறதா இல்லையா கடகரண்டு? சரி, சந்தவாழ் மாமா போட்டிருக்கிறார், வாழை மரத்தை கட்டவில்லை, ஏனென்றால் கீழே ஓ கீழே விழுந்துடும் என்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் மாமா, நீங்க தான் சரி கட்டிக்காரன், நீங்க சட்டியா சொல்லிட்டீங்க, நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப செல்வகுமார் வேற என்ன கேக்குறீங்க? 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? பதில், அந்த யானை ரயிலில் ஏறிவிட்டு, ஐயோ சரி பதிலையும் வாய்ச்சிட்டனா, நீங்க பதிலண்டு செப்பரேட்டா போனோம். எங்க 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? அதுதான் கேள்வி. ஓ சார் சூப்பர், நல்ல காலம், அந்த நான் பதில அப்படியே வாய்ச்சிருப்பேன், நீங்க அப்படியே எழுதியிருந்தா நான் அப்படியே சின்ன பிள்ளமாய் வாய்ச்சு கொண்டே போயிருவேன். கேள்வி வந்து, 2 யானை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு, ஒரு யானை ரயில்ல ஏறிட்டுது, மற்ற யானை ஏன் ஏறையில, இதுதான் கேள்வி. சரி, எங்க இருந்தெல்லாம் முடியலாம் கற்பனை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பாருங்க, கெட்டிக்காரு என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாரும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம், நீ வருதோ இல்லையோ இந்த பாட்டு வருது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்கலாம்.

எங்க யார் இந்த விசில ஒரு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இத்தனை பேர் வந்து போறீங்க எல்லாரும், ஒரு ஜம் ஜம் வந்து மீசையெல்லாம் வச்சு திட ஹாத்திரமா எல்லாரும் வந்து பேசிட்டு போறீங்க. எத்தனை ஆண்கள் வந்து பேசிட்டு போறீங்க. கட்டிக்காரன்டா இத மாதிரி இப்படி விசில் அடிங்க பாக்கலாம். ராஜவேல் அடிச்சாலும் அடிப்பார், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப ரெக்கார்ட்ல எல்லாம் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். எங்க விசில மட்டும் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன் இதே மாதிரி அடிக்கணும், இந்த விசில் மாதிரியே நீங்க அடிக்கணும் கட்டிக்காரன்டா பாக்கலாம்.

இந்த விசில கேட்டுக்கொண்டே தூங்கலாம். எனக்கு போய் தூக்கம் வருதுங்க, இனியாச்சிய முடிஞ்சு கொண்டு போய் தூங்கலான் இருக்கிறேன். அது மிக விரைவா வந்து விசில் அடிச்சு காட்டுங்க.

சந்தேகவாதி மாமா சரியான பதில சொல்லிட்டார். மாமா அங்கேயோ நீங்களும் அந்த புத்தத்தை வந்து வாங்கி வச்சிருக்கீங்களோ? மாமா அங்கதான் நிறைய புத்த எல்லாரும் வாங்கி அடுக்கி வச்சிட்டீங்க போல இருக்கு. அது வழி அனுப்ப வந்த யானை என்று சொல்லி இருக்கிற. வணக்கம் MTR FM. அந்த யானை வந்த பெரியசாமி, அது நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. நீங்களும் கெட்டிக்காரர் பெரியசாமி. பெரியசாமி நீங்க உங்களோட பாட்டு எழுது என்ன பெரியசாமி, நீ என்று தொடங்குற ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வரப்படும். எங்க அது மறக்காம எழுதி விடுங்க சரியா. இந்த கத்தரிக்காய் எதுக்கு நீங்க எழுதுறது, நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லல என்ன. சரி.

நேரம் சரியாக 11:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ற சொல்லுக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் தேவர் சாதிக்கண்ணா இவர்களை எல்லாம் நாங்கள் இன்னும் எழுதலாம். அந்த பெரிய சாமி ஒரு பாட்டு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வரலாம். பதில் எல்லாம் நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இனி நான் இந்த புத்தகத்தை மாத்தி வேற ஒரு புத்தகம் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வர ஒண்ணும். சரி, அடிபட்ட காய்கறி எது? காயங்களோட இருக்கணும். அடிபட்ட காய்கறி வழிகாட்டும் காய் எது? அடிபட்ட காய் எது? காய்கறியில அடிபட்டது எது? அடிபட்டு மற்றது வழிகாட்டும் காய் எது? எங்க பாக்கலாம். கட்டில இணைஞ்சு சொல்லணும், அப்பதான் நல்ல. அல்லாடி நான் தனிய பேசுறது போல இருக்கு. நான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கதை கேட்ட மாதிரி தான் இருக்கு இப்ப கடைசியா. சரி, இன்னும் ஒரு யானை வந்து வேற ஊருக்கு போகுதுண்டு. யாரோ போட்டிருக்காங்க அடுத்த யானை மற்ற ஊருக்கு போகுதுண்டு. இன்னொரு யானை வந்து வேற ஊருக்கு செல்ல வேண்டிய யானை, அதனால அது ஒரு யானை ஒரு ட்ரெயின்ல போகுது, மற்ற யானை அடுத்த ட்ரெயினுக்கு நிக்குது. பாருங்க எப்படி எல்லாம் அப்படிதான். அதுதான் பதில் என்று செல்வகுமார் சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையான பதில் அது வழியனப்ப வந்தது என்று சொல்லலாம். சரி, எங்கே நண்பர்களும் நீங்கள் நான் கேட்ட கேள்வி, அடிபட்ட காய்கறி எது? அது எந்த எந்த காயை சொல்லலாம் என்று சொல்லுங்க. மற்றது வழிகாட்டும் காய் எது? வெஜிடபிள் எது என்று அதையும் சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பார்க்கலாம் இந்த பாடல் எதென்று.

நேரம் சரியாக 11:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன 2 நிமிடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்திய இலங்கை நேரப்படி சரியா 12 மணி ஆகிறதுக்கு. கடைய நேரம் சரியாக 1:27. இன்னும் ஒரு நீ கேட்கலாமா பாட்டு அழைத்து நீங்களா? எங்களுடைய மாமா சொல்லியிருக்கிற ரூட் காட்டுறது வந்து பீட் ரூட். செல்வகுமார் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். கெட்டிக்காரங்கள் நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரங்க. இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சு படிச்சு எல்லாம் கெட்டித்தனமா வந்துட்டீங்க. சரி, அடிபட்ட காய எதுன்னு கேட்டேன், அதை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. பாருங்க, அடிபட்ட காயை கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எங்கே வேற இன்னொரு சொல் எடுத்துக்கலாம், இன்னொரு அடிபட்ட காய். அடிபட்ட காய் தேங்காயா? என்ன செல்வகுமார் அது? அடிபட்ட காய் எது? தேங்காய். எதுக்கு அந்த நீங்க கோயில்ல எல்லா இடமும் நீங்க சிதற தேங்காய் அடிக்கிறதால நீங்க அப்படி சொல்றீங்களா? அடிபட்ட காய் என்று. ஆஹா, சரி, இல்லை அது சரியான பதில் இல்லை. அடிபட்ட காயை கொண்டு வாங்க கெதியா. சரி, இன்னும் ஒரு பாடல் எடுத்து வர போறேன். இப்ப வேற ஒரு சொல்லையும் உங்களுக்கு கண்டுபிடித்து கொண்டு வர்றதுக்கு. சரி, பாடலை முதல்ல கேட்கலாம், கேட்போம்.

0: என்ன மணிகண்டன், அடிபட்ட காய் கத்தரிக்காயன்னு போட்டிருக்கீங்க, என்ன நடந்தது? அடிபட்ட காய் தேங்காய், கத்தரிக்காய். கத்தரிக்காய் என்ன? ஆ, நீங்க இந்த கண்டெல்லாம் அடிபட்டு இருக்குமே, அதை நினைச்சு உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? இது கடி கேள்வி. அடிபட்ட காய் என்ன காய்?
1: சின்ன துறல் என்ன?

அது சரி செல்வகுமார், ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சா என்னன்னு கேட்டா நாலு என்று போட்டுக்கீங்க. நீங்க நீங்க சரியான, அதாவது சரியான ரூட்ல போறீங்க கெட்டிக்காரன். நீங்க அந்த படிச்ச படிப்பு அப்படியே மாத்தாமலே நீங்க சொல்றீங்க ரெண்டையும் ரெண்டையும், அது டூ பிளஸ் டூ ஃபோர் என்று போட்டுட்டீங்க. சரி, மணிகண்டன் அடிபட்ட வண்டிக்காய், அடிபட்ட காயம் வண்டிக்காய் வெட்டி வெட்டி வரும் இல்லை, அதனால் தான் பதில் சரியாக சரியா வெட்டி வெட்டி வரும். வண்டிக்காய் வெட்டி வெட்டி வருமா? எங்க வெட்டி வெட்டி வரும்? நீங்க தான் உடைச்சு உடைச்சு பாக்குறது முத்தலாண்டு, அது முழுசா தான் இங்க வருது. சரி பெரியசாமி, நீங்க சரியா சொல்லிங்க, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா இருபத்தி ரெண்டு வரும். ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா பெரியசாமி, நீங்க கெட்டிக்காரன் பாத்தீங்களா. செல்வகுமார், நீங்க இன்னும் உங்களோட வாத்தியார் சொல்லி கொடுத்தத மறக்காம வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: மாமா எதுக்கு மாமா கணக்கு வரமண்ட போட்டிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கணக்கு வரும், என்ன வரமன்றதுக்கு கணக்கு வரமண்ட போட்டிருக்கீங்க? 22 வரும், ரெண்டையும் பக்கத்துல சேர்த்து வச்சேன். அவர் சரியா போட்டிருக்கார். சரி, எங்களுடைய வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா சொல்லுங்க. அண்ணா
1: ஒரு மூணு பாட்டு கொண்டு வந்திருக்கேன்,
0: இங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இந்த பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் சுசில பெற பாட்டு. நீங்கி அன்பே நீதானா, அது ஒண்ணு. வந்து நீதானே எந்த பொன் வசந்தம், புதுராஜ வாக்கை நாளை உன் சொந்தம், அது கார்த்திக் படம். அது இன்னொன்று வந்து பழைய பாட்டு பிபிஎஸ் பிபிஎஸ் ஜானகி நீ போ.

0: நீ வாழுமிடமெல்லாம் நானும் அருமையா பாட்டு. ஜெமினிகேசன் படம் தெரியும், ஜோடியா தெரிய தேவிக்காவா இல்லன்னா யாரும் தெரியல, பட் நல்ல பாட்டு எல்லாமே.
1: அதாவது காயப்பட்ட காய் எது என்று கேட்டிருந்தேன். மற்றது மலை மீது, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாதது, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க.
0: மலை மீது ஏறும் இறங்குமா?
1: மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மற்றது வந்து காயப்பட்ட காய் எது? பெருங்காயம் காய வச்சிருக்கும், அது பவுடரா? இது காயா இருக்கு, கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இந்த பாடலை கேட்கலாம்.

மணிகண்டன் அது என்ன என்ன காரணம் அது? அது அதாவது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, அதுக்கு விடை ரேப் கார். மணிகண்டன் ரேப் கார் என்று போட்டிருக்கீங்க, அது என்ன கார்? அப்படி ஏதோ கேபிள் கார் சொல்றீங்களா? என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ம்.

நேரம் சரியாக 12:09. அன்பு உறவுகள் இணைந்து கொண்டால் பாடலை என்னவென்று கேட்டுட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீ என்ற சொல்ல எடுத்து நீங்கள் பாடல்கள் எடுத்து வர வேண்டும். பண்டிகை மணிகண்டன் உங்களுக்கு ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வருகிறோம். எங்கே மலை மீது ஏறி இறங்கும் விடை காட்டு இல்லை பெரியசாமி, நீங்க என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. காற்று தான் எல்லா இடமும் போய் வருதே. மலை மீது ஏறி இறங்கும் எங்கே ஆனால் அசையாது, அது என்ன என்று கேட்டிருந்தேன். எங்க பார்க்கலாம், இன்னும் ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாடல்ல இந்த நீ வருதா என்றதுதான் கேள்வி. சரி பார்க்கலாம், அது நீ என்ற சொல்லு அதுல வருதா என்றது தான் ஒரு கேள்வி. சரி பாடலை எடுத்து வரலாம். ஆனா சோக பாட்டா இருக்கே, கொஞ்சம் சந்தோஷமா நாங்க போய்கொண்டிருந்தோம் இல்ல, அதனால சோகத்தை எடுத்து வராமல் இருக்க வேண்டும். சரி ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம். இதையும் இதுவும் ஒரு நல்ல பாடல், கேட்போம்.

எப்படி எங்களுக்கு பாசகி பிரச்சனை இல்லை, நீ வந்தா சரி பாத்தீங்களா. அடடா இதை கொண்டு வந்தா இந்த இந்த சாங் எதுக்கு நீங்க, எனக்கு வேற ஒரு பாட்டு தாங்கன்னு வந்துருவாங்க. சரி நாங்க நீல போலாம், சரியா நீ என்ற சொல்லல போலாம். அது மலையாளத்துல பாடுதுங்க. நீ நீ என்று கண்ட உடனே எடுத்து வந்துட்டேன்னா அது மலையாளத்துல போகுது. அது மலையாள திரைப்பட பாடல்.

0: காற்றிலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்திச்செல்லாம். நீண்ட நாட்களா கிருஷ்ணாவை காற்றிலையில காணையில. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: இப்பதான் கேக்குது. எப்படி இருக்கிறீங்க
1: நீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க? அது எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம். எல்லாருக்கும் தெரியல. அத பார்க்கும்
1: அஞ்சு பாடசாலைக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கலாம்.
0: மூடி இருக்கிறாங்க நினைக்கிறேன். என்ன ஒரு பாடசாலை மூடி இருக்காங்க
1: நினைக்கிறேன்.
0: சரி கிருஷ்ணா,
1: ஆனா இது போக போக சரியான என்ன ஆபத்துல முடியும் போல இருக்குது.
0: நாங்க போறது கிடையாது. நாங்க சிரிச்சு எல்லாம் பாட்டு கேட்டு
1: போயிருவோம். இல்ல எங்களோட
0: கடைசி ஆசை, கடைசி ஆசை சிரிச்சு நல்லா பாட்டு எல்லாம் கேட்டு ஹாயாண்டு இருப்போம்
1: சாப்பிட்டு.
0: ஆனா உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது என்னடா, அந்த சைனாவில கணவர் மேர் கொண்டை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவர்கள் இந்த போன்ல தான் அழுது அழுது பேசுகிறார்கள். என்ன இப்ப
1: என்ன
0: அந்த கப்பல் எல்லாம் எத்தனை காசு கொடுத்து எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள் அதுல குரூஸ்ல போயிருப்பார்கள் சுத்தி வர்றதுக்கு. அவர்களுக்கு ஜெயில் வாழ்க்கை போல வந்து இப்ப மெடிசின் எல்லாம் சில நேரம் கிடைக்க முடியாது. மெடிசினை வாங்கவும் தங்களுக்கு பயமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வர மெடிசினை வாங்குறதுக்கு கதவு தர. அப்ப அவர்கள ஒரு ஜெயில் வாழ்க்கை போல அவர்களுக்கு ஆகிட்டது. மற்றது இன்னும் உண்டு. சைனாவில பிரிச்சு வைக்கும் போது கணவர் சாக போறார், அதே மாதிரி மனைவி சாக போறார். அந்த சாகும் அளவும் அந்த போன்ல கதைக்கிறாங்க பாருங்க கடைசி இதுகள் எல்லாம். அப்ப அது ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க சிரிச்சதுக்கு என்ன, நாங்க சும்மா நேர்கள்
1: கவலை இல்ல. சரியான கவலையை விட அது இன்னும் மடங்கு கூட என்ன புள்ளியில பிரம்பு தாப்பம் பிரம்பு பிரம்பு.
0: மற்றது இன்னும் ஒரு விடயம், அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளும் அவர்கள் டிஸ்ட்ராய் அப்படியே கொண்டு எடுக்கிறார்கள். அது காசா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அது அவர்கள் கைப்பட்ட எல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ற. அது ஒரு கப்பல் இல்ல, ஒரு ஒரு இடத்துல நிக்குது. இப்ப ஒன்றும் ஒன்று வந்து ஹோங்கோங்ல 3700 பேரோட, ஒன்று வந்து 2500 பேர், இன்னொன்று 1000 இப்படி. அந்த கப்பல் எல்லாத்திலயும் இப்ப கூடிக்கொண்டு வருங்க. இப்ப 36 பேர் கிட்ட அந்த டைமண்ட் பிரின்ஸ்ல அந்த நோய் பரவி வந்திருக்கிறது. அதுல செத்து இருக்கிறார்கள் வந்து.
1: அது வந்து நிறைய ரகசியங்கள் எல்லாம் முதலாம் முடிஞ்ச அப்புறம் தான் வராத செய்திகள் எல்லாம் திரும்ப வரும்
0: சொல்லுவாரு. ஆனா இப்ப கனடாவுல அங்க அதாவது அந்த சிட்டியில அங்க இருக்கிறவர்களை பிளைட் கொண்டு இழுக்கிறார்கள். கொண்டு அவர்கள் வன்கூவர் மற்றது யூகர் என்ற ஒரு இடத்துல கொண்டு அந்த பேஸ்ல கொண்டு அவர்களை 14 மேல வச்சு எல்லாம் பார்த்து தான் விடுறதுக்கு இருக்கிறார்கள். கொண்டு வந்த இப்ப 2 பிளைட் வந்துடுச்சு இங்க. ஒன்று வந்து 186 பேர் கிட்ட, ஒன்று வந்து 135 பேரோ, ஒன்று 2 பிளைட்ஸ் அப்படி. அந்த அது வந்து இந்த நியூ

0: தான் குறைவு உண்மையிலே. இப்ப பாருங்க சைனாவில இருந்து ஃபுல் ப்ரொடக்டும் சைனாவோட தான் எல்லாம்
1: நின்றா.
0: இங்க கடைகள்ல இருக்கிற பொருட்களை கூட எல்லாரும் வாங்க, எல்லாரும் அதுதானே பாக்குறேன். இப்ப எங்க மேட் இன் என்னன்னு தானே பாக்குறாங்க. இப்ப முந்தி வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு போய்க்கு அவனை விழுத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு போதும். என்றால் இந்த வைரஸ் வந்து அது எங்கேயும் யாரும் எப்பவும் இந்தியாவிலும் சென்னையிலும் ஒரு ரெண்டு பேருக்கு அங்க இருந்து வந்து விட்டா அதை ஆரம்பித்து விடும், அது சொல்ல முடியாத ஒன்று. ஆனா அவர்கள் அந்த இதையோ மட்டும் இன்னும் காட்டவில்லை. அதாவது எத்தனையோ பேர் செத்து கொண்டு போகிறார்கள், 1000 மேல செத்து விட்டார்கள், 40,000 வந்துருச்சு இப்ப வருத்தம் உள்ளவர்கள். ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட சாகிறார்கள்ன்றது அந்த கணக்கு வீதம் சொல்லுறார்கள். ஆனா அந்த செத்தவர்களை என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் இன்னும் காட்டுறேன். நானும் எல்லா நியூஸையும் துளாவி துளாவி பாக்குறேன், நித்திரை இல்லாம தேடுறேன். என்ன அந்த பொடிய எடுத்துக்கணும், அதை நல்ல பிளாஸ்டிக் இதுல போட்டு எல்லாம் இதை கொண்டு போறாங்க. ஆனா எங்க என்ன எப்படி டிஸ்ட்ராய் பண்றாங்க, மண்ணுக்குள்ள தாக்க முடியாது அது கடைசி மட்டும்.
1: முன்னாள் வந்த செய்தியில வந்து புகை வர வெளியில வருதுண்டு. நான் நினைக்கிறேன் வந்து கரைக்கப்படுறாங்களா, அமிலம் இருக்கிற அமிலத்தை ஊத்தி கரைக்கப்படுற அப்படி ஆகல வந்து அப்படி கரைக்கிறாரு.
0: இல்ல அசிட் அப்படி ஏதும் போட்டு அல்லாட்டி
1: அமிலம் எலும்
0: ஆயிரத்துக்கு மேல இப்ப இறந்து விடும், 1170 மேல இறந்திருக்கிறார்கள். இந்த
1: அது வந்து வெளியான செய்தி, அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைனா கவர்மெண்டும் சீனா கவர்மெண்டும் வந்து அறிவிக்கணும், அறிவிக்க தொகை வந்து 1000 அது
0: இல்ல. இன்னொன்னு சரியான அமௌண்ட் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா, மக்கள் அதாவது உலக நாடெங்கும் பயந்து விடுவார்கள் என்ற ஒரு இதோட தான் அவர்கள் சைனாவும் சொல்ல மாட்டார்கள்
1: ஆஸ்பத்திரியில உள்ள என்ன நடக்குது இந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியாது, அதுவும் போகல, அதெல்லாம் கட்டுப்பாடு.
0: நிச்சயம். இப்ப அந்த அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் முதல் இருந்தது அதுக்குள்ள நோய் வாய்ப்பட்டவர்கள் எடுக்க மாட்டேன்றார்கள். ஏன் அங்க இருக்கிற நோய் அப்ப அதை எடுக்க சொல்லி எல்லாம் போராட்டங்கள் செய்து இப்ப பிள்ளையொண்டுக்கு ஒரு கேன்சர் அப்படி என்று சொல்லி அதை காட்டு. ஆனா இந்த வருத்தம் இல்லை, இந்த ஒரு மாதிரி அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒவ்வொரு தர அந்த ஹாஸ்பிட்டல சேர்க்கப்படுகிறது செக்அப்புக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாருங்க, இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா, இப்ப நான் எந்த நினைப்பேன்னா ஒரு சின்ன பிள்ளைமாய் தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன், இது ஒரு நல்ல நாடு, எங்கட ஊரண்டாலும் கொஞ்சம் பயப்படலாம், உடனே 911 அடிச்சா என்ன டக்குன்னு என்ன கொண்டு போவாங்க காப்பாற்றுவாங்க. சரியா, இப்படியான நிலையா கொண்டு போக மாட்டாங்க காப்பாற்றவும் மாட்டாங்க. மிக விரைவாக போகிறது, மிக விரைவாக ஒருத்தரை கொள்கிறது அது
1: லங்ஸோட. உணவு பழக்கம் வந்து சொன்னாலும் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இப்ப எனக்கு டாக்டர் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இது வந்து மருந்து விழாவும்
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க.
1: உணவால் வரையில் என்றுதான் டாக்டர் சொன்னார்.
0: வித்தியாசம் சொல்லுங்க.

0: அவ்வால பாம்பு விழுங்கி பாம்பு இவர்கள் சாப்பிட்டது என்று சொன்னால் ஒருதருக்கு வந்துதான் அது அங்கால போயிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் அவனுக்குத்தான் வெளிச்சம். எல்லா உணவும் அவர்கள் எப்பயோ இருந்து சாப்பிடுகிறார்கள்.
1: நான் கேள்விப்பட்டது
0: எல்லாரும் திடகாத்திரமான மனிதர்கள். எல்லாரும் அது பார்க்க போனா ஒரு மற்றது இன்னும் ஒரு விடயம், எதியோப்பியா பக்கம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க, அங்க இருக்கிற மக்களை இப்படி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும்.
1: உடனே
0: இப்பவே அவன் கடவுள் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு விடயங்களை கொடுக்கறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறது.
1: உங்களோட
0: லண்டன்ல எல்லாம் சிலர் வந்து பஸ்ல போய் வர்றது ஒரு ஏஜுக்கு பிறகு ஃப்ரீன்னு சொல்லி பஸ்ல தான் போய் வருவார்கள் இல்லையா.
1: ஏஜுக்கு பிறகுனா இங்க வந்து இது
0: சொல்லுங்க,
1: பென்ஷன்
0: வாங்குறவர்களுக்கு ஃப்ரீ அங்க பஸ்ல. அதனால இவர் காரம் ஓடுறது இல்ல, எல்லாம் பக்கமா வச்சுட்டு பஸ்ல தான் போய் வர்றது. ஆனா
1: இப்பதான் சிட்டிக்கு போறோம்னா இல்ல டவுனுக்கு போறோம்னா கார் எடுத்துக்கொண்டு பக்கமான இடத்துல வந்து கொண்டா விட்டுட்டு திரும்ப வசத்து போகுதும்.
0: அப்படித்தான் செய்வார்கள். வீட்டிலையும் கார் எடுக்காம வைத்ததெல்லாம் இப்ப கார்லாம் போறேன், ஏன்னா பஸ்ல போனால் வேற யாருக்கும் இருந்தா தங்களுக்கு தொத்தீரம் என்று இப்ப தங்கட சொந்த கார்ல மட்டும் போய் வர்றாரு. எப்படி
1: பாத்தீங்கன்னா கட்டாயம் என்ன கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கும் எனக்கும் பயமா இருக்கும். ஏன்னா நாங்களும் வந்து பப்ளிக்கா தெரியாது, அதே மாதிரி புள்ளைகள் அப்படி எல்லாரும் மனைவி வீட்டுல இருந்தாலும் கடையோட இருந்தா கடையிலையும் வந்து காசுலயும்
0: இருக்கு. மக்களிடம் அங்க வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எனக்கே பயமா இருக்கு உங்களோட விவசாயம். நீங்க ஒரு பக்கத்தால சரி, நீ என்று சொல்லு வர மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா? நீ வரணும்
1: பாட்டா? இந்த பாட்டு எப்படி மண்ணு பாப்பமே
0: பாப்போம்
1: பாருங்க. கேட்டுமா?
0: இல்ல சொல்லுங்க.
1: நீ என்று முதல் வரணுமா?
0: இல்ல இல்ல கடைசியில நடுவுக்குள்ள எல்லாம் வரலாம். உங்களை தளர்த்தி விட்டுருக்கிறேன். நல்ல பாட்டு அது.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு.
0: யாரும் கேட்கல இந்த ராசாத்தி, யாருக்கும் இன்னும் காண இல்ல. கண்டிருந்தா எப்பயும் வாங்கி கேட்டிருப்பாங்க எல்லாரும்
1: கொண்டாண்டு.
0: உங்களுக்காக இருந்திருக்க
1: நல்ல பாட்டு. நல்ல
0: மனைவிக்கு பேர் என்ன?
1: உமா.
0: உமா, அப்ப எதுக்கு எதுக்கு நீங்க கலவா இருக்க மெல்ல அவங்க கேட்காம கேட்டிருக்கீங்க. நான் அதை உங்களோட பேரை சொல்லி எடுத்து வரேன். என்ன யார் அந்த ராசாத்தி என்று கேட்டு சண்டை பிடிச்சாலும் பிடிப்பான்.
1: பெருந்தன்மை
0: அதாவது பெரிய தாராள மனசு உங்களோட மனைவி. பாருங்க 15 கிலோமீட்டர் தானே போய் பாத்துட்டு வாங்கலன்னு எதுக்கு இதுல போய் பாட்ட கேக்க. சூப்பர்,
1: சந்தோஷங்கள்.
0: நிச்சயம், உண்மைதான். நல்லது கிருஷ்ணா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 1:58 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:28. என்ன சந்தன ராஜ் மாமா, நீங்க இணைஞ்சாதான் இனி ராணி அம்மா பேசி அவருக்கு என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு நாங்க நிகழ்ச்சி எங்க பெரியசாமி என்ன எழுதி கொண்டிருக்கீங்க பாக்கலாம். படம் பாஷா அது நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களாக்கம்மா. நீ நடந்தால், நீ நடந்தால் நடை அழகு, அது அது வந்து ஒரு யாரோ கேட்டுட்டாங்க பெரியசாமி. வேற ஒரு பாட்டு உங்களுக்காக வேணுமெண்டா எடுத்து வரணும். எம்டிஆர் எஃப்எம் பாஷா அந்த பாடல் கேட்டிருக்கிறார்கள், நான் வேற ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: சீதா, சீதா, சீதா,
1: சீதா அழுகிறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்க இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

எங்களது பெரியசாமி தூக்கத்துக்கு போய் போக போறேன்னு சொல்லிக்கிறீங்கள். உங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நன்றாக நீங்கள் போய் தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 நான் சற்று இப்பொழுது உங்களுடைய நேரம் செய்ய 12:40 ஒரு மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இணைபவர்கள் இணைந்து விட வேண்டும். இது உண்மை அல்ல, இது பொய்யல்ல, உண்மையிலேயே நான் ஒரு மணிக்கு சரியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன். இன்னொரு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காற்றில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல, மாமி
0: மாமி
1: இனிதான்
0: நல்லா இருக்கு மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி இந்த படம் அனுப்பியிருந்தேங்க பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதி இல்ல, அதுல அகப்பட்டு இருக்கிறவர், அவரை எப்படி காப்பாற்றலாம் என்றதுதான் இப்ப நாங்க தானே தப்பி வந்துட்டேன்.
1: அவ்வளவுதான்,
0: அவர் தப்பிச்சிருவாரு, அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவார். பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்க நான் போச்சு மாமா, அந்த நீ காட்டுனான் அந்த பாட்டு தனக்கு விருப்பம் இல்லையா? மாமாட நீ பாட்டு என்ன இன்றைக்கு? நீ என்ன
1: பாட்டு?
0: எல்லா பாட்டும்
1: எனக்கு சன் ஆஃப் மகாலட்சுமி போடுங்க.
0: சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து பாட்டு மாமா. அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணிருக்கிறீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வர நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.

0: வணக்கம் சிறப்புக்குரிய விஜயகுமார். வணக்கம். வணக்கம் விஜயகுமார்.
1: வணக்கம். வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: இவ்வளவு நேரமா போட்டிருந்தேன்,
0: எனக்கு வேற பிஸி வந்து
1: பிஸி பிஸின் வந்து கொண்டே இருந்தது. சரி, இறுதியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தேன், கூட டக் என்று உடனே எடுத்து விட்டீர்கள்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க? நீ இல்ல எங்க பாக்கலாம்.
1: என்னமா
0: நீ என்ற சொல்ல?
1: நீ வார்த்தை
0: வரணும், எங்கேயும் வரலாம், நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
1: எல்லாரும் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு,
0: எங்க
1: அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு.
0: எங்க?
1: நீ என்பது என்ன?
0: ஓ சூப்பர்.
1: அது என்ன கேட்டாங்களா?
0: இல்ல, யாரும் கேட்கல.
1: அது படம் பேர் மறந்துட்டேன். என்ன படம்?
0: என்ன
1: நேற்றெல்லாம் பேசிட்டு உங்க துணைவியர்லாம் பேசல, கேட்டு இருக்கேன்.
2: செல்வகுமார் பூமி போட
0: போடுங்க. அது நல்ல பாட்டு. நீங்க நன்றி.
1: இன்னொரு பாட்டு கூட இருக்குமா?
0: என்ன பாட்டு சொல்லுங்க.
1: நீ நினைத்தால் நீ இறங்கெல்லாம் இங்க வர வேண்டும்.
0: நில்லுங்க.
1: நீ நினைத்தால்
0: இன்னும்
1: அந்த பாட்டு வந்தது. நீ எங்கே என் நினைவுகள்
0: வந்துட்டோம். அது
1: நீ போகும் இடம் எல்லாம் நானும்
0: வருவேன். நன்றி நன்றி விஜயகுமார், நன்றி
1: நன்றி. பாட்டு போடுங்கம்மா.
0: சரி சரி, எடுத்து வரேன். நன்றி நன்றி. ராணியம்மா, ராணியம்மா, ராணியம்மா
3: உள்ளேனம்மா, வணக்கம்.
0: என்ன உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல என்ன இப்படி எல்லாம் கூப்பிடுறேன் ராணி என்ன உள்ளேனம்மா என்று சொல்லன. வீட்டுல என்ன ராணியம்மா? ராணியம்மா
3: அப்படின்னு சொன்ன.
0: சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? மாமா சாப்பிட்டாரா? ரெண்டு கேரும் சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
3: மாமா சோகமா இல்ல,
0: அப்ப
3: தூக்கமா இருக்காங்க, தூக்கமா இருக்காங்க.
0: சூப்பர்.
3: வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம். அதே அர்த்தமா
0: மாமா, இவன் நக்கல் அடிக்கிறான் மாமா, நக்கல் அடிக்கிறான் பாருங்க மாமா. நீங்க ஒண்ணு சோகமா இருக்காதீங்க, அவர் மாமா ஒண்ணு சோகம்ல தூக்கமா இருக்கிறாரு.
3: அந்த சொன்னமா மாமா மருமகளும் இடையில ஆயிரம் இருக்கும். இல்ல நீங்க வருத்தப்படக்கூடாது.
0: இல்ல இல்ல, நீங்க தூணாவும் தூவன்னா ஆக்கிட்டீங்க. மாமா ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும் இல்ல? அதானா அங்க சொல்லுங்க. நீலக்குயில்கள்
3: ரெண்டு,
0: அது என்ன நீ என்று வரும்?
3: நீ வருது இல்ல,
0: எங்க நீ என்று சொல்லு. நீலம் ஒண்ணு நீங்க சொல்றீங்க,
3: அதுல முதல்ல நீலம் வரும்.
0: அது நீனா வர்றது எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்லி வரணும்.
3: சொல்லி பாருங்க ஒரு நேரம், நீனு வராம அந்த லேக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
0: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம நீ
3: நீலாக்கா
0: சொல்லுங்க,
3: நீங்க நீல சொல்லுங்க எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது, அந்த நீ சேர்த்தாதான் அர்த்தம் வரும்.
0: ஓ அட நான் இத படிக்க ஆவட்டுட்டேன், நான் இத படிக்க ஆவட்டுட்டேனே, அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீலத்துல இருந்து நீயா பிரிக்க முடியாது, எனக்கு பிரிக்க தெரியாது, நீங்க பிரிச்ச நீ தாங்க. நீங்க பிரிச்ச நீலம் தாங்க, எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
3: என்ன
0: எப்படி பிரிக்க, சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு தரட்டா, உங்களுக்கு இந்த பாட்டு, காதல் நீதானா காதல் நீதானா, அந்த பாட்டு.
3: சரி அது தாங்க, இல்லன்னா அந்த பாட்டு தாங்க.
0: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்கு, யார் யார் யார் நீ யார் நான் யாருன்னு நீங்க பேசுற மாதிரி இருக்கு, காதலோட இல்ல. சரி சரி அப்ப ஒரு பாட்டு தானே தப்பு நேன் புழைச்சேனப்பா, ஆ பாட்டு எடுத்து
3: வரட்டா
0: சொல்லுங்க.
3: லியோ
0: தாத்தா, லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு சொல்லுங்க, லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சிந்திச்சு பாருங்க, நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு, இடையில எல்லாம் வரலாம் இல்ல. நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது, அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கலாம்.
3: சொன்னது
0: நீதான பாடலை நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம். இப்ப சரியா
3: ராணி அம்மாவுக்கு
0: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குண்ணா. சரி இப்ப நீங்க சொன்ன கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறி இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது அடிபட்ட காயம், காய் என்ன? அடிபட்ட காயம் உள்ள காய் என்ன? காயம் உள்ள காய் என்ன? அடிபட்ட காய்கறி என்ன? அந்த காயின்னு சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். காயம் அடிபட்ட காய்கறி, அடிபட்ட காய்கறி என்ன? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்க இல்ல மாமாக்கு, இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க, இரவு சாப்பாட்டுக்கு முட்டை படிச்சீங்களா நீங்க?
3: சொல்லுங்கம்மா,
0: முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு?
3: முட்டை பொடிச்சீங்க
0: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது? ஒரு காயிட பேர் சொல்லுங்க.
3: அடிபட்ட காய்,
0: அதுக்கு காயம் இருக்கு. மாமாக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க?
3: வெங்காயம்.
0: வெங்காயம், நீங்க
3: வெங்காயம்
0: மட்டும்தான்? நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம், ரெண்டு பேரும். மாமா இப்ப சிரிச்சிருப்பார் பாருங்க. தங்களே வெங்காயம் பண்றாங்க, சூப்பர். இல்ல இந்த ஏறம் இறங்கும் ஆனால் அசையாது.
3: என்ன
0: உண்மையிலே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்றேன். விளங்காமல் ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்த வெங்காயம் அது ஒரு
3: தோலாம் சோதிச்சு பார்த்தான். எல்லாருமே ஒரு வெங்காயம் இருக்காது மனசுட்ட.
0: நிச்சயமா எல்லாரும் ஒரு தங்களையே தாங்கள் உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்க.
3: நமக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் சோதிக்கும் போதுதான்.
0: அது உண்மை, அது உண்மை. நிச்சயம் நிச்சயம்
3: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு.
0: சரியான தத்துவம், அது இல்லாம சாப்பிடவும் இல்லாத இல்ல சில நேரம்.
3: வெங்காயம் எவ்வளவோ ஏறி போயிருந்தது, வெங்காயம் உடைக்கிறது என்ன யாருமே நிப்பாடல.
0: சரி, எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் நல்லது. ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வெங்காயத்தை
3: என்னமா தண்ணி எடுத்து வச்சு அது உள்ள போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் உடைச்சோம்னா தண்ணியும் வராது, வெங்காயம் ஈஸியா உடைக்கலாம்.
0: உடனே உடைக்கலாம், உடனே அந்த கத்தியாரம் இல்ல இப்படி எடுக்க வந்துடும். அப்படியா?
3: அது ஒட்டி பாருங்க சொல்ல வெங்காயத்தோட தோல்.
0: ஓ, அது
3: ஒண்ணு
0: அகன்றிடும் சில நேரம். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி இத சொல்லிடுறேன். மலை, உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது. அது என்னண்டா மலை பாதை, பாதை போகுது இல்ல மேலுக்கு, அது ஏறும் ஏறும் வர்றது இறங்குற நேரம் இறங்கலாம், ஏறும் இறங்கும் பாதை.
3: அசையாது
0: அசையாது, அது அந்த வருடத்திலே இருக்கு. ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை பாருங்க. எவ்வளவு மூளையா நாங்க, எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க. கெட்டிக்காரி சொல்லல நீங்க என்ன பாத்து.
3: குட் கேர்ள், குட் கேர்ள்,
0: குட் கேர்ள், குட் கேர்ள். சரி, இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா? காதல் சொல்லுங்க.
3: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன். நீங்க சின்ன பிள்ளைல என்ன சிம்பிளா
0: கேக்குறேன். என்னங்க என்ன?
3: கண்
0: வச்சிருக்கிற நடிகை யாரு?
3: கண் வச்சிருக்கிற நடிகை
0: சிம்ரான் இல்ல அவ, அது சிம்ரான் இல்ல வருது, சிம்ரான் கண்ணு வர இல்லையா? கண் வச்சிருக்கிற நடிகை, நல்ல ஃபேமஸான நடிகையா? சொல்லுங்க. நல்ல
3: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு?
0: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு? அவரோட பேர்ல கண்
3: இருக்கண்ட எல்லாருக்கும் தெரியும்.
0: அதுதாங்க அந்த நடிகை. நான் அந்த படம் ஒண்ணு பாக்கேன்னு தெரியாதே, அவன் நடிச்ச படம்.
3: அவன் நிறைய நடிச்சிருக்கான்,
0: நடிச்சிருக்கான். நல்லா அழகா இருப்பாவா?
3: நல்லா இருப்பாங்க.
0: கண் கண் கண், எனக்கு உடனே அது புலப்பட இல்ல. அடியப்பா, கண் கண் கண் கண்.
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: என்னண்டே
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: அதான் பாக்குறேன் பாருங்க, யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருமே அனுப்பல, எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட. உங்களோட கண் வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி, சீங்க சொல்லுங்க, எனக்கு கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு.
3: சுகன்யா,
0: சுகன்யா, சுகன்யா அப்படி வருமா? அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க, சு கன் யா அப்படிதானே? சு கன் யா
3: அப்படி அப்படி கிடையாது, அதனால அது அந்த கொஸ்டின்.
0: ஓ, அப்ப நான் இந்த நான் சொன்ன பாட்டை எடுத்தா வரேன் உங்களுக்கு. காதல் நீதானா?
3: சரிம்மா, நன்றிமா, நன்றிமா.
0: இப்பவே கேளுங்க சரியா? அப்ப என் தரையிலன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகை எல்லாம் என்னடா இப்பதான் நீங்க அதை கேக்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தாரது. சரியா? நல்லது, இது உங்க பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாவோட பாடல் சொன்ன எங்க?

நேரம் சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு, நீ வானம் மலை நீர் காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசர் இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரல, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காட்டடையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

நான் இந்த சொன்ன பெயர்களுக்கே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாமல் தவறுதலா விட்டுவிட்டேன். பிறகு நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்ளுவீர்கள். தமிழன் பாரதி வேற யாரெல்லாம், எங்களுடைய பெரியசாமி பாத்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு, சரி யார் யார் இதுல நீங்க உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டு விட்டேன். அருள் பாத்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாம இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்றேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல் உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்கடா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் என் நண்பர்களுக்கு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். என் அன்பு உறவுக்கு முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீறா பாடுவோர் வாழலாம் நிகழ்ச்சி. இப்பொழுது நேரம் சரியாக 9:05, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 11:35. எங்கே என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களுடைய இனிமையான குரலில் முழுமையான பாடல், முதலில் ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போமா?

அர்ப்பணம். உங்களுடைய இனிமையான குரலில் முழுமையான பாடலை எடுத்து வர வேண்டும். முதலில் நான் பேசியது வந்ததோ தெரியவில்லை, என்ன செய்யறது, இது ஒரு பழக்கமாக போச்சு, ஆளி உயர்த்தாமலே நாங்கள் பேசுற பழக்கம். சரி, முதல்ல யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று பார்ப்போம். முதல்ல காற்றலையில், அதாவது எங்களுடைய பாடசாலைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். யாருமே வரையல, சுத்தம் நல்ல சந்தோஷம், எல்லாரும் விடுமுறை. அதாவது இன்றைய சரஸ்வதி பூசை, அதாவது அதை கருதி யாரும் வராம வீட்டில நல்லா சாமியை கும்பிட்டுட்டே இருக்கிறீங்கன்னு போல இருக்குது. எங்க பாப்போம், நீங்க வராட்டி பரவாயில்ல, நானே பாடலாம் என்று முயற்சி செய்கிறேன். அழைச்சு பாட வர்றவங்க நீங்க பாடலாம், சரியா? எங்க ஒரு பாடலை, இந்த பாடலை முழுமையாக்க

0: சொல்லி
1: பாடசாலைக்கு முதல் பெண் குழந்தை ஒரு வந்திருக்கிறார். உண்மையிலே படிப்பிலும் பாடுவதிலும் படிப்பிலும் பங்க்சுவாலிட்டி. அவ உண்மையிலே அந்த டைமுக்கு வந்துருவா. எங்களுடைய ரேவதி அம்மா, வணக்கம் ரேவதி அம்மா. ரேவதி அம்மா, நான் ரெடி என்று போட்டிருக்கேன். நான் ரெடி, நீ ரெடியா? நீங்க பாக்கலாம் ரேவதி அம்மா. நீங்க காத்திலைக்கு வாங்க, முதல்ல ஒரு பாட்டு எங்க எடுத்து விடுங்க பாக்கலாம். எடுத்து நான் விடம்மா அந்த பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டோடு வாங்க ரேவதி அம்மா. சரி, காற்றினை என்பது நாங்கள் அன்பு உறவுகளை கூவி அழைக்கிறோம் தான். ஆனா கூவி அழைக்காமலே நீங்க வர வேண்டும், அதுதான். ஏனென்றால் உங்களுக்கு காற்றலை மேல் அன்பும் பற்றுதலும் வர வேண்டும் என்ற ஆதங்கமும் இருந்தால் எப்படியும் வரலாம். மனம் இருந்தால் இடம் ஒன்று என்று சொல்வதை போல நீங்க வர வேண்டும். நாங்கள் கூவி அடித்துத்தான் வர வேணும் என்று இல்லை. ஏனென்றால் நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. எங்கள்கிட்ட இப்ப இரண்டு கதவுகள் இருக்கு, இரண்டு கதவுகளையும் நீங்க வரலாம், வாங்க. எங்களுடைய காற்றலையில நாங்க எந்த கதவும் நாங்கள் அடைத்து வைப்பதில்லை, திறந்தே இருக்கிறது. எப்பொழுதும் இது கதவில்லாத ஸ்தலம் என்று சொல்லிக்கொண்டு கதவே இல்லை. ஒரு பாடல் இருக்கிறது, அந்த காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி என்றது போல இந்த காற்றிலைக்கு நாங்கள் மூடி வைப்பதில்லை எப்பொழுதும். அது திறந்தே இருக்கிறது. வரக்கூடியவர்கள், அன்பு இருக்கிறவர்கள் எல்லோரும் நுழைந்து விடலாம் காற்று போல. அதுதான் காற்றலை என்று சொல்லுகிறோம், சரியா? எப்பொழுதும் இந்த வானிலை மூடி வைப்பதில்லை, எந்த கதவும் மூடியில்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்க காற்றலைக்கு வாங்கோ பாடலாம்.

0: ராஜகுமாரி.
1: நான் சொன்ன ராஜகுமாரின்னு வந்துட்டா அம்மா பாத்தீங்களா. ஓ ராஜகுமாரி. அம்மா வணக்கம். அம்மா
2: நீராமா?
1: அம்மா வணக்கம். அம்மா அம்மா
2: ஹலோ.
1: என்னமா கேக்கலையா உங்களுக்கு? எங்க அம்மா இப்ப கேக்குதா?
2: நீராமா
1: இப்ப கேக்குறதா?
2: இப்ப கேக்குது. கேக்குறது கேக்குது.
1: என்ன அம்மா கங்க கேட்டு நானும் எனக்கு தான் காது கேக்குங்க அம்மா. மீரா
2: எங்க உள்ள கேக்குது இல்ல? கரெக்டா இருக்கா?
1: இல்ல நல்லா இருக்குது. எங்க பாக்கலாம் கொஞ்சம் நின்னுங்க. நீங்க சொன்ன உடனே நாங்க பாத்துறோம். அது உண்மைதான், நீங்க சொன்னது உள்ளதான் கேட்டது. இப்ப வெளிய கேக்கும் பாருங்க.
2: இப்ப கேக்குது உங்க குரல். அரங்க குரல் கேக்குதா?
1: நல்லா கேக்குதம்மா, சூப்பரா கேக்குது. அம்மா அம்மாவோட ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு. இன்றைக்கு இல்ல என்னை பாட வைத்தவர் ஒருவர் அந்த பாட்டு தெரியும். ஒரு நாள் தயார் பண்ணி
2: என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன்.
1: அந்த பாட்டு
2: குற்றமில்லாத மனிதன் ஒரு பாடல் வரி. அந்த பாடல் வரியை தயார் பண்ணி பாடுறேன்.
1: அவன் அவன் அவன் வாசலுக்கு அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை என்று சொல்லியிருக்கு. என்ன அவ்வளவு அவருக்கு பழகமும் இல்லை, இந்த கதவு இல்லை என்றது. அதுக்காக தான் அந்த பாட்டு எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அது திறந்த வீடு, ஒரு கள்ளர் வரமாட்டார்கள், நம்பிக்கை இருக்கிறது. மற்றது சந்தோஷமா சுத்தி என்னென்றால் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு திறந்த மாளிகை என்றதுதான் அது. அது எங்களுடைய எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை பார்த்து பாடிய அவருக்காக எழுதப்பட்ட பாடல் அது. அந்த பாடல் அத்தனை அந்த வரிகள் அத்தனையும் அவருடைய குணம், அவருடைய கொடை வள்ளல் என்ற அந்த
2: தன்மை,
1: அது அவருடைய அந்த எல்லாரையும் மதிக்கும் தன்மை, அவருடைய வீட்டுக்கு கதவுகள் இல்லை என்றது போல மாளிகைக்கு. ஏனென்றால் எந்த பயம் மற்றது யாரும் அவரை தொந்தரவுப்படுத்த மாட்டார்கள், யாரும் வந்து போகலாம் என்றது போல.
2: ஆமா மீரம்மா, அந்த பாடு நான் தயார் பண்றேன். அது என்ன படம் மீரம்மா? அம்மா தான் பாடுவார். ஜெயலலிதா அம்மா தான்.
1: ஆமா அவர் தான் பாடுவார். அது ஆண்டவன் நமக்கு பாட்டு சொல்லுகிறேன்.
2: சரி மீராமா.
1: இப்ப இன்றைக்கு நீங்க என்ன பாட்டு? இதாவது சரி, இந்த கிளாஸ் ரூம்ல யாரும் வர்றது குறைவா இருக்கம்மா? என்ன அது நடக்கும்?
2: ஏன் தெரியல, தெரியலையே.
1: எல்லாரும் அமைதியா இருக்கிறார்கள்.
2: என்ன தெரியலையே, ஏன் தெரியலையே. மடியில அவங்க எல்லாம் வருவாங்க, பவுனம்மா எல்லாம் முன்னாடி வருவாங்க.
1: அவ இப்ப தான் வருவான். அவங்க தூரத்துல இருந்து வந்து வேண்டும். அவர் எத்தனையோ கிலோமீட்டர் வந்துதான் அவர் அந்த அழைப்பை.
2: அப்படியா? ஆனாலும் ஆர்வம் பாருங்க, பாடல் மேல உள்ள ஆர்வம்.
1: நிச்சயம் உண்மைதான்.
2: அவங்க எப்படி யூடியூப்
1: வந்து இன்னொருவருடைய அந்த சங்கீதா அவர்கள் அந்த தொலைபேசியை உதவி செய்கிற அந்த உதவியினால அவ பாடுகிறான். உண்மையிலே சந்தோஷமா.
2: கண்டிப்பா
1: அவர்களுக்கு வாழ்த்து. இந்த நாட்கள்ல
2: உதவி செய்யறாங்க பாருங்க. உதவி செய்யற ஆட்களும் இன்றைய காலகட்டத்துல இருக்காங்க. சில இடங்கள்ல குறைஞ்சாலும் ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்ப மழை பெய்யுது.
1: நிச்சயம் உண்மைதான். இப்ப நாங்க எல்லாம்
2: மழை
1: சில பேர் எல்லாம் சில பேர் இருந்தா கொடுக்க மாட்டார்கள்
2: கண்டிப்பா
1: தொலைபேசிய.
2: ஒரு நாள் அதான் பரவாயில்ல, தனம் தனம் வராங்க, நம்மளோட பிரைவசி போயிடுது, மத்த நேரம் அப்படின்னு நினைக்காம அவங்க பரவாயில்ல.
1: ஆனா ஒன்றா இன்னும் ஒரு விடயம் அம்மா, இப்ப பவுனம்மா மாதிரி உங்களோட மாதிரி எல்லார்ட்டையும் தொலைபேசி நம்பி கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ள போய் எல்லாம் அந்த விடயங்களே பாக்க தெரியாது.
2: அதான்
1: அவர்களுடைய உள்ளுக்குள்ள இப்ப இப்ப கண்ணன் செல்வகுமார் மற்றது பி பி பிரகாஷ் மற்றது அந்த இந்த அங்கிட்ட ரதீஷ் இவர்கிட்ட எல்லாம் அந்த தொலைபேசி கொடுக்க இயலாது. உடனே அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருவார்கள். ஒவ்வொருத்தையும் சொல்லணும் அந்த சரியான புத்திசாலி அந்த போன்லயே கரைச்சு குடிச்சு நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இத பேசிட்டு தாங்க ஏன்னு கொடுத்தீங்கல்ல புல் டீடைல் புல் டீடைல் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்மளும் கொடுக்கலாது பாத்து எங்கிட்ட கேட்டுட்டு கொடுங்கம்மா நீங்க கொடுக்கறேன். அதனால பவுனம்மா பரவாயில்ல அம்மா கொடுக்கலாம். அம்மா தெரியாது அப்படியே நம்பர் எடுத்துட்டு கொடுத்தா அம்மா பேசிட்டு அப்படியே
2: தருவான்.
1: மாட்டான் அவரு கூட அப்படி செய்ய மாட்டார் சொல்ல முடியாது. அவருக்கும் இப்ப இவர்களோட பேசி பேசி அவரும் மூலசாலியா வந்துட்டாரோ தெரியல. என்ன பாக்குற மாதிரி டீச் பண்ணி
2: கொடுக்கலாம்.
1: டீச் பண்ணி கொடுக்கலாமா சொல்லுங்கம்மா
2: தெரியாது படிக்க தெரியாதவன் அப்படின்றாரு.
1: அது போய் அது அதாவது அவரு
2: அன்மொழி புலவர் அவர்
1: புலவர் அதாவது அது ஒரு தன்னடக்கம் அம்மா உங்களுக்கு தெரியாது. சிலருடைய நல்ல எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சவர்களுக்கு ஒரு தன்னடக்கம் என்பதுதான் அது. இல்ல எங்களுக்கு தெரியாது ஒன்றும் நான் நல்லா பாடமாட்டேன் பாருங்க நான்
2: பாடமாட்டேன்ட்ட
1: ஆனா பாடுறாரு நல்லா.
2: இன்னைக்கு
1: பாடமாட்டேன்னு சொல்லிக்கொண்டிருந்த எங்களுடைய ரவி காமாட்சி அவங்க இன்றைக்கு பாடுறா உண்மையிலே நல்லா பாடுறா காமாட்சி. அன்றைக்கு அப்பாட்டு பாடியிருந்தா ஒரு நாளும் பாடுறதுக்கு ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட்டை பாடி காட்டுனா அதுல இருந்து நான் புரிஞ்சு கொண்டேன் நன்றாக பாடுகிறான். அதே போல இன்னைக்கு ரவி சொன்னார் நாங்க பாட மாட்டேன் அம்மா உண்மை அதனால வர்றது குரல் சரியில்லை. நான் சொன்ன யார் சர்டிபிகேட் கொடுத்தோம் உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி குரல் சரியில்லைன்னு அப்படி கொடுத்துருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிங்க. ஆனா பாடி காட்டினார் அவரோட திறமை இருக்கு.
2: பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே இருங்க.
0: ரகசிய சிருங்காரி நல்ல எந்த காதோடு நீ பாடு காதல் வரி
1: விழுதாமா சொல்லுங்க விழுது.
2: ஹலோ
1: கேக்குறதாம்மா உங்களுக்கு
2: காதல் விழுதாமா
1: அம்மாக்கு கேக்கலையா
2: காதல் விழுதா
1: அம்மாக்கு நல்லா கேக்குறதாம்மா உங்களுக்கு கேக்கலையா இப்ப
2: நான் பாடலை அப்படியே பார்த்து கொண்டே பாடுறேன்
1: சரி
2: சரியா. கடவுள் தந்த இரு மலர்கள் கண்ணலர்ந்த பெண்மலர்கள் ஒன்று பாவை கோந்தலிலே ஒன்று பொங்கை ஓரத்திலே. கடவுள் தந்த இரு மலர்களே கண்ணலர்ந்த பொன்மலர்கள் ஒன்று பாவை கோந்தலிலே கடவுள் தந்த இரு மலர்கள் காற்றிலே உதிர்ந்த வண்ணமலர் கண்ணீரில் சிந்தும் சின்னமலர் காற்றிலே உதிர்ந்த வண்ணமலர் கண்ணீரில் சிந்தும் சின்னமலர் வந்து தேர்ந்த ஆற்றிலே வந்து சேர்ந்தலைகள் கொண்டு சோழதம்மா பாறையை கோந்தல் சேர்ந்த மலர் அறிவம் கண்டே பூத்த மலை பாசமும் கொண்டு வந்ததம்மா பரிசாய் தன்னை தந்ததம்மா கடவுள் தந்த இரு மலர்களே கண்ணலர்ந்த பொன்மலர்களே ஒன்று பாவை கூந்தலே ஒன்று பாப்போலே கடவுள் தந்த இரு மலர்களே அலை மலர் கண்டே அதனை கருண மலர் கண்டு அலை மலர் கண்டே அதனை கருணை மலர் கொண்டு தலையில் கூடி கொண்டான் அதனை கேட்டு கொண்டான் தலையில் கூடி கொண்டான் குழலையும் சூடிய ஒரு மலை குறையும் சேர்ந்த ஒரு மலரும் இரண்டும் வாழ்ந்து பெருமை பெறும் இதயம் இன்னும் அமைந்து பெறும் கனிவு தந்த இன்னும் அன்புகளே மன்னர் பொன்னலர்களே ஒன்று பாவை குமர்ந்த
1: கடவுள் தந்த இரு மலர்கள். ஆமா, இப்பொழுது நீங்க பாடுறதே உங்களுக்கு நன்றாக கேக்குறதா?
2: இல்ல, நானே அந்த
1: நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு பாடுறீங்கல்ல, நீங்க
2: ஸ்பீக்கர் போட்டு பாடல,
1: அப்ப
2: சாதாரணமா அப்படியே தான் பாடினேன் உங்களோட பேசுற மாதிரி.
1: அப்படியே பாடி இருக்கிறீங்க.
2: ஆமா, ஆனா ஒண்ணு வரிகள்லாம் அந்த இதுல இருந்து எடுத்து அப்படியே அந்த வரிகள் இருந்தது இல்லையா, அது முத முதல்ல இன்னைக்கு போன்ல வரிகளை படிச்சுட்டு பாடினதுனால கேக்குதா கேக்குதா
1: கேட்டேன்.
2: நல்லா விழுந்துதா?
1: நல்லா விழுந்தது.
2: ஓ,
1: நல்ல அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். எங்க எங்களுடைய பவுனம்மா வந்திருக்கிறோம், அவங்க சந்திச்சிடலாம். நாங்க நல்லா பாடினீங்க. இப்ப நம்பி நாங்க உங்கள்ட்ட ஒரு தொலைபேசி கொடுக்கலாம், அவங்ககிட்ட ஒரு தொலைபேசி கொடுக்கலாம். வணக்கம் பவுனம்மா. அம்மா வணக்கம்.
3: வணக்கம் வீரம்மா.
1: வணக்கம். நாங்க பேசுறது கேக்குதான் பாருங்க.
3: கேக்குதுமா?
1: கேக்குது. எந்த குரல் மட்டும்தான் கேக்குதா உங்களுக்கு?
3: ஆமா, உங்க குரல் மட்டும்தான் கேக்குது. பவுனம்மாள் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு? ரேவதி அம்மாவா?
1: கண்டுபிடிச்சு
3: பாடிக்கிறேன். நீங்க கேட்டீங்களா? இன்னொரு பாட்டு எனக்காக
2: பாடுங்களேன். நீங்க பாடுங்க, அப்புறம் நான் உன்னை செலக்ட் பண்ணி
1: பாடுறேன். எங்க பவுனம்மா பாடுங்க.
3: அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா, அண்ணனிடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? ஆகா, ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆ, அத்தை மகள்

கத்தி விழிவீச்சு அத்தனையும் மறந்தாராம். முன்னல சுத்துங்க பின்னல செய்யுங்க பெண்ணல செய்விடுவாரா, பெண்ணல செய்விடுவாரா. முத்திரையை போட்டு சித்திரத்தை போட்டு நித்திரையை கெடுப்பாரா, முத்திரையை

0: ரேவதி அம்மா, நீங்களும் விடை பெற்று போயிட்டீங்க போல இருக்கு. இல்ல, நான் தான் அதை கொஞ்சம் எனக்கு தெரியவில்லை என்று ரெஜிஸ்டர்ட் கொண்டு வந்தேன். போனம்மா, என்ன நீங்க மறந்துட்டீங்களா வரிகளை?
1: அங்கேயிருந்து எடுத்துட்டு வந்து வரும்போது மறந்துட்டேன். என்ன தெரியல, உங்கள்கிட்ட பேசும்போது எல்லாமே மறந்து போகுது.
0: அதுதான் எனக்கு தெரியல, எதுக்கு பவுனம்மா நீங்க எங்களை பார்த்து என்ன பார்த்து பயப்படுறீங்க? நாளையிலிருந்து நான் முகம் மூடி போட்டு கொண்டு வரேன், சரியா? ரேவதி அம்மா, ஒரு ஒரு அடுத்த வரிகளை மறந்துட்டேன், நீங்க எடுத்து கொடுங்க அந்த அத்தை
2: மகளை.
0: எனக்கு அந்த வரிகள் தெரியவில்லை, தெரிஞ்சா
2: நான் எடுத்து
0: அத்தை மகன்
1: முத்து முத்து பேச்சுன்னு ஒரு
0: முத்து
2: முத்து பேச்சு கத்தி வீச்சு அத்தனையும் மறந்தாரையா, முன்னழகு தூக்கு பின்னழகு ஏங்க பெண்ணழகு விடுவாரா, பெண்ணழகு விடுவாரா, முத்திரையை போட்டு சித்திரத்தை காட்டி முதல் பாறையை கொடுப்பாரா, மூவாசை நிறுத்தி ஊராரை மறந்து முனிவரும் ஆவாரா.
1: கொட்டுமுளை கொடு படிக்கலா?
0: அண்ணு கருத்து கொட்டுமுளை கொடுதான் பாடம் அடுத்தடி.
1: அப்படியா?
2: சரி, கொட்டுமுளை கொடு கட்டழகு மேனு தொட்டிலிட மனம் இல்ல,
1: மனம் இல்லையா?
2: கட்டிலுக்கு பாதி தொட்டிலுக்கு பாதி கருமை வரவில்லையா?
1: பாடுவாண்டாலும்
2: எட்டி நடந்தாலும் கட்டாமல் விடுவேனும், மேடைகளில் நின்று தோழர்களை கண்டு சொல்லாமல் விடுவேனும்.
0: பாருங்க, அதாவது ஹெட் மாஸ்டர் மாதிரி ஹெட் டீச்சர் வந்திருக்கிறா பாட்டுல, இப்ப அவங்க சொல்லி கொடுக்கறான், அத மாதிரி நீங்க வந்தா சொல்லி கொடுக்கலாம். நீங்க சொல்லி கொடுங்கம்மா, எங்க நீங்க பாடுங்க. கிளாஸ் ரூம் நல்லா நடக்குது இல்லையாம்மா? என்ன பவுனம்மா
2: கேக்கல?
0: இப்ப
2: வந்து
0: கொட்டு முழக்கோடு கட்டழகு மேனி தொட்டு

0: பிள்ளைகளின் நின்று தோழர்களை கண்டு சொல்லாமல் விடுவேன். ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோ. பத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனிடை என்ன இடை எல்லாம் வெறுத்தாரா?
1: உண்மையாகரமா இருக்கிறது. வீர
2: நல்ல அழகா
1: இருந்துச்சு. நிச்சயமா
2: சரோஜா தேவி பாடுற மாதிரியே இருந்து.
3: ஐயோ
2: வீரமா
3: தேவியம்மா, நீங்க சரோஜாதேவி அம்மா பாடினால் இப்படி இருக்காது, சுசிலா அம்மா பாடினா
2: மட்டும். அந்த பாவனை அவங்க வந்து அந்த படத்துல அவங்க பண்ற பாவனை அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதையும் உண்மை ஒன்று கேட்பேன்லாம், ரொம்ப அருமையா இருந்தது இந்த பாடல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல சுசிலா அம்மா மாதிரி அழகா அம்மிங்கோட பாடுனீங்க.
1: விஜயராகவன் வணக்கம். ஒரு நிமிஷம் விஜயராகவன் இப்ப பேசுங்க.
4: விஜயராகவன்
1: என்ன விக்கி விக்கி பேசுறீங்க, நல்லா பேசுவீங்க. விஜயராகவன் என்ன நீங்க?
4: அதான்
1: அன்றைக்கு சொன்னேன், டவர் இல்லாத இல்லாத எல்லாரும் பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டவரை கட்டுங்க. நீங்க ஒரு யாரும் கேட்க ஏதாவது ஒரு டவரை கட்டி விடுங்க. அந்த பில்லிங் பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விலை பேசினானா, தன்னுடையதான் இவனுக்கு
4: வேணும்.
1: அதே போல பாருங்க, இவன் ஈவில் டவர் கொண்டு வர நிக்கிற நல்ல காலம். சரி,
4: இன்றைக்குதான்
1: நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதாவது புத்திசாலிகளும் மிக துரிதமானவர்களும் எங்களுக்கு தமிழினம், அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்காண்டி கொண்டு வந்திருக்கா சொல்ல, அத மாதிரி கட்டலான்னு சொன்னேன். அத மாதிரி எத்தனை பாரம்பரிய கோயில்களை பாருங்க, பார்க்க பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கு. அந்த கோயில்கள் எல்லாம் எப்படி எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறத அந்த கோயில்கள் கட்டிடங்கள் அதோட பாருங்க எப்படி கட்டி இருக்கிறாங்க. சரி, நீங்க
4: சின்ன
1: பிள்ளைகள் விளையாடுவாங்க இல்ல பில்டிங் பிளாக்ஸ் அந்த கட்டிடம் மாதிரி இப்படி கட்டி கட்டி, அது இல்லையா வீட்டுல உங்கள்ட்ட? அவளும் அதுலோட டவரை கட்டி வைக்கிறதா? பஜ்ஜிக்கு பேசி பாருங்க. நீங்கதான் தெளிவா பேசுற, நீங்க அதெல்லாம் கட்டி வைக்க போறீங்க. இட்லி தட்டு கரண்டி எல்லாத்தையும் தட்டி கட்டி மேல ஒரு மரத்துல தூக்கி விட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு வயர் எடுத்தீங்கன்னா வேலை செய்யும். நீங்க பேசுறது தெளிவில்லாம இருக்கிறது
4: விஜயராகவன்.
1: நீங்க கொஞ்சம் வீட்டு வாசலுக்கு வாங்க, வீட்டு உங்களுக்கு முன் வாசலுக்கு வாங்க, அப்படியே நடந்து வாங்க மெல்ல. உங்களோட அழகான சின்ன காலான ரெண்டடி மூன்றடி நாலடி வெளியில நல்ல கிளைமேட்டா, நல்லா இருக்கா? அப்படியே வாங்க பாக்கலாம். அம்மா அந்த அடி எடுத்து வச்சு போறதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா, அப்ப பாட பாட சொன்ன சரியா வைப்பாரு. ஆஹா மெல்ல என்னாகும். அம்மா ஒரு எங்க பாப்பா என்னங்க பாப்பா மொட்டை மாடிக்கு போயிட்டார், கவனம் வடக்கி விழுந்துடாங்க. விஜயராகவன் கவனமா பிடிச்சவன் நிக்கணும், மொட்டை மாடியில வடக்கி விழுந்துட கூடாது. சரியா
2: மழை வேற பெய்ஞ்சு,
1: மழை வேற பெய்ஞ்சிருக்குது. எங்க இப்ப பேசுங்க, என்ன மொட்டை மாடிக்கு
5: போயிருக்கீங்களா?
1: மொட்டை மாடிக்கு போய் இவருக்கு சரி வர கொஞ்சம்
5: இப்பவும்
1: சரி வர. அடுத்த இணைப்பு வாங்க, சில வள இந்த
5: நான்
1: அடுத்த இணைப்பு ஒருக்கா கூப்பிடுறேன் பாக்கலாம். அடுத்த இணைப்புக்கு ஓகே, அப்புறம் உங்களோட இணைப்புல கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேன் எப்படி வருகிறது. அல்ல அப்ப சரியா இருக்கும். எங்க பாப்போம் பாப்போம். பவுனம்மா நீங்க ஒரு நட பாட்டு சொன்னீங்க, என்னண்டு? ஆஹா மெல்ல நட மெல்ல நட, அது பாடிட்டோம். மெல்ல மெல்ல நடந்து வந்து வணக்கம், இப்ப பேசுங்க விஜயராகவன். இல்ல
5: விஜயராகவன்
1: இருந்தாலும் உங்களோட பேச்சு தெளிவா இல்ல. என்ன ஒரு பாடுங்க பாப்போம், அங்க பாட்டு என்ன பாட்டு?
5: என்ன பாட்டு பாடலாம்?
1: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட? சின்ன பிள்ளைகள் என்ன பாட்டு பாடலாம்?
5: படத்துல இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் இந்த மாளிகை யாருக்காக?
1: அவர் ஓடையில அந்த கடைசியா யாருக்காக மிக சரியான சோகத்தோட எடுத்தாங்க யாருக்காக?
5: ஆமா பாட்டு
1: சொர்க்கமாக பேசுறதும் பாடுறதும் பாட பாடுறாரு பாருங்க. ஆனா அத உண்மையா ஒரு சோகம் இருக்குது நெஞ்சில, அப்படித்தானே
5: விஜயராகவன்?
1: நிறைய பெஞ்சா மகிழ்ச்சி இல்ல, சொல்லுங்க
2: நீரம்மா.
1: சொல்லுங்க.
2: மழை பெய்ஞ்சாதான் நம்ம மகிழ்ச்சியா இருப்பாங்க. மமிட்டு படத்துல நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து அந்த மகிழ்ச்சியோட அந்த வெள்ளத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க பாத்தீங்களா?
1: என்ன பாட்டு எங்க பாடுங்க பாப்போம். மற்றவங்க சத்தம் போடாம நிக்கணும். இல்ல இல்ல பவுனமாக விட்டு விட்டு விளையாட நல்லா வருது எங்க பாப்போம்.
2: அலையடிக்குதடி நீல வெளிகள் மயங்கி மயங்கி கொடி படுத்துதடி புது நினைவு வந்து மனது பெண் குரல் கொடுத்துதடி அம்மும் நீல வெளிகள் மயங்கி மயங்கி கதி படுத்துதடி புது நினைவு வந்த மனது நின்று குரல் கொடுத்துதடி கண்ணும் கண்ணாடி காதலன்
1: நீங்க கலைக்க கூடாது. என்ன ஒரு லைன்ல இருக்கிற வடிவா நீங்க கலைக்காம நின்று கேட்கணுமா? நீங்க விடை பெற்று வாங்கோ அவ பாடு. நன்றி நன்றி. நீங்க பாருங்க போனோமா.
2: கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை போலினில் சேர்க்க நெஞ்சம் பூமஞ்சம் அந்தவன் நாட நெஞ்சம் பூமஞ்சம் தேன் வழிந்தோட பொங்குது பொங்குது இந்த கனவுகள் சொல்லுது சொல்லுது அந்த கவிதைகள் ஓ ஆடை முழுதும் நனைய நனைய மழை எடுக்குதடி நெஞ்சலோட்டை வெள்ளம் வழிய வழிய அலையெடுக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி தடுப்படுத்துதடி புது நிகழ்வு பண்பு மனதில் குரல் கொடுக்குதடி.
1: சூப்பர், நல்லா பாடுனீங்க.
5: விஜயராகவன் பாட்டு பாட்டு போட்டியிலேயே
1: பரிசு பெற்றவர். ஆமா ஆமா அவ பெற்றிருக்கிறாங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியில இல்லையா?
5: திருவாரூர் பாட்டுக்கு போட்டில போட்டியா செம போட்டியா சரியான போட்டியப்பா சரியான போட்டி.
1: நன்றி விஜயராகவன். ரொம்ப நன்றி. நன்றி விஜயராகவன். நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க விடைபெற்றாதான் மற்ற அன்பு உறவுகளை கூப்பிடலாம். நன்றி நன்றி நன்றி
5: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இங்கே இப்பொழுது கண்ணன் அழைப்புக்கு வந்திருக்கிறார். எங்க இன்றைக்கு பாக்கலாம் கண்ணன் நினைச்சு கொள்ளலாம் என்ன என்று கேட்கலாம். கண்ணனை இணைத்துக் கொள்ளலாம். அம்மா என்ன ரேவதி அம்மா இது மௌனமா இருக்கிறீங்க?
2: நேத்து ராத்திரியிலிருந்து இப்ப வரைக்கும்
1: மழைதான்.
2: காலையில நல்ல மழை, இப்ப தூரலோட இருக்கு
1: எல்லாம். ஆமா எங்க ஊர்ல கூட கொஞ்சம் மழைதான் நல்லா பெய்யுது நாகப்பட்டினம். ஆனா இப்ப அங்க எல்லா இடமும் மழைதான் இல்லையா?
2: ஆமா ஆமா.
1: ஆனா இப்ப மழை இல்ல. இப்ப மழை நின்றுட்டு. சரி ரேவதி அம்மா கூட மாட்டு. ரெண்டாவது பாட்டு என்ன?
2: ரெண்டாவது பாடல் பாடிட்டீங்களா? எனக்கு பவுனம்மாள் பாடினோடனே நான் பாடுறதுக்கு எப்பவும் இருக்கு நல்லா பாடுறாங்க.
1: ஐயோ உங்களை விட
2: வணக்கம். நல்லா
1: பாடுறாங்க. வணக்கம்
2: கண்ணன்
1: வந்துட்டேன். வாங்க கண்ணன்.
6: வணக்கம் மேடம்.
1: எப்படி
2: வணக்கம்? என்ன உங்களை ரொம்ப நாளா காணும்.
1: அவர் வந்து அடுத்த இது என்ன என்ன அன்றைக்கு ஹாட் சீட் கிடைச்சு போயிட்டார் அடுத்த ஷூட்டிங். அதனால இப்ப அதுல மினக்கிடுற வாங்க இங்க பழகி இப்ப பாண்டல பெரிய தேர்ச்சி பெற்று இப்ப வேற ஹால் சீட் கிடைச்சிருச்சு. என்ன அப்படிதான்
2: கண்ணன்?
6: என்ன சொன்னாலும்
2: ஆமா போட்டு
6: நலமா இருக்கேன்.
2: வேலை பழுவா
1: எங்க இன்றைக்கு கண்ணனுடைய பாட்டை கேட்கலாம், நீண்ட நாள் கேட்கல. எங்க
7: கண்ணன்
1: என்ன, நீங்களும் புத்தகம் எடுத்துன்னு வர போறீங்களா? வணக்கம் செல்வகுமார்.
8: செல்வகுமார் வணக்கம். வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம்
9: தேவதியம்மா. வணக்கம்
10: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
8: இன்னொருத்தவங்க யாரும் மேடம் இல்ல, இன்னொருத்தவங்க லைன்ல இருக்காங்க.
10: பவுனம்மாள்.
9: வணக்கம் பவுனம்மாள்.
10: வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம்.
9: வணக்கம்
8: கண்ணன் மேடம்.
10: கண்ணன் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. என்னும் ஆசைப்படகு செல்ல செல்ல வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள. என்னும் என்னும் ஆசைப்படகு செல்ல செல்ல வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. யாரோ பார்த்தால் வைக்கும் வெக்கம் அன்பே உன்னை நேரில் கண்டால் நான் என்ன

0: பாடும் பாடல் என்ன என்ன, தென்றல் என்று பாடும் பாடல் என்ன என்ன, சின்ன கிளிகள் சொல்லும் கதைகள் என்ன, சின்ன கிளிகள் சொல்லும் கதைகள் என்ன, கண்ணும் நெஞ்சும் ஒன்று கொண்டு பின்ன பின்ன என்னை துன்பம் செய்யும் எண்ணம் என்ன என்ன, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல.
1: இடமா எப்படி அங்கே கண்ணன் பேச சொன்னா பாடியே காமிச்சாங்க.
2: செல்வகுமார்
3: ஒரு பாட்டு பாருங்க பாப்பா, அண்ணனுக்கு மட்டும் நீங்க
1: பாடிங்க. அவருக்கு ஒரு பாட்டு கேட்டாரா என்ன?
3: செல்வகுமார் அவர்கிட்ட பேர் வரணும். சரி, செல்வம் என்றாலும் வரணும்.
1: செல்வம் வருணுமா?
3: செல்வம் செல்வகுமார் வராது, அவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்படுத்த தெரியல.
1: செல்வர்கள் இங்கே அப்படி வராது.
3: நான்
1: பெற்ற செல்வம்
2: எடுத்துக்கோ.
1: சூப்பர்.
3: எங்களை எல்லாம் நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க எங்களை எல்லாம் என்னையாமா
2: பூலோக அன்னைகள் நினைச்சாரு. வேண்டாம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். மூணு வேண்டாமா பெரிய மூணு பேரும்
4: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
1: நீங்க சொன்னது ரெண்டு பெண்கள் வந்து உங்களுடைய பொருள் அடங்கும். ஆனால் பௌனம்மாள் வந்து நீங்க சொன்னது அந்த அந்த பொருள் பௌனம்மாளுக்கு அடங்காது.
3: ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியான இந்திரன் ஓட்டு இந்திரன் அம்மா நான் சொல்லாமலே சரியா கண்டுபிடிக்கிறா பாருங்க. இந்திரன் ஓட்டு இந்திரன் வந்து
2: வணக்கம் செல்வகுமார். எங்கள் மதிப்புக்குரிய மேலம்மா
3: இந்திரன் வந்து
2: வணக்கம் வணக்கம்
3: இந்திரன் என்று சொன்னா பாருங்க மதிப்புக்குரிய மீரா அம்மாவா. இதுக்குதான் அன்னைக்கு ஒரு குரூப் போட்டு பேசும்போது நான் இருக்கிற தெரியாது. வந்தோன்னா மீரா எங்க மீரா வந்த வா மீரா அங்க என்று கேட்டார். இப்ப பாருங்க மதிப்பு புரிய மீரா இந்திரன் வருது. இந்திரன் என்று சொன்னா அவ்வளவு குஷி அவருக்கு.
2: இல்ல அது எவ்வளவு இந்திரன் எவ்வளவு பெரிய வில்லன்ங்கறத நீங்க சொல்லாம சொல்றீங்க. மாயக்கண்ணன் அவடவா இந்திரன் மோசம்.
3: அது செல்வகுமார்கிட்டதான் கேக்குற. செல்வகுமார் சொல்லுங்க. ரெண்டு பேரும் பக்திமான்.
2: கண்ணன் கண்ணனுக்கு இத்தனை பேர் மீனை வச்சுட்டு
5: என்ன காரணம் என்ன காரணம் தெரியல.
1: மீன் அம்மாவுக்கும் ரேவதி அம்மாவுக்கும் நீங்க சொன்னது சரியா இருக்கும். அவங்க அழகா இருக்காங்க. நீங்க என்ன நேர்ல பாத்தீங்கன்னு வச்சீங்களா
5: முகத்தை பண்ணல குரலை மட்டும்தான் பாத்துருக்கோம். குரலை மட்டும்தான் கேட்டிருக்கோம். தீரா அம்மாவையும் பார்த்ததில்ல, ரேவதி அம்மாவையும் பார்த்ததில்ல, பௌர்ணம்மாவையும் பார்த்ததில்ல. குரல் மட்டும் உடலுக்கு மட்டும்தான் அளவுக்கு கிடையாது. அதுதான் அதுக்குதான் நாங்க மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இப்ப குரலுக்கு தான் மதிப்பு கொடுப்போம்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது.
2: சொல்லுங்கம்மா பாடுங்க பாடுங்க.
1: நல்லவர் நல்லவர் குரலுக்கு மதிப்பு இருக்கும் இந்த நாட்டிலே. இதை நான் செல்லும் பாதையில் கண்டு கொண்டேன் இந்த காட்டிலே. எங்கு நான் பார்க்கிறேன் எதிரொட்டி கேட்கிறேன். அவ்வளவுதான். ஆமா மாடியில இருக்கிற மாடியில்
2: சகப்பே அந்த மருதானி கடனா கேக்கும் கடனா கேக்கும். நீ சிரித்தாலே சில நீரும் அந்த நிலவு வந்து வளவு பார்க்கும் வளவு பார்க்கும். நீ செவ்வாழ தந்தே செவ்வாழ தந்தே சிறுகாத்து வந்து உன்னை நினைச்சுத்தான் இந்த பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு. பூவதத்தோரம் சகப்பே அந்த மருதானி கடனா கேக்கும் கடனா. நீ சிரிச்சாலே சில நீரும் அந்த நிலவு வந்து வளவு பார்த்து வளவு பார்த்து. நீ செவ்வாழ தந்தே செவ்வாழ கண்டே சிறுகாட்டு வந்தே உன்னை நினைச்சுத்தான் இந்த பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு. ஏ மம்முதா அன்புக்கு தாமசம் அடியே அம்மன் வெள்ளியில இப்ப கைவசம். ஏ வள்ளி வெட்டி மாமா மனசு இருந்தா மாத்தம் இருக்குது என்ன பொசத்தின்னு கவக்க பொம்பளைக்கு நோக்கம் இருக்குது. ஏ சேலைக்கு கசங்கி விடும் யோகம் இன்னைக்கு அடகே வேட்டிக்கு அவிழ்ந்து விடு யோகம் இன்னைக்கு. முருகமல காட்டுக்குள்ள விறகெடுக்கும் வேலையில தூரத்துல நின்னவளே தூக்கி விட்டாகாதா பட்ட விறக தூக்கி விட்டா கட்ட விரல பத்து குட்ட விறகில்லாம தீ பிடிக்கும் வெக்கம் கெட்டு போகாதா. நீ தொடுவல தொட்டுக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா நீ பொம்பளதானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா. ஊன் நினப்புத்தான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது.
4: அடவும் கிருக்குல எனக்கு இந்த பூமி சுத்தது. சிங்கம் புலி கரடி கண்டா சேத்தனைக்க கை துடிக்கும் தொட்டு கண்ணி உள்ள கண்டா புலி கூட தொட நடுங்கும். ரொம்ப நினைச்சு பூசையில வேப்பண்ணையும் நெய் மினுக்கும் நீ குளிச்ச உடையில நான் குளிச்ச பூ மணக்கும். ஏக்கங்கட்ட பெண்ணே என்னையே தூக்கி சமக்குற என் மனசுக்குள் புகுந்து ஏமச்சான் இறங்க மறுக்கிற அடியே நெஞ்சில ஏண்டி அம்மா வத்தி வைக்கிற ஓ ஆசைய எதுக்கு இன்னும் தொத்தி வைக்கிற சகப்பே அந்த மருதா நீ கடனா கேக்கும் கடனா கேக்கும். அவ்வளவுதான் மேடம்.
3: ஆஹா சூப்பர்
5: சூப்பர் சூப்பர்.
3: இனிமே இனிமே இனிமே
5: நன்றி நன்றி நன்றி.
3: ரொம்ப சூப்பர். சரி, அந்த பாட்டோட முதல் வரி என்ன? அதை வந்து நாம விட்டுட்டேன். ஓ மன்மதான் அத கேட்டு ரசிச்சதுல
5: என்னென்ன குறிச்சி
3: பார்த்தோம்
5: சேகப்பு. ஆமா
3: உதட்டோரம் சிவப்பு. கெட்டிக்காரன் நல்லா பாடுறீங்க, சூப்பர். அனுபவிச்சு பாடுறீங்க,
1: நல்லா இருக்கு.
3: உண்மையா உதட்டோரம் சிவப்பு ரசிச்சிருக்கிறார். உதட்டோர சிவப்பு
5: மருதானி கடமை கேட்கும். அந்த மருதானியே கடமை
3: கேட்கும். சரி, இப்ப எங்களுடைய செல்வகுமார் பாடலாம். இப்ப உங்களோட பாட்டு எங்க
5: செல்வகுமார்டிங் போயிட்டு வந்தேன், அதனால இன்னும் பாடல் ரெடி
3: பண்ணுறேன். எதுக்கு விடப்படுறீங்க?
5: பணி இருக்கு மேடம், பணி இருக்கு.
3: ஐயோ சரி, நாங்க நீங்க விடப்பட்டு கொள்ளுங்க. திரும்பி அப்ப இணைஞ்சு கொள்றீங்களா?
5: இல்ல வேற எதுவும் பாட்டு பாடணுமா? பாடுனா டக்குனு பாடிட்டு கிளம்புறேன்.
3: எல்லாரும் அப்பா
5: பாட்டு பாட சொல்லுங்க.
3: சரி பாடிட்டு
5: போங்க. இன்னொரு பாட்டு பாட சொல்லுங்க.
3: இன்னொரு பாட்டு பாட.
4: துளியிலே அடர்ந்த வானத்து நின்றிலக்கே ஆளிலே கண்டெடுத்த அற்புதானத்தே தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூவா விளையாட சின்னத்தம் வானிலக்கே ஆளிலே கண்டெடுத்த அற்புதானத்தே.

0: அந்த பாட்டு சின்ன பாட்டு
1: என்ன சத்தம் பயமுறுத்துற மாதிரி
0: தெரியல மேடம், யாரோ உருட்டுறாங்க போதும் பாசம்.
1: சரி, எங்க அடுத்து செல்வகுமார் நீங்க ரெடியா? நீங்க
0: நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் மேடம். மாமா கண்ணன் பாடல் அற்புதம், வாழ்த்துக்கள்னு போட்டாரு. நன்றி மாமா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் மேடம்.
1: சந்தன்வாஜ் மாமாக்கு ஒரு வணக்கம். வணக்கம் மாமா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீங்க இணைஞ்சு நிகழ்ச்சிக்கு வைக்கிறீங்க. நீங்க நேற்று வந்தாலும் நிகழ்ச்சி பங்கு பெற்றுக் கொண்டீங்க, உங்களுக்கு வணக்கம் மாமா. முடிஞ்சா இணைஞ்சு கொள்ளுங்க மாமா. சரி, நீங்க விடைபெற்றுக் கொள்ளுங்க.
0: நான் மாமாவுக்கு நன்றி சொல்றேன், அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: நானும் ஒரு பாடல்
1: பாடிறேன்.
2: உண்மை சொல்லவே என்னை
1: நீங்க மினிட் போட்டு கொள்ளுங்க. ஒரு ஒரு நிமிஷம் சொன்னாங்க அம்மா. யாரு லெனின்? லெனின் நீங்க மினிட் போட்டு விடுங்க. மினிட் போட்டு வைங்க, அவங்க சத்தம் கேட்காம. இப்ப அம்மா பாடி முடிஞ்ச உடனே குட்டியம்மா பாட போறாவா? குட்டியம்மா பாட போறாவா லெனின்? லெனின் லெனின் வணக்கம் அம்மா. ஒரு ஒரு நிமிஷம் தாங்க அம்மா. குழந்தை பாடுறா பாட வச்சிடலாமா அம்மா? குரல் நினைக்காம குட்டியம்மா பாட போறாவா இல்லாட்டி நீங்க பாட போறீங்களா?
3: குட்டியம்மா பாடுறா.
1: சரி, அப்ப குட்டியம்மா பாட வைக்கலாம் அம்மா. சரி, எங்க குட்டியம்மா
3: கிளியரா கேக்குதாம்மா?
1: நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. எங்க
4: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், கும்பகோணத்துல சிஃபானி பேசுறேன்.
1: சிஃபானி குட்டி, கும்பகோணத்துல இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது எங்களுக்கு. மனசுல மட்டும் பதிஞ்சே மட்டும் இல்ல, அது கனவுலையும் வருது, போற இடம் எல்லாம் அதுதான் ஞாபகம். சிஃபானி கும்பகோணத்துல இருக்கிறான் எங்களுக்கு. சரியா, என்ன பாட்டு, என்ன பாட்டு இன்னைக்கு செல்லக்குட்டி பாட போறீங்க?
4: அன்பன்ற மலையிலே.
1: எங்க பாக்கலாம் கெட்டிக்காரி?

ஈரங்கள் கசியவே இறைவாளன் தோன்றினானே முக்காடு எங்கிலும்.

0: விதமா இந்தவன் நின்னானே. ஹலோ
1: ஹலோ, கடைசியில ஒரு ஹலோ பாத்தீங்களா, கட்டி காரி ஒவ்வொருத்தரா வாழ்த்துங்க சின்ன குட்டிய. எங்க பாருங்க, எத்தனை பேர் உங்களை வாழ்த்த போறான். கட்டி காரி எங்க
2: சூப்பர் சூப்பர் சூப்பரா பண்ணா
1: சூப்பர். அது ரேவதி அம்மா, ரேவதி அம்மா வாழ்த்துனது.
3: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மா, வாழ்த்துக்கள், நல்ல பாராட்டுக்கள்.
1: யாருக்கு விக்குது? யாருக்கு யாருக்கு விக்குது?
4: அருமை அருமை அருமையா சூப்பரா
2: பட்டுக்கோட்டை
1: பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை இல்ல, அது மகாலிங்கம் சொன்னது.
2: அப்படியா?
1: புதுக்கோட்டை அவர்
2: பேசுனோகரி. சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தேனோ, மோகினி போல் வந்து காலை உயிரினை பருக்கியும் சென்றேனோ.
1: சரி, இப்ப அடுத்தது மகாலிங்கத்தை பாட வைக்கலாம். சரி, சிவானி குட்டி, வெட்டிக்காரி அம்மா, நீங்க அப்பாட்ட குடும்பம், அப்பா மீன் போட சொல்லுங்க, அங்கால பேசுறது. அடுத்தது அப்பா பாடட்டும், இப்ப மகாலிங்கம் தாத்தா பாடுவோம். அப்பா அப்பா பாடுவார், அப்பா அமைதியா இருக்க சொல்லுங்க. இப்ப மீன் போட சொல்லுங்க, மாலிங்கம் மாமா ஏதோ மாலிங்கம் மாமா இப்ப பாட போறேன். சரியா வைங்க மகாலிங்க, நீங்க ஒரு பாட்ட பாடுங்க பாக்கலாம். மகாலிங்கம் இது சரியா அவன் மோத்த காட்டே இல்ல, அதான் நீங்க எப்படி பாருங்க. என்னம்மா மகாலிங்க அவ சரியா மோத்த காட்டியிருந்தா நீங்க இப்படி விக்க மாட்டீங்க. விக்கோ விக்கன்னு மகாலிங்கம்
2: மறக்கறைய காமிச்சிருக்காங்க.
1: அதான்
3: அதான்
1: அவர் என்ன விக்க முடியல.
3: அவர் விக்க சரியா பாட்டு
1: அவர் மீன் பாடு உங்களை டிஸ்டர்ப் ஆயிருக்கும் போடுங்க. அவர் பாடிக்கொண்டே இருக்கிறது.
2: மகாலிங்கம் சார் கொஞ்சம் நல்லா
1: மகாலிங்கம் மகாலிங்கம்
2: ஐயோ
1: மகாலிங்க

0: நெட்வொர்க் புள்ள, நெட்வொர்க் புள்ள இல்ல. மகாலிங்கம்,
1: மீரம்மா, மீரம்மா நான் அப்புறம் வந்து கலந்துகிட்டா.
0: என் குட்டி குட்டி பையன் வந்துட்டானா?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல. நீங்க பாடுங்க அம்மா, அவங்களை இன்னொரு பாட்டும் மீரம்மாவ.
0: இல்ல அவ அம்மா மீண்டும் வாங்க அம்மா. சரியா?
1: சரி, கொஞ்சம் வேலை இருக்கு.
0: சரி சரி, முடிச்சிட்டு ஓடியா? ஒண்ணுமே வரையில, விக்கி விக்கி வந்துச்சு அப்படி கேக்க நல்லா இல்ல. நீங்க கொஞ்சம் சரி செய்யுங்க. அம்மா பாடுங்க, மீன் போட்டு கொண்டுங்க எல்லாரும்.
1: உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்ன என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்ன என்ன பாட தோன்றும். நிலவிலாமேகம் பேசாத பெண்மையே, பாடாது கண்ணை மெல்ல மோடும், தன்னை எண்ணி வாடும். பாட சொன்ன என்ன பா

0: நம் உறவுதான் உயிரெல்லாம் பாசம் அன்பு கொண்ட அனுபவம் இல்லை பெண்ணை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் உன்னை ஒன்று கேட்டேன் உன்னை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும்
1: சூப்பர் சூப்பர் அருமை அம்மா அருமை அருமை அம்மா நாளைக்கு இரவு நேரம் இரவு அதனால கொஞ்சம் அந்த ஹை பிச் இடத்துல எடுக்க இல்லை கொஞ்சம் கீழே வாடுத்துட்டீங்க இல்லையாமா
2: அதுதான்
1: அதுதான் அது கொஞ்சம் ஹை பிச் அப்படி வரணும் கானம் மேல நீங்க அங்க பக்க அங்கால சத்தம் கேட்டுருமெண்டு தனிமையில் கானம்னு கீழே எடுத்துட்டீங்க அதனால நல்லா பாடுவீங்க நீங்க அத கொஞ்சம் பகல் நேரமா இந்த நிகழ்ச்சி இருந்திருந்தா எல்லாரும் வாய் விட்டு நல்லா பாடுவீங்கன்றது மட்டும் தெரியுது ரெண்டும் அருமையா இருக்கும் இல்லையாமா இந்த பாடம் அது அத நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில பகல் நேரத்துல எடுத்து வரலாமண்டு கொஞ்சம் அப்ப எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு
2: ஆமா அப்படி செய்யணும்
1: சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி மூன்று மணிக்கு ஆரம்பிச்சா ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு எல்லாரும் வந்து பாடிட்டு போயிருவீங்க ரெண்டு மூணு
2: சரியான டைம்
1: மூணு நாலு மணியோட அப்பாட நிகழ்ச்சி வரும் இரவு நேரத்துல நாங்க வேற ஒரு ஆரம்பத்துல இதை கொண்டு வரணும் அதுக்கு வழி செய்யலாம் சந்தோஷமா இருக்க நல்லது நன்றி நன்றி நன்றி அம்மாட பாட்டு சூப்பர்
2: நன்றி மேடம்மா
1: சரி முடிஞ்சா இணைஞ்சு கொள்ளுங்க
2: நன்றி சேர்ந்து கொள்கிறேன் நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி விடைபெறுகிறேன்
3: நன்றி நன்றி நல்லது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள்
1: இப்ப நாங்க எங்களுடைய செல்வகுமார் எங்களுடைய லெனின பாட விடலாம் இல்ல அவர் பாடட்டும்
4: பாருங்க
1: வெளியில போய் நின்று பாடுவார் நீங்க பாடுங்க நீங்க வயசான நீங்க கதிகிட்டு பாடிடணும் இரவு வர்றது கிடையாது பாடுங்க
4: உள்ளம் என்பது ஆமை அதி உண்மை என்பது ஊமை உள்ளம் என்பது ஆமை அதி உண்மை என்பது ஊமை

0: தாமை அதில் உண்மை என்பது ஊமை. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது பூமை. தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட நாட்பட புரியும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட நாட்பட புரியும், நாட்பட நாட்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.
1: இல்ல இப்ப அந்த பாட்டு சரியா நீங்க அருமையா பாடுனீங்க. இப்ப வர வர உண்மையா நல்லா பாடுறீங்க உண்மையா. வசிச்சு அவர் வந்து பேசும்போது எனக்கு நான் பேசுறது சரியில்லை, இந்த குரலும் சரியில்லை, பாட முடியாது, கரகரன்று இருக்கும்னு சொன்னார். ஆனா இப்ப நல்லா பாடுறேன். இவருடைய குரல் தான் கணீரண்டு. நான் இங்க பேசுறவர்களை எல்லாருடைய குரலையும் விட இவருடைய அந்த அந்த ஒளி தன்மை அப்படியே காது சவுல அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ட்ரம்ல.
2: இந்த பாட வச்சதே இந்த மீராம்மா தான், இல்லாட்டி நான் எனக்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவேன்னு நினைக்கவே இல்ல. நமக்கு என்ன நினைச்சிருந்தேன், நமக்கு குரல் தெரியல, நம்ம விரலையாவது பாட்டுதான் கீபோர்ட் எல்லாம் பழகுறதுக்கு ரெடி பண்ணேன். இப்ப அம்மா நான் பாடவே ஆரம்பிச்சிருக்கேன்.
3: அம்மாவுக்குதான் பாராட்டுகள் சொல்லணும், வாழ்த்துக்கள்
2: சொல்லணும்.
1: இவர் வந்து குரல் சரியில்லையே, குரல் சரியில்லையே, விரலாலதான் இவர் மீட்ட நின்றுகிறார். அது இப்ப விரல விட்டுட்டு இப்ப குரலுக்கு
2: வரலாறு பாட ஆரம்பிச்சு.
1: கெட்டிக்காரு கெட்டிக்காரு.
2: நாமகளுக்கு பூமாலையே சூட்டி வந்த நான் இன்று பாமாலை சூட்டி விட்டேன். தாயே பாமாலை சொல்லுவாங்க.
1: ரேவதி அம்மா இல்லாம போயிட்டான். மகாலிங்க உங்களுக்கு எப்படி? ஐயோ மகாலிங்க, என்ன மகாலிங்க நடந்தது? நாளைக்கே பகல் முழுக்க நீங்க நெட்ல ஏதோ பெரிய
2: அனுபவத்தை
1: நீங்க ஒருக்க அவருக்கு சொல்லி கொடுங்க. அங்க அழைச்சு சொல்லி கொடுங்க. இப்ப நாங்க எங்களுடைய பௌனம்மா இன்னொரு பாட்டு நீங்க பாடுங்க. நீண்ட நேரம் நீங்க நிக்கிறீங்க பௌனம்மா.
3: காவல்கார படத்துல இருந்து கட்டழகு தங்க மகள் திருநாளும்
1: எங்க
3: அப்படி கட்டழகு தங்க மகள் தீருநாளோ அவள் கிட்ட வந்து கட்டி முத்தம் தருவாளோ.

செங்கரும்பை எடுப்பாளோ, அதில் எல்லாமே சொல்லாக கொடுப்பாளோ. வெட்டித்த செங்கரும்பை எடுப்பாளோ, அதில் வெள்ளத்தமிழ் சொல்லாக கொடுப்பாளோ. பட்டுக்கண்ணம் சொல்ல கொஞ்சம் சீரிப்பாளோ, பட்டுக்கண்ணம் சொல்ல கொஞ்சம் சீரிப்பாளோ. அதில் பங்கு கொள்ள தோழியரை அழைப்பாளோ. கட்டழகு கங்கமாக திருநாளோ.

பதில் ஆசையும் பாசமும் காவியமோ அன்னை தெய்வத்தின் நற்சீவனமோ அன்னை தெய்வத்தின் நற்சீவனமோ என் கண்களில் நீ தரும் தரிசனமோ.

உண்மையிலேயே பவுனம்மா சூப்பர், நல்லாப்பா நீங்க கட்டிக்காதி, நீங்க கட்டியிடம் கட்டிக்காதி. எத்தனை பாடலை பாட சொன்னாலும் சலுக்காது அதை இனிமையாக உள்வாங்கி அப்படியே பாடுறீங்க. அவன் சொல்லி இருந்தாரு, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி 50 பாட்டுக்கு மேல நீங்க பாடுனீங்கன்னு சொல்லி வெற்றியும் பெற்றிருக்கிறீங்கன்ற. அதனால நீங்க கட்டிக்காரி, நீண்ட நேரமா நீங்க இணைப்புல. நான் இப்ப உண்மையா என்னுடைய கண்ணனை வேண்டது உங்களுக்கு ஒரு போன், இங்க எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த போன் உங்களோட கைகளுக்கு எப்படியும் வர வேண்டும் என்றதான் என்னுடைய வேண்டுதல். ஏனெண்டா இவ்வளவு ஆர்வமா வானொலியில வீட்டுக்குள்ள நாங்க இருந்து கொண்டே பங்கு பெறதுக்கு சரி பங்கு பெறுவோமா விடுவோமா அப்படியும் வர வேண்டும் என்றதான்.

0: என்னுடைய வேண்டுதல். ஏனென்றா இவ்வளவு ஆர்வமா வானொலியில வீட்டுக்குள்ள நாங்க இருந்து கொண்டே பங்கு படுறதுக்கு சரி பங்கு போடுவோமா விடுவோமான்னு யோசிச்சு இருக்கிற நேரத்துல இந்த இரவு நேரத்திலையும் நீங்க வந்து பங்கு படுறீங்கம்மா. உங்களுடைய இந்த ஆர்வத்துக்கும் இந்த அன்புக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவித்துக் கொள்றேன். உண்மையாக சங்கீதாவுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்றேன். கெட்டிக்காரி வந்து பாரு என்று சொல்லி போட்டு ஒழிச்சிருக்கிறேன். அவருக்கு ஒரு சின்ன வழக்கொண்டு போடணும். பயசரன் பாரு நின்றுட்டு ஒழிச்சு அவளுடைய அவளுடைய தொலைபேசிதான் பேசுது அவச்சுட்டு இல்ல.
1: கடமையும்
0: நன்றியும் சொல்ற இடம் இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது உங்களுடைய வீடு, நீங்க பாடுறீங்க, உங்களுடைய அந்த குரல்ல வர்ற அந்த கானத்தை நாங்க வசிக்கிறோம் நிச்சயமாக.
1: என்ன
0: பாட்டு
1: அது வந்து இவன் சூலமங்கலம் அம்மா பாடுனது தான்.
0: இந்த கொஞ்சம் அமைதியா இருங்கோ, என்ன பாட வச்சுட்டு நீங்க பாடலாம் அடுத்த பாட்டு. நிக்கிறீங்களா? நீங்க 5 நிமிஷத்துல பாடுறீங்களா?
2: ஆமாமா.
0: ஏன், எதுக்கு தயாரில்லையா? தயாரில்லையா?
2: 5 நிமிஷம் வெளியில போயிருந்தா?
0: வெளியில போயிட்டு பாட போறீங்களா? சரி, அப்ப அம்மா பாடுங்க. அம்மா
2: பாடுங்க.
0: அம்மா பாடுங்க.
1: சூலமங்கலம் அம்மா பாடுங்க. பாட்டு
0: பாடுங்க.
1: யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சொல்லியின் கனவு கண்டு உள்ளம் தேங்குவதே.

உலகம் அறியாது உணர்ந்து வாழ்க்கையும் ஏது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது காண்பதெல்லாம் உருவம் கேட்பதெல்லாம் உலக குரல் காண்பதெல்லாம் உருவம் கேட்பதெல்லாம் உலக குரல்

0: தீயாது, யாருக்கும் புரியாது. கனவு கண்டு உள்ளம் ஏறுவது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. அவ்வளவுதான்.
1: ஆமா, இந்த பாட்டு சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடணும்னு சொன்னீங்கல்ல,
2: இவங்க சூலமங்கலமும் பாடினதுதான். அது இப்படி பாடுவாங்க,
0: தெரியாது யாருக்கும் தெரியாது, கனவு கண்ட

0: இப்படி உங்க சந்தோஷத்துல அவங்க கூட சீக்கிரம் சீக்கிரமா ஒரு சீடா பாடுவாங்க அந்த பாட்டு.
1: எங்க பாக்கலாம் பாருங்க, இந்த ஒரு பாட்டை சந்தோஷ பாட்டை முதல் போட்டு பாக்கலாம். இரண்டாவது நீங்க பாட வந்து என்ன, நான் உண்மையிலேயே சந்தோஷ பாட்டு தான் கேட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ஆண் பாடிய பாடல் நாக இருந்தா, ஆனா பெண் பாடிய பாடலும் இருக்கிறது, அவருக்கு கேட்டு பாக்கலாம்.
0: ஆ சரி.

0: இது சந்தோஷ பாடல், இது சோக பாடல். இதே ஒரு தடவை பார்க்கலாம்.
1: ஆமாமா,
0: ஆனா உண்மையிலேயே நான் சந்தோஷ பாடல்
2: மட்டும்தான்.
1: இந்த

0: எனக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு.
1: உனக்கு மட்டும் என்ன, இந்த உலகத்துல பிறந்த புல் பூண்டுகளுக்கு கூட ஆதரவு இருக்கு.

0: நிச்சயமாக நீங்க சொன்னது போல அந்த இந்த சோக பாடல் இங்குதான் நான் அந்த பெண் பாடிய பாடல் எனக்கு நீங்க தான் இப்ப சொல்லி தந்திருக்கு. உண்மையா நன்றாக இருக்கிறது, நல்ல சந்தோஷம். இப்ப வந்து நன்றி நன்றி நன்றி. நீங்க விடைபட்டுக் கொள்ளலாமா, நீண்ட நேரமா நீங்க இருக்கிறீங்க. இப்பொழுது நாங்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி. மகாலிங்கம் செல்வகுமார் ரெண்டு பேரும் சற்று பொறுமையா இருங்க. வணக்கம் அருளானந்தம். வணக்கம் அருளானந்தம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் பாரதி. திருமதி அருளானந்தம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க பாரதி?
1: நல்லா இருக்கோம்மா. எல்லாருக்கும் வணக்கம்மா.
0: எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம்.
0: விழிச்சிருந்து பாட போறீங்க, அல்லாட்டி 9 அறைகளா நீங்க தூங்கிடுவீங்க. எப்பவும் உங்க கணவர் பாட்டுக்கு பாட்டு வந்து இருந்துட்டா கேட்டா சொல்ல அவர் காவல் இருந்துட்டு தூங்கிட்டாங்க. ரொம்ப கவலையா இருக்கும். சரி, ஒரு ஆர்வம் இருந்திருந்தா நீங்க
1: வணக்கம்
0: ஆர்வம் இருந்திருந்தா நீங்க பாடி இருப்பீங்க. ஒரு ஆதங்கம் வரும். சொல்லுங்க சொல்லுங்க. யார் பேர்?
1: நீரானா.
0: சொல்லுங்க.
1: பவுனம்மாள் பேசுறேன்.
0: பவுனம்மா,
1: அதாவது அவங்க அவங்க அவங்கள வந்து பாட சொல்லுங்கம்மா, பாரதி அம்மா பாட சொல்லுங்க. ரெண்டாவது என்ன, நீங்க சொன்னது போல எங்களுக்கு பகல்ல அந்த டயத்துக்கு எங்களுக்கு பாடி கொடுங்க.
0: நிச்சயம்
1: இந்த நிகழ்ச்சி
0: நிச்சயம்.
1: பவுனம்மாள் அம்மாவுக்கு வணக்கம்மா.
0: நல்ல
1: நீங்க அவ்வளவு அழகா அருமையா பாடுறீங்கம்மா.
0: வணக்கம். பாரதி நீங்க உங்களோட பாட்டு எடுத்து வாங்க. எடுத்து வாங்க.
1: பாடுறேன்மா.
0: பாடுறேன்.

மனம் பார்க்க மறுக்கோர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து பொறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. இனம் பார்த்து இணை சேர்க்க மறந்தாய் கண்ணா, இனம் பார்த்து இணை சேர்க்க மறந்தாய் கண்ணா. நல்ல இடம் பார்த்து சில

ஒன்று வைத்தாய் கண்ணா, பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினை ஒன்று வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, இன்பம் கடல் தீர்க்க என்னை படைத்தாய் கண்ணா, கண்ணா கருமை நீர கண்ணா.

0: கண்டாலும் பொறுப்பாரில்லை. கண்ணா கருணை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணே. அம்மா
1: அருமை, ஆனா நீங்க கொஞ்சம் டென்ஷனா பாடுறீங்க போல இருக்குது. அல்லாட்டி பயந்து பயந்து பாடுறீங்களா? அல்லது பாட்டு வந்தா நீங்க நல்லா கலகலந்து பாடுவீங்க. இது ஒரு சோக பாடலோட வந்திருக்கீங்க. மற்றது
2: கொஞ்சம் வேற இன்னொரு பாட்டு பாடுறேம்மா.
1: இங்க பாக்கலாம். இந்த பாடல நீங்க நல்லா பாடி இருப்பீங்க. கொஞ்சம் கீழே ஸ்தாயில எடுக்கிறீங்க. அத
2: எல்லாத்தையும்
1: நன்றாக
2: பாடுங்க.
1: ஆனா அருளானந்தம் இன்னும் பாட ஆரம்பிக்கல இல்ல?
2: ஆமாங்கம்மா, அவங்க சொல்லி கொடுத்தா ஒரு நாலு லைன் பாடுவாங்க, அதுக்கு மேல வேற லைன் மாத்திடுவாங்கம்மா.
1: அவங்களும் பாடம் பழங்கள். உங்களுக்கு பக்கத்துல இருந்து பூவுக்கு பக்கத்துல இருந்து நார் மணக்காம இருந்தா சரியில்லை இல்லையா?
2: ஆமாங்கம்மா, கண்டிப்பாம்மா.
1: சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க.
2: இன்னொரு சொல்லி கொடுக்குறேன்.
1: எங்க இன்னொரு பாட்டு,
2: இன்னொரு பாட்டு.
1: என்ன பாட்டு?

எந்திட வேணும் இரவுக்குள்ளே எனும் சோலம் வேயோலி சம சம சம விமசாலையிலே செய்யி செய்யி செய்யி எங்கள் காலைகளே சேர்ந்திடவே.

என்றும் சிறையை திருப்பி

0: இரவுக்குள்ளே.
1: அருமை அருமை, இந்த பாட்டு அருமையா பாடுங்க. சூப்பர், நல்ல நல்ல ஒரு பாடல். உங்களோட குரல் வளர்த்து இந்த பாடல் நல்லாவே இருக்கிறது. நல்லது, சந்தோஷம். நன்றி நன்றி. உங்களுடைய அடுத்த முறை வரைய அருணானந்தத்தையும் பாட சொல்லுங்க.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா,
1: கட்டிக்காதீங்க நீங்க.
0: சந்தோஷமா, எல்லாருக்கும் வணக்கம்மா.
1: நன்றி நன்றி அம்மா.
0: ரேவதி அம்மா,
1: ரேவதி அம்மா இல்ல, அவ விடைபெற்றுக் கொண்டாள். நன்றிங்க.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
1: எங்க அடுத்த இணைப்புல இருக்கும் மற்ற உறவுகள் எங்க மாலிங்கம், நீங்க இப்ப பாடுங்க. இப்ப பாடுங்க,
2: குரல் கேக்குதாம்மா?
1: கேக்குது. இப்ப பாடுங்க மகாலிங்கம், உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க.

காட்டினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாத்தினாள், நேற்று வரை ஏமாத்தினாள், கண்ணெதிரே தோன்றினாள், பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பின்னி வரும் நாணல் என்னும் போர்வையும், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும், சுற்றி பின்னலிட்டால் கூந்தல் என்னும் தோகையை கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினார், கனிமுகத்தை காட்டினார், நேர்வழியில் மாற்றினார், நேற்று வரை ஏமாற்றினார், கண்ணெதிரே தோன்றினார், என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் தொறுத்து மறைகிறாள், என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் தொறுத்து மறைகிறாள், என்று அவள் எங்கள் வீட்டு திருமகள் ஆவாள், என்று அவள் எங்கள் வீட்டு திருமகள் ஆவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் ஆவாள்.

0: அருமை, நல்ல அருமையாக பாடினீங்க கெட்டிக்காரன், நல்ல பாட்டு. இதனால நீங்க எத்தனை தரம் பாடிட்டீங்க? இத நீங்க
1: ஒரு குடி போற இடத்துல இருந்ததுனால நான்
0: இல்ல சொன்ன வேர்ட் பிள்ளையா கிடையாது. குடி குடி போன்ற இடத்துலயா இல்ல குடி ஊர்ல
1: குடி குடி போதல்
0: குடி போல நீங்க சொன்னது வந்து குடி போன்ற இடம் வேண்டும் அது போல
1: குடி போற அந்த மாதிரி இடத்துல போயிருந்தா கூட நான் தனிமையா இருந்திருப்பேன். ஏன்னா நான் குடிக்க மாட்டேன்ல.
0: குடி போ சொல்லாம சொல்லிட்டார் செல்வகுமார்.
1: இல்லம்மா ஒரு கடை திறப்பிடாமா அதுல புள்ள நான் என் ஃப்ரெண்டு. அதனால நாங்க நேத்துல இருந்து ரெண்டு மூணு நாளாவே மெனக்கிட்டு அது இன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்கு. அதனால கடை திறந்து ஃபுல்லா விருந்தாடிகளுக்கும் வர்ற கஸ்டமர்களுக்கும் நாங்க இருந்து வேலை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்தேன். பாரதியும் அக்கா தங்கச்சி மாதிரியே பாடுறாங்கம்மா, நல்லா அருமையா இருந்து ரெண்டு பேரும் குரல் ஒன்னாவே இருக்கு.
0: அப்படி அக்கா தங்கச்சி ஆக்கிறாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமாவே பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. நீங்க சரி, அடுத்து லெனின் பாட போறார், அவரை பாட விடலாம். லெனின் வணக்கம். லெனின்
2: என்ன
0: மாறீங்க? லெனின பார்த்து பொண்ணான்னு கேக்குறீங்க. லெனினுக்கு ஒரு பொண்ணு இருக்குது.
1: பொண்ணான்னு பொண்ணு இருக்கு, போட்டோ வருது இல்ல, அதனால
0: லெனின் பொண்ணா அப்படி
1: நீங்க லந்தா எங்களுக்கே லந்தா
0: இல்ல நீங்க இப்படி கேக்கணும். அதுல தெரியுற அந்த படத்துல தெரியுற அந்த போட்டோல தெரியுற லெனின் பொண்ணா என்று கேட்டிருந்தா அது நியாயம். இது லெனின் பொண்ணான்னு அவர் பேசுவாங்க. நான் என்ன
1: முதல்ல முதல்ல பாட்டு பாடுனுச்சு, அது யாருமா யாருமான்னு அது என்னுடைய நெட்ஒர்க் சரியில்லைன்னா உங்களுக்கு உழுவுல போல இருக்கு. அதனால இப்போ அந்த போட்டோ வந்து நெலினோட பொண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல நான்
2: கேட்டேன். சொல்லுங்க இல்ல
1: ரஷ்யாவுடைய போர் தலைவன், படைத்தலைவன், ரஷ்யாவை உருவாக்குனதுல ஒரு ஆளு, எல்லாருமே தெரியுங்க லெலின்.
0: இவர் வந்து எம்ஜிஆர் போர் பாடாமலே ஓட போறேன். இதுக்கு எப்ப என்ன என்ன வில்லங்கள் வருது. சரி இந்த பாட்டை கேட்கலாம் பாருங்களேனே.
2: வீட்டு
0: போடுங்க எல்லாரும், மாலிங்க நீங்களும் போட்டுருங்க.
2: எல்லாரும் போட்டா நல்லா இருக்கும்.
0: எல்லாரும் போடுங்க.
2: ஆனா தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, பாடுங்க.
0: ஒரு தவறும் இல்ல, பாடுங்க. நல்ல மெசேஜா கொடுங்க அங்க.
2: வீட்டுல இருந்து
0: வழியில நிக்கிறீங்க, அது மழை கால வேர்க்குதுன்றீங்க. பாருங்க
2: ஒரு நிமிஷமா. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே. கல்யாண

கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாது. அழகான மனைவி அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சு விழும்பினை பாடுமே தோடி. சந்தோஷ

இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா. சோலைமயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. நாடோறும் ரசிகன் பாராட்டும் கலையின் காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான்.

0: பெண்ணே என் பாட்டை கேளுங்கள் சொன்னேன். அவ்வளவுதாங்கம்மா
1: அருமை. அதாவது என்னண்டா, நீங்க இந்த பாட்டுல வர்ற வரிகள் அத்தனையும் உங்களோட மனைவிட்ட இருக்கு. அழகான மனைவி அந்த வரி தேர்ந்தெடுத்து பாடியிருக்கிறீங்க. உண்மையிலேயே நான் எவ்வளவோ பேர்களை பார்த்திருக்கேன், உண்மையா ஜெனிஃபரோட அழகு என்ன கவர்ந்தது. அவருடைய அதே மாதிரி தான் குட்டியம், அது உங்களை அழகு என்று சொல்லிடன்னு நினைக்க கூடாது. நான் உண்மையோட பார்த்தது குறைவு, ஆனா உண்மையா ஜெனிஃபருடைய அழகு அந்த அழகுல இருக்கிறான். உண்மையா அவளுடைய ஸ்மார்ட், அவளுடைய நிறம், அவளுடைய சிரிப்பு, அவளுடைய கண்கள், அதே தான் குட்டியம்மாக்கும் இருக்கிற அந்த அழகு. உண்மையாக அழகான பெண்மணி. அத நீங்க பாட்டிலேயே கொண்டு சொல்றீங்க பாருங்க, சூப்பர். நல்ல ஒரு கணவன் நீங்க.
0: என்ன
1: நல்லா இருந்தது, நீங்க பாட மாட்டேன்னு சொன்ன நீங்க அருமையா பாடுறீங்க பாருங்க, எப்படி இருக்கு சூப்பர். மாணிக்க நீங்க என்ன சொல்றீங்க மாணிக்க?
2: நீங்க
1: இப்படி ஒண்ணு சொல்றீங்க, பாட்டுக்கு ஏத்த அவருக்கு குரல் நல்லோம், அவர் குரலுக்கு ஏத்த பாட்டு அப்படின்னு சொல்லுங்க. பாட்டுக்கு ஏத்த குரல்
3: பாட்டு குரலும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுனால அது பாட்டு கேட்ட குரல் சொன்னேன். நீங்க பாட தெரியாதுன்னு சொன்ன, பாட முடியாதுன்னு சொல்லி இருந்தாருன்னு
1: சொன்னீங்க. முந்தி பாட மாட்டேன்னு நல்லா பாடுற, நல்ல சூப்பர் பாட்டு. அவருடைய குரல் வளம் நல்லா
3: இருக்கும்.
2: இப்ப ஒரு இது நான் ஒண்ணு சொல்றேன்னா, இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படின்றத பத்தி நான் யோசிச்சு பாக்கும்போது என்னடா பாடுறாங்க அப்படின்னு தான். ஆனா அதனுடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னா, காலையில இருந்து எவ்வளவோ பாடல் நம்ம ரேடியோல வைக்கிறோம், அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாடகர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்பதான் உணர முடியும். ஒவ்வொரு பாட்டுலயும் நம்ம எவ்வளவு டீப்பா கவனிச்சு கவனிச்சு கவனிச்சு இனிமேல் கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் வந்திருக்குமா உண்மையிலே. ஏன்னா எத்தனை ஆயிரம் கணக்கான பாடல்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம காது கொடுத்து ஒரு சில பிடித்தமான
1: அவர் எல்லாரையும் விட, மக்களை விட நல்லவர் அவர், மனிதர்களை விட.
2: ஆமா பைரவர்
1: இல்லையா தானே?
2: ஒவ்வொரு பாட்டையும் பாக்கும்போது அந்த பாட்டுக்கு தம் கட்டி பாடுறோம், ஆனா உண்மையிலே பாடுறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருக்காங்கன்னு ரொம்ப உணர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கும்.
1: அவருடைய குரல் நன்றாக இருக்கிறது. நீங்க தான் விக்கி விக்கி வாரீங்க. நீங்க மகாலிங்கம் உங்களோட குரல் தான் விக்கி விக்கி விக்கி வருகிறது. சரி, எல்லாரும் மீட் போட்டுருங்க. இப்ப கலைவாணன் வணக்கம், மெஸ்ஸிராணி வணக்கம், அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம், மெஸ்ஸிராணி
4: வணக்கம், வணக்கம வணக்கம் சகோதரி வணக்கம்.
1: எப்படி எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிற சகோதரி வணக்கம்.
1: நீங்க மீட் போடுங்க, மீட் போடுங்க.
2: வணக்கம் கலைவாணன் ஐயா, வணக்கம் மெர்சி அம்மா, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, வணக்கம் எல்லாத்துக்கும், வணக்கம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர், அவதான்
2: கேக்குதா?
1: இல்ல நல்லா கேக்குது, உங்களை விட்டு விட்டு வருது. மீட் போட்டுக்கொள்ளுங்க மகாலிங்கம், மீட் போடுங்க. எங்க லெனின் நீங்களும் மீட் போடுங்க. நீங்க அருமையா பாண்ணீங்க கெட்டிக்காரன். உங்களுக்கு என்ன செய்யற, நீங்க நிக்கிறத பார்த்தா எங்களுடைய சிஃபானி நிக்கிறா, சாக்லேட் தான் நிக்கிற மாதிரி கிடக்கு எனக்கு. வாங்காம போக மாட்டேன்னு நிக்கிறோம். சரி அப்படியே நில்லுங்க, உங்களோட பாட்டை கேட்கலாம். ஜோடி குயில் வந்திருக்கு. வணக்கம், வாங்க ரெண்டு பேரும். எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளைக்கு பிறகு கதம்பத்தில் இணையறீங்க, எப்படி இருக்கிறீங்க? ஆமா
4: நீண்ட நாளைக்கு பிறகு கடம்பன்னா மற்ற நிகழ்ச்சி அணைச்சியில் வந்துட்டு இருக்கோம்.
1: மற்ற அதான் எந்த நிகழ்ச்சியில மட்டும் வர்றதில்ல, மற்ற எல்லா நிகழ்ச்சியிலும் வரீங்க.
4: அதாவது இல்ல சகோதரி, இப்ப வந்து இயற்கை சூழல்ல பாத்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கு, மின்சாரம் இல்ல,
1: நெட்வொர்க் சரியா கிடைக்க மாட்டேங்குதுமா, நைட் டைம்ல கிடைக்கவே மாட்டேங்குதுமா.
4: நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம் வரைக்கும் மழை பெஞ்சுட்டே இருந்தது.
1: உங்களுக்கு பேசுறது யாரு? லெனின் நீங்க மியூட் போடணும், மியூட் போடாட்டி உங்களோட பேச்சு இங்க வரும். லெனின் அவங்க போட்டாங்க. இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கீங்க பாருங்க, நாங்க டச் பண்ண சொல்லி டச் பண்றோம். சரி, எங்க நீங்க உங்களுடைய ஜோடி குயில் ஜோடியா பாட போறீங்களா, தனித்தனியா பாட போறீங்களா?
4: ஜோடி ஜோடியா தான் பாட போறோம். ஜோடி குயில்னா வந்து ஜோடி குயில்கள் பாடக்கூடிய அற்புதமான ஒரு படத்தின் பெயர் கோட்டைவாசல் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் இது உங்களுக்காக.
1: அடிப்பீங்க போல இருக்கா பாட.
4: சரிங்க, ரெடி, 1 2 3. மன்னவனி மன்னே மாறிவிட்ட சின்னவனி, உன்னை போல யாரு இல்ல தலைவா தலைவா, சின்ன கிளி அண்ண கிளி செயல கட்டும் அண்ண கிளி, என்னதுன்னு கேளு நான் தரவா தரவா, உன்னை நினைச்சுதா நான் தினமும் தான் என் தலைவாரி பூச்சூடினே, பொருளாலும் பூவும் தொட்டும் வாழாதுமானே, மன்னவனே மன்னவனே மலையிட்டு சின்னவனே, உனை போல யாரும் இல்ல தலைவா தலைவா, ராசாத்தி என தொடத்தாலே

பார்த்து ஒரு சீக்கத்தான் மனசு பதறி போகுமே. சாமி குண்டு தாவலுக்கு அச்சத்தட தேவையில்லை. மனம் நிலையிலிருந்து முற்றாலும் நான் தாங்கவில்லை. தலையாத வாசம் நான் கொண்டாடு நேசம். நிலையான உறவின்றி வரலாறு பேசும். மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே, உன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. உன்னுடைய பாசத்துக்கு நன்றி சொல்ல வாக்கையில், முன்னையின்றி வாழ்வதற்கு மண்ணில் ஒரு வாக்கையில். உசிலாகத்தானே நான் ஒரு வாழ்வே, ஒரு போதும் ஜீவன் பிரியாது மாறி. மன்னவனே மன்னவனே மாலையிட்டு சின்னவனே, உன போல யாரும் இல்ல தலை.

0: சின்னவனே, மலையிட்ட சின்னவனே, உன்ன போல யாரும் இல்ல தலைவா தலைவா.
1: அருமை, சூப்பர். மன்னனும் மாலையிட்டவும் சேர்ந்து பாடினாங்க பாருங்க, சூப்பர்.
2: இதுவரை கேட்டு ரசித்த அன்பு உறவுக்கு என்னுடைய ஜோடி குழுவின் சார்பாக நன்றி, நன்றி, நன்றி.
1: இல்ல உண்மையா, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த
2: இல்ல மகாலி எங்கயா மயக்கத்துல இருக்காரு, ஏறிடுங்க மகாலி எங்கயா ஏந்திரிங்க.
1: அவரை கட்டுப்படுத்தி வைக்கிறதே எழுந்துருங்க, அவரை ஓடிட்டாரு. என்னன்னு தெரியல, என்ன
3: ஓடிட்டாரு,
1: என்ன செல்வகுமார் நீங்களும் இந்த தாலாட்டுல நித்ரியா தூங்கிட்டீங்களா செல்வகுமார்? என்ன எல்லாரும் அதான் சொன்ன பாத்தீங்கன்னா, கடைசியா நீங்க வந்து பாருங்க, எல்லாரும்
4: தூங்கிட்டாங்க. நானும் சொல்றேன், அப்புறம் தான் பாக்கிறேன் உள்ள மீட்டை போட்டு வச்சிருக்கேன்.
1: உங்களோட செல்வகுமார் மனைவியோட சண்டை வந்தா மீட்டை போட்டு பேச.
4: ஆனா ஜோடி ஜோடி குயில்கள் நல்லா பாடினாங்க, ஜோடி குயில்களுக்கு என்னெல்லாம்
1: சொல்லுங்க.
4: இல்ல அதாவது இந்த ஜோடி குயில்கள் இப்ப ஒரே கோரஸா பாடுறத விட ஆண் குரலுக்கு நம்ம கலைவாணன் ஐயாவும் பெண் குரலுக்கு லட்சியமாவும் ஈக்குவல் பண்ணி பாடினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னுடைய
1: இல்ல அதாவது நான் இத சொல்றத வழிவா கேட்டுக்கோங்க. என்னண்டா சில நேரம் முதல்ல ஒரு ஸ்டேஜுக்கு ஏறும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த பாட்டை இவங்க இன்றைக்குதான் முதல் தடவை பாடுறாங்க. இப்ப தன்னே தாமர பூ என்ன
4: நல்லா இருக்குமா, ரெண்டு பேருடைய குரலுக்கும் ரொம்ப நல்லா மேட்சிங்கா இருக்கும்.
1: இல்ல இல்ல மேட்சிங் சரி,
4: ஒரே ஒரே
1: செல்வகுமார் தன்னானே தாமரை பூனா பயம் இல்லாம பாடுவாங்க. இது இன்றைக்குதான் இவங்க இந்த இதை ட்ரை பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல ஏறினோன்னு ஒரு துணைக்கு இப்படி சாஞ்சு இப்படி கையை பிடிச்சுக்கொண்டு இருந்தா சில பேருக்கு துணிவா இருக்கு, நடுக்கம் இருக்காது, பேசுவாங்க. அத மாதிரி ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கொண்டு ஒரடியா அந்த பாட்டை பாடிட்டாங்க. அடுத்த முறை அதை தனித்தனியா அந்த அந்த கட்டத்தை பாடுவாங்க, அப்படித்தானே அண்ணா?
3: ஆமா ஆமா,
1: முதல்ல ஆனா நல்லா இருந்தது, சூப்பர். நீங்க பாடுங்க, இன்னொரு பாட்டு பாடுறீங்களா லெனின்? கொஞ்சம் நேரம் கழிச்சா அப்ப அப்படி என்ன இல்லங்க, மீட் போட்டுருங்க, மீட் போட்டுருங்க ஐயா. என்ன மகாலிங்கம் சொல்லுங்க, இந்திரன் வந்திருக்கார், வாங்க இந்திரன். இந்திரன் அண்ணாவண்ணியம்
2: இல்லீங்க, நான் சொல்றது புரிஞ்சா இல்லையா? ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க பாடி இனிமையா சொன்ன,
1: ஓ இனிமையா இருந்திருக்கேன். நீங்க பகல்ல நிறைய கடனை போட்டிருக்கீங்கல்ல, அதான் உங்களோட நெட்ஒர்க் இப்படி செய்யுது. உங்களுக்கு அந்த
4: டவர் டவர் எடுக்கலாமா, கொஞ்சம் தள்ளி தள்ளி தள்ளி வர சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் நிக்க சொன்னாருன்னா வந்துடும்.
1: உங்களை வீட்டு வீட்டுக்கு வளவுல வீட்டு வீட்டுக்கு வெளியால கிணறு இருக்கா,
2: நல்ல வேலை செய்யும்
1: பயந்துட்டேன்.

0: என்ன செல்வக்குமார்,
1: போன முறையும் உங்களுடைய கனவை இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் ஜோடி குயில் நிறைவேற்றுவோம். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம்.
2: என்ன எப்படி எப்படி நிறைவேற்ற போறீங்க?
1: செல்வகுமார் ஐயா வந்து ஆண் குரல்ல கலைவாணனாகவும் பெண் குரலில் சின்ன பிள்ளையாகவும் பாட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. சேர்ந்து பாடிட்டோம், அதனால வந்து செல்வகுமார் ஐயா சகோதரருடைய கனவெல்லாம் சட்ட நேரத்துல நிறைவேற்றுவோம்.
3: அதுவும் சேர்ந்து பாடலாம், அதுதான் அதுதான் டூ எக்ஸாங்ஸ், அதுவும் சேர்ந்து பாடின பாட்டு தான், அது தனித்தனியா பாடின பாட்டு இல்ல, அதுதான்.
1: அடுத்து சகோதரி யாரு பாடுறாங்க? யாரோ பாடணும்னு சொன்னாங்க, அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல.
0: இல்ல நீங்க லெனின் கொஞ்ச நேரத்துல பாடுறேன், நீங்க பாடுங்க.
4: சரி நாங்களே பாடுறோம்மா,
0: பாடுங்க.
1: சகோதரி, படத்துடைய பெயர் வந்து ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களும் கே எஸ் சித்ரா அவர்களும் பாடிய பாடல், இருவரும் நாங்க பாட போறோம்.
4: இட்லி சம்பா குத்தி எடுத்தேன், மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன், மாமாவை உனக்காகத்தான் உச்சி மலை காத்துல உச்சல வேர்க்குது, பச்சமுள்ள மாமன மல்லுக்கட்ட பாக்குது, பச்சபுள்ள மனசு தாங்கல, ஓ பந்தி வச்சு பசிய தீக்கல, சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாடியது காகதான் உச்சி மேல காத்துல உச்சந்தால வேர்க்குது, மச்சமுள்ள பூவத்தான் மல்லு கட்ட பார்க்குது, பக்கம் வந்து உரசி பார்க்கவா, ஓ பந்தி வச்சு பசி ஏத்திருக்கவா, மாங்கொழும்பே பூந்தொரும்பே மறி கொழும்பே நாத்தே, தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம்பூ காத்தே, மாங்கொழும்பே மூங்கரும்பே மறி கொழும்பு ராசம், தாங்கிக்கடி தழுவிக்கடி தாழம்பூ கா ஆத்திரத்தில் தொட்டு புட்ட சாத்திரத்தில் விட்டு புட்ட ஆம்பளைய கிள்ளி புட்ட வீம்பு பண்ண சொல்லி புட்ட எனக்காத நீரு இனி என பந்தி தேரு, உருக்காத தங்கம் இனி எனக்காக பொங்கும், வெத்தலைய நான் கிள்ளிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா, கிச்சனி சம்பா குத்தி எடுத்தேன் மச்ச குழம்பு வச்சு எடுத்தேன், மாமாவி உனக்காகத்தி காஞ்சி புட்ட சிங்க குட்டி நீதான், சேத்தனைக்கு காத்திருக்கும் தங்க கட்டி நான் தான், சேல முட்டி சாச்சி புட்ட சிங்க குட்டி நீதான், சேத்தனைக்கு காத்திருக்கும் தங்க கட்டி நான் தான்,
1: ஆத்தங்கரம் உள்ளை மொட்டு பூத்திருக்கு வெக்கம் விட்டு, ஆசையில தொட்டு புட்ட நெஞ்சுக்குள்ள ஜல்லி கட்டு, பொடிவாத மானி ஒரு தடிவாளம் போட்ட மலை காட்டு தேனே உன்ன மடி மேல சாச்சேன்,
4: சொக்கு பொடி உன்ன வச்சு புட்ட சொக்கி சொக்கி அதுல சிக்கி புட்ட,
1: இச்சிடி சம்பா குத்தி எடுப்பேன் மொச்ச குழம்பு வச்சு எடுப்பேன், ஆ மாடி அதுக்காகத்தான்
4: உச்சி மலை காத்துல உச்சதல வேக்குது, பச்சமுள்ள மாமன மல்லிக்கட்ட பாக்குது,
1: பக்கு வந்து உரசி பார்க்கவா, பந்தி வச்சு பசிய தீர்க்கவா,
4: கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன், மாமாவே உனக்காகத்தான்.
0: அருமை, சூப்பர்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்
3: இதுக்கு யாருமா லஞ்சம் குடுக்கறா?
0: இது இதுக்கு லஞ்சம்
3: குடுக்கறா?

0: இருந்தது பாருங்க.
1: இப்படி ஒரு நல்ல சொல்லு சொல்றோம்னால அவர் தவறா நினைச்சாலும் இப்ப பாடல் பெருந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க. இது நல்ல
2: முறையா தெலுங்கு முறையா யாரு சொன்னாலும் எந்த அன்புவர்களும் கோச்சிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு
3: இன்னும் கூட சொல்ல போனா இதுல மெர்சியமா தான் ஜெயிச்சாங்க. கலைவனையே
0: தோத்துட்டாரு.
4: சொன்னதுக்கு அப்புறம் உடனே எடுத்து பாருங்கனால இது பிராக்டிஸ்
3: பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல மெர்சியமா அவ்வளவு இனிமே அந்த ராகத்தை அந்த இறக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஏத்தி பண்ணாங்க.
2: இல்ல இல்ல இல்ல மகாலிங்க ஐயா யாருமே வந்து பொண்ண விட்டு கொடுக்க மாட்டாங்க.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க நீங்க கீச்சு குரல்ல பாடணும்னு ஆசைப்பட்டு பாடினீங்க, அது நல்லா இருந்தது. இருந்தாலும் மெர்சியமா அழகா அந்த ராகத்தை விடாம
2: நீங்க
0: ரெண்டு பேரும் காய்ச்சி முடிஞ்சா காய்ச்சிட்டு விடுங்க.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
0: நீங்க ஜட்ஜ்மென்ட் குடுக்கறது போல அப்படின்னா குடுக்கப்படாது. நீங்க நீங்க ஜட்ஜ்மெண்ட் பெண்களுடைய குரல் எப்பொழுதும் அது உச்சஸ்தாய்க்கும் அந்த கொஞ்சம் உயர்த்தி பாடுவதற்கும் வரும். ஆண்களுக்கு கொஞ்சம் தடிச்ச குரல் அவர்கள் எப்படியும் அந்த குரலை அப்படித்தான் பாடுவார்கள். இருந்தாலும் அவர் அந்த விட்டு கொடுக்காம அவரோட சிரிப்புக்கு வந்ததா நீங்க யோசிங்க. முதல்ல நீங்க சிரிப்பீங்க, இப்ப நீங்க சிரிங்க. சட்டம் போட வேணாம். இல்ல வீரப்பா மாய் சிரிச்சுட்டு அவர் அந்த கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து சோறு காட்டி இல்ல சோறு காட்டி அவ போட்டதுக்கு அப்புறம் இதேல இருக்கிறத பார்த்து சிரிச்சார். அந்த சிரிப்பு உங்களுக்கு வேற என்ன
2: மகையா?
3: அது உண்மைதான்.
2: அண்ணன் வந்து என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய சகோதரி
0: அதான் அவரோட
3: பாருங்க. வேணும்னு வம்புக்கணும்னு வேணும்னு வம்பு அவங்களுக்கும் புரிய இருந்தாலும் வம்புக்கணும்னு வராங்க.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல உண்மை உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க.
0: உண்மையை மட்டும் தான் நான் பேசுவேன்.
3: உடனே இவரு இவரு ஒருத்தர் அடுத்த ரேவதி அம்மா.
1: இல்ல ஐயா மகாலிங்கய்யா காக்கா கருப்பு அப்படின்னு சொல்றதுல வந்து யாருக்கும் பொய்யா சொல்ல
3: முடியாது. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள குத்து சண்டை நடக்கும் போல
1: இருக்கு. கொத்து கடிக்க போகுது
0: இன்னைக்கு
3: தட்டு தட்டுதான் அடிச்சு கொசு
0: அடிக்கிறேன்ட்டு பாட விடல. அந்த நேரம் அவர் வழியில நிக்கிறார். அவர் வழியில நின்று கொசு கடியோட எங்க லெனின் வாங்க உங்களோட குழந்தை எல்லாரும் மீன் போடுங்க டக்கு டக்குன்னு போடுங்க வாங்க உங்களோட பாட்டு அடுத்த பாட்டை பாக்கலாம். எங்க பாப்போம் எங்க
2: எல்லாரும் பாடிட்டாங்களா?
0: எல்லாரும் பாடிதாங்க. நான் நினைச்ச பாட்டு நீங்க பாடுறீங்களான்னு பாப்போம். எங்க பாடுங்க பாப்போம். செல்வகுமார் மீன் போட்டுருங்க பாடுங்க.
2: அது என்ன நினைச்ச பாட்டு?
0: நீங்க இதுதான் பாடுவீங்கன்னு என்ன மன சொல்லு எங்க பாடுங்க.
2: இப்பதான் வேர்க்காம இருந்துச்சு கொஞ்ச நேரம்.
1: அடிக்கடி ஏற்க வச்சிருக்கீங்களா லெனின? நீங்க
0: என்ன
2: பாட்டு
0: பாடுங்க. இவ்வளவு நேரம் இருந்து நின்றீங்க இல்ல உங்க பாட்டு பாடணும் வந்து நாங்களும் அதை ஆவலா இருக்கோம் பாடம்.
5: காலையும் நீ மாலையும் நீ காற்றும் நீ கடலும் நீ காலையும்

0: பாடலுக்கும் அந்த குரலுக்கும் உங்களோட குரலுக்கும் அந்த பாடலுக்கும் உண்மையாக ஒரு ஒரிஜினல் பாட்டு கேட்ட மாதிரி அப்படியே இருந்து. நிச்சயம் நிச்சயம் இது பொய் இல்லை, பொய்
1: இல்லை,
0: பொய் இல்லை. அதே மாதிரி
2: அருமையா இருந்தது. குரலுக்கு ஏத்த பாடல்.
0: நீங்க முதல் பாட்டு பாட என்ன பாட்டு என்ன தெரியுமா? இப்ப கேக்குற
1: முதல் பாட்டாமா இது துள்ளி திரிந்த ஒரு காலம்னு பாடணுமா?
0: அச்சா நல்ல பையன், ஞாபகம்
1: வச்சிருக்கேன். நான் என்ன பாட்டு முதல் பாட்டு பாடுறேன்
0: முதல் பாட்டு என்ன
1: பாட்டு எனக்கு தெரியாத உங்கள்ட்ட ஃபைல்ல கேக்குறேன். மொத்தமா ஃபைல் வச்சிருப்பீங்க
0: எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சொந்தக்காரர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்றது இல்ல நாங்க. சரி உண்மையா நல்ல பாடல், நல்லா பாடுங்களே நீன், அது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடம் மாட்டல் முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையில இருந்து இப்படி அந்த பாடல் அருமையாக ரசிச்ச அதே மாதிரி நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணி, அதாவது இன்னும் பரிச்சை நீங்க பாடி பாடி பழகி வந்திருந்தா எப்படி பாடுவீங்க? உங்களுடைய ஸ்டாலினை காணவில்லையே, என்ன நடந்தது?
1: அவரு ஐபிஎல் மேட்ச்ல பிஸியா இருக்காருமா?
0: ஓ அது அது கொஞ்சம் பேர் அதுலயே மூழ்கிறாங்கல்ல.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, ஐபிஎல் மேட்ச் இந்த பிக் பாஸ்ல வந்து நிறைய பேர் மூழ்கிறாங்கம்மா.
0: இந்த பிக் பாஸ் பாடுற எல்லாரையும் இந்த பெரிய பாக்ஸ் வந்து அடிச்சு மூடி வச்சிருக்காங்க சாப்பாடு தண்ணி இல்லாம. அவங்க கொஞ்சம் பேர் ஜாலியா மூடுறாங்க, இப்ப பாக்குறவங்களையும் மூடி சாப்பாடு தண்ணி குடுக்காம மூடி வைக்கணும். ஏற்கனவே கொரோனாவோட
1: மூடி போட்ட உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டேன்.
0: அது உண்மையிலேயே ஒரு அந்த பிக் பாஸ் வந்து உண்மையிலேயே மனித வாழ்க்கைக்கு ஒரு தேவையற்ற ஒன்று. அது
1: என்னன்னு போடும்போது வித்தியாசமா
0: இருந்துச்சு, என்ன ஒரு ஆர்வத்துல நாங்க பாத்துருந்தோம், அது போக போக வித்தியாசமா போய் அதுல எந்த இதுவுமே இல்ல. ஒரு அது அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அப்படி செய்கிறார்கள் என்றதான் அர்த்தம். எப்படியும் சம்பாதிக்கலாம். எங்க மா நீங்க
2: பாடுங்க
0: பாடுங்க.
1: மோகனா ஒரு பாட்டு பாடுறீங்க?
0: மோகனா பாடுனா அப்புறம்
1: பாட்டு
0: பாடுங்க. வாங்க மோகனா, வாங்க மோகனா, வாங்க. வணக்கம் மோகனா, உங்களோட நேரம் விழிச்சிருந்து வாரீங்க. 11:25 வீட்டுல எவ்வளவோ வேலைகள்
3: இருந்தாலும்
0: நான் நலமா இருக்கேன், வேலைகள் களைப்பு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து பாடணும் மட்டும் வாரீங்க, அதுக்கு அன்பு தெரிவிச்சு கொண்டு உங்களோட பாட்டு எங்க எடுத்து வாங்க. மோகனா
3: சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ பார்த்தையில் தொங்கும் ஆயிரம் சப்பத்தூர்களும் தேங்கின வந்த பூச்சரம்

சொல்லவா பாடாரோ

0: தாயதும் தந்திராசாவி நீ தோன்றிய சின்னரோஸ்தாவே. அம்மா அவ்வளவுதாங்க.
1: அருமை அருமை, நல்லா
2: சின்னாலம்மா நினைச்சிட்டு இருந்தீங்க தூங்க வைக்கலான்னு.
1: உண்மையிலேயே வரவரமோ நான் நல்லா பாடுறீங்க. இப்ப அந்த குரல் மனம் அப்படியே மெருகேறி வருகிறது உங்களுக்கு பாடி பாடி. உண்மையாக அது நல்லா இருக்கிறது. ஏன்னா நான் நினைக்கிறேன் நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க, பாட வேணும் என்று நினைச்சு பயிற்சி எடுக்கிறீங்க.
0: அதனாலதான் எடுத்து
1: பாத்தீங்களா முதல் நாள் பயந்து பயந்து அது
2: சகோதரி நல்லா இருந்தது. நல்லா அற்புதமான பாடல்.
1: இல்ல
2: உண்மையிலே உற்சாகமா இருந்தது வந்துருச்சு.
1: உங்களை
0: விழுத்தலான்னுதான்
1: விழுந்த அப்படியே நின்றாரு. அப்படியே விழுத்தலாம் இல்ல படாருன்னு.
2: இல்ல இவ்வளவு இப்ப மணி பார்த்த வேற சரி தூங்கிடலாமேங்கிற எண்ணம் வந்துருச்சு.
1: என்ன தூங்கிட்டீங்களா இல்லையா?
0: இல்ல சொல்லுங்கம்மா.
1: நீங்க ஒரு பாட்டு
0: பாட பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு ரெடி பண்ணி
1: ரெடி பண்றீங்களா? அங்க பாடுங்க பாக்கலாம்.
0: ஒரு நிமிஷம்
3: பாட்டு எடுத்து விடுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு பஞ்சம் பான பத்திர சொல்லி கொடுத்துருக்காருல்ல?
2: பானபத்தர் பாகமில்ல நடமெல்ல நடமேனியும் ஆகமில்ல நடமெல்ல நடமேனியும் முல்லை மலர் பாதம் உந்தன் சின்ன ஈடை வளைந்த மண்ட சிங்காரம் குழந்து விடும் ஓ ஆகமில்ல நடமில்ல நடமேனிய படுக்கையை இறைவன் விரித்த வரும் பணி திரையாலய அதை மறைத்தான். படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பணி திரையாலதை மறைத்தான். பருவத்தின் ஆசையை கொடுத்தான் வரும் நாணத்தில் அதையே தடுத்தான். வரும் நாணத்தில் அதையான் தடுத்தான். அகமெல்ல நடமெல்ல நடமேனி என்ன அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு. அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு. படபடவென வரும் துடிப்பு இன்று பதுங்கியதே என்ன நினைவு. இன்று பதுங்கியதே என்ன நினைவு. அகமெல்ல நடமெல்ல நடமேனி என்ன முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன ஈடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும் ஓஹோ. அகமில்ல நடமில்ல நடமேனி என்னாகும். திருமணம் என்றதும் அடக்கம் கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம் வருவதை நினைத்தால் நடுக்கம் பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம். அகமெல்ல நடமெல்ல நடமே முல்லை மலர் பாதம் மோகும் சின்ன ஈடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குழைந்து விடும் ஓஹோஹோ. அகச்சி மெல்ல நடமில்ல நடமேனி என்னாகும். அதாமா
1: அது என்ன அது விரைவா இந்த கிறிஸ்துமஸ் பாப்பா சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ் பாப்பா அது வேகமா
2: போச்சு அந்த இது வருது அது ரெண்டு மூணு வரியும்
1: எங்க மெசியம்மா உங்களை பாட்ட பாக்கலாம்
2: நாளையிலிருந்து
1: உங்களுக்கு ஏர்லியா தூக்க மாத்திரை போட்டு ஒரு பால் காய்ச்சி குடுக்க போறாங்க
2: சமயத்துல குடுக்குதுமா
3: ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி படத்துக்குமா விடுங்க
2: நாடகம் பாக்கணும் நாடகம் பாக்குற வெறியில இந்த இந்த ரேடியோக்கு போனதுனால தொல்லை விட்டுதுன்னு நினைச்சு சமயத்துல போய் உட்கார்ந்து இருந்தா மாத்திரைய போட்டு இல்ல இது வந்து வெளியில மறுநாள் கேக்குறாங்க என்ன இவ்வளவு சத்தமா 11:30 மேல பாடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க
1: மனசுல ஒன்றையும் வச்சிருக்காம
2: அதனால இருக்கிற மாதிரி கற்பனை
1: பண்ணீங்க இல்ல எங்க கலைவாணன் கேக்குறேன் கலைவாணன் இருக்கா
2: கலைவாணன்
1: அம்மா சொல்லுங்க அம்மா உங்களோட வீட்டுல உங்களோட சுட்டம் அக்கம் பக்கத்துல இருக்கா சின்ன இட
2: நினைக்கிறீங்க அக்கம் பக்கத்துல இல்லீங்க செல்வகுமார கேளுங்க
1: பார்த்தாருங்க ஒரு நிமிஷம் தாங்க சின்ன இடம் இருக்கான்னு கேட்டோம்னா சின்ன வளையம் வந்திருக்காரு வாங்க பிபி பிரகாஷ்
4: வெளியில கூட போய் படுக்க முடியாது குளிர்ந்து
2: ஓஹோ மழையா
4: அப்புறம் என்ன மழையில மழையை பெய்தாலும் ஒண்ணு புது சாரதா இருக்கு வெளியே போய் படுக்க முடியாது
3: இல்ல இல்ல அவங்க ஊர் சைட்ல வெளியே போய் படுக்க மூச்சு பட்ட ஒரு மாதிரி பயம் வேண்டாம்
1: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சின்ன சின்ன இடைய கேட்டோம்னா சின்ன வளையம் பிரீபி பிரகாஷ் வந்திருக்காரு வாங்க
2: பாட்டு வர நேசி
1: கேமரா இருந்தா என்ன நீங்க என்ன நீங்க நீங்க கண்ணால பாக்குறது மற்ற கேமராவுக்கு தெரிய போதா நீங்க இருந்ததான்னு தான் கேட்டேன் நீங்க பார்த்ததான்னு கேட்க என்ன இருந்ததா
5: கேமராவும் இருந்தது சின்ன இடையும் இருந்தது
2: அது அது இருந்தத வந்து கொஞ்சம் சின்னதா கூட நம்ம இடைஞ்சல் இல்ல வந்து தெரியல அப்படித்தானே பிரகாஷ்.
1: அவன இல்ல இவன் ஆனந்தத்துல இருக்காரு மாலிங்க அவன் நாங்க இந்திரன் என்று வச்சுட்டாரு
5: அவரு என்ன சொன்னாரு பக்கத்து வீட்டுல இருந்து சோறு வருதானு கேட்டு ஐயோ அப்படி எல்லாம் இல்லன்னு சொன்னா அதுதான் சொன்னாரு
1: அவருதான்
5: இந்திரனா இந்திரன் இந்திரன் ஒண்ணே நான் வந்து நாகர்கோவில் இந்திரன் ஒருத்தர் இருந்தாரு அவரு தான் ரேடியோ வந்திருக்காருன்னு பார்த்தேன்.
1: இல்ல இல்ல இந்திரன் ஆகிதானாங்க இப்ப
5: மயிலாடுதுறை மல்லியம் சேர்ந்தவர் மகாலயா தம்பி இந்திரனா
3: இந்த முதல் புதிதாக பெயர் மாற்ற உள்ளார்.
2: சரி எனக்கு ரம்பா வேணும் மேனகா வேணும் குலோத்தமா வேணும் அதெல்லாம் எங்க இருக்கு
1: அது இப்ப உங்களுக்கு நாங்க தரலாம் ஆனா இதே இல்ல அது
3: அண்ணன் இடையும் வர இருக்காது எல்லாம் ட்ரம் சைஸ்ல தான் இருக்கும்.
2: இல்ல அதுக்கு பேரு ரம்பா இல்லையா
1: அப்ப என்ன
2: நம்ம சிம்மா ரப்பா கூட கொஞ்சம் இடை கரெக்டா தான் இருந்தது
1: கொஞ்சம் போடுங்க சின்ன வளையம் பிபி பிரகாஷ் பாடிட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் எங்க பாடுங்க பிரகாஷ் என்ன பாட்டு
5: ஜோடி கோயில் எத்தனை ரெண்டாவது பாட்டு பாடினாங்க
1: அடுத்த பாட்டுக்கு ரெடியா இருக்கிறாங்க
5: அப்படியா அதுதான் அப்புறம் அவங்க வந்து இப்ப நானும் வந்து பாடினோம்ல ஒரு பாட்டு அருமையா பாடினாங்க
2: பாடுங்க பாட்டு
5: எப்படி சொல்றாங்க.

0: உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கவடம் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் வரைக்கும் கபடம் தெரியாது. அடிப்பது போலே கோபவரும் அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போலே கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது. அழுதால் நானும் அழுவேன், அதற்கும் காரணம் தெரியாது, காரணம் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், காலுக்கு செருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், ஐயோனா வழி பாட்டு பாட்டா. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், நெஞ்சுக்கு நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், நெஞ்சுக்கு நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய்போல் உழைப்பேன், காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு சொல்பாவேன். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கவடம் தெரியாது. பிறந்தேன் பிறந்தது தெரியும் அது அன்னை கண்டதில்லை. பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னை கண்டதில்லை. பெரியவரத்தை இருவரை தவிர கண்டதில்லை, பேரையும் கண்டதில்லை. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், பேரொன்றும் தெரியாது. திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை, நீ சிரிக்க வைப்பாயோ, கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ, கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை. உன்னதை சொல்வேன், சொன்னது செய்வேன், வேறொன்றும் தெரியாது.
1: நிறைய புழம் வந்துச்சு நினைக்கிற தூக்கம் இல்ல.
2: விளையாண்டு எல்லாம் சூப்பர். எங்க இருந்து இந்த குரல் வந்தது பிரகாஷுக்கு? இவ்வளவு நாங்க பேசுங்க பேசுங்க எடுத்து ஏதோ மௌனமா பேசுவீங்க. இப்ப இந்த குரல் அதுவும் இந்த நேரத்துல என்ன சரியா 11:43 பேய் வார நேரம் அந்த குரல் நல்லா வெளியில வந்திருக்கு. எப்படி
3: பேய் வந்து 12 தலைவர் அவரு வந்து நாய் போங்கிறதுக்கு பேய் போல இருப்பேன்னு சொல்லிருந்த வார்த்தை வந்தது.
1: இல்ல இப்ப இப்ப வந்து என்னாச்சுன்னா, ஒரு படத்துல சொல்லுவாங்க மணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு வீட்டுல கல்லெறிவான். கல்லெறிவன் யாரா 2 மணிக்கு கல்லெறிவன். அப்ப பாத்தியா இப்ப 2:00. அது மாதிரி அம்மா 11:42 இந்த குரல் வந்திருக்கு சொன்னப்ப மணியை பாக்குறேன்.
2: 11:42
1: உண்மையா சொன்ன. நீங்க எல்லாம் லஞ்சம் வாங்கிருக்கீங்கன்னு சொன்னாங்களா, அதனால ஜோடிக்கு பாடுனது நல்லா இருக்கு சொல்ல வந்தனா, அதனால இந்த பாட்டை பாடிடுவோம்னு நினைச்சேன். எனக்கு தெரியாது அந்த பாட்டு, தெரிஞ்சவரைக்கும் பாடிட்டேன்.
2: சரி, லெனின் பாடியிருந்தார் பாடி பிரகாஷ்
1: வந்து இப்ப இது பண்ணாரு பாருங்க, அந்த காலையில் மாலையில கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே
4: அருமையான படம்,
1: சூப்பர். உண்மையில நல்லா இருந்துச்சு.
2: யாட்டு பக்கம் ஒரு சத்தம் கேக்குது, யாட்டு பக்கம் யாட்டு பக்கம்
1: நான் வீட்டு போடுறோம் பாருங்க, வீட்டு போட்டா
2: போடுங்க போடுங்க. உங்கட பக்கம் தான் பிரகாஷ். ஏன் ரேடியோவா? பேன் ஓடுது பாருங்க. என்ன ஏன்னா அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. சரி, இப்ப நாங்க ஜோடி குயில் உங்களோட பாட்ட கேட்கலாம். அருமையான பாடல் பிரகாஷ், நல்ல நல்ல குரல் எடுத்து பாடியிருந்த நல்ல உண்மையா இனிமையாக இருந்தது.
4: எங்க அண்ணன் அப்படிதான் பாடுவாரு.
2: அர்றா அர்றா அர்றா அர்றா. எங்க அண்ணா பாட விட்டு அவரும் அப்படிதான் பாடுவார். நீங்க பாட விட்டா தானே அவரை.
5: எனக்கு மச்சானும் சூப்பரா தான்
2: பாடினாரு. நீங்க எந்த காலம் வாடிட்டீங்க அண்ணா? நீங்க
4: என்னண்ணா
2: நீங்க நீங்க எந்த எந்த
4: என்னன்னு
6: தெரியல. குழா வீட்டு வரீங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம்.
5: இல்ல இல்ல, அவரு அவரு போராடி சண்டைங்கிறாரு, வேற ஒண்ணு இல்ல. நீ தப்பா
1: ஏற்கனவே இப்படி ஒருத்தர் சொன்னாரு, எல்லாரும் ஒரு பக்கத்து கையில தொங்குறீங்கன்னு. அது மாதிரி இவரும் சொல்றாரு, கண்ணூர் பக்கம்.
6: ஏன்னா சரி பாடிட்டா அதை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சா அவங்க நம்ப வாய புடுக்குறாங்க.
2: இல்ல இல்ல, அருமையா பாடுவாங்க எல்லாரும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி, இப்ப ஜோடி கொண்டு மற்ற பாட்ட கேக்கலாம். கேப்போமா?
5: கேக்கலாம். இது வந்து 1985 வந்த ஒரு படம். மலேசியா வாசுதேவன் அவர்களும் சுஜாதா அவர்களும் பாடின பாட்டு.
6: என்ன சொல்லுங்க, எத்தனை வருஷம்?
1: 1985
5: பிரகாஷ் ஐயா, அன்பு ஒருவர்கள் ஒருத்தர் வேணுங்கய்யா.
2: அப்பதான் இவர்கிட்ட நாளைக்கு இவர்கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன். நாளைக்கு ஒரு மணித்தியானத்துக்கு எனக்கு மகாலிங்கத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு.
4: அண்ணன் பாட்டு எந்த படத்துல இருந்து கேட்டு சின்ன வீட்டுல இருந்து பாட பாட்டு பாட்டு கேட்டிருக்கேன்.
5: அதனாலதான் அந்த படத்துக்கு ஒரு சொன்னாருன்னு
4: சொன்னாரு. பாட்டு பாட
6: நீங்க எப்போதுமே சின்ன இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்போதுமே சின்ன பொண்ணா இருக்கீங்க, அதனால சின்ன வீடுங்கிறாரு. வேற
2: ஒன்றும் பெரியவங்க எப்படி அந்த ஒண்ணும் இல்லையம்மா, ஒண்ணும் இல்லையம்மா, அவன் சும்மா சின்ன.
6: ஒருத்தவன் கொலை பண்ணானா எங்க ஊர்ல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா கழுத்துல கட்டி வச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டே இருந்தானா, கத்தனானா, இருறா செத்தர்றா, நான் அத்துறேன்டா, இருறா உனக்கு வலிக்காம அறுக்கறேன்டா, இருறா செத்தர்றா செத்தர்றான்னு சொல்லிட்டு கழுத்த அறுத்தான்.
2: பாருங்க, இத வந்து நீங்க இந்த நேரம் சொல்றீங்க.
6: ஆமா, அதே மாதிரி இல்ல நீங்க சொன்னதுக்கு சொன்ன.
4: புதுசா
6: வந்தா நல்லா ஆக்கி போடுவாங்கல்ல.
2: ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அண்ணீர கைப்பக்கம் உங்களுக்கு தெரியுமா என்ன? நீங்க ஒரு பக்கத்தான எவ்வளவு சூய சமைப்பா. நீங்க பாருங்க
4: பக்கத்திலே நான் இருந்தேன், துக்கத்திலே நீ இருந்தார், கரசியும் காலமே போல்லமச்சியோரமென்றி கண்ணீரிலே துக்கத்திலே நீ எழுத
7: அரசும் தாளம் எப்போ பல்லமான பற்றி தண்ணீரில் மூழ்கடி சங்கத்து வேலி முன்னே சாமிக்குதான் வீடு ரெண்டு கல்லையும் பாலா நீ நினைஞ்சே முல்லையும்

0: பக்கத்திலே நீ இருந்தா
1: சொத்திலே நாம் இருந்தேன் என்னாலும்

0: ஜோடி கிட்ட சேர்ந்ததம்மா,
1: ஜோடி வந்து சேர்ந்த கிளி ஒரு சுகாணுதம்மா.
0: நீங்க போல நான் இருந்து
1: பைய வந்தால் இன்னும் கொஞ்சம் தொல்லையடி வெல்ல மனோ உள்ள மச்சான்
0: அடி ஓந்திருந்தான்.
1: இருந்தே
0: நாம் இருந்தேன்.

0: கரசியும் காலமே
1: ஜோடிகள் பாடின பாட்டை பார்க்கும்போது நான் தரம்போடு நிகழ்ச்சியில ஒரு கருத்து சொல்லியிருந்தேன்.
2: என்னது?
1: ஆசிரியர் கேட்டிருந்தாரு ஒரு மாணவனை பார்த்து, சின்ன வீடு சிறு குறிப்பு அறைகள் அப்படின்னு, அதாவது சின்ன வீடை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுன்னு. அதுக்கு அந்த மாணவன் எழுதியிருக்கா, தன்னுடைய மனைவியால் ஏற்பட்ட காயத்தை போக்க மருந்தளிக்கும் ஒரு மருத்துவமனைதான் சின்ன வீடு அப்படின்னு. அது மாதிரி சின்ன வீடு அவங்க கேவலமா நினைக்காது.
2: ஒரு நாளைக்கு இவர் ஒரு ஆர்ஜி ஆகி இதெல்லாம் எடுத்து வரையெல்லாம் தெரியும் கேட்டு
3: வைக்கிறது.
2: எல்லாரும் பாருங்க கலைவாணன், உங்களோட பக்கம் தான் இந்த சத்தம் கேக்குது. கலைவாணன்
4: மகாலிங்க
1: மாளிகோட சவுண்டே காதல் விழக்கூடாது, இந்த குரலே நம்ம காதல கேட்க கூடாதுன்னு
5: நினைச்சு.
2: இல்ல உங்க மனைவி உங்கள கோபம் கூடா, இனி நீங்க ஒரு சின்ன
5: கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? அவங்க தனியா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். கொரோனா விட மோசமா இருக்கும்.
2: அது
5: இருக்கட்டேன்.
1: ஆமா, நான் நிப்பாட்டிட்டேன். எங்க வீட்டு சவுண்ட் இருந்துச்சு, அத நான்
2: நிப்பாட்டிட்டேன்.
5: பேனை நிப்பாட்டிட்டேன்.
2: நிப்பாட்டிட்டீங்க. ஆனா பாக்கலாம், எனக்கு ஒன்றுமா தெரியும் இல்லையா, இது என்ன? எனக்கு பயமா இருக்குது. எல்லாரும் மீட்போடுங்க. எல்லாரும் மகாலிங்கம் கிட்டதான் கேக்குது, அது என்னன்னு தெரியல. மகாலிங்கம் நீங்க மாளிங்க எடுங்க. மாளிங்க நீங்க இருக்க மீட் எடுங்க. உங்கட பக்கம் தான் மாளிங்க. மாளிங்க என்ன செய்தீங்க உடனே? ராமம் ஸ்பீக்கர்ல போட்டீங்களா? அப்ப பக்கத்துல பாருங்க,
5: நீட்டு
2: பக்கத்துல பாருங்க, நீட்டு தலைமுடியோட வெள்ள உடையோட வெள்ள சாரை உடுத்து யாரா நிக்கிறாண்டு? நீங்க எடுங்க. லெனின் வீட்டு அது உங்கட சரியா இருக்குது. எங்க புதுக்கோட்டை செல்வகுமார் நீங்க எடுங்க.
5: மீட் போட்டு
2: புதுக்கோட்டை
5: செல்வகுமார்
2: உங்களோட பக்கம் இல்ல. எங்க மெர்சி அம்மா எடுங்க. மெர்சி அம்மா
5: அவங்க மீட் போட்டுருக்காங்க.
3: எடுத்துட்டேன்.
2: மகாலிங்கத்துல பக்கம் தான் ஏதோ ஹெட்போனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கொண்டு வந்துருச்சு.
5: இப்ப
3: இப்ப இப்ப இல்ல, இப்ப இல்ல,
2: இப்ப இல்ல.
3: என்னமோ அனுப்பிக்கிட்டே இருந்துச்சு.
2: குடுகுடுகுடு. ஆனா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இந்த நிலையில நீங்க போனீங்கன்னா சின்ன ஒண்ணு பாக்க வேண்டி வரும், அத மட்டும்
5: சொல்லிட்டேன்.
2: அத கோபமா சொல்ல,
5: அது வந்து இது மெர்ச்சியம்மா போன உருங்க
0: இல்ல இல்ல இல்ல உங்க போன
5: ஏன் போன இல்லப்பா நீ வேற யாரோ மொத்தத்துல இப்ப
2: இப்ப ஒரு சத்தம் இல்ல, எல்லாம் பெஸ்டா இருக்குது. சரி, எல்லாரும் நல்ல பாட்டு பாடிட்டீங்க, கெட்டிக்காரங்க நீங்க எல்லாரும்.
5: நான் ஒரு பாட்டு பாடுறேம்மா.
2: சரி, நீங்க பாடுங்க.
0: நானும் கேக்குறேன்
2: என்ன
1: மகாலிங்கம், பாடுங்க மகாலிங்கம்,
2: எங்களை சாகடிக்காமல் பாடுங்க மகாலிங்கம்.
1: ஆமா,
2: என்னமா நீங்க சரிங்க
1: பக்கம்
2: சரி, லெனியன் பாடட்டும், நீங்க மீன் போடுங்க, அவரை பாட வைக்கணும். லெனியன் நீங்க மீன் போடுங்க மகாலிங்கம், அங்க போடுங்க. இவ்வளவு நேரம் செல்லுது மீன் போடுறது பாருங்க, இன்னும் போடல, சத்தம் வரக்கூடாது, சத்தம் வந்தா இன்றைக்கு உங்களுக்கு ஃபைன் அடிப்பேன். மீன் போடாம நிக்கிறீங்க மாலிங்கம். சரி, நீங்க பாடுங்க லேனே.
0: கேக்குதுங்களா?
2: நல்லா கேக்குது, பாடுங்க.
0: முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்கு ஒன்றாக, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்கு ஒன்றாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதென்றே ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதென்றே ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்து தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்து தம்பி, தள்ளாத வயதினிலே வாழ்கிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையில்

0: உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக. அவ்வளவுதான்.
1: அருமை அருமை, நல்ல பாட்டு,
2: அருமை,
1: நல்லா பாடுறீங்க நீங்க. உண்மையிலேயே தெரியும். சொல்லுங்க பிரகாஷ், என்ன இருக்கு அதுதான் சொல்லுங்க.
3: அன்பு சகோதரர் பாடலை, அன்பு சகோதரர்கள் பட பாடலை அருமையாக பாடினார் அருமை சகோதரர் லெனின் அவர்கள். பாராட்டுக்கள்,
0: வாழ்த்துக்கள்.
2: கவிதை கவிதை
1: இது, இது கவிதை.
2: அருமையா பண்ணாரு.
1: எங்க இப்ப அடுப்பது பேர் தாத்தா பாட போட கேளுங்க. சகோதரன் பாடி முடிஞ்சு.
2: நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றம் நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றம் நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. கடற்கரை காத்து அடிக்குது, காத்துல சேல நடிக்குது. கடற்கரை காத்து அடிக்குது, காத்துல சேல நடிக்குது. முன்னால வர சொல்லி அழைக்குது, முகத்துல கடுகு வெடிக்குது. வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போன தைய தக்க தைய தக்க உய்ய. நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றம் நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. கண்ணுன்னு இருந்தா இமை வேணும், கழுத்து இருந்தா இடை வேணும். கண்ணுன்னு இருந்தா இமை வேணும், கழுத்துன்னு இருந்தா இடை வேணும். பொண்ணுன்னு இருந்தா துணை வேணும். ஒன்னும் புரியலையே, இன்னும் தெரியலையே. நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றம் நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதாம், சிங்கார ராமனுக்கு சீதா. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா. காரோட்டும் எனக்கு ஒரு கீதம், கல்யாணம் பண்ணி கொள்ள தோத. அஹஹா நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றம் நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போ இருக்குது. வெள்ளிக்கண்ணு மீனா வெள்ளி போன தைய தக்க தைய தக்க உய்ய. நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றம் நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது.
1: அருமை
3: அருமை அருமை. இந்திரன் என்ற பெயருக்கு தகுந்தவாறு இனிமையான தன்னுடைய இனிய காதல் வரிகளை கொண்ட பாடல்களை பாடி மகிழ்வித்தார் முயற்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம். அருமை, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
1: மாலிங்கம் பாடின பாட்டை பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, கண்ணெதிரே தோன்றினார்.
3: அதான் அவருடைய இளமை காலத்தை திரும்பி பார்க்கிறார்.
0: நீங்க சொல்றது சரிதாமா. நாடகம் பக்கத்துல நிக்குது
1: நினைக்கிறேன். எங்க குரூப்ல சேர்ந்துட்டார் பாருங்க.
2: கட்டளை இல்லங்கறதுதான் வருத்தத்துல பாடுறேன்.
1: பாருங்க, இல்ல பாட்ட பாருங்க, இல்ல உண்மையிலேயே பாட்ட பாருங்க. முதல்ல இவர் இணைஞ்சு பாடினது வந்து கண்ணெதிரே தோண்டினார் பேர்ந்து. அடுத்து ஒரு பாடல் இவர் பாடியிருந்தார் மகாலிங்கம், ஆஹா மெல்ல நட மெல்ல நட நடையோட. இப்ப பாடுற நடையா நடையா இது நடையாண்டு
3: அவரு வாத்து அந்த வாத்தா அந்த நடையான்னு
1: கேக்கணும். நீங்க வந்து சத்தம் போடாம மீட் போட்டுருக்கீங்க.
2: சின்ன
1: குழந்தையிலிருந்து உய்யா உய்யா என்று விளையாண்டு காட்டுற மாதிரி கடந்த அந்த உய்யா நல்லா
4: நல்லா நல்லா இருக்கு. அற்புதமான பாடலையா பாட்டை கேட்டு மெர்சிராமே
2: நம்மளுக்கு இல்லாததெல்லாம் பாடி போடுறாங்க. நம்மளுக்கு ஏண்டா ஒம்பு
3: பாத்துக்க இடையா அது இடையா அது இல்லாதது போல இருக்கலாம். எப்படி அது இல்லாததெல்லாம் நம்ம தான் சொல்றாங்க. அவரு
4: ஐயா பாட்டு நடையா இது நடையா நாடகம் மன்றம் என்னமோ சொன்னாரு. சரியா இருந்தா வரிகள் கேட்கல அதுதான்
1: எனக்கே
3: நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு புரச்சொன்ன அப்படி இருந்து
1: அண்ணே அது மாறி பாடல அண்ணே.

0: அந்த கோழிக்கூத்து படத்துல வந்து அந்த பாட்டு பாடின பிறகு ஏன்டா நம்மளும் பாடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த குரல் வந்து அண்ணே அண்ணே திபா என்ன நம்ம ஊரு இப்ப நம்ம கெட்டு போச்சுன்னு
1: பாட்டு பாடுது அவன் சொல்லாட்டி அண்ணே அண்ணே
0: கேட்ட பிறகு நம்ம குரல் அதுக்கு பொருந்தமே அப்படின்னு நினைச்சேன் நானும்.
1: அந்த அதான் வந்து அந்த குரல் உங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் பொருந்தோம். ஆனா அதை பாடினவர் நல்லா பாடுறவர் தான், அதுக்காக மாத்தி பண்ணாரு.
2: அதுக்காக மாத்தி பண்ண
0: யாரு யாரு அது யார் பண்ணது?
1: மலேசியா
0: யாரு யாரு பண்ண? மலேசியா வாசிதான். இல்ல இல்ல இல்ல அவரா
2: வேற யாரு?
0: ஓஹோ
2: வேற யாரு?
0: வேற யாரோ பண்ண மாட்டேன். வேற யாரோ
2: சிப்பா எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான். என்னாலும் பரவாயில்ல. எங்க கலைவாணன் ஏதோ சொல்ல வந்தீங்கன்னா நீங்க
3: சிறப்பா பாடினாங்களேன்னு சொன்னா
2: அந்த ஹுய்யா சொன்ன
1: ஹுய்யா
2: இவ்வளவு தூரம் ஹுய்யா கத்தியும் எங்களுடைய மெர்சி எழும்ப நீங்க பாருங்க.
4: பொய்யாலதான் மயக்கப்பட்டு விழுந்துட்டு பொய்யால சொன்னதுக்கு அப்புறம் மயக்கத்துல பெட்டாம படுத்துட்டாங்க அம்மா. பெருசி
3: அம்மா நாளைக்கு
2: பள்ளிக்கூடம் பிரகாஷ் உங்களோட பாட்ட பாடுங்க பாக்கல.
1: உங்களோட
2: பாட்டுங்க
1: எல்லாரும் சொல்றாங்களே வாயை விட்டுட்டு இப்படிதான் பண்ணிக்கிறது.
2: சொல்லக்கூடாது சொல்ல செய்யணும். சொல்லுங்க.
1: அத்தைக்கு பிறந்தவளே ஆளாகி நின்றவளே பருவம் சுமந்து வரும் பாவாடை தாவணியே பட்டம்பூச்சி பிடித்தவள் கவனிக்கு வந்தது இப்போ மூன்றாம் பிறையுது முழு நிலவானது இப்போ மௌனத்தில் இருந்தால் யாரை பாங்கப்பது போ அத்தங்கர மரமே அரச மறையிலையே ஆரமரக்கிளையே அதில் உறங்கும் கிளியே ஆத்தங்கர மரமே அரச மறையிலையே ஆனமரக்கிளியே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உறவு காத்துல நிறுத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவலிக்கு வந்த ஒரு நந்தவனமா உன்ன சொந்த ஒன்ன விட்டு போகாது அடிவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மறையிலையே ஆலமரக்கிரையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உறவு காத்துல நிறுத்தி ஆறையும் வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சந்தையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா.

கரையில் ஓடக்கரையேறோ கத்தியேர் சொன்னேனே, ஒத்தையில் ஓடக்கரையேறோ கத்தியேர் சொன்னேனே, அந்தரையில்

சிறு போனாமே வாராதே. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கீழியே தாவணி பெண்ணில் சுகந்தானா தங்கனி தழும்பும் சுகந்தானா பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்பிலே சோடி மங்கள் சுகந்தானா.

0: ஐத்தையே மானும் சுகந்தானா, ஆத்திலே நீனும் சுகந்தானா, ஐத்தையோ மானும் சுகந்தானா, அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா, மாமம் பொன்னே மச்சம் பார்த்து நாளாச்சி, ஏமச்சானுக்கு மயில பசு போலாச்சி, ஆத்தங்கர மரமே அரசமர இலையே, ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. அவ்வளவுதாம்மா, நீதி தெரியாது.
1: ஒரு விஐபி வந்திருக்கிற பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அவரை வாழ்த்துறதுக்கு ஒரு விஐபி வந்திருக்கிறார் பாருங்க புதுசா. பாட்டை கேட்டோன்னு அவர் ஓடி வந்துட்டார், வாங்க.
2: மத்தியில் சோறும் தூங்காம பாவினா
1: சொல்லுங்க,
3: எப்படி கரெக்டா சாகல் அப்படின்னு
1: சொன்னீங்க?
3: அது அவருக்கு தான் தெரியும்.
0: அவரு என்ன, அவர்தான் சோறு சாப்பிடாம மத்தியில் சோறு உண்ணாம வந்திருக்காரு. வேலை மணி இருப்பதான் வந்து பதினொரு மணி பன்னெண்டு அவருக்கு பத்து கரெக்டா கண்டுபிடிக்கலாம்.
1: கரெக்டா கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, அவர் பாட போறார், அதோட எல்லாரும் எழும்பி இருக்க
3: போறீங்க.
1: இன்னைக்கு நான் பேசிக்கொண்டே யாரோடையா சாப்பிட ஒரு நாள்
0: பாட்டு, அவர்கிட்ட பாட்டு உடனே கையா சோருக்கு
4: சகோதரி.
1: சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா.
4: நாளைக்கு பள்ளிக்கூடம், நாங்க இருவரும் விடைபெற்றுக்
1: கொள்கிறோம். குரண்டை சத்தம் கேக்குது.
4: அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி. தகவல் மட்டும், ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு போயிடும் அந்த இடத்துல. அதாவது பார்க்கும்பொழுது நம்ம அன்பு உறவுகள் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து ஒரு இசை கச்சேரி, NPR FM அன்பு உறவுகள் வழங்கும் இசை கச்சேரி நிகழ்ச்சியை நடத்திடலாம்னு நாங்க நினைக்கிறோம்.
3: நடத்திடுவோம்,
4: சூப்பரா இருக்கு. எல்லாருமே அற்புதமான பாடல பாடுங்க.
1: இசை கச்சேரி நீங்க நடத்துங்க, நான் சாப்பாட்டு கச்சேரி நான் தனி.
4: அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி அண்ணா, போய் தூங்க.
4: விடைபெறவாமா?
1: நீங்க நாளைக்கு அவருக்கும் வேல, அவருக்கும் வேல, பாவம் பாவம் காலையிலேயே அவர் தூங்க. நன்றி நன்றி, நீங்க விடைபெற்று தூங்க.
3: அனைவருக்கும் வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: அதிகாலை சும வேலை ஒரு ஓடி வந்தது,
1: ஓடி வந்தது காப்பி வெட்டி கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்க கூடாது.
3: அதெல்லாம் என்னங்க காப்பி வச்சிருந்தா, ரெகுலரா அதெல்லாம் நாங்க செய்யற வேலைக்கு.
1: எத்தனை மணிக்கு வைக்கிறீங்க நீங்க காப்பி? எத்தனை மணிக்கு?
3: 5:30
1: சரி. இப்ப உங்களோட ஹெட்போன் பேரு சத்தம் போட தொடங்கிட்டு ஒரு மினிட் போடுங்க. ஷாவுல்ட
3: இல்ல இல்ல,
1: போடுறீங்க இல்ல மகாணி. இப்ப சரி, ஷாகுல் நீங்க பாடுங்க.
5: பாடும்போது யாரும் யாரும் வந்து சோகத்தோட இருந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க, பாட்டை கேளுங்க.
1: பாடுங்க.

பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வனத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி தூளியை போல குணம் படைத்த தென்னவனே, மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி, வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும்

விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்தூளியை போல குணம் படைத்த

0: கடவுள் போட்டோடு அதை தீர்த்த போவதாறு வெந்த பொழுது ஆறிடுமோ வேதனை தான் தீர்ந்திடுமோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துடி போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் ஒண்ணு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்ன பனித்துடி போல குணம் படைத்த தென்னவனே
1: உண்மையா ஷாகுல் அருமை கூட பக்கம்தான் மகானிங்க அந்த சத்தம் மகானிங்கம் இருக்கா கரெக்ட் உங்களோட இயர்போனை கலட்டிட்டு போடுங்க இருக்கா ஏதோ ஒன்று பிடிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கு நாளைக்கு கொஞ்சம் நீங்க திருநூறு போட்டு மஞ்சள் தண்ணியில கழுவி எடுங்க சில நேரம் போயிரும்
2: பாருமா
1: இப்ப நல்லா இருக்கு சூப்பர்
2: போட்டுதான்
1: அவருக்கா கலட்டி அந்த கொஞ்ச நேரத்துல அது கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் வந்தோம்னா செய்யுது அப்ப அது வடிவா நீங்க ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வானத்தை போல மனம் படைத்த மன்னவன் மற்ற இன்னும் ஒன்று ஷாவுல் ஹமீத் உங்கள்ட்ட நான் ஆரம்பத்தில் நீங்க பாரு போதும் இப்ப பாரு நேரமும் உங்களுடைய குரல் வளத்துல ஏதோ ஒரு சனிக்குணம் அல்லாட்டி ஏதோ உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது அஃபெக்ஷன் அதனால நீங்க என்ன அதிமதுரம் நீங்க அவிச்சு தண்ணியில நல்ல சுடு தண்ணியில அவிச்சு அங்க இல்லையா அங்க இல்லையா மென்று வாயில வச்சு மெல்லும் போது அது வந்து முதல் கக்கிற மாதிரி இருக்கும் பேன் வந்து ஸ்வீட்டா இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி
2: குடிச்சீங்கன்னா
1: அப்ப அத நீங்க தண்ணில சுடு தண்ணில நல்லா அவிச்சு அந்த தண்ணியிலேயே நீங்க குடிச்சு கொண்டு வந்தா இந்த சளித்தன்மை கொஞ்சம் கணீரண்ட குரல் எனக்கும் சளித்தன்மை இருக்குதான் உங்களுக்கு அந்த கீஸ் கீஸ் சத்தம் வரும் சத்தம் கொண்டு வருது அது குரல் மாறிடுது பிறல் மாறி இது எலி குஞ்சு உள்ளுக்கு ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது
3: நல்ல ஒரு டிப்ஸ் அவரு நண்பருக்கு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க ஆனா அப்புறம் கால் சீட்டு உங்களுக்கு கிடைக்காது எம்டிஆர் கேட்காது கரைங்க கால் சீட்டு கொடுத்துருவாரு பாடகர் ஆகி வெளியே
1: போயிடுவாரு உலகமெல்லாம் போவேன் எவ்வளவு நடந்து அவரு இந்த இந்தியாவை விட்டு
3: போயிருந்த விளையாட்டு
1: அதனால எவ்வளவு காலத்தி கிடைச்சாலும் போய் பாடி பாடிட்டு மீண்டும் இங்கதான் வருவாரு நீங்க
2: நான் ஒரு பாட்டு சின்ன பாட்டு பாடிட்டுமா
1: பாருங்க
4: ஐயோ அம்மா நிறைய விளையாடுறோம்
2: ஒரு நிமிஷம் இல்ல அவர் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம்
3: பாட்டு பாடுறாரு.